0: நான்காவது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். பாருங்க, இந்த வசனத்திலே நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொருத்தரிடத்திலும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் அவரை ஏறுகிறோமா? அவரை காணும்படியாக, அவரோடு பேசும்படியாக, முன்னே ஏறி வருகிற அனுபவம் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அங்கே இரு என்று சொல்லுகிறார். தேவன் மோசேயோடு பேசுவதற்கு பிரத்யட்சமான ஒரு இடத்தை தேவன் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பார்த்தால், உபாகமம் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம், அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவிகளுக்கு கொத்த 2 கற்பனைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா. அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, மலையின் மேல் ஏறி என்னிடத்திற்கு வா. அமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் இந்த மலையை ஒரு சமூகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, அவருடைய சமூகத்திற்கு ஒப்பனையாக இங்க காரியங்கள் சொல்லப்படுகிறது. இங்க மோசையோடு தேவன் பேசுவதற்கென்று ஒரு பிரத்யேக இடத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் பார்த்து, நீ ஏறுகிறவனா இருக்க வேண்டும், நீ ஏறுகிறவளாக இருக்க வேண்டும், தேவ சமூகத்திலே நீ முன்னேறுகிறவளாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே முன்னேறுகிறவளாக இருக்க வேண்டும், தேவ பயத்திலே நீ முன்னேறுதலாக இருக்க வேண்டாம், இன்னும் உட்கார்ந்திருக்கிற இடத்திலே நீ உட்காரக்கூடாது, எனக்காக நீ விளைக்கிறையும் செலுத்தி நீ என்ன செய்யணும், என் சமூகத்தில் ஏறுகிற அனுபவம் உடையவளாக இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை இந்த நாளிலே தேவன் முன்வைக்கிறார். முதலாவது நாம் தியானிக்க போகிற மலை அரராத் மலை. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆதியாகமம் 7:19-20, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. இங்க பாருங்க, நோவாவின் பெருவெள்ளத்தை நாம பார்க்கிறோம். ஆனா இந்த பெருவெள்ளம் எப்படியாக இருக்கிறது, மலைகளையே மூடி போடுகிற அளவிற்கு மிகப்பெரிய பெருவெள்ளமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகப்பெரிய மலைகள், ஆனா அந்த மலைகளையும் பர்வதங்களையும் மூடக்கூடிய அளவிற்கு பெருவெள்ளம், 15 முழத்திற்கும் உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்ல, நன்றாக உங்களுக்கு தெரியும். இங்கே தேவன் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது, ஜனங்களுடைய பாவங்கள் பெருகின போது, பெருவெள்ளத்தை தேவன் என்ன செய்தார், ஏற்படுத்தினார். வானத்தின் மதகுகள் ஒரு பக்கம் திறக்குது, பூமிக்கு அடியிலிருந்து ஒரு பக்கம் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. அந்த மலைகள் முழுவதும் மூடத்தக்க பெரிய மலை வெள்ளம், பெருவெள்ளம் ஏற்பட்டது. பாருங்க, எப்பேற்பட்டமான சேதம், எப்பேற்பட்டதான அழிவு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அதே 8வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, 7வது மாதம் 17வது தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 8வது நாள் அங்க என்ன நடந்தது, 7வது மாதம் 17வது தேதியிலே 17வது தேதியிலே அங்க பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. பாருங்க, அரராத் மலையின் மேலே இந்த பேழை தங்கிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்க எத்தனையோ பர்வதங்கள் மூடப்பட்டதை நாம் பார்த்தோம். வாசித்த வசனத்துல பர்வதங்கள் மேலாக தண்ணீர் எழும்பி நின்றது. ஆனா இந்த அரராத் மலைக்கு மாத்திரம் தேவன் ஒரு கட்டளை இட்டிருந்தார். என்ன கட்டளை, இந்த பேழை அதிலே தங்க வேண்டும். அரராத்து மலையின் சிகரம் எவ்வளவு உயரமா இருந்திருக்கும், அந்த மலையின் மேலே வேளையானது தங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுல இருந்து என்ன ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்? இந்த அரராத்து மலைக்கு முன்பாக எத்தனையோ கோடான கோடி மக்கள் அழிந்து போனார்கள், எவ்வளவோ சன்னங்கள் அழிந்து போனார்கள், மரங்கள் அழிக்கப்பட்டது, அங்க இருக்கக்கூடியதான மிருகங்கள் எல்லாம் கண்கள் முன்னே அழிந்து போனது. மலையை பார்த்து பெயர்ந்து கடலுக்கு போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகும். மலைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த மலையின் அனுபவம் எதை வெளிப்படுத்துகிறது? வாழ்க்கையில் உறுதியாக நிற்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த மலை எப்படி, அரராத்து மலை எப்படி எல்லா சோதனைகளையும் தாங்கி அவ்வளவு பெருவெள்ளமும் உபத்திரவத்தையும் கண்டு பயப்படாமல் தேவனிடத்திலே அவரிடத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்கிறதை பறைசாற்றுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை கண்டு அஞ்சக்கூடாது என்கிறதான காரியத்தை இந்த அரராத்து மலை ஆவிக்குரிய அனுபவமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2:12 கூட நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஜபம் பண்ணுவதிலும் உபவாசிப்பதிலும் வேண்டுதல் செய்வதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப நாம எப்படி இந்த மலை எப்படி உறுதியாக இருந்ததோ அதுபோல நாமும் ஜபம் செய்கிறதிலையும் வேண்டுதல் செய்வதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மலை உறுதியாய் நின்றது. எத்தனை புயல் வரட்டும், எத்தனை மழை வந்தாலும், எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும், இந்த அரராத்து மலையானது அது அழிக்கப்படவே இல்லைங்க, அது கீழே விழுந்து போகவே இல்லை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யறோம், சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த மலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தேவனுக்குள் நீ நிலைத்திருந்தால் நீ சோர்ந்து போக மாட்டாய், நீ அவருக்குள்ளே நிலைத்திரு, உறுதியாய் நிற்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதுல உறுதியாக நீ நிற்கணும்? ஜெபத்தில் உறுதியா இருக்கணும், வேதம் வாசிக்கிறதுல உறுதியா இருக்கணும், அற்பம் வைக்குதல்ல உறுதியா இருக்கணும், தேவனுடைய அன்பை பரிமாறுதல நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிக்குதலில், ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனம் வாசிப்போம் என்று சொன்னால், ரோமர் எழுதின புஸ்தகம் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இன்றைக்கு ஜபம் நமக்குள்ள எப்படிப்பட்ட நிலவரத்துல இருக்கிறது? ஜபத்தில் உறுதியாய் இருக்கிறோமா? அது முதல்ல முக்கியமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஜப சீவியம் எப்படி எப்படி இருக்கு, அதுல உறுதியா இருக்கிறோமா? இன்னைக்கு உபவாசிக்கிறவங்க ஒரு பதில் வரல அப்படின்னா அந்த உபவாசத்தை பாதியிலே விட்டுடுறாங்க. ஒரு காரியத்தை கேட்டு செபிக்கிறாங்க ஆனா பதில் வரலன்னா சோர்ந்து போயிடுறாங்க. விசுவாசத்தோடு போராடி அந்த காரியத்தை ஜெயத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? இயேசுவின் வாழ்க்கையை உற்று பார்த்தா அவர் எங்க போனாலும் ஜெபிச்சுட்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஒரு மிகப்பெரிய சக்சஸ பாக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிறவரா இருப்பார். ராம் முழுவதும் போய் ஜெபிக்கிறார், தனித்து போய் ஜெபிக்கிறார், சீஷர்களோட ஜெபிக்கிறார், அதிகாலை வேளையில ஜெபிக்கிறார், வனாந்திரத்தில் போய் ஜெபிக்கிறார், கெத்செமனை தோட்டத்தில் ஜெபிக்கிறார். எங்க திரும்பினாலும் அவருடைய வாழ்க்கையில ஜபந்தா இருக்கும். ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சமூகத்துல ஏறி வந்து அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறதுங்கிறது இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய ஜப ஜீவியம் எப்படி இருக்கிறது? இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளையே, அதிகாலையிலே நீ என்னை தேடுகிறாயா? என் சமூகத்தை நீ தேடுகிறாயா? நித்தமும் என்னை தேடுகிறாயா என்று கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து எதுல உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? ஆவியின் பலத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். 1 Corinthians 2:5 இப்படியாக வாசிக்கிறோம், ஆவியிலே உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கு? நீ ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆவியோடு அனலோடு நாம் இருக்கிறோமா, அல்லது ஆவியின்றி அனலின்றி நாம் இருக்கிறோமா?
1: வசனம் பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருங்கள். நம்முடைய ஆவி இன்னைக்கு அணைக்கப்பட்டு இருக்கிறதா? நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் போதும், சிஸ்டர் என்னுடைய ஆவி சோர்ந்து போயிருக்கிறது, சிஸ்டர் என்னால ஜெபிக்க முடிகிறது இல்ல, பாரம் என் இருதயத்தை அழுத்தி கொண்டே இருக்கிறது, தேவ சமூகத்துக்குள்ள நுழைந்தாலே என்னால் செபிக்க முடியவில்லை என்று கலங்கி கொண்டு தவிக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆவியின் பலத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். ஆவியின் பலத்தில் அலேலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 5:9 நீங்க வாசிங்க, விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? விசுவாசத்தில் உறுதி, விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த அரராத்து மலை பாருங்க, தனக்கு முன்னாலே அவ்வளோ அழிவுகள் ஏற்பட்டது, ஆனாலும் அந்த மலையானது தேவனுடைய கட்டளையை பெற்று அந்த பேழையை தன்னிடம் மேல் சுமக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக அதற்கு ஒரு ஊழியம் அழைப்பு இருந்தபடினாலே அந்த மலையானது உறுதியாய் நின்றது. அதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல சில காரியங்களுக்கு உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுல 1, ஜபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். 2, ஆவியின் பலத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஆவி சோர்ந்து போனதாக இருக்கக்கூடாது, உற்சாகமுள்ள ஆவியாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்ததா, விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3:14 சொல்லுகிறது, நம்பிக்கையில் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமே, நம்பிக்கையில் உறுதி வேண்டும். நம்பிக்கையை இழந்து, விசுவாசத்தை இழந்து கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, பிரியமாய் இருக்க முடியாது. விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும், நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அடுத்து 2 பேதுரு 1:10 சொல்லுகிறது, அழைப்பில் உறுதியாய் இருக்க வேண்டும். அலேலியா, அழைப்பில் உறுதியாய் இருக்கணும். தேவன் எந்த அழைப்புக்கு நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை செய்யும்படி உறுதியா இருக்கணும். போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், ஆனாலும் அந்த அழைப்பிலே நாம் என்ன செய்யணும், உறுதியா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த அரராத்து மலையானது நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பை, வரங்களை, தேவன் தந்ததான ஆசீர்வாதங்களை, ஆத்துமாக்களை பாதுகாக்கிற ஊழியத்தை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்மத்திலே தேவன் தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேசத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய சபையை நம் கையிலே கொடுத்திருக்கிறார், நமக்கென்று சில ஆத்துமாக்களை தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் உத்தரவாதிகளாக, நம் குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாக, சபையை பாதுகாக்கிறவர்களாக, ஊழியத்தை பாதுகாக்கிறவர்களாக, தேசத்தை பாதுகாக்கிறவர்களாக, இப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பையும், அழிவிலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாதுகாக்கும்படியாக, அவர்களுடைய ஜீவன்களை ரட்சிக்கும்படியாக, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டு கர்த்தரிடம் சேர்க்கும்படியாக நமக்கு ஒரு மேன்மையான ஊழியத்தையும் வேலையையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த அரராத்து மலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எத்தனை சோதனை வந்தாலும் திடமாய் கர்த்தருக்குள் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதை இந்த மலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு மலையை வாசிக்கலாம், ஆபிரகாமின் மலை அல்லது மோரியா மலை என்று சொல்லலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22:2 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 22:2, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். அலேலியா, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. பாருங்க பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மோரியா மலைக்கு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், முதிர் வயதிலே அவனுக்கு ஒரு குமாரன் பிறக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதே போல மகனும் பிறந்தான். அதையெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஏகசூதன் என்று பாராம நீ என்ன பண்ணு, அந்த பிள்ளை எனக்கு பலி கொடு என்று சொல்லி கேட்கிறார். எப்படி இருக்கும், எப்படிப்பட்டதான வார்த்தை. ஆபிரகாம் தன் இருதயத்தினால தேவனுக்கு பாவம் செய்யவில்லை, அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். இந்த மலை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது, சோதனைகள் மத்தியிலே விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த மலைக்கு நீங்கள் வர வேண்டும், இந்த மலையின் அனுபவத்திற்கு வர வேண்டும். உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. 5வது வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அலேலியா. ஆபிரகாமின் விசுவாசத்தை பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு திரும்பி வருவோம். அலேலியா. இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். தேவன் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், அவர் சொல்லியும் மாறமாட்டார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறது. அப்ப நிச்சயமாய் அவர் எனக்கு சொன்னதை செய்வார். அப்படி இருக்கும்போது இந்த மகனை அவர் எப்படி கொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், நிச்சயம் என் மகன் சாக மாட்டான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஆபிரகாமின் விசுவாசத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் இங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 7, 8, 10, 12 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த முழு சம்பவங்களும் நமக்கு தெரியும். கர்த்தர் அந்த பலி செலுத்த போகும் பொழுது மகன் கேக்குறான், அப்பா நம்ம போறமே, பலி ஆடு எங்கப்பா என்று சொல்லி, அப்ப ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார்ப்பா, நீ வான்னு சொல்றான். அப்போ ஆபிரகாம் சொன்ன உடனே பையனும் என்ன செய்யறான், கீழ்ப்படிந்து போறான். அதுக்கப்புறம் பலிபீடத்தை கட்டி இவரு கைய காலை கட்டி அந்த கட்டைகளை பரப்பி அதன் மேல தன் மகனை வைத்தப்போ அவன் மகனுக்கு புரிந்தது, தன்னைதான் பலியிடப் போகிறார் தன் தகப்பன் என்பது. பயம் இல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அவனும் அர்ப்பணித்தவனாக இருந்தான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த மலை நம்மை சோதிக்கிற மலையாக இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், அவனுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதா? உங்கள் விசுவாசத்தின் நிலவரம் எப்படியா இருக்கிறது? இதோ விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோருமாகிய அவரை நோக்கி, லக்கை நோக்கி நாம் என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடக்கடன். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசத்தின் அளவுகோல் இருக்கிறது. அவனுக்குள்ள ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்டப்போ இந்த விசுவாச அளவு இருக்கும். அவன் வளர வளர ஆவிக்குரிய பாதையில அவனுக்கு விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். முடிவிலே அவன் பூரணமான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவனாக இருப்பான். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்றுக்கொண்டவனாக இருப்பான். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறதா என்பதை நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமின் மலை நமக்கு அவர் எப்படி தன் பிள்ளை சொந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தார், அதே போல நம்ம எதை நேசிக்கிறோமோ, நாம் எதை நேசிக்கிறோமோ, அதிகம் நம் எதை நேசிக்கிறோமோ அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நம்மிடத்துல பெஸ்டா இருக்கக்கூடிய காரியங்களை, நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்கணும், நம்முடைய பரிசுத்தத்தை அவருக்கு கொடுக்கணும், நம்முடைய ஜீவியத்தை அவருக்கு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு மலை என்று பார்க்கும்போது சீனாய் மலையை நாம் என்ன செய்யலாம், நேசிக்கலாம். யாத்ராகமும் 34:2 பாத்தீங்கன்னா, சீனாய் மலையில் நீ ஏறி வா என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். இதெல்லாம் வசனத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, ஆகையினாலே நான் சுருக்கமாய் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். சீனாய் மலையில நீங்கள் ஏறி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதில் மலை உச்சிக்கு வர வேண்டும், ஹையர் பிளேஸ். அங்க அது அப்படிதான் மோசே கிட்ட சொல்ற, நீ சீனாய் மலையின் உச்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறார். சோ ஆவிக்குரிய பிளேஸ்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆழத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு பேசுவதற்கு என்று அவரோடு நாம் நெருங்குற ஜீவியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த சீனாய் மலை அவருக்குள் நாம் பற்றியறிகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு
0: மகிமை உண்டாவதாக. சீனாய் மலை என்பது அங்கே கர்த்தர் அக்கினியிலே இறங்குகிறார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 19:18-19 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே தேவன் கர்த்தர் அக்கினியில் இறங்கினபடியால் மலை முழுவதும் புகைக்காடாக இருந்தது. தேவன் அக்கினியில் இறங்கினபடியால் அந்த மலை அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். புகையால் நிறைந்திருந்தது, இடி மின்னல்கள் காணப்பட்டது, தேவ வல்லமை அங்கு காணப்பட்டது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தேவ வல்லமை காணப்படுகிறதா? உங்களுக்குள்ளே தேவ வல்லமை அபிஷேகம் இப்படி காணப்படுகிறதா? பிரியமான பிள்ளையே, இன்றைக்கு இந்த சீனாய் மலையாக யார் இருக்கிறார்? நாம தான் இருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சீனாய் மலையாக நாம தான் காணப்படுறோம். இந்த சீனாய் மலையின் மேலே கர்த்தருடைய மகிமை தங்க வேண்டும், அவருடைய வல்லமை பற்றியறிய வேண்டும், நாம் கர்த்தருக்காக பற்றியறிகிறவராக மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் பற்றியறிகிற ஜீவியம் உடையதாய் காணப்படுகிறதா? நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் மகிமையாய் உனக்குள் இருக்கிறாரா என்கிறத நீங்க யோசிக்கிச்சு பார்க்கணும். தேவ பிரசன்னத்தை மோசையை போல உணர்ந்திருக்க வேண்டும். மோசையை போல நாம உணர்றோமா இன்னைக்கு? எப்படிப்பட்ட மகிமையை மோசை அனுபவித்திருப்பார்? எப்பெல்லாம் நம்ம தேவ சமூகத்துக்குள்ள போறோமோ அப்பெல்லாம் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையும் அதிகமா உணர்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தையும் அதிகமா பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 12:20 நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்மால் தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. மலை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. யாத்ராகமம் 24:4 12-13 வீட்டுல வாசிச்சு பாருங்க. தேவன் ஆடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். மோசே ஒரு மகிமையான அனுபவத்தை பெற்றிருந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே அனுபவத்தை நாமும் தேவ சமூகம் போகும்போதெல்லாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையினால சீர்படுத்த முடியும். அங்கே தேவன் நம்மளோடு பேசுவார், அவரோடு உறவாடுகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். பரலோக வல்லமையை நாம் அந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அழிவை தடுக்க முடியும். மோசே அங்க என்ன செய்தா? அந்த சீனாய் மலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி அழிவை தடுக்க முயற்சித்தான். அல்லேலூயா. நாமும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வல்லமைகளை பெற்று அனுபவிக்கும் போது ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் வழி நடத்தும்படி நம்முடைய கைகளிலே கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கதறுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. கர்த்தர் இப்படியாக கூட நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் தேவனுடைய மனதை கூட மாற்ற முடிந்தது பாருங்க. அழிந்து போகிற ஆத்மாக்களை பாதுகாக்கும்படியாக இவன் போராடி கர்த்தரிடத்துல வாதாடி அந்த ஜனங்களுக்காக பேசுகிறான். கர்த்தருடைய இருதயமே ஒரு நிமிஷம் மாறி போகுது. அது மட்டும் இல்ல, யாத்ரா 34:32-35 வாசிச்சீங்கன்னா, அவன் முகம் பிரகாசித்திருந்தது. அல்லேலூயா. சூரியனை போல பிரகாசித்தது. ஜனங்கள் எல்லாரும் அவன் முகத்தை கண்டு அவன் மகிமையாய் பிரகாசித்திருக்கிறதை கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய முகம் இப்படியாக பிரகாசிக்கிறதா? முகம் என்று சொல்லுவது ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய சுபாவங்கள் மறுரூபமாக்கப்பட்டதை காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சுபாவங்கள் மறுரூபமாக்கப்பட்டதாக, கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்குள் பற்றி எறிகிறவர்களாக நாம் காணப்படுகிற அனுபவம் ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் நீங்கள் தேவனுக்காக பற்றி எறிகிற அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 3 மலைகளின் அனுபவங்களை குறித்து நான் பேசினேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நாட்களில், வருகிற நாட்களில் மீதி இருக்கக்கூடிய காரியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless. Praise God. Praise God.
2: Amen. Amen. நன்றி சிஸ்டர் ஏஞ்சல். சங்கம வானொலியின் அழைப்பை ஏற்றி நீங்க சுயினமா இருந்தாலும் கூட வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்து இன்றைய நாளே நித்திய வருஷத்திலே வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். அதுக்கான தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, மலைகளின் அனுபவம் என்ற தலைப்பிலே அரராத், மோரியா மலை, சீனா மலை போன்ற மலைகளை எங்களுக்கு ஒப்பிட்டு மிக ஆசீர்வாதமாக செய்ய கொடுத்தீர்கள். இதிலே இந்த சீனாமலை பற்றியறிகிற அனுபவம், உண்மையிலே இந்த மலைகள் இருந்த அந்த மலைகளை போல நாங்கள் இருக்க வேண்டும். மலைகளை வந்து பாதுகாப்பான அரண், தாவீது கூட கபீராக போய் ஒழித்தார். அருமையான மலையை பற்றி நல்லொரு வெளிப்பாட்டை வேதாம ரீதியிலே யாத்ராமம் எடுத்து உபாவம் போன்ற அதிகாரங்களை எடுத்து சொல்லி மோரியா மலை இந்த அனுபவத்தை சொல்லி மிகவும் ஆச்சரியமாக சிஸ்டர் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்களை கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசிரியத்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தை ஞானத்தை தந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் சுவிசேஷி ஏஞ்சல் இந்தியா. நல்ல ஒரு செய்தியை கொடுத்தார். மறுபடியும் கேட்போம். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோட முக மலர்ச்சியோட சிரிப்புடன் வந்திருக்கிறீர்கள். ஆசீர்வாதம். இன்றைய நாள் உங்களோட ஒப்பு கூட வல்லிடத்துங்களாமே.
4: ஆமென். சங்கம வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள் 7:2-3 நாம வாசிக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னே மொசப்பத்தேமியா நாட்டிலே குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடம் விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த வசனங்களில் இருந்து தேவன் ஆபிரகாமை அழைக்கிற ஒரு சம்பவத்தை நாம வாசிக்கிறோம். மகிமையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சந்திக்கும் பொழுது என்ன என்ன சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் என்பதை பற்றி தான் நாம் இங்க வாசிக்கிறோம். மகிமையின் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது எப்பேற்பட்ட விட முடியாத தீய பழக்கங்களையும் விட முடியாத காரியங்களையும் அவன் விட்டு விடுகிற மனுஷனாய் மாறிவிடுவான். ஒரு மகிமையின் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது விட முடியாத காரியங்களை அவன் விட்டு விடுகிறவனாய் மாறிவிடுவான். இங்க நம்ம வாசிக்கிறோம், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதை உடனடியாக செய்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு இனத்தை விட்டு புறப்பட்டு போவது, தான் பிறந்து வளர்ந்த தேசத்தை விட்டு பிறந்து போவது, அது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் அல்ல. ஆனால் ஒரு மகிமையின் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது எப்பேற்பட்ட விட முடியாத காரியத்தையும் அவன் விட்டு விடுவான். ஒரு முறை கடற்கரையில வைத்து பேதுருவை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நான் இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அவ்வளவுதான். உடனே பேதுரு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்னாக சென்றான் என்று அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மகிமையின் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது எப்பேற்பட்ட விட முடியாத காரியங்களையும் அவன் விட்டு விடுகிறவனாய் மாறிவிடுவான். இந்த அதிகாரங்களில இருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அழைப்பும் அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதங்களும். இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமை அழைக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மூணாவது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்கிறார். தேவன் முதலாவது ஒரு அழைப்பு கொடுக்கிறார், வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று தேவன் கூப்பிடுவது போல தேவன் அழைக்கிறார். இது அழைப்பின் சத்தம். ஆனால் ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ அப்படின்னு சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். உன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அது கட்டளையாகும். தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்பு நம் எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறது. ஆனா அதே நேரத்துல தேவன் கட்டளையாக நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், புறப்பட்டு போக வேண்டும், புறப்பட்டு போக வேண்டும். அழைப்பு நம்மட வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் அந்த அழைப்புக்கு பாத்திரவானாயிருக்கிறான். எந்த ஜாதியில இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த கோத்திரத்துல இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அழைப்பினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றி தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகளை கவனித்து பாருங்கள். தேவன் அப்போஸ்தல நடபடிகளை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அழைப்பதற்கு முன்பதாக அவர் எங்க இருந்தார் அப்படின்னு நாம வாசிக்கும் பொழுது, காரானூரிலே குடியிருக்கும் முன்பதாக அவர் மொசபத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனை அழைக்கிறார். அந்த தேசத்துல இருந்து ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது 4 வசனம் சொல்லுகிறது, அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வந்து வாசம் பண்ணுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்மை போக சொன்ன இடத்துக்கு போனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மட வாழ்க்கையில வந்து தங்கி நிற்கும். தேவன் நம்மை அழைத்த இடத்துக்கு நாம் வருவோமானால் தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு கட்டாயம் இருக்கும். தேவன் சொன்ன இடத்துக்கு நாம போகுமானால் தேவனுடைய அபிஷேகமும் நம் மேல அதிகமாய் தங்கி இருக்கும். இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்றால், தேவன் சொன்ன காரியத்தை நாம் செய்யாததுனால நம்மட வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மால் காண முடியாமல் போகிறது. நம்மட வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான திட்டங்களை நம்மளால கண்டுகொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை காரானூருக்கு வா என்று அவள் அழைக்கவில்லை. அவனை தேவன் கானான் தேசத்துக்கு வா என்று தான் அழைக்கிறார். ஆனால் ஆபிரகாம் போய் எங்கே தங்கிவிட்டாராம், காரானூரிலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் எங்கே போய் தங்கிவிட்டாராம், காரானூரிலே போய் தங்கிவிட்டார். அங்கு தங்கியிருக்கிற வரையிலும் தேவனால் அவனோட பேச முடியவில்லை. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவனுக்கு வந்து சேரவில்லை. தேவனுடைய வழிகாட்டல் அவனுக்கு கிடைக்கவில்லை. எந்த நன்மையும் அந்த ஆபிரகாமுக்கு வந்து சேரவில்லை. காரணம் என்ன, தேவன் சொன்ன இடத்துக்கு அவன் போகவில்லை, தேவன் காண்பித்த தேசத்துக்கு அவன் போகவில்லை. மாறாக காரானூரிலே அந்த ஆபிரகாம் போய் தங்கிவிட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பின் மட்டுமல்ல, அந்த அழைப்போடு கூட தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்க மேல தங்கி இருக்கிறது. ஆனால் அதை நம்மளால அனுபவிக்க முடியாம போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், தேவன் சொன்ன இடத்துக்கு நாம போகல, தேவன் இருக்கும்படி சொன்ன இடத்துல நாம இருக்கல. இந்த வசனங்களை நீங்க கவனித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 12 அதிகாரத்துல மறுபடியும் தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். மறுபடியும் தேவன் ஆபிரகாமை சந்தித்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இப்போ பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவனை நோக்கி வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனை நோக்கி வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆபிரகாம் புறப்பட்டு போகும் பொழுது 7 வகையான ஆசீர்வாதங்களை தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த ஆதியாகமம் 12 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்க. தேவன் 7 வகையான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் காண்பித்த தேசத்துக்கு நீங்க போவீங்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதைதான் நாம இங்க வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலன் நடபடிகள் 7:5 வாசிக்கிறோம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவன் சொன்ன இடத்துல இருந்தால் உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் தந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் சொன்ன இடத்துக்கு நாம போவோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வர ஆரம்பிக்கிறது. தேவனுடைய சத்தம் அனுதினம் நம்மை வழி நடத்தக்கூடியதாகவும் நமக்கு கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். தேவன் வைத்த இடத்திலே நாம நின்றால் நல்ல கவனிங்க. இரண்டாவது அழைப்பும் பிரிவுகளும் நாம ஆதியாகமம் 13:13 நீங்க வரும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13:14 இப்படி வாசிக்கிறோம். 13:14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கிப்பார். அழகவ நீங்க வசனம் சொல்லுகிறது பிரிவுகள். ஒரு தேவ மனுஷனுக்கு மேல, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல தேவனுடைய அழைப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல பிரிவுகளும் அவங்க மேல கட்டாயம் இருக்கும். பிரிவுகள் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மை ஊந்தி தள்ளுகிறதுக்கு கிடைக்கிற ஒரு வழிதான் பிரிவுகள். நாம் இந்த லோத்துவோடு கூட போகிற வரையில், லோத்துவோடு பயணிக்கிற வரையில், லோத்து நம்மளோட இருக்கிற வரையில் நாம அடைய வேண்டிய இலக்கை நாம் அடைய மாட்டோம். அந்த கானான் தேசத்துக்குள்ள நாம் போய் சேர மாட்டோம். தேவன் லோத்துவை ஆபிரகாமிலிருந்து பிரிக்கிறார். ஆபிரகாமை விட்டு தேவன் என்ன செய்கிறார், லோத்தை பிரிக்கிறார். நம்முடைய அழைப்புல இந்த பிரிவுகள் கட்டாயம் இருக்கும். நாம் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவங்க, நம்மளை தாங்குறவங்க, நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க, நமக்கு உதவியா இருக்கிறவங்க, ஆரம்ப நாட்களில நம்மளோட ஊழியத்தை தாங்கி பிடித்தவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அழைப்பு பெற்ற மனுஷன் அதை தாங்கி கொள்ளவும் அதை சகித்து கொள்ளவும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது பாருங்க. இப்ப வசனம் சொல்லுகிறது, 14:14 சொல்லுகிறது, அந்த பிரிவுகளை ஆபிரகாம் தாங்கி அது சகித்து அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது 4 திசையின் ஆசீர்வாதம் அவனுக்கு வர ஆரம்பிக்கிறது. முதலாவது கவனிங்க, அவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய இனத்தை விட்டு தேசத்தை விட்டு அவனுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன ஆபிரகாமுக்கு 7 வகையான ஆசீர்வாதங்கள். இப்போ லோத்து பிரிந்து விட்டான். அதை துக்கித்து கவலைப்பட்டு கொண்டு அதுக்காக வேண்டிக் கொண்டு அந்த நேரத்தை காலத்தை ஆபிரகாம் செலவிடவில்லை, அதை சகித்து கொண்டான். அழைப்பு பெற்ற மனுஷன் எந்த பிரிவுகள் வந்தால் அதை சகித்து கொள்வான். அழைப்பு பெற்ற மனுஷன் எந்த வேதனையான அனுபவத்துக்குள்ளும் தன்னை தக்க வைத்துக் கொள்ளுவான். இந்த ஆபிரகாமை நீங்க கவனித்து பாருங்க. லோத் அவனை விட்டு பிரிந்து போனதுக்கு பின்பதாக தேவன் அவனை மறுபடியும் வந்து சந்திக்கிறான். அப்படி சந்திக்க வருகிற தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, 4 திசையின் ஆசீர்வாதங்கள், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு சொல்லி எல்லா திசையும் ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். நீ எழுந்து நட, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறாயோ அதை நான் உனக்கு திரும்ப தருவேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, அழைப்பும் பிரிவுகளும், பிரிவுகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறது, அடுத்த கட்டத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறது. லோத்து நம்மை விட்டு பிரிந்து போனால் என்ன, நாம் நம்முடைய பயணத்தை நிறுத்திவிடக் கூடாது. தொடர்ந்து நாம் முன்னேறி போக வேண்டும். புதிய எல்லைகளை நோக்கி, புதிய திசைகளை நோக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பை பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற விசேஷமான தன்மையாகும். பிரிவுகள் நம்மை ஒரு நாளும் குன்றி போகிவிட விட்டுவிடக் கூடாது. பிரிவுகள் நம்மை தடுத்து நிறுத்திவிடக் கூடாது. அவைகள் நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் செல்ல வேண்டும். மூன்றாவதாக, மிக வேகமாய் நான் உங்களுக்கு வசனங்களை சொல்லிக் கொண்டு போக வருகிறேன். மூன்றாவதாக, அழைப்பும் யுத்தங்களும். அழைப்பு இருக்கிற மனுஷனுக்கு கட்டாயம் யுத்தம் இருக்கும். வசனங்களை பாருங்க, 14வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி நாம வாசிக்கிறோம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட பொழுது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைம்படிந்தவர்களாக

இல்லாமல் உடனடியாக அவன் என்ன செய்தான், அவர்களோடு யுத்தம் செய்ய புறப்பட்டு போனான். அழைப்பு பெற்றிருக்கிற உங்களோட வாழ்க்கையில யுத்தங்கள் கட்டாயம் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்கும், ஒவ்வொரு வாரமும் யுத்தம் இருக்கும், ஒவ்வொரு மாதமும் யுத்தம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் யுத்தத்தை எதிர்பார்த்தே பயணிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய பயணத்துல இன்னொரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். ஆபிரகாம் யுத்தம் செய்தான், தன் சகோதரனுக்காக யுத்தம் செய்தான். அந்த யுத்தம் செய்த முறைகள் தான் மிக வித்தியாசமாய் காணப்படுகிறது. வசனங்களை பாருங்க, முதல் முறை அவன் யுத்தம் செய்கிறான், பயம் இல்லாமல், எந்த விதமான அனுபவம் இல்லாத, தன்னிடத்துல இருக்கிற கையும் படிந்தவர்களாகிய 318 வேலைக்காரர்கள் அவனிடம் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, யார் இவங்க அப்படின்னு தேடி பார்த்தா, தோட்ட வேலை செய்கிறவர்கள், சமையல் வேலை செய்கிறவர்கள், வீட்டு வேலை செய்கிறவர்கள், காவலாளிகள், இப்படிப்பட்ட யுத்தத்துல பழக்கம் இல்லாத, யுத்தம் செய்ய தெரியாத சாதாரண மனுஷர்கள் யுத்தத்தை ஜெயித்தார்கள் என்று நாம வாசிக்கிறோம். இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நல்லா கவனிங்க, யுத்தம் நம்மட வாழ்க்கையில அனுதினமும் இருக்கும். அந்த யுத்தத்தை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது, அந்த யுத்தத்தை கண்டு நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது, யுத்தம் செய்ய தெரியலையே என்று சொல்லி நாம் விலகி நின்றுடவும் கூடாது. யுத்தத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பழக்குவிக்கிறார், நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எதையும் கற்றுக்கொண்டு வருவதல்ல, நாம் நடந்து போகிற வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்தே ஆக வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில வேலை செய்யற ஸ்தலத்துல யுத்தம் இருக்கும், குடும்பத்துல யுத்தம் இருக்கும், சமூகத்துல சமுதாயத்துல நீங்க கடந்து போகிற எல்லா இடங்களிலும் யுத்தம் இருக்கும். எனக்கு அனுபவம் இல்ல, பழக்கம் இல்ல, என்னால் இது முடியாது, என்னால் இது ஆகாது என்று விலகி நிற்பது அல்ல ஆவிக்குரிய மனிதர்கள், ஆண்டவருடைய ஜனங்கள். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, இவங்க சாதாரணமானவர்கள் தான், ஆனால் ஆபிரகாமுடைய வேலையாட்கள் கையும் படிந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சகலவற்றையும் செய்யக்கூடிய முதிர்ச்சி உள்ள வேலைக்காரர்கள், எதை சொன்னாலும் எஜமானனுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ஆபிரகாமுடைய வேலையாட்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் இவங்க எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. தோட்ட வேலை செய்கிறவன் அவன் மண்வெட்டியை கொண்டு வந்திருப்பான், அவனுடைய பகுதியில அவன் பாவிக்கிற ஆயுதங்களை, சமைக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க கையில ஆயுதங்களை, எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆபிரகாம் சாதாரண ஒரு குழுவை அல்ல, ஒரு திறமை வாய்ந்த ஒரு குழுவினரை அவன் உருவாக்கி எடுத்து விடுகிறான். அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்தும் வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆவிக்குரிய யுத்தம் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. என்ன ஆவிக்குரிய யுத்தம் என்றால், இந்த லோத்துவை பிடித்து கொண்டு போன செய்தி வேலைக்காரர்களுக்கு சொல்லப்படல, ஆபிரகாமுக்கு தான் வந்து சொல்லப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, தப்பி ஓடின 13வது வசனம், 14-13, தப்பி ஓடிய ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாம் இடத்துல வந்து அதை அறிவித்தான். இப்போ ஆபிரகாம் தான் இந்த 318 பேரையும் கூப்பிட்டு அந்த சம்பவத்தை, லோத்து கொண்டு போகப்பட்ட அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யுத்தம் செய்கிற முறைகளில் ஒன்றுதான், எஜமானனுடைய அந்த பாரத்தை தனது பாரமாக எடுத்து கொண்டு போய் யுத்தம் செய்தவர்கள் ஜெயித்து வந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில நாம யாரை முன்மாதிரியாக கொண்டு இந்த யுத்தங்களை செய்கிறோம், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எஜமானனாக ஏற்று அவருடைய முகத்தை பார்த்து அவர் சொன்ன காரியங்களை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா யுத்தங்களையும் நாம் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் வேற அடிக்கடி வந்து கேட்கல, அடிக்கடி வந்து ஆபிரகாமிட்ட எப்படி போகிறது, என்ன செய்யறது, இல்ல இல்ல, ஒரே நேரத்துல ஆபிரகாம் சொல்லுகிறான், இப்படித்தான் நாம போய் யுத்தம் செய்ய போகிறோம், இப்படித்தான் நம்முடைய யுத்தம் இருக்கும், ஜாமத்துல காலையில அதிகாலையில நாம எழுந்து இந்த யுத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரகாம் அவங்களுடைய மனதுக்குள் அந்த பாரத்தை போடுகிறான். உடனே அத்தன் படி

0: செயல்பட ஆரம்பித்தார்கள். எஜமானனுடைய பாரத்தை தனது பாரமாக எடுத்து யுத்தம் செய்த 318 கை படிந்தவர்கள் ஆபிரகாமுடைய வேலையாட்கள். யுத்தத்தை ஜெயித்து வந்தார்கள். இரண்டாவது, எப்படி அவர்கள் யுத்தம் செய்தார்கள் பாருங்க. அவருடைய மனதுல எந்த பகை உணர்வும் இருக்கல, எந்த கசப்பும் அவர்களிடத்துல இருக்கல. நீங்க 13வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல, இந்த மந்தை மேய்ப்பருக்கும் அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு தான் சண்டை இருந்தது, பிரச்சனை இருந்தது. லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கல, இவர்களுக்குள்ளதான் பிரச்சனை, சண்டை, குழப்பம் எல்லாம் இருந்தது. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இப்ப சண்டை பிடிச்சிட்டு போனவங்கள தான் எதிரிகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்களதான் இவங்க காப்பாற்றிட்டு வரணும். அதுல ஒருவனாகிலும் எழுந்து ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு முரண்பாடும் சொல்லல, ஒரு கருத்து வேறுபாடும் சொல்லல. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்க தானே, அவங்க போனவங்களுக்கு இது வேணும், கட்டாயம் வேணும், அவங்க அடிபடணும், அவங்க சிறைப்படணும், நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வரணும் அப்படின்னு சொல்லி ஒருவனாகிலும் சொல்லல. என்ன இதுல இருந்து நாம் கவனிக்கிறோம் என்றால், அந்த அந்த வேலைக்காரர்கள் முழுவதுமாக ஆபிரகாமையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் அந்த லோத்துவை குறித்து எந்த கசப்பும் அவனிடத்து இல்லை. அவன் அதுல மீட்டு கொண்டு வரதுலேயே தீவிரமாக இருந்தான். அவன் விட்ட பிள்ளைகளை, தவறுகளை, குறைகளை சொல்லி அவனுடைய நிலைமையை மற்றவர்களுக்கு முன்பதாக இழிவாக காரியங்களை சொல்லி அவங்களுடைய மனதை அவன் எந்த வகையிலும் அவங்களை நோக பண்ணவோ புண்படுத்தவோ அவன் விட்டு கொடுக்கவில்லை. ஆபிரகாமை அவர்கள் பார்க்கிறார்கள், அவன் அவர்களை மனப்பூர்வமாக மன்னித்திருந்தான். ஆகவேதான் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறதுல அவனுக்குள்ள ஆர்வத்தை, விருப்பத்தை அவங்க கண்டுகொள்றாங்க. இதுல இருந்து நாம என்ன கண்டுகொள்கிறோம் என்றால், தேவன் மன்னித்த மனிதர்களை நாம் மன்னிக்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமே அதை லோத்துவம் மன்னித்திருக்கும் பொழுது வேலைக்காரர்களாகிய நாம் ஏன் கசப்புகளை வைத்திருக்க வேண்டும், ஏன் பகைகளை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த யுத்தத்துல மிகவும் மும்முரமாக இறங்கி கிரியை செய்ய, வேலை செய்ய ஆரம்பித்தார்கள், ஜெயித்து வந்தார்கள். மூன்றாவது, நாங்க அதுல நாம பார்க்கிறோம் பாருங்க, அந்த யுத்தம் எப்படி நடக்குது பாருங்க. எந்த ஒரு யுத்தத்திலும் அந்த ஒரு ஒரு எல்லையை பிடிக்கிறோம், அல்லது ஒரு கோட்டையை பிடிக்கிறோம், ஒரு தேசத்தை பிடிக்கிறோம் என்றால், யுத்தத்துல இருக்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால், அந்த யுத்தம் செய்கிறவர்கள் அந்த தேசத்துல இருக்கிற மிக விலை உயர்ந்த உஷிதமான பொருட்களை திருடி கொள்வார்கள், தனதாக்கி கொள்வார்கள், எடுத்து கொள்வார்கள். அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் யுத்தத்துல எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது பெரிய தவறாக கருதப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட மோசமான யுத்தங்கள் வேதாகமத்துல நடந்திருக்கிறது. கொள்ளையாடிட்டு போனதெல்லாம் கொள்ளை கொண்டு வந்த சம்பவங்கள் உண்டு. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வேலையாட்கள் நம்ம என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், எந்த பொருளையதனிலும் அவர்கள் இச்சிக்கவும் இல்லை, எடுத்துக்கொண்டு வரவும் இல்லை. ஆபிரகாமுடைய வேலையாட்கள் யுத்தம் செய்தார்கள், இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நின்று யுத்தம் செய்தார்கள், ஜெயித்து அவர்கள் வந்தார்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில நாம அழைப்பு பெற்று நம்மேல ஒரு அழைப்பு இருக்குமா இருந்தால் யுத்தங்கள் கட்டாயம் இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம் அதை ஜெயிக்க வேண்டும். யோசுவா 12வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, 31 ராஜாக்களை யோசுவா ஜெயித்துட்டு வாரான். 31 ராஜா என்று சொல்லும் பொழுது 31 நாள், ஒரு மாதத்துல 31 நாளும் யுத்தம் இருக்கும். எல்லாத்தையும் ஜெயிக்கணும், ஜெயித்துட்டு வரணும். அதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற வெளிச்சமாகும். ஆகவே அழைப்பு இருந்தால் யுத்தங்களும் கட்டாயம் இருக்கும். இன்னொரு காரியத்தை நாம பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, அழைப்பும் தியாகமும், அழைப்பும் தியாகமும். 22வது அதிகாரத்துல பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படியெனில் அவன் தன்னை அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கே இப்பொழுது நான் நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அழைப்பு நம்மை தியாகம் செய்கிறதுக்கு அழைக்கும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய ஈசாக்கை பலியிடும்படி தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார். நம்மிடத்துல இருக்கிறத தியாகம் பண்ணணும். எது நம்மிடத்துல விசேஷமானது ஒன்று உண்டோ, எது விலையேற பெற்றதோ, பாருங்க ஒரே பேரான குமாரன் அவனுக்கு இருந்தது அது ஒன்றுதான். ஆண்டவர் சொல்கிறார் அதையே கொண்டு போய் பலியிடு. அழைப்பு உள்ள மனுஷனுக்கு மேல ஒரு தியாகம் செய்கிற ஒரு அழைப்பும் வரும். நாம் எந்த நேரத்தில் நம்முடைய பணத்தை தியாகம் செய்யணும், நம்முடைய நேரத்தை தியானம் செய்யணும், நம்மிடத்துல இருக்கிற விலையேற பெற்ற எதெல்லாம் நம்ம ஈசாக்காக நினைத்து அதிக நேசிக்கிறோமோ அதெல்லாம் தியாகம் செய்கிறதுக்கு நாங்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆகவே நம்மோட வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பு நம்ம மேல இருந்தா, வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த அழைப்பு தியாகம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது 16, 17, 18 வசனங்களை பாருங்க. நீங்க தியாகம் செய்யும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து, என்ன 16வது வசனத்துல இப்படி வாசிக்கிறேன், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா. 17வது வசனம் சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தியாகம் செய்வோமா இருந்தால் தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் நாம மாறிவிடுவோம். வானத்து நட்சத்திரம் போல ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் பங்காளிகளாய் மாறிவிடுவோம். வேதம் சொல்லுகிறது, நாம் அழைக்கப்பட்டால் அழைப்பு நம்மளை தியாகம் செய்ய எப்பொழுது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், அழைப்பு நம்ம மத்தியில நம்ம மேல எப்பொழுதும் அது நம்மை ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மை அழைத்து கொண்டே போகும். அழைப்பு உங்களை இன்னொரு கட்டத்துக்கு நேராய் அழைத்து கொண்டே போகும். நீங்க ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், வாக்கு தத்தங்களுக்கு மேல வாக்கு தத்தம், அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம், கிருபைக்கு மேல கிருபைன்னு உங்களை அது உங்களை அழைத்து கொண்டே போகும். அழைப்புள்ள ஒரு மனுஷன் சும்மா இருக்க முடியாது. அழைப்புள்ள ஒரு மனுஷன் சாதாரணமா இருக்க முடியாது. அது உங்களை இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டே இருக்கும், உங்களை அழைத்து கொண்டே போகும். நீங்க போக போக தேவனும் என்ன செய்வாராம், அவரும் வந்து வாக்கு தத்தங்களை சொல்லி கொண்டே போவார். நீங்க ஒரு நகர்வை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போக்குள்ள தேவன் ஓடி வந்து உங்களுக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் தருகிறார். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. இப்படி அழைப்புள்ள ஒரு மனுஷன் எல்லைகளை தாண்டி தேசங்களை தாண்டி அவன் கடந்து போய்கொண்டே இருப்பான். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மேல ஒரு அழைப்பு இருந்தால் உங்களுக்கு பிரிவு வரும். ஆனால் அந்த பிரிவுகள் அது உங்களை ஒன்று செய்ய முடியாது. நீங்க அந்த எல்லைகளில் இன்னும் விரிவாக பெரிய அளவுல உங்களுடைய தரிசனங்கள் விரிவாக்கப்பட்டு முன்னேறி போய்கொண்டே இருப்பீங்க. அழைப்பு இருந்தால் உங்களுக்கு நிறைய தியாகம் செய்ய வேண்டியவரும், கவலைப்படாதீங்க. தியாகம் செய்ய செய்ய செய்ய தேவனும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அழைப்புல நாம் நடப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் அழைப்பு பெற்ற மக்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் தங்கியிருக்கட்டும். வாக்கு தத்தங்களுக்கு மேல வாக்கு தத்தம், அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம், ஆண்டவரே கிருபைக்கு மேல கிருபை, மகிமைக்கு மேல மகிமைன்னு ஒவ்வொரு அடுத்த கட்டத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டே நிற்போகிற பெரிய தயவுக்காக நன்றி. ஒரு இடத்துல தேங்கி நின்ற ஆபிரகாமை ஆண்டவரே அவனை மறுபடியும் அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல ஆண்டவரே நீர் உதவி செய்தது போல இன்றைக்கும் அது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோர்ந்து போய் நிக்கிற பிள்ளைகளுக்கு தயவாக இறங்கி வந்து அவர்களை மறுபடியும் உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வெளிப்பாடு கொடுத்தீங்கள். அழைப்பினால் வரும் ஆசீர்வாதங்கள், அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். அதாவது வாக்கு தத்தம், பிரிவுகளின் அழைப்பு, அழைப்பும் யுத்தங்களும் நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த ஆபிரகாம் 318 பேரை எப்படி கொண்டு போனான், அந்த சொன்ன விஷயம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. என்னதான் கேட்கிறேன், சமையல்காரர், காவல்காரர் எல்லாரும் கத்திகள், கோடாளிகள், மம்பட்டிகள் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க எரிச்சல் படை இல்லை, அது அடுத்த பாயிண்ட். இப்போ நாங்கள் என்னச்சா அவருக்கு இது வேணும் விட்டுட்டு நல்லா அடி வாங்கட்டு விட்டுருவோம். ஆனால் எரிச்சல் படாமல் ஆபிரகாமின் வார்த்தையை கீழ்ப்படைந்தார்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பச கத்தருங்களே, ஊழியங்களே, கைட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பற்றி கொடுத்தார், மிகவும் ஆசீர்வாதம். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஞானப்பிரதத்தை அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே உங்களுடைய 95 வருடம் முடிந்து 96 வருடத்திலே வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். வயோதிப காலத்தில் மனிதர்கள் நம்மை புறக்கணித்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறார். சமுதாயம் வயோதிபர்களை நாட்டுக்கு தேவையற்ற சுமைகள் என்று நினைத்தாலும் தேவன் வயோதிபரை பெருமதிகளாக கருதுகின்றார். தேவனுடைய பார்வையில் வயோதிபர்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கின்றனர். இதனால் தேவன் நம்மை முதிர் வயதற்கும் தாங்குவராக இருப்பேன் என்று வாக்களித்துள்ளார். உண்மையில் தேவனை நம்பி வாழ்கிறவர்கள் முதிய வயதும் கனி தந்து புஷ்டியும் பசுமாய் இருப்பார்கள். எனவே கிறிஸ்துவர்களே, நாம் வயோதிப காலத்தை பற்றி கவலைப்படல் என்பது அர்த்தம் இல்லை. இதுவரையில் நம்மை வழிநடத்தி வந்த தேவன் வயோதிப காலத்தில் நம்மை கைவிட மாட்டார். ஏனெனில் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நம்மோடு கூட இருப்பவர். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கவியவும் இல்லை. அவன் நன்றி பாஸ்டர், 96 வயதில் வாழ்ந்து செய்தி கொடுக்க முடிந்தீர்கள். இப்போது உங்களை ஒப்பு கொடுக்க செய்தி தொடருங்கள். ஆமே,
2: தேங்க்யூ. நன்றி, நன்றி. ஒரு ஜீவத்தோடு ஆரம்பிப்போம். அன்பான பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த நாளிலும் கூட நெருக்கிய வெளிச்ச நேரத்தோடு என்னை இணைத்து கொடுக்கல சகோதரன் ஐயாவை ஆரம்ப முதல் முடியும் வரை ஆசிரியர் போல் விருந்த வைத்தியம் கணிதந்த புஷ்டியும் பசுமாய் இருக்கிறவராக இருக்கிறார். எனக்காக ஜெபித்ததற்காக எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன். இன்றைய நாளிலும் அடியானோடு விடைபெற்ற வசனம், பாலும் தேனும் என்கின்ற தலையங்கத்தில் சில காரியங்களை சொல்வதற்காக நான் தயாராகிறேன். கர்த்தராகிய இயேசு எங்களுடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதாவது 28-20 ஐயா சொன்னது போல, முடியும் வரை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். எனவே நான் பாலும் தேனும் என்று சொன்னாலும் கூட, நான் உங்களை எகிப்து இருந்து சிறுமியில இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாகிய இவருடைய தேசங்களுக்கு கொண்டு போவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டிலே யாத்திரகாமம் மூன்றாவது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இவ்வளமாக நாங்கள் வாசிக்கின்றோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாலந்தேனம் ஒடுக்கின்ற கானானை சுதந்திரமாக கொடுப்பதற்காக கொண்டு போவதை நான்கு முக்கியமான பகுதிகளாக நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது பகுதி ஆபிரகாமுக்கு வழங்கப்பட்ட பகுதி. நீ வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார், நீ பார்க்கின்ற பூமி எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். பின்பு கானானே சுற்றி நடக்க நீ கால் விதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று, இது அவனுடைய பிரமிஸ், அவருடைய கட்டளை. எங்களுக்கு ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவன் அவர், ஆமென். இரண்டாவது பகுதி மோசேயின் நாட்களிலே கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த அவர்களை மீட்டு சிவந்த சமுத்திரம் கடந்து செல்ல கானானை நோக்கி பிரயாணம் செய்த பகுதி. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்டினது என்றும், 40 வருடங்கள் எதிர்பார்ப்போடு கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நடந்தார்கள் என்றும் நிரந்தது. மூன்றாவது பகுதி கானானிலே உள்ள 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் யுத்தம் செய்து ஜெயித்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பகுதி. யோசுவாவின் தலைமையிலே அந்த கானானுக்குள் நுழைந்தது, யுத்தம் செய்து அதை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்றும், யோசுவா கானானை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்றும் காண்கின்றோம். நான்காவதாக பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்கவும், எதிரிகளின் மேல் படை எடுத்து சென்று அவர்களை ஜெயிக்கவும், கர்த்தர் நியாயாதிபதிகளையும், நல்லா கவனிங்க, நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் ஏற்படுத்தின பகுதி. ஒரு பக்கத்திலே தேவன் ஜனங்களை சமாதானத்தோடு அரசாண்டார்கள், மறுபக்கத்திலே சத்துருக்கள் முடித்தார்கள், சத்துருக்கள் முடித்தார்கள். இன்றைக்கு நமது தேசம் நமது முன்பாக நிற்கின்றது. நான் சுதரிக்க வேண்டுமே ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய ஆக வேண்டும். அன்பானவர்களை பயிற்சி இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது, மேல்வகுப்புக்கு போக முடியாது, யுத்தம் இல்லாமல் ஜெயம் பெற முடியாது. கர்த்தருக்கு பண்ணப்பட்ட தேசத்தை தேர்ந்தெடுப்பதற்காக சேனைகளின் அதிபதியாக இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் கர்த்தர் நம்மோடு வருகிறார். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்கின்ற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ என்கின்ற வார்த்தை வெளிப்படுகிற விசேஷத்துல திரும்ப திரும்ப திரும்ப வருகிறது. கடைசியாக ஜெபம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று, நான் அவன் தேவனாக இருப்பேன், அவனில் குமாரனாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதையும் நாங்கள் வெளிப்படுத்தம் 21வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். பாலும் தேனும் ஓடுகின்ற பரம காணானாகிய பரம எருசலேமை, சீயோனை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நமக்காக ஏராளமான கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், நித்திய சுதந்திரங்கள் பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கின்றன. நமக்கு ஏன் கொடுக்கிற தேவனுக்கு போஸ்திரம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:57 கர்த்தர் நம்மை எப்பொழுதுமே வெற்றி சிறக்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் வாழாகாமல் தயாகுவோம், கீழாகாமல் மேலாகுவோம். நிஜமாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகின்ற கானானாகிய இடத்தை சுதந்தரித்து கொள்வோம் மாக. நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக விளங்க வேண்டும் என்பதிலே பரமபிதான் மிக வைராக்கியம் உடையவராகவே இருக்கிறார். சாத்தான் நமக்கு கீழ்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தையும் ஆளுகையையும் தந்து இருக்கிறார். மறந்தே போவாதீங்க. அதற்காகவே பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்பி உன்னத பலத்தை நம்மை ஊற்றியும் இருக்கார். ஊற்றுமையா உந்த நாடியை இசைவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடத்தி வந்த பொழுது அவர்களை பலப்படுத்தும்படியாக தேவதூதர்கள் உணவாகிய யாருடைய உணவு? தேவதூதர்களுடைய உணவாகிய மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை பலத்தினால் இடைகட்டி காண்டா மிருகத்துக்கொத்த பலவானாய் மகாற்றி யுத்தத்திலே ஜெயிக்கும்படியாகவே பரலோக உணவை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். இன்றைக்கு மன்னாவை போல தேவ வசனங்களை, அல்லேலூயா, தேவ வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாக கிறிஸ்துவினுடைய மாமிசத்தையும், கவனியுங்க, வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய கிறிஸ்துவின் மாமிசத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து இருக்கிறார். மட்டுமல்ல, உன்னதத்திலே வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 24:49 வாசித்து தியானியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது வெளிநடைந்து விடுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கின்றோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலத்தை தருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிறதை நாங்கள் நிறுவத்திலே 4:13 வாசிக்கின்றோம். என்னை பலப்படுத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆமேன் பலன் உண்டு. அந்த தைரியம் எங்களுக்கு வேணும். பரம காணானை சுதந்திரம், நாம் எல்லோரும் ஒரு யுத்த களத்திலே நிற்கின்றோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆதிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினாலே தீண்டு நாட்களிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவராய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பேசியர் 6:12-13 வசனங்கள். இந்த வசனங்களை தான் எங்கள் கொடுக்கப்பட்ட மன்னா அன்பானவர்களே. எங்களுடைய பிற ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாக இருக்காதபடி அறங்களை நிர்மூலமாக்குகின்றதற்கும் தேவ பலன் உள்ளதுமாக இருக்கிறது என்பதையும் 2 Corinthians 10:4 வாசிக்கின்றோம். 2 Corinthians 10:4 நமக்கு ரட்சண்யம் என்னும் தலை சீரா உண்டு, விசுவாசம் என்னும் பேடகம் உண்டு, சத்தியம் என்கின்ற கச்சை உண்டு, மட்டுமல்ல தேவ வசனம் என்று இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இவங்களுக்கு ஆமே உண்டு. நமக்காகவே யுத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் நம்முடைய தூதரையும் நமக்கு முன்பாக அனுப்புகிறார். நான் ஒரு தூதரை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் மோரியரையும் ஏத்தியரையும் ஏசியாவையும் ஏவியனையும் பூசியானையும் துரத்தி கொள்வேன் என்று சொல்லுகிறது. நாங்கள் தாத்தராமம் 33:2 வாசிக்கின்றோம். தூதன் மட்டுமல்ல, ஜீவன் உள்ள தேவனும் அவர்கள் நடுவே அவர்களோடு கூட நடந்து போனார். அந்த ராஜா தானே அவர்களுக்கு முன்பாக நடந்து போனார் என்று யோசுவா மூன்றாவது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர்களுக்கு முன்பாக சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர்களுடைய உடன்படிக்கை வெட்டி அவர்களுக்கு முன்னே சென்றது என்றும். யோசுவா மூன்றாவது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகின்றார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள் என்றும் அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னிலே நடந்து போவார் என்று மீகா விஷயத்தில 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கக்கூடியதாக வேதவசனம் அமைந்து இருக்கின்றது. கானானிலே 7 ஜாதிகள் இருந்தார்கள். 7 ஜாதிகள் என்றால் பூர்ணமான சத்துருக்கள் இல்லைங்க, பூர்ணமான சத்துருக்கள். கானானிலே ஏவியர், கெடிசேயர், இக்காசியர், எமோரியர், எபூசியர் என்று யோசுவா 3வது அதிகாரம் 9-11 வரைக்கும் இந்த 7 ஜாதிகளை குறித்து எழுதியிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். முதலாவதாக கானியாரை பற்றி நான் பேசி ஆசைப்படுகிறேன். அதாவது கானியார் என்றால் யார்? கானியார் என்பதற்கு இச்சைகள் நிறைந்தவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், தீழ்தர மாணவர்கள், அசுத்த மாணவர்கள், ஆளப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அதனுடைய பேர் சேம், காம், யாபேத். இதிலே காம் என்கிறவனுடைய மகன் தான் காணும். அதாவது நோவாவின் பேரன். ஆதியாகமம் 9:22 அதிகாரத்திலே 10:6 வசனத்தில் அந்த சந்ததியில் தான் கானானியர் என்று அழைக்கப்பட்டார்கள். நீதிமானாகிய நோவானின் மகனாகிய காம் நோவாவுடன் பேழையை காப்பாற்றப்பட்டவன். ஜலமிப்பிரலே உலகம் அழிக்கப்பட்ட பொழுது கூட உலகத்தோடு அழிக்கப்படாதபடி கர்த்தர் வேலைக்குள் அவன் மனதில் இருந்தான். நீதிமான உத்தமனமாகிய நோவாவின் வம்ச வரலாற்றில் அவன் நின்றவன். வம்சோர்வாற்றில் தேவனுடைய ஃபேமிலிக்குள்ள வம்சோர்மா நின்றவன். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக அவன் வளர்க்கல, பரிசுத்தமாக அவர் வளர இல்லை. அவர்களுடைய இச்சைகள் இருந்தது, பரிசுத்தம் உள்ள தேவனால் ஆளப்படாதபடியின் இச்சைகளில் ஆளப்பட்டார்கள் என்றும் கர்த்தர் கொல்லாதவர்களை துன்மார்க்கர்களையும் ஜல அழித்திருக்க கூடும். ஆனால் எச்சரிக்கை பெறாமல் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். நோவா திராட்சரசம் குடித்து வத்திரமிலகி பட்டிருந்த பொழுது கூட அந்த நிர்வாணத்தை மூடாதபடி வெளியிலே சகோதரர்களுக்கு ஓடி அறிவித்தான் என்பதும், இதனாலே காம் சபிக்கப்பட்ட இது மாத்திரமல்ல அவனுடைய மகனாகிய கணவனும் சபிக்கப்பட்டிருந்தான். தன் சகோதரர்களிடத்திலே அடிமைகளுக்கும் அடிமையாக இருப்பான் என்று சாபம் கொடுத்தார் என்று ஆதியாகமும் 9வது அதிகாரத்திலே 24-25 வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே பேழை என்பது கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கின்றது, சபையை குறிக்கின்றது, பேழையை குறிக்கின்றது. சபையாகிய பல விசுவாசிகள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தான், உலகத்தின் அழிவிலே இருந்து தப்பிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் கானானின் அசுத்தங்கள் அவர்களுக்குள் இன்னும் ஒட்டி கொண்டு இருக்கின்றது. கிருஷ்ணவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சில வேலை அறிந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. 5:24 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிகிச்சையாக இருக்கிறான் என்றும், பழைய ஒழிந்து போயினே எல்லாம் புதியதாயினே என்பதையும் நாங்கள் 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். செயல்படுதான் இல்ல குறைந்த சபைக்கும் விசுவாசிகளுக்குள்ள விவசாரம் விசித்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் சாத்தானுக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் தீர்ப்பு சொன்னார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய தோல்விக்கு காரணம் கட்டுப்படாத ஜீவியம், மாம்ச இச்சைகள், தங்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், சித்த ஈக்களை அகற்றாமல் போனால் அந்த பரிமள தைலத்தை துருவாடை வீண் செய்யும் அல்லவா? ஆகவே மாம்சம் இச்சைகளை குறித்த தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் மகனாகிய ஈசாவுக்கு பெண் தேட கூட நினைத்த பொழுது கானான் சந்ததியிலே என் மகனுக்கு பெண் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று ஆதியாகம 24:3 வாசிக்கின்றோம். கானானியர் அறுவருப்புக்கும் வெளியே நாங்கள் இருக்க வேண்டும் என்று எஸ்ரா ஆலோசனை சொல்கிறதை தேவகனத்திலே நாங்கள் பார்க்கலாம். எஸ்ரா 9 இடத்துல 1 அப்போது நான் வாழ்க்கையில வந்த மாம்ச போராட்டத்தின் நாடி புரியும் யுத்தத்தை பற்றி ரோமர் 7 மனம் திறந்து எழுதுகிறார். ஒரு இச்சையின் பிரமாணம் பாப பிரமாணம் அவரை நிர்பந்தமாக மனுஷனாக நிர்பந்தமான மனிதனாக மாற்றி விட்டது. யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று கதறுகிறார் என்று ரோமர் 7:24 பார்க்கும். அதற்கு அடுத்த அதிகாரத்தில் ஆவியின் பிரமாணம் தன்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலே இருந்து விடுதலையாக்கிற்று என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாவ இச்சைகளை மேற்கொள்ளுகிறவர்களாகி இருக்க வேண்டும். எவ்வளவுதானோ என்று இருந்துவிட முடியாது. ஏன் என்றால் இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பொழுது பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். நான் சொல்லிங்க, வேதம் சொல்லுகிறது. அதாவது யாக்கோப்பு 1:14-15 வாசியுங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசணும் பாண்டுள்ளே. உங்களுக்கு இன்னும் பாவத்தோடு போராட்டம் இருக்கிறதா? ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சுய பலத்தினாலே அல்ல, ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கருத்தா சொல்லுகிறார் என்று சகரியா 4:6 வாசுகிறதை மறந்து போகாதீர்கள். அதாவது சத்துருக்களை மேற்கொள்கின்ற கர்த்தர். பாருங்க, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று யார் சொல்றது? சங்கீதகாரன் தாவித்து சொல்றான். சங்கீதம் 25:2. தாவீதனுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களோடும், அதாவது பகைஞர்களோடும் போர் புரியும் பொழுது என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லுகிறார் என்பதை நாங்கள் 2 Samuel 5:20 வாசிக்கிறோம். இதற்கு காரணம் அவன் கர்த்தரோடு பேசி அவருடைய ஆலோசனைகளையில் வழி நடந்ததையும் பெற்றுக்கொள்கிறவனாக வாழ்ந்து அப்படியினாலே கர்த்தர் அவனுக்கு யுத்தம் செய்தார். மற்ற இடத்திலே தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் கையில் என் சத்துருக்கள் உடைந்தோட பண்ணினார் என்று தாவீது சொல்லுகின்ற வசனத்தை வாசிக்கின்றோம். 1:14-14 நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள் என்பதையும் நீதிமொழிகள் 28:1 என்ற வசனத்தின்படி தாவீது கர்த்தருக்குள் திறமனதாக இருந்தபடியினால் எந்த நிலைமையிலும் தைரியம் பெற்றவனாக இருக்கிறான். அதுவனமாக அதே ஆண்டவரை நாமும் என்ன வந்தாலும் விடாதபடி கட்டிக்கொள்வோம். அப்பொழுது எப்படிப்பட்ட சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள வந்தாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் Luke 10:19 வாசிக்கின்றோம். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த இடத்துல நாங்கள் தாவீதை பற்றி பேசும் பொழுது தாவீது தேவன் தாவீதை இவ்வளமாக தேவ வசனத்தினாலே ஒரு சாட்சி கூறுகிறதை நாங்கள் காண்கின்றோம். அப்போஸ்தலர்கள் 13:22 ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கேற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். சாமுவேல் சவுல் ராஜாவுக்கு கூறப்பட்ட வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே லூக்கா வினாலே இந்த காரியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாமுவேல் 13:14 கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் என்றும், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைகொள்ளவில்லையே என்று சொன்னார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தாவீது தேவனிடமிருந்து இவ்விதமான சாட்சியை எப்படி பெற்றான் என்ற கேள்வி எங்களுடைய மனதிலே எழும்புகின்றது அல்லவா? அதற்கு தேவன் என்னுடைய உள்ளத்தை வைத்த பதில் என்ன என்றால், தாவீது தேவ சித்தத்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்ததற்காக முழு உள்ளத்தோடு முயற்சி செய்த மனுஷனாக இருந்தான் என்பதாகும். தாவீதுடைய வாழ்க்கையை ஆராயும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலேயே அவன் எந்த தவறும் செய்தவன் அல்ல என்று சொல்ல முடியாது. அநேக பலவீனங்களை கொண்டிருந்தான், அநேக பாவங்களுக்குள் விழுந்த மனுஷனாக அவன் இருந்தான். ஆனாலும் அவன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தமது முழு இதயத்தை கிழித்து கொண்டு மனம் திரும்பி முழு மனதோடு தன்னை தேவனுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தான், ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனானான். தேவ அன்பான தேவ பிள்ளைகளே, இதை புரிந்து கொள்ளவும் மேற்குறிப்பிட்ட விதமாக தேவனிடமிருந்து நற்சாட்சிகளையும் பெற்று உங்களையும் என்னையும் போல பலவீனங்கள் உள்ள மனுஷனாக இவ்விதமாகவே சாட்சி பெறுவதற்கு தாவீதிடமிருந்து மிகவும் சிறந்த இரண்டு குணாதிசயங்களை உங்களுக்கு முன்வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். அதே அவன் தேவ சித்தத்திற்கு 100% கீழ்படிய வேண்டும், வாழ முழு இருதயத்தோடு முயற்சி அவன் செய்தான். இரண்டாவதாக, அவிதமாக செய்ய தவறும் பொழுது தேவனுடைய தவறை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவனுடைய தவறை தேவனிடத்தில் அவன் ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே மனம் திரும்பினான். இந்த செய்தி உங்களுக்கும் அவிதமான வாழ்க்கை வாழ வாஞ்சையும் சவாலையும் தர வேண்டும் என்பது எனது எங்களது ஜபமாகும் என்று சொல்கிறேன். ஆம் ஆண்டவரே, எந்த இக்கட்டிலும் தம்மையே பற்றிக் கொள்கிற எவரையும் அவர் வெட்கப்படுத்துவதற்கு படாமல், சத்துரு தோற்று போகவும் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனையும் அருள்கிறார் என்று எதாயா 61:7 நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் என்னோடு எனக்கு ஒரு ஞாபகத்தை கொண்டுகிட்டு வர ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 46:4 சங்கீதம் 91:16 சங்கீதம் 92:15 இவ்வாறு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், முதிர்ந்த வயதானாரும் பசுமைய வாழச் செய்வார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதமேற்க செய்வார், பிறருக்கு கொடுக்க செய்வார், பாடி கொண்டாடுவோடி நன்றி சொல்வோம் என்று என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு, இன்றைக்கு முதிர்ந்த வயதிலும் பசுமையாக வாழ இன்றைக்கு ஒரு விதமான தடங்கல்கள் இல்லாதபடி தேவ பிள்ளைகளோடு பேச எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக கோடி நன்றி சொல்வோம். ஆமென். எனக்காக என்னுடைய பிறந்த நாளுக்காக ஜெபித்தவர்கள் இன்றைக்கு 4:30 கூட நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னதை கேட்ட பொழுது எனக்கு இன்னும் பலன் வருகிறது நான் உணர்கின்றேன். என்னுடைய 96 வயதில் காலடி வைக்கின்ற நான் இன்னும் கடைசி என்னுடைய மூச்சு வெளியே போற வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல அவர் எனக்கு பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக கோடான கோடி நமஸ்காரம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இயேசுவின் நன்மின் தெய்வமே, நீர் எத்தனை பலமே உள்ளவராக திருடைய சகல அதிகாரங்களையும் உடைத்து போடுகிறவராக இருக்கிறீர் சுவாமி. என்னுடைய வாழ்வையும் எங்களுடைய வாழ்வையும் சுவாமி உமது கரத்திலே கொடுத்து விடுகின்றோம். எனக்கும் எங்களுக்கும் இதே இன்பமான அனுபவத்தை தந்து இன்று முதல் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை எல்லோரிடத்திலும் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முழங்கால் படியிட்டு உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களே. தேவன் உங்களை 95 வயது வரை கரம் பிடித்து காப்பாற்றி வந்த தேவன் 96 வயதிலையும் கூட கர்த்தர் உங்களோடு இருப்பார். சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் உங்களோடு இருக்கிறார். காரணம், நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக தேவ செய்தி கொடுத்து முழங்கால் படியிட்டு தேவ செய்தியை கொடுக்கிறீர்களே, அதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உன்னை அநேக ஆண்டுகளாக 100 வயது வரை உங்களுக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பெலத்தையும் ஞானத்தையும் தந்து உங்களை கரம் பிடித்து வளர்ந்துவாராக. பாஸ்டர் கவலைப்படாதீங்க, சதா காலம் உங்களோட கூட இருக்க கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களுடைய பிறந்த கொண்டாட்டங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: கோடி நன்றி சொல்லுகிறேன். எனக்காக ஜெயித்தவர் எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, 96 வயது இப்பொழுது பர்த்டே சிறப்பாக கொண்டாட கொண்டிருக்கிற கர்த்தர் இந்த மகனை பாதுகாப்பாராக. ஆமென். பிரஸ்னர் சிஸ்டர் டோலி,
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க.

0: நேயர்களே,
1: ஆமென். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் வார்த்தையின் விஷயத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். இப்ப உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
0: பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நித்ய ஒளிச்ச சங்கம் ரேடியோவில செய்தி கொடுக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் நாங்கள் இயேசுவின் குடும்பமாக, ஞான பிரகாசம் பாஸ்டரும் எங்களுடைய இயேசுவின் குடும்பமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அவரும் இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு தங்குமிடம் அங்குதான் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் குடும்பமாக உம்மோடு நாங்கள் வாழுகிற வாழ்வை இயேசுவின் குடும்பத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு தலையாக, நாங்கள் உம்முடைய அவயவங்களாக, உம்முடைய வேலையை நீர் எங்களை அடைத்த அழைப்புக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து உம்முடைய இந்த இறுதி கால ஓட்டத்தில் நாங்கள் உண்மையும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஓடி முடிக்க ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிறைத்து சிறப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். எங்களுடைய அப்பா எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சியில நாங்கள் வாழ போகிறோம். இதற்கு ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஏழு வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படியாக நிக்கதேமு இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில மாம்சத்தில பிறக்கிறோம், அது மாம்சமாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஆதாமின் சந்ததியாகிய நாங்கள் எங்களுடைய உறவு மாம்சத்துக்கூடாக இந்த உலகத்துல நாங்கள் மாம்சத்துல இணைந்திருக்கிறோம். மாம்ச உறவுகளோடு ஆதாம் அவுபாளின் சந்ததியாக ஆதாம் அவுபாளித்தவன் படைக்கும் பொழுது பரிசுத்தமாக படைத்தார். அவர்கள் பாவம் செய்ததன் நிமித்தம் இந்த பாவ சரீரம் வந்தது. இன்றைக்கு நாங்கள் சரீர பிரகாரமாக எங்களுடைய உறவுகளை இந்த உலகத்தில நாங்கள் இணைத்து கொள்கிறோம். ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் அவன் தேவனோடு உறவை, ஆவியில உறவை ஏற்படுத்திக் கொள்கிறான். அந்த ஒன்றான எங்களை படைத்த அந்த தேவனோடு, அதுதான் ஒரு நித்திய வாழ்வை எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறது. எப்படி தேவன் ஆதாம் அவுபாளை முதன் முதலமாக படைக்கும் பொழுது ஆவியும் ஆத்மாவும் இணைந்து அவருடைய சரீரம் ஒரு ஒளியுள்ள சரீரமாக, பாவம் இல்லாத சரீரமாக, தேவனோடு வாழக்கூடிய உறவுள்ள ஒரு சரீரமாக, அதிகாலையிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வந்து உறவாடும் பொழுது அந்த தேவனோடு உறவாடுகிற சரீரத்தோடு தான் மனிதன் படைக்கப்பட்டான். நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் நிர்வாணமாயிருக்க வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவர்களுடைய சரீரம் தேவனோடு, தேவனுடைய சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரத்தோடு வாழ்ந்தார்கள். எப்பொழுது பாவம் செய்தானோ, ஆதாமும் ஏவாளும் இருவரும் பாவம் செய்ததென்பாக இந்த சரீரம் வந்தது. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில சரீர பிரகாரமான உறவுகளோடு வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிற தாய், தகப்பன், மனைவி, இப்படியான உறவுகளை சரீர பிரகாரமாக நாங்கள் உறவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இப்படி இந்த சுபாவ சரீரத்தோடு வாழுகிற மனிதன் எப்பொழுது இயேசுவிடத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறானோ, ஜலத்தினாலேயும் பரிசுத்த ஆவியினாலும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலும் பிறக்கிறானோ, 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால, அந்த ஆவியினால நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய உறவு மீண்டும் தேவனோடு இணைகிறது. அந்த ஆதாம் ஏவாள் இழந்த பாவ உறவிலிருந்து நாங்கள் தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். அதுதான் ஆவிக்குரிய உறவு. எங்களுடைய அப்பா பரலோகத்தில் ஆவியாக இருக்கிறார். நாங்கள் ஆவியோடு இணைந்து பரலோக பிரஜைகளாக மீண்டும் மாறிக்கொள்ளுகிறோம். பாருங்கள், இதற்காகத்தான் இயேசு அந்த இரத்தத்தை அந்த சிலுவையில, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை அந்த சிலுவையில சிந்தி எங்களை வெளியேற பெற்ற அந்த குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நாங்கள் எங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்து பொருட்களினாலே அவர் எங்களை மீட்கவில்லை, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டு இன்றைக்கு எங்களை இயேசுவின் குடும்பமாக இணைத்திருக்கிறார். இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவுக்கு கூடாக அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும், கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், அவருடைய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும், நாங்கள் பரலோக தேவனோடு எங்களோடு எங்களை படைத்த தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவியோடும் ஆத்மாவோடும் உள்ளான மனிதன். இவன் தான் உள்ளான மனிதன். ஆவியும் ஆத்மாவும் இணைந்து தேவனோடு இணைந்து வாழுகிற வாழ்வு அந்த உள்ளான மனுஷனில நாங்கள் வாழுகிறோம். இன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் வெளிப்புறமான மனுஷன் தான் வாழுகிறான். வெளிப்புறமான மனுஷன் ஆதாம் ஏவாளின் சந்ததியாக தொடர்ந்து பாவத்தில வாழுகிற சந்ததியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில இன்னும் மன்னிப்பு பெறாத சந்ததியாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், கம்யூனிசம், சோசலிசம், இப்படியாக ஒவ்வொரு மதங்களில வாழுகிறவர்களும் வெளிப்புறமான மனுஷரில வாழுகிறார்கள். அவர்களுக்கு அந்த உறவு, ஆவிக்குரிய உறவை அறியாதவர்களாக ஜென்ம சரீரத்தோடு வாழுகிறார்கள். நாங்கள் ஆவிக்குரிய சரீரத்தோடு வாழுகிறோம். எங்களுடைய சரீரத்தினால, எங்களுடைய சரீரத்தில அவர் வந்து எங்களோடு தங்கி இருக்கிறார். எங்களுடைய சரீரத்துல தான் தங்கி இருக்கிறார். பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சரீரத்தில வாசம் செய்கிறார். நாங்கள் உள்ளான மனுஷனில வாழுகிறோம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு இயேசுவை போல மாறுகிற மனிதனாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். ஆதாம் ஏவாளின் பாவத்தின் பின்பாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் மாம்சத்தினால பிறந்த மனுஷனாக, பாவத்தோடு இந்த உலகத்தில வாழுகிற மனுஷனாக இருக்கிறான். பாருங்கள், மதங்களில அவர்கள் ஆபிரகாமுடைய தகப்பன் இப்படியான மாம்ச பாவ பாவ ஒரு விக்கிராராதனை மதத்தோடு மாம்ச சிந்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆபிரகாமுடைய தகப்பனார். அந்த மதம் தான் இன்றைக்கு இந்த விக்கிராராதனை உள்ள மதமாக சிலை வணக்கம் உள்ள மதங்களாக இன்று வரைக்கும் ஆபிரகாமுடைய தகப்பனுடைய காலத்திலிருந்து இன்றை வரைக்கும் எத்தனையோ வருடங்களாக பிசாசின் அடிமைத்தனத்தில வாழுகிறது. அடிமைத்தனம் பிசாசு அவர்களை துரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளினால ஒவ்வொரு சந்ததி சந்ததியாக ஆபிரகாமின் தகப்பனை ஏமாற்றிய வஞ்சித்த குடும்பம் குடும்பத்தில இருந்த ஆவிகள் எகிப்தின் ஆவிகள் பார்வோனின் ஆவிகள் எல்லாம் இன்றைக்கு இதுவரைக்கும் அவருடைய சந்ததி சந்ததியாக இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் ஏமாற்றம் பட்டு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கடைசி காலத்தில இவ்வேதாகமத்தின்படி இயேசுடைய வருகையின் காலத்தில நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஏமாற்றம் பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில தாங்கள் செய்கிறது பிள்ளை என்பதே அவருடைய இருதயத்தில் அவர்களுக்கே தெரியும். வேதாகமத்தில எங்களுடைய தேவன் பரிசுத்த ஆவியை பெறாத மக்களுக்கு கூட இருதயத்தில ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். ஒரு பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இருதயம் அவனுக்கு உணர்த்தும், இது பாவம், இது தவறாக நான் செய்கிறேன் என்ற உணர்வை சதியான இருதயத்தில தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மைண்டை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், படிக்கும் பொழுது பாவ சரீரம் மண்ணுக்கு போகிறது, இந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்துல போருகிறது. நீங்கள் மதத்தில இருந்து சாவியர்களாக இருந்தால் அந்த பிசாசு உங்களை இழுத்து நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். இயேசுவை இரட்சகராக்கும் ஏற்றிக்கொண்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி வாழும் பொழுது எங்களுடைய சரீரம் நித்திரை அடைகிறோம். இயேசு தேவனுக்குள்ள நாங்கள் நித்திரை அடைகிறோம். பாருங்கள், இப்படியாக இயேசு மீண்டுமாக வந்து எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது முதலாவதாக இயேசுக்குள்ள மரித்தவர்கள்

அவருடைய ராஜ்யத்தில் எங்கட அப்பா பிதாவே, அவருடைய அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் நாங்கள் சமாதானமான சந்தோஷமான கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவனாக இருக்கிறான். அதற்காகத்தான் இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள் எந்த மதமாக இருந்தாலும் பாருங்கள், புத்தரால தர முடியாது அந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய வாழ்வை தர முடியாது இந்த மதங்களினால, இந்து மதத்தினால் தர முடியாது. முகமதியர் மதத்துல தவறான தங்களுடைய மதத்துக்காக ஒரு மனிதன் மடிக்க வேண்டும், சூசைட் பண்ண வேண்டும், இப்படியான தவறான கொள்கைகளுக்கூடாக அவர்கள் நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் இந்த மெய்யான தேவனை அறிகிற அறிவு வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக மறித்தார். அந்த குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நான் கழுவப்படும் பொழுது நான் பரிசுத்தமாகிறேன், மறுபடியும் பிறக்கிறேன், அவருடைய குடும்பத்தில நான் இணைந்து கொள்கிறேன். பாருங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய ஆபிரகாம் உண்மை பிரித்தெடுத்தார், பிரித்தெடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியாக நாங்கள் மாறுகிறோம். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி நாங்கள் மத்திய முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் எங்களுடைய உறவு இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய உறவு, ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நாங்கள் இணைக்கப்படுகிறோம். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தின்படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வருகிறது. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்கள் இயேசு கிறிஸ்து கூடாக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரித்து அவருடைய குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால கழுவப்பட்ட சந்ததி தான் நாங்கள், கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்து ஒரு வாழ்வழிக்க தெய்வம், இது ஒரு மதம் அல்ல. இந்த உலகத்தை உருவாக்கின தேவனை மறந்து வாழுகிற மனிதன் ஒவ்வொருவனும் அந்த மெய்யான தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற வாழ்வுதான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு. இந்த மெய்யான தேவனை, சூரியன் வானங்களையும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் எல்லாம், மனித கைவேலையிலான தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று ஒரு நாள் எங்களுடைய மெய்யான தேவன் அவரை தண்டிக்கிற தேவன் என்று எரேமியா பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது. அவர்தான் வாழ்வழிக்கு, லிவிங் God, everlasting King, King of King, Lord of Lords, இப்படியாக எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அமைக்க வந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சிலுவையில இருக்கும் பொழுது இந்த உலகத்தில பாருங்கள், ஹெரோது ராஜா பயப்பட்டான் இயேசு இந்த உலகத்துல ஒரு ராஜ்யத்தை அமைத்து போடுவார் என்று. பாருங்கள், இயேசுவை 2 வயதுக்குள்ள அத்தனை பிள்ளைகளை கொலை செய்தான். இப்படியாக தன்னுக்கு எதிராக ஒரு ராஜா வரப்போகிறான். இப்படியாக இன்றைக்கு பரிசேயர் சதுசேயர் கூட தங்களுக்கு எதிராக அந்த ராஜா இயேசு ராஜா இங்கு ஒரு ராஜ்யத்தை மக்களை தன்வசப்படுத்திக் கொள்ளுவார். பாருங்கள், நன்மை செய்வதில, நற்கிரியைகள் செய்வதில அவர் ஜனங்களை சம்பாதித்தார். ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு பாவமுள்ள மக்களுக்காக அவர் பாவமானார், சாபமுள்ள மக்களுக்காக அவர் சாபமானார். எனக்காக உங்களுக்காக நாங்கள் மறிக்க வேண்டிய சிலுவ மரணத்தை நாங்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். எங்களுக்காக அவர் தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை காண்பித்தார். பாருங்கள், அந்த 2 திருடர்களில் ஒரு திருடன் ஒரு உணர்வுள்ளவனாக இறுதிய பூர்வமாக சிந்தித்தான், இவரோ ஒரு பாவம் செய்யாதவர், நாங்களோ செய்த பாவத்துக்கு நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி மற்ற திருடனிடத்துல திருடனுக்கு சொல்லி இயேசுவிடத்துல என்னை பரதேசுக்கு போகாமல் என்ன நினைத்தருளும். இப்ப இதுதான் இயேசுவிடத்தில் அவன் மனம் திரும்பின வாழ்வு. அந்த சிலுவை மரணத்தில அவன் இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிறான். ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு இந்த சிலுவையில அடிக்கப்படுகிறான். நானோ பாவம்

இதைத்தான் நீங்கள் உணர்வு பூர்வமாக இயேசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையில ஒரு பாவம் செய்தவனும் பாவியாகிறான், பல பாவங்கள் செய்தவனும் பாவியாகிறான். ஆதாம் ஏவாள் அவர்களுடைய ஒருவனுடைய பாவத்தினால எல்லாருமே நாங்கள் தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். ஒருவருடைய நீதியினால அந்த பாவத்தை ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய ஒரு மனிதனுடைய குடும்பத்தினுடைய பாவ சந்ததியை உண்டாக்கின அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒருவருடைய இயேசு என்ற நீதிபரருக்குடாக அந்த நீதி உள்ள தேவனுக்குடாக நாங்கள் நீதிமானாக மாறுகிறோம். எனக்காக இயேசு மரித்தார் என்ற உணர்வை நாங்கள் உணரும் பொழுது எங்களை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். தேவனுடைய தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய பிற்கப்பட்ட சரீரம் வருகிறது, இரத்தம் வருகிறது. நாங்கள் எங்களை அவர் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக அவர் எங்களை பார்க்கிறார். நாங்கள் நீதிமான், இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். இன்றைக்கு மதத்தில வாழுகிற சகோதரனே, சகோதரியே, நீ மதத்தை நம்பி இந்த பாவத்தை நம்பி மதத்தில வாழுகிற அனைவரும் பாவம் செய்து கொண்டுதான் வாழுவார்கள். அவர்களுடைய சரீர பிரகங்கள் நிச்சய மாம்சத்தின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை இவற்றினூடாக வருகிற பாவங்களை அவர்கள் எந்த ஒரு மதமும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். ஆண்டவராகிய இயேசுக்களுடைய ரத்தம் மட்டும்தான். 1 John 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். நீங்கள் மனிதனால் எழுதப்பட்ட மதத்து மனிதன் எழுதின மத கிரிகைகளினாலே நீங்கள் ரட்சிப்பை பெற முடியாது. உங்களுடைய கோயில்களை நீங்கள் விழுந்து சுத்துவதன் மூலமாகவோ, பலவிதமான பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவோ, விருகங்களை பலியிடுவதன் மூலமாகவோ, எந்த ஒரு காரியத்தினாலே நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. இயேசு கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். இது எங்களுடைய கிரிகை இல்ல, நாங்கள் கிரிகைகள் செய்து, கிரிகை என்பது ஒவ்வொரு மதத்திலேயும் சில கிரிகைகளை செய்து செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். புத்த மதத்தில புத்த கிரிகைகள் எழுதி இருப்பார்கள். முஸ்லிம் மதத்தில 6 கிரிகைகள் எழுதி இருப்பார்கள். அதுல கடைசியாக மெக்காவுக்கு போக வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மெக்காவுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். இப்படியாக மனிதனுடைய காரியங்கள் தேவனிடத்துல, அந்த மெய்யான தேவனிடத்துல அழைத்து செல்லாது. இந்த உலகத்தில உலகத்தின் மதங்களாக மடிந்து பிசாசின் பிள்ளைகளாக மதித்து இப்படியாக மதங்கள் எல்லாம் நரகத்தை இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. இதற்காகத்தான் இயேசு வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து செயற்படும் பொழுது இந்த சரீரத்தினால பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு யோசேப்பு வாழ்ந்தான். அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். பஞ்சம் வரும் காலத்தில் இந்த ஒவ்வொரு காரியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி அந்த பஞ்ச காலத்தில அன்றைக்கு எகிப்து ஜனங்கள் எல்லாருக்கும் போஷிக்கத்தக்க அந்த தானியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை ஜோசேப்புக்கு கொடுத்தார். இப்படியாக தானியேலுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். இப்படியாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு இப்படியான அந்த வாலிபர்களுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து அந்த சிங்க கபிலிருந்து தானியேலை சிங்கத்தின் வாயை கட்டி விட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அந்த சிலை வணக்கங்களுக்கு இன்னைக்கு விக்கிர ஆராதனை மக்களுடைய ஆவியில பிறந்த யாரும் இந்த விக்கிர ஆராதனைக்கு போக மாட்டார்கள். இப்படியாக போஸ்ட் பண்ணும் பொழுது நாங்கள் மரித்தாலும் மரிப்போம் என்று சொல்லி எங்களுடைய தேவன் உயிருள்ள தெய்வத்தை தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள்
நின்றதன் நிமித்தம் அந்த ராஜா, அந்த மதத்தில் இருந்த ராஜா, தானியேலின் தேவனே இந்த உலகத்தில ரட்சிக்கிறவரும் மெய்யான தேவனும் என்று உணர்ந்து கொண்டார்கள். இப்படித்தான் நீங்கள் இந்த கடைசி காலத்திலே இந்த மதங்கள் உங்களை விடுதலை செய்ய முடியாது. நீங்கள் வீணான காரியங்களை செய்து இந்த உலக சம்பிரதாயங்களுக்கூடாக பிசாசு உங்களை நரகத்து வஞ்சித்து, ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஆவிகளுக்கூடாக பிசாசு உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். நோவாவின் நாட்களில கூட, நோவா 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் தவறான பாவத்தில வாழுகிறீர்கள், படகில் ஏறி விடுங்கள் என்று 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் போதித்தான். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இப்படியாக அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டார்கள். இந்த கடைசி காலத்துல, இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது, இந்த காலத்துல நீங்கள் அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக வரும் பொழுது இயேசுடைய குடும்பத்துல இணைந்து கொள்ள முடியும். இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. பிசாசை நம்பி இந்த உலகத்திலே பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். போ, வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லாவற்றையும் பெண் கொடுப்பது, பெண்படியாக பாவ காரியங்கள், சுபாவ அன்புள்ளவர்களாக, அன்பில்லாதவர்களாக, இரக்கமில்லாதவர்களாக, பாவத்தை தண்ணி போல குடிக்கிறவர்களாக இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியானவர்கள் இயேசுவிடத்துல வரும் பொழுது இயேசு பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னையும் உங்களுடைய ராஜ்யத்துல இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை உங்களுடைய ராஜ்யத்துல இழுத்து கொள்ளும் என்று கேளுங்கள். என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது, அவர் இருதயபூர்வமாக கேட்கும் பொழுது அவர் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு

பணக்காரில்லை, உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரில்லை, ராஜாதி ராஜா ஜேசு.

பாரும் இல்லை அங்கு சாபம் இல்லை வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை ராஜாதி ராஜா ஏசு.

வேட்டியொண்டு தொதி பாடலுண்டு இன்பம் உண்டு சமாதானம் உண்டு வெற்றியொண்டு

0: பரலோகத்தில் இருக்கிறோம் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக எங்கள் அறிந்தனோடவே எங்களுக்கு அழித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலே விடப்படாத இத்தீமைகளில் இருந்து எங்களை ராட்சித்துக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புதிய வானம் புதிய பூமியில உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, எல்லாருக்கும் நீரங்களை போசித்து இயேசுவின் குடும்பமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. மதத்தில் வாழுகிற மனிதனே ஒரு முறை சிந்தித்து பார், மதம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, வாழ்வு இயேசுவிடத்தில் இருந்துதான் வருகிறது. இயேசு யாவற்றை செய்து முடித்தார், கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு எங்களை எல்லாம் ரட்சித்தார். இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவில் இணைந்திருக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு இந்த கடைசி கால ஊழியத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். மனம் திரும்பும், மதம் மாறுவதில்லை, மனதை மாற்றிக் கொள்வது. தீமையாக பாவத்தில சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவிடத்தில வந்து வாழுவது. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை இந்த நேரத்தில் ஒவ்வொருவன் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொண்டுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொண்டுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவிய உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்புவீராக. இந்த ஊடகம் அபிஷேகத்தினால நிறைந்த உணர்வை பெற்றுக் கொண்டு சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஜீசுவுக்காக இன்னும் கொஞ்சம் காலம் ஓடுகிற ஓட்டத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் வெள்ளன் கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக. ஞானப்பிரகாசம் பாசரையும் நீ சுகம் கொடுத்து பலப்படுத்தி ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இன்னும் உம்முடைய வருகை வரைக்கும் அந்த ஊட்டத்தில் நாங்கள் உத்தமமாக உண்மையாக ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். கடைசி காலத்தில் உமக்கு பிரியமாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் ஒவ்வொருவரோடு விடைப்படும். துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர் அன்ஜன் ராசாம் அவர்களே, அருமையான ஒரு செய்தி. அதாவது ஒன்றான மெய்தேவன் யார், மதங்கள் வந்து விசுவாசி கப்பிட்டு வச்சிருக்கிறான். இந்த ஒன்றான மெய்தேவனை யார் விசுவாசிக்கிறாரோ அவர் ரசிக்கப்படுவார். கல்வாறு சிறு ரத்தத்தை பற்றி சொன்னீங்கள், உண்மையில உங்களோட செய்தி எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும். இந்த ஒன்றான மெய்தேவனை கண்ட்ரோல வேண்டும். இந்த விக்கிர பாடுபாட்டிலிருந்து விலகி ஆண்டவரை தேட வேண்டும் என்று வாஞ்சத்தாக உங்களுக்குள் கிரிய செய்கிறது நான் பார்க்கிற செய்தி மூலம். அருமையான செய்தி பாச கத்தர் உங்களையும் உயங்களையும் கைட்டு செய்ய ஒவ்வொரு காரியங்களும் ஆசிரிப்பாரு. நாளைய தினத்தில உங்களை அதிகாலையில உங்களை சந்திப்போம். கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென், ஆமென், அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதி தந்தி அநேக பிள்ளைகள் வந்து பாடி துதித்து வேதத்தியான பாது எடுத்தார்கள். ஐயா, அநேக தேவ ஊழியர்கள் வந்து வார்த்தை உலகமங்கும் விதைக்க உலகமங்கும் துணிக்க நீண்டு கிருபை செய்து கொண்டிருக்கிற அந்த கிருபையை காண்டு ஐயா இன்றைய சங்கம் வானொலி நடத்துகின்ற லெசுபத் சிஸ்டர் ரீட்டா பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நாளைய தினத்திலே நடக்கிற உவாச ஜெபக்கூட்டத்தை நீர் அபரிமிதமாக ஆசீர்வதித்து தந்தவருமாக எல்லாம் வர இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே, நாமே. என் ஆத்மாவே சொல்லுவோம், என் ஆத்மாவே கத்தரை.
2: முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. நாத்துமாவே கர்த்தரியே சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்
1: ஆமேன்
2: ஆமேன்.
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொடர்ந்து வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தரையும் ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவ செய்தியை எடுத்து வந்த தேவ ஊழியர்கள் அதை வழியிலே ஆரம்ப ஜபங்களோடு பாடல்களோடு துதிகளோடு வழி நடத்திய சகோதரி டாலி, சகோதரி கிரேஸ், சகோதரி கருணா அவர்களையும் அதே வேளையிலே தேவ செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் சுவிசேஷகி ஜஸ்டினா, சுவிசேஷகி ஏஞ்சல், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பாஸ்டர் அண்டன் தாசனையும் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கத்தடை கரத்திலே இந்த வேளையிலும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கூடாக கடந்து செல்வோம்.
4: வாழ்த்துக்களையும்
3: கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒருவரிடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பவும் அபிஷேக ஆராதனையில் கடந்து செல்வோம். தேவ ஊழியர் சுசேஷின் வானவர்கள் நாளைய நாளை தேவ செய்தி எடுத்து வருவார். நாளை மறுநாள் தேவ ஊழியர் பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் பாரிஸ் பிரான்ஸிலிருந்து எடுத்து வருவார். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பவும் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சௌரம் வாய்ந்தன் ஐயா, நன்றி பாஸ்டர் அண்டன் தாசனாயம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
1: God bless you all. Amen.
3: Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இரவு நேர ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு. இதுவரை நேரமும் நாங்கள் மாலை நேர நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியிலே கடந்து சென்றோம். உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இதுடன் நேரடி ஒளிபரப்பு நிறைவேறுகிறது. டொரண்டோ நேரம் காலை 10:07 நாளை காலை வேளையிலே 8:00 நேரடி ஒளிபரப்பிலே அபிஷேக ஆராதனையில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சௌரம் மாய்ந்தன் ஐயா, நன்றி அண்டன் தாசராயம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். Amen. Amen.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாக செல்லட்டும். ஆண்டவரே வழிகளை சர்வை பண்ணி கொடுங்க. உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளை இடுங்க தகப்பனே. அவர்கள் சென்று ஆண்டவரே அந்த இடத்தை எல்லா இடத்தையும் பரிசுத்தப்படுத்தி தேவனே அந்த மகளுக்கு ஏற்ற இடமாக ஆண்டவரே அங்கு பணிபுரிகின்ற தலைமைத்துவத்திலே அங்க ஊழியர்கள் யாவரும் ஆண்டவரே இவரோடு அன்பும் கரிசனையோடும் ஆண்டவரே உம்மை இந்த மகள் ஊடாக காண செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த மகள் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த சகோதரியோடு கூடவாக இருக்க வேண்டும். இவளுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. இவளின் உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் தவிப்புகளை நீங்க காண்கிற தேவன். நாங்களோ முகத்தை பார்க்கின்றோம், ஆனாலும் தேவனே நீர் உள்ளான இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் அறிகிற தேவன், ஆராய்கிற தேவனாக இருக்கிறீர். எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, எல்லா அச்சங்களையும் எடுத்து போடுங்க. இந்த வேலைத்தளம் நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த மகளினூடாக அங்கு வேலை புரிகின்ற அத்தனை பேரும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளினூடாக அந்த வேலைத்தளத்தில் ஆண்டவரே உம்முடைய நற்சிந்தையை அறிந்து கொள்ள நீங்க ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க. எந்த இடையூறுமை வரக்கூடாது சுவாமி. அந்த வேலை நல்ல வேலையாக ஆண்டவரே, அவருக்கு இலகுவான வேலையாக உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிச்சு கொடுங்க. இவர்கள் பிரயாணங்களோடும் கூடவாக இருந்து எந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்களை கைவிடாமலும் கைவிட்டு விடாதபடி காத்து கொள்ளுங்க. தேவனே நீர் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே நீர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் சுவாமி. என்ன நோக்கத்திற்காக இந்த மகளை நீர் தேர்ந்தெடுத்தோ நான் அறியன் சுவாமி. ஆனாலும் தேவனே இவளுடைய தேவைகள் யாவையும் சந்திங்க. இவளுக்கு தேவையான சுகம் பல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே மற்றே ஜப விண்ணப்பமாக தேவனே நரேகா ஆண்டவரே, நரேகாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நன்றி தகப்பனே, இந்த தாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவளின் இருதயத்தையும் நீங்க காண்கிற தேவன், இவளின் உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் அச்சங்கள் உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கனியை நிறைவாக ஆசீர்வதியுங்க. தேவனே கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கும் வெகுமதி என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே இந்த மகள் இதுவரை காலமும் இத்தனை மாதங்களும் ஆண்டவரே கருவில் சுமர்க்கும் போதெல்லாம் தேவனே அந்த தாயும் சேயும் சந்தோஷமாக சமாதானமாக இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் வழிநடத்தி வந்தீங்கள் தகப்பனே. ஆனாலும் தேவனே இன்னும் ஒரு சிறிய நாட்களில் ஆண்டவரே அந்த பிள்ளை அந்த பிஞ்சு குழந்தை ஆண்டவரே ஒரு புது உலகத்தை காண போகின்றது. நீங்க உருவாக்கிய அந்த கரு ஆண்டவரே இந்த உலகுக்கு ஒரு ஒளியாக வரப்போகிறது. ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு ராஜாவாகவோ ஆண்டவரே இந்த உலகுக்கு வரப்போகின்றது. அந்த குழந்தையை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே அந்த தாயே சேயே வாழ்த்த வருகின்ற ஒவ்வொரு பெரியோர்களுடைய வாழ்த்துதலும் ஆண்டவரே நல்வாழ்த்துக்களாக அமைய வேண்டும். என் மகள் ஆண்டவரே பிரசவத்துக்கு செல்லும் போதெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இவளோடு கூடவாக இருக்க வேணும். தூயாவியானவரே நீங்க கூடவாக போங்கப்பா. ஆண்டவரே வைத்தியர்கள் தாதிமார்கள் உள்ளத்தில் தயவை கொடுங்கப்பா. என் மகளுக்கு அன்பு கரிசனையோடு அந்த பிரசவத்தை காண செய்யுங்கப்பா. எந்த வலிகளோ உடம்புகளில் இல்லாதபடி, எந்த நோவுகளும் இல்லாதபடி ஆண்டவரே சுக பிரசவம் கிடைத்தன்ற செய்தியை நாங்கள் கேட்க செய்யுங்க தகப்பனே. நீங்க அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன் சுவாமி. தயவை காண்பீங்க தகப்பனே. என் மகள் ஆண்டவரே எந்த பயமும் இல்லாமல் ஆண்டவரே தைரியம் உள்ளவளாக தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரையும் உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கு என்றதை விசுவாசித்து அவளை சோர்வடைய செய்யாதபடி உம்முடைய உற்சாகமான ஆவியை அவளின் உள்ளத்திலே ஊற்றுங்கப்பா, நம்பிக்கையை ஊற்றுங்கப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த பிள்ளையையும் தாயையும் சேயையும் இந்த பூமியிலே எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிலைநாட்ட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே மற்ற நாளிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய வார்த்தைகள், புதிய புதிய நற்சிந்தனைகளை ஆண்டவரே வெளிக்காட்டும் வேளைகளிலும் தேவனே
நீங்க ஒருபோதும் இதை கைவிட்டு விடாதபடி, இந்த சங்கம வானொலிக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய தீய சக்திகளாக இருந்தாலும் ஏசப்பா, நமக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். நீங்கள் பெரியவர் ராஜா, நாங்கள் ஒருபோதும் மறந்து போக கூடாது. உலகத்தில் இருப்பவன் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, உங்களை விட பெரியவர் யாரும் இந்த உலகத்தில் இல்லை தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கே நீங்க வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய நற்கிரியைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். உம்முடைய ஆவியின் கனிகளை மற்றவர்கள் இவர்கள் ஊடாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை சுமந்து செல்ல வேண்டும். எங்கெங்கெல்லாம் இந்த ஜீவ வார்த்தைகளை விதைக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆத்துமாக்கள், நீர் படைத்த இந்த பூமிக்கு படைத்த அத்தனை மனிதர்களும் பாவ த்திற்குள் மடிந்து போகாதபடி நித்திய நித்திய ஜீவ வாழ்க்கையை வாழ ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா துன்ப சிறையிலிருந்து நீக்கி போடுங்கப்பா, எல்லா பாவ கரையிலிருந்து எல்லாரையும் விடுவீங்கப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் சுவாமி, அந்த செய்தியை கொண்டு வந்த சகோதரி, நான் பலவீனமாக இருந்தேன் ஆண்டவரே, என்னுடைய சோர்வுகளை நான் நினைத்த போதிலும், மகளே மகளே என்று கூப்பிட்ட வேளையிலும் தேவனே நீர் கூப்பிட்டதாக என் உள்ளம் பொங்கிட்டப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, அந்த செய்தியை கொடுத்ததற்கு நன்றி சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க உருவாக்க வேண்டும் தகப்பனே. அன்று சிநேகிதர்களுக்காக ஜோபுவை ஆண்டவரே சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்தீங்க தகப்பனே. அதே போல சங்கம வானொலியில் பணியாற்றுகின்ற அத்தனை ஊழியர்கள், அத்தனை அன்பான சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேச வேண்டும். எங்கள் சங்கம வானொலி ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உம்மை தொடர்ந்து பின்தொடர்ந்து உம்மிலே பயணிக்க ஏசப்பா, அத்தனை பேரையும் எங்கள் சங்கம வானொலி ஊழியர்கள் இந்த விண்ணப்பம் கொடுத்த ஒவ்வொருதரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உங்களை மகிழ்விக்க இருக்கின்ற அன்பான சகோதரர்களை நிறைவாக ஆசீர்வதிங்க. நீங்க ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தை நீங்க தொட்டு, ஆண்டவரே நாங்கள் அல்ல நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க, நீங்க எங்கள் ஒவ்வொருதரையும் தெரிந்து உமக்குகந்த பாத்திரமா

0: Lord, Sister Dolly, who came and prayed, Lord, with much of a burden upon her heart, Lord, for fervor and ministry, Lord, that is upon her heart, with a calling upon her life, Lord. Thank you for protecting her, being with us, and help her to know, Lord, that you would never leave her nor forsake her, that you are the one who had called her out. Accordingly, you would give her that strength and what is needed, Lord Jesus, for ministry, Lord. Therefore, Lord, take away, Lord Jesus, every, Lord Jesus, deep issues of whatever that comes into her life, Lord, to hinder them, Lord. You are the one who is going to give that mighty protection over her life, Lord. So we thank you, Lord. You have seen her heart, seen her burden, and also used her accordingly with your power and your grace, and your power of the Holy Spirit emanating through her, and anointing power of the Holy Spirit resting upon her. And I thank you, Lord, for that ministry that you have given her, Lord, to worship and praise and all of that that you have enabled her to participate in, Lord. So we thank you. Protect her, Lord, and her family as well, I pray. And also, Lord, continuously, Lord, we had others coming and joining and also praying and worshiping you, Lord. Thank you, Lord, for all of their time and dedication, Lord, and praying, Lord, and all of that went on, Lord Jesus. If I had forgotten anybody, forgive me. And then, of course, we had Brother Leslie, Brother Mahindran, all of them coming and participating and giving their testimonies and worshiping and agreeing together. And Brother Mahindran has been hosting it right from early hours of the morning till now, for the time and dedication, Lord, that you would continue to put your arm of love and protection around him, Lord, with much of your fervor, much of your power and strength over him, Lord, strengthening and quickening and reviving him too, Lord, continuing, Lord, even tomorrow's early morning hours of the service to come back again, Lord, on a Sunday morning, Lord. Thank you for that, Lord. And also, Brother Leslie, Lord Jesus, for the ways you had given this the vision, Lord Jesus, for this weekend meetings have been such a blessing, Lord. So we thank you, Lord, because you have been in it, Lord Jesus. This is the vision that came from you and your spirit and your work, and you would continue to bless it, Lord Jesus, even as we gather tomorrow, Lord, on a Sunday morning, Lord, and many other places. It might be in a different day, on a different day, even Monday, Lord, but does not matter. But we are all, Lord, in your service, praising you, worshiping you. And this is what, Lord Jesus, you are well pleased with, Lord. So we thank you, Father, for that time that we are, Lord, dedicating to you, other than the time we spend, Lord, Monday to Friday, Lord, with Nitya Valicham and Bharti and Valicham and all that Brother Leslie does, Lord, from morning, Lord Jesus, his time of services that he mentioned in so many ways, Lord Jesus, that he is so involved with, Lord. Give him much of your grace and your strength and your wisdom, Lord, accordingly, Lord, to divide the time and Lord, tirelessly, Lord, and relentlessly, Lord Jesus, to be able to come and do all of the recordings and everything according with the coordination of the programs, Lord, and production and everything, Lord. Thank you. Thank you for Sister Rita helping him alongside, Lord, through the weekdays, Lord. So we thank you for time and dedication as well. Bless them as a family as well, Father, and protect them too, I pray, along with Brother Mahindran and his family as well, for their protection as well, I pray, Lord. And all of the team members and workers that come in and gather and worship together, Lord, I pray a special protection around them, Lord. The fire of the wall of your fire burn around all of them and their lives and their families, I pray, Lord, with protection, I pray. When we are involved in ministry in the deep ways that we, Lord, do, Lord, and are called, oh God, we have to always, Lord, understand that there's a needed amount of protection that we have to work with, because the Lord God Almighty's work is a work that the enemy always tried to not only just hinder but parallel with, but the greater is he that is within us than the one that is in the world. And all his promises that are yea and amen are working for us and then in and through us. That is why the most powerful entity of the living God, through his power of the Holy Spirit and the power of God burning all around us, is more powerful than anything that this world could offer. And the Lord God is on our side, the Lord God Almighty. And thereby, Lord, we thank you, Jesus, that we have got not enough tongues to praise thee and lips to adore thee and love you and bring forth all that it takes, Lord, for us to show forth our loving kindness that you have given to us, Lord, in return to praise and worship you. Many tongues are not sufficient. That's what your word says, Lord. So we thank you in Jesus' name until we come back tomorrow morning once again. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani, for your closing prayer. நாங்க இப்ப எல்லோரும் ஆத்மாவே சொல்லி முடிவு கொண்டுவோம். எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. சுஜாதா, மைக் ஆன் பண்ணுங்க. சுதா சாந்தராஜா, மைக் ஆன் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஆத்மாவே சொல்ல போறோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோமா? சொல்லுவோம். என்
2: ஆத்மாவே
0: அவருடைய பரிசுத்த
3: நாமத்தை அதிகால வேளையிலே இணைந்து 5 மணிக்கு முன்னதாக இணைந்து தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வேளையிலே சகோதரி ரஞ்சினி கூட 5 மணிக்கு முன்னதாகவே இணைந்து இவங்களுக்கு கூட வழி நடத்தினார், இணைந்தார். அதே வேளையிலே சகோதரி டோலி கூட இணைந்தார்கள். காலையிலே நான் 7 மணிக்கு ஸ்டூடியோக்கு வந்துவிட்டேன். அதற்கு முன்னதாகவே 2-3 பேர் வந்திருந்தார்கள், வந்து வந்து போய் கொண்டிருந்தார்கள். சகோதரி சாந்தி கூட வந்திருந்தார்கள் வேளியாக. கத்திரதாமே அவர்களும் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையான தேவசை கூட வழி நடத்திய ஊழியரையும் அதே வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் மிஸ்ஸஸ் அரியராஜா இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாளைய நாளிலே அபிஷேக ஆராதனையிலே தேவ ஊழியர் சாட்சி எடுத்து வருகிறார். ஒரு ஊழியர் இந்திய மண்ணிலிருந்து, அவருடைய பேரை மறந்துவிட்டு. அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். அதே வேளையில் நீங்கள் கத்திரிப்பதற்கான காரியங்களை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த நாளுக்கான சனிக்கிழமைக்கான அபிஷேக ஆராதனை அருமையாக வழி நடத்தினார் கத்தர். அது தடைகளின்றி கத்தர் வழி நடத்தினார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு ஒழிப்பிலை கேட்கப் போகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் திரும்பமா. நன்றி சௌர மகேந்திரன், நன்றி சௌரி ரஞ்சினி.
4: Recording in progress.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:26 வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? அப்படி பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் என்பது ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க? இன்னைக்கு அநேக இடங்கள்ல வேதத்துல ஊற்றை குறித்து நம்மால வாசிக்கப்படுகிறது இல்லைங்களா? பூர்வத்துல பிதாக்கள் என்ன செய்தாங்க? ஆங்காங்கே அவர்கள் தோன்றின கிணறு ஊற்று இதெல்லாம், அவங்க கண்டுபிடிச்ச ஊற்று இதெல்லாம் அவங்க வைத்திருக்கிற தடியில எழுதி வைத்திருந்தார்கள். அதெல்லாம் பிள்ளைகள் வரும்போது அதை கண்டுபிடிச்சு அது அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினார்கள், எடுத்துக்கொண்டார்கள். ஊற்று தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருந்து கொண்டே இருந்தது. இது வேதத்துல அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம். ஆகார் வனாந்தரத்துல தனிரற்ற நிலையில தன் பிள்ளை மறிக்கிறத காண மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்த வேலையில கர்த்தர் ஊற்றி காண்பித்தார். ஆமீன். இதுதான் இல்லைங்களா? அப்ப ஊற்று என்பது இஸ்ரவேலர்களுக்கு தொடர்புள்ள ஒரு விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அது தொடர்பு நிறைந்த விஷயம்தான். இப்ப நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே. இன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லலாம், உங்களை என்னை பார்த்து எப்படி சொல்றாருன்னா, சிலுவையின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்களே. ஆமா, நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கோங்க? சிலுவையின் ரத்தத்தின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்கள். அப்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அவர்கள் கத்திர பிரமாணத்தின் பிரகாரம் தேடினார்கள். நீங்களும் நானும் அன்பின் நிமித்தம் தேடுகிறோம். ஆமீன். அவர்கள் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் அப்படி அன்பின் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு ஊற்று வேற, அவங்களுக்கு ஊற்று வேறா இருந்திருக்கிறது. ஆனா அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த இரத்தத்தின் ஊற்று அவங்களும் பார்த்துட்டாங்க. இன்னும் நிறைய யூதர்கள் அதை பார்க்காம இருக்கிறாங்க. அதை திரும்ப அவர்கள் பார்க்கும்படியாதான் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை. எருசலேமுக்காக ஜெபிக்கிறதுனால நம்ம சுகித்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து ஜெபிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். அந்த வேத வசனம் சொல்லுகிறது என்னன்னா, சபைகளின் நடுவே ஆண்டவராக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எங்க துதிக்கணுமா? சபைகளின் நடுவிலே. அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த நடுவிலே, சபையின் நடுவிலே கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தரை பாடுவாங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாங்க. அவங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, அவங்கள சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்கான இடத்துல அவங்க நிச்சயம் ஆராதிக்க, அவர்கள் எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் அங்க வந்துருவாங்க. இஸ்ரவேலுக்கு என்ன செய்வாங்க, அந்த வருடத்துல அவங்க பண்டிகை நாட்கள்ல சபைக்கு வரும்பொழுது எல்லாரும் வந்துருவாங்க. ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இல்லை, எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமா இருந்தது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், சிலுவையின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள், அவருடைய ரத்தத்தின் ஊற்றிலிருந்து வெளியே வந்தவங்க நீங்களும் நானும். அப்ப எங்க இருக்கணும்? அவருடைய ஆலயத்துல பிரகாரங்களை நம்ம காணப்படணும். ஆமே, அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நான் வீட்டுல ஜெபிக்கிறேன், வீட்டுல ஆராதிக்கிறேன். இதை விட எனக்கு என்ன வேணும்? தனிமையா ரொம்ப நேரம் ஆண்டவரோடு செலவு பண்றேன், இதனால எனக்கு சந்தோஷம் தானே அப்படி நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. அவருடைய சமூகத்துல, அவருடைய சபையில ஜனங்களோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பதில் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆமே, நல்ல இல்லையா? அதனால இந்த நாள்ல நீங்களும் நானும் எங்கிருந்து தோன்றினோம் என்பதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மத்தில் பேசியிருக்கிறார். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. பிரயோஜனமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை கேட்கிறேன், கேட்க போகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதி கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. God bless you all.
1: முடியவில்லையே என்றும், கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரோ பதில் தருவாரோ என்றும் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலேயே அப்பறாய் விடுகிற தேவன் இல்லை. அவர் தலையாக்குகிற தேவனாய், அவர் தம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உரைக்கின்றார். அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கையில், கர்த்தர் ஆபிரகாமிற்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகின்றார். கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே புறப்படுகிறதையும், மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொருளான ஆஸ்திகளை உடைய சீமானாய் பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி மிகுதியாய் பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டான். எப்படியெனில் அபிரகாம் கர்த்தரின் வார்த்தையை முழு விசுவாசத்துடன் முழு இருதயத்துடன் நம்பினான், 1000 மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக இழப்புகளை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை சந்தித்தவர்களாய், தனித்து விடப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், அவை எல்லாவற்றிலும் அப்படியே உங்களை கர்த்தர் கடந்து போகும்படி விடுகிற தேவன் அல்ல. அவைகளில் கை தூக்கி காப்பாற்றி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகின்றார். இடம் கொள்ளாது போகும் மட்டும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். நெருக்கப்படுகிற உங்களின் சூழ்நிலைகளை விட்டு வெளியே வரும்படி அழைக்கின்றார். கர்த்தரையே நோக்கி பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென்.
2: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15. பிரியமானவர்களே, சில வேளைகளில் விசுவாசத்தில் வேரூன்றவும் ஆவிக்குரிய பக்குவம் பெறவும் கர்த்தர் சில சோதனைகளை எமக்கு அனுமதிப்பார். கர்த்தர் யோசுவாவிடம் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்குறுத்திருந்தார். பட்டணத்தில் இஸ்ரவேலர் தோல்வி அடைந்தார்கள். காரணத்தை ஆராய்ந்த போது ஆகான் சாபத்துக்குரிய பொருளை எடுத்தது வெளிப்பட்டது. ஒருவனின் கீழ்ப்படியாமை முழு ஜனத்துக்கும் துன்பத்தை கொண்டு வந்தது. தினமும் உங்களை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலும் அவருடைய நீதியின் தராசிலும் நிறுத்தி ஆராய்ந்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் ஞானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளால் கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். நாம் பேசும் வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறதா அல்லது மரணிப்பிக்கும் பிற்போக்கான வார்த்தைகளா? ஆகவே நிதானமாய் பேசி சிந்தித்து செயல்படுங்கள். ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆவியின் வடிவணத்தினின்படி ஜீவனை பிறப்பிக்கும் வார்த்தைகளை பேச எங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
3: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 19 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. சங்கீதம் 23:2 வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அமைதி இல்லாதபடி கலக்கம், துன்பம், சஞ்சலம், தவிப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னெண்டையிலே வா, இந்த நாட்களிலே நான் உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களிலே நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இப்படியான சூழ்நிலையிலே அமைதி இல்லாத நிலையிலே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே இந்த நாட்களிலே வாருங்கள். அவர் ஒருவரே இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். வேறு எந்த கடவுளும், எந்த கல்லும், எந்த மண்ணும் அல்லது எந்த மரமும் இந்த நாட்களிலே நம்மை ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்த முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரராகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாழ்ச்சியை காண முடியாது. ஏனென்றால் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே அதாவது தாழ்த்தப்படுவதும் இல்லை, அங்கே அமழ்ந்து போவதும் இல்லை என்பதைத்தான் அவர் இந்த சங்கீத புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அதாவது நம்முடைய சூழலுக்குள்ளே இந்த நாட்களிலே வீசுகிற அமைதி இல்லாத தன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அமைதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு அமைதி வேண்டுமா? உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அல்லது இந்த நாட்களிலே உனக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அப்படியாக அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் என் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒரு விசை அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே, இயேசுவே, என்னை ரட்சியும் ஐயா, என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கேட்போமா இருந்தால் அவர் இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களிலே நம்மை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, புல்லுள்ள இடங்கள் எதை குறிக்கிறது? ஒரு சுழிப்பை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமர்ந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? ஒரு அமைதியை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சுழிப்பான வாழ்க்கையும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் வாழ வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களிலே ஒரு திறவுகோல் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே இந்த நாட்களிலே வர வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் என்னத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அமைதியாக போய் கர்த்தாவே, இயேசுவே, நீர்தான் ஒருவர் தெய்வம், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் அவர் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விலக்கி இந்த நாட்களிலே அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, புல்லுள்ள இடங்களிலே பசுமையிலே நடத்தி அமைதியான நிலையிலே இந்த நாட்களிலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரண்டையிலே சேருங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்கள் அமைதியையும் இன்றைக்கு செழிப்பையும் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த சங்கீதம் 23 2 வார்த்தையின்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: தீமையான பழக்க வழக்கங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு வாலிபர்கள் உள்ளத்திலும் நீர் கிரியை செய்து ஒவ்வொரு வாலிபர்களுடைய இருதயங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் தகப்பனே. இந்த உலகம் உபத்திரவமான உலகம், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருந்தாலும் தகப்பனே அது நீடித்தது அல்ல. நீர் அன்று சிலுவையில் ஆண்டவரே நசுக்கி போட்டு விட்டீர் தகப்பனே. சர்ப்பமான அவனுடைய தலைகளை நசுக்கி விட்டீர். இன்று அவனுடைய வாள்கள் கிடந்து ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. இந்த வாள்கள் கன நாட்கள் ஆட்டிக்கொண்டு இருக்க மாட்டான் சுவாமி. பிதாவே, இந்த வாளையும் நீர் சுட்டரிக்கிற தேவன், சுட்டரிக்க வல்ல தேவன் ஆண்டவரே. இந்த சத்ருவானவனுடைய கைகளிலே அகப்பட்டிருக்கின்ற எங்கள் வாலிப யுவதிகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த பாவ பிடியில இருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்பட வேண்டும். பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் களிப்பாக மாற வேண்டும் தகப்பனே. தேசத்தில் இருக்கிற சந்ததி சந்ததியான பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்று நீங்க சிலுவையில் சிந்தி ஆண்டவரே சுத்திகரித்தீங்க. அன்று நீங்க எங்களுக்காக இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணங்களை நினைக்கின்ற இந்த நாள் ஆண்டவரே தகப்பனே, அந்த திரு ரத்தத்தினாலே ஒவ்வொரு வாலிபர்களையும் சுத்திகரியுங்க தகப்பனே. பாவ இச்சையிலிருந்து விடுதலையாக்குங்க. மரணத்தை நோக்கி செல்லும் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குங்க. விபத்துக்களுக்குள் ஆண்டவரே எத்தனை வாலிபர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். விபத்தினாலே சுவாமி எத்தனை பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள். அங்கவீனங்களை இழக்கின்றார்கள், உடல் உறுப்புகளை இழக்கின்றார்கள். நம்முடைய ஆணிப்பட்ட கரத்தினால உருவாக்கப்பட்ட நரம்புகள், தசைகள், நார்கள் யாவும் நொறுங்கி போகிறது தகப்பனே. தேவனே, நீங்க விரும்புகிற தகப்பன் அல்ல அப்பா. நீங்க எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற தகப்பன், எங்கள் மீது அளவு கடந்த அன்பின் தேவன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் சிதறுண்டு போவது, உம்முடைய பிள்ளைகளின் நரம்பு தசைகள் சிதவுண்டு போவதை நீர் ஆண்டவரே விரும்புகிற தேவன் அல்ல. யெகோவா தேவனே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியுங்க தகப்பனே. ஆண்டவரே வெகு சீக்கிரம் ஆண்டவரே இந்த உலகுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேணும். எல்லாருடைய கண்களும் தேவனையே நோக்கி பார்க்க, உம்முடைய புது புது கிருபையினால ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் புது பலங்களினால வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுவாமி ஒருமித்து ஆண்டவரே எங்கள் அன்பான உறவுகளோடு தகப்பனே இந்த நேரத்திலும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன். சங்கம வானொலிய உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இதற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போக வேண்டும். பிதாவே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள், இதை நடாத்துகின்ற தலைமை துவம் ஆண்டவரே, நடாத்துகின்ற தலைமகத்துவம் ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த செய்திகளை சுமந்து வருகின்ற ஒவ்வொரு செய்தியை சுமந்து வரும் ஒவ்வொரு தேவதாசர்கள், உம்மை துதிக்கிறவர்கள், உம்மை ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பத்தை கொண்டு வருகிறவர்கள், ஒவ்வொரு அன்பான உறவுகளையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களிடத்திலும் இருக்கிற வாலிபர்களையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை நேர்த்தியான வழியில், உம்முடைய வழியில், நித்திய நித்திய ஜீவனான வழியிலே அந்த பிள்ளைகளை நடாத்தி செல்ல வேண்டும் தகப்பனே. சந்ததி சந்ததியாக எங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவரே இந்த பாவக்கரைகள் கடந்து செல்லாதபடி, மூன்றாம் நான்காம் சந்ததி மட்டும் நீர் விசாரிக்கிற தேவன் தகப்பனே. எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே கரிசனையுடன் உம்முடைய பாதையிலே எங்கள் பிள்ளைகளை வளர்த்து செல்ல, நடாத்தி செல்ல உம்முடைய புது கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்க சுவாமி. இந்த சங்கம வானொலியை எங்கெங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ, எந்தெந்த திசையில் எந்தெந்த ஆத்துமாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை ஆத்துமாக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே. பிதாவே உம்முடைய சித்தமானால் தகப்பனே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தில் உள்ள அனைத்து வாலிப யுவதிகள் பெற்றோர்கள் முதியோர்கள் சிறுவர்கள் யாவரையும் ஆண்டவரே சங்கம வானொலி ஊழியர்கள் யாவரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
0: தேங்க் யூ சிஸ்டர், கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
1: நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியாமா
2: பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்க வாழ்வதற்கு மன்னுங்கள். அவர்கள் சத்துரு மேற்கொள்ளாதபடி அவர்கள் ஒரு மனம் திரும்ப அவர்கள் கர்த்தர்தாமே யெகோவா நிசியாய் கர்த்தர் தங்களுடைய வெற்றி கொடியாய் அவர்கள் வெற்றி கொடி ஏந்திரவளாய் வாலிப ஜுவதிகள் மாற்றப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இரகத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் தகப்பனே. உண்மை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அப்பா. அப்பா தகப்பனே வாலிபர் யுவதிகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே உமது கரங்கள் அவர்கள் மேல் தாங்குவதாக. அன்பான தகப்பனே எங்கள் பாவசாவங்களுக்காக நீர் உமது உமது இரத்தத்தை சிந்தினீரே தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் யுவதிகள் மேல் இருக்கிற பாவசாவத்தை நீர் நீக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பன். அப்பா அவர்களை ஒரு கணம் மன்னியின் தகப்பனே. அவர்கள் என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீர் போக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா சாத்தான் எங்கே கொண்டு போய் விழுத்துவான் என்று அவன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் தகப்பனே. பிள்ளைகள் தடுமாறி விழுகிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே பெற்ற தாய் தகப்பன் இவ்வளவோ ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதா. அன்பான தகப்பனே வாலிப பிள்ளைகள் மேல் உமது கரம் இருப்பதா. அன்பான தகப்பனே அவர்கள் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக. அப்பா அவர்கள் எங்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை ஜொலிக்க பண்ணும் தகப்பனே, ஜெபிக்க பண்ணும் தகப்பனே. அப்போது அவர்கள் மேலே தேவ நம்பிக்கை வரும் தகம். அவையானவரே அவர்களோடு கூட இருக்கும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் தகப்பனே. அப்பா அவர்கள் என்ன குற்றம் குறை விட்டாலும் அவர்களை மன்னியின் தகப்பனே, மன்னியின் தகப்பனே. அப்பா நீர் மன்னிக்க கூடியவரப்பா, வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அப்பா. உம்மை என்ற நேரமும் அப்பா தெய்வம் அப்பா என்று கூப்பிடுகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் தகப்பனப்பா, எங்கள் தகப்பனப்பா. அப்பா நாங்கள் கூவி அழைக்கும் போது எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கின்றது அப்பா. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்ததற்காக நன்றி அப்பா. அப்பா அவர்கள் தேவ சாட்சிகளுக்கு பிள்ளைகளாகும் உமது நாமத்தை எங்கு சென்றாலும் அவர்கள் ஜொலிக்கப்படும் தகப்பன், எங்கு சென்றாலும் ஜெபிக்கப்படும் தகப்பன். அன்பான தகப்பனே உமக்கு இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் இரக்கத்தை நாங்கள் ஜபிக்கும் போது எங்கள் சத்தத்தை நீர் கேட்க வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஜபிக்கிற ஜபம் ஒன்றுக்கு நீர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறீர். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே உமது பிள்ளைக வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களின் என்னென்ன தேள்வியோ அவர்களை பெற்றுக் கொடுத்து அவற்றை பாவசாவத்தை நீக்கி அவர்களுக்கு நல்லொரு வழியை காட்டும்படியா உமை இறந்து இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் அவரை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா அவற்றை தேள்விகள் என்னென்னவோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும் தகப்பன். அப்பா பிதாவே இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. உமது கரங்களால் பற்றிக்கொள்ளும் தகப்பனே. அவர்களின் என்னென்ன தேள்வியோ அந்த தேள்விகளை நிறைவேற்றும் தகப்பன். ஆவியான ஒரே கனாசிற்ற குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் தேள்விகளை நீர் நிறைவேற்றும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உமக்கு ஸ்தோத்திரம். நந்தியம்மா, கர்த்தர் உங்களோடு கணவனோடும் கூட இருந்து வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
2: ஆமென். ஆமென்.
1: ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். இதம் 23:1 ஜெகோவாரா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் அமேய்ப்பராயிருக்கிறபடியால் அவருடைய பேரானந்தமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே எப்பொழுதும் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களை அன்போடு கூட நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜப வேலைக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறுந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவை, நீனையும் கூட கர்த்தாவே நீ காத்து வழி தீவிராக. இந்த வேலையிலும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இங்கும் இருக்கிறதான ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவன். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அவர்களுக்கு துணையா இருங்கப்பா, அவர்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு உருவாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் பக்கமாய் வரவும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டவரே நம்பி போகாதபடிக்கு உண்மையான ஆண்டவரே உண்மையான தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். காலம் கொடிதா இருக்கிறது கர்த்தாவே, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற சாத்தானுடைய செய்தி செயல்களிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் ஆண்டவரே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அதிலே ஆண்டவர் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வாழ்வை ஆண்டவரே அப்பா வைத்திருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாகியவர்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்களாய் மாற, இவர்கள் உத்தமத்தோடும் உண்மையோடு ஆண்டவர் ஜீவிக்க விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தன்னை பலப்படுத்தி கொள்ளவும் தன்னை ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வேதத்திலும் தியானத்திலும் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை சூழ்நிந்து காத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி ஆண்டவரே இவர்களை வழி நடத்த கர்த்தர்க்கு போதுமானவராயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். ஆங்காங்கே நடக்கிறது தானே ஆண்டவரே அப்ப அந்த ஜெப கூட்டங்களிலும் ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரை வழங்குறதான தேவனுடைய ஆண்டவரை வசனங்களை தியானிக்கிறதால் எனும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஒழுங்கும் கிராமமாய் கலந்து கொண்ட அதை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை ஆண்டவரை வைத்து அவர்கள் ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரை வடி விட்டு விலகி ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டு தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை வைக்காதபடிக்கு தன்னுடைய எண்ணங்களை திசை திருப்பாதபடிக்கு கர்த்தராகிய தேவனே இவர்களுக்கு முழு பலத்தையும் முது ஆண்டவரே ஞானத்தையும் தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்ப அந்த வாலிப பிள்ளைகளினுடைய ஆண்டவரே இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்படியே விசுவாசத்தில் ஆண்டவரே வந்து ஆண்டவரை நிற்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த உலகம் அவர்களை ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா சிற்றமைகள் நாளும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே அநேக காரியங்களை இவர்கள் இழுத்துக்கொள்கிறது. பேஸ்புக், வாட்ஸ்அப் ஆண்டவரே, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படியான காரியங்களிலே நிலைக்கிறதான இந்த பிள்ளைகள் அந்த நேரத்தை ஆண்டவரே தேவ வசனங்களுக்கும் தேவனுடைய தியானத்திற்கும் ஒப்புவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி பிக்கிறோம். கர்த்தர் எனக்கு காட்சியடையேன் என்ற இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரே இவர்களை மெய்த்து இவர்களை ஆண்டவரே உருவாக்கி இவர்களை ஆண்டவரே அப்பா ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரை வளரவும் நல்ல சூழ்நிலையிலே இவர்கள் ஆண்டவரே வாழவும் கர்த்தர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராக தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா நீர் துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் வாழ்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவ வீராண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக கர்த்த நீராண்டவர் அவளை தொடும்படியே ஆயிச்சிருக்கிறோம்ப்பா. அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் எத்தனையோ ஆண்டவரே அப்பா இன்னல்கள் இக்கட்டுகள் அன்றைய பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதையும் கேட்க மனதில்லாமல் அநேக ஜனங்கள் ஆண்டவரே மாறுபாடான இருதயத்தை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சுத்தமான ஆண்டவரே இருதயத்தின் பிள்ளைகளுக்கு தந்து இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த சந்ததியாய் ஆண்டவரை உருவாகவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். நாம வாழ்கிறதான நாட்டிலே இடங்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அநேக வாழ்கிற பிள்ளைகளை இவர்கள் பக்கமாய் இழுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பு அடைந்து ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த நாமத்தினால் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை இந்த உலகத்தில் வருகிறதான எல்லா தீமை காரணங்களிலிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வெற்றி பெற கர்த்தர் தாமே இவர்களுக்கு துணை துணையா இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளே ஆண்டவரே உம்பக்கமாய் ஆண்டவரே வர தடையா இருக்க எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம்ப்பா. அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். இருளிலே வாழ்கிற மக்களுக்கு தேவனே வெளிச்சமா இருந்து ஆண்டவரே இவர்களை வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். நல்ல மெய்ப்பராயிருந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் மெய்த்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளினுடைய ஆண்டவரே எதிர்காலம் வங்கி போகாதபடிக்கு பிரகாசமாய் ஆண்டவரே உம்முடைய ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உங்களுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தத்தாமே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவர்கள் வீட்டிலும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் இருந்தா இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு பரிசுத்தோடு வாழ கர்த்த நீர் ஆண்டவர்களுக்கு துணையா இருந்து இப்படி நடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அருமையான ஜெப வேளை ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை தேடி நிற்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியா இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் நீர் துணையா இருந்து வழி நடத்தும்படியா ஆச்சரிக்கிறோம். இவர்கள் கைத்தி செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்கிறதான இடத்தில ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்துங்க. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இவர்களை போல அவர்களும் முன்னின்று உம்முடைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்து வழி நடத்தும்படியா ஆச்சரிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்த போவதற்காயமுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையை தொகுத்து வழிவதான ஜனத் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் சமூகத்தை கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே கண்டிருக்கிறேன் கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே அந்த தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு துணையா இருந்து இவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் நீ கனப்படுத்தி அப்பா அதை அங்கீகரித்து அநேக ஜாதி ஜனங்களே ஆண்டவரே ஒரு பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனம மகிமை யாவற்றி ஆண்டவரும் ஒருவருக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர் கர்த்தர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் மாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நிர்மல அமரிவேற்றுக்கு அந்த அப்படிப்பட்ட அந்த மீட்பின் நாமம் எல்லா வாலிப ஜோதிகளும் அறிக்கையிட்டு அந்த மீட்பின் நாமம் அவர்களை மீட்கும்படி நீங்கள் இந்த வாலிப ஜோதிகள் இந்த திருமண காரியத்திலே அவர்கள் தடுமாறுகிறார்கள், அநேகர் பிரிஞ்சு வாழுகிறார்கள். ஆகவே இந்த இந்த இடத்திலே தேவன் தாமே அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படி மீட்பின் அவர்கள் தெரிக்க கத்தர் உதவி செய்யணும். ஜபத்திலே வழி
4: நடத்தணும். ராஜா எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த இரவு முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து சொப்பனத்தை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசிர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை இம்மட்டுமாக நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அநேக தேவைகளை சந்தித்தீர் அப்பா, உமக்கு கொடான கொடி துதி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் வாக்கு உரைத்த தேவன், வாக்கு மாறாதவராய் இருந்து எல்லா காரியத்திலும் அப்பா நீர் நிறைவேற்றி வந்த உமது கிருபைக்காய் சோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த வேலைகளை இந்த வேலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் வாலிபர்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே வாலிபர்களின் வாழ்க்கை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. அவங்களுடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை காண அதனாலே அதனை கண்ட பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. நீர் எப்படி வாலிப நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்த இந்த நாள்ல ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மேலே இறங்குபடியாய் ஜெபிக்கிறோப்பா. பரிசுத்தராயிருந்தேன் நீரப்பா, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளின்படி இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான்? உடைய வேத வசனங்களின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் உமது வசனங்களின்படி தங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படி ஆகக்கூட ஆண்டவரே இந்த நாள்ல வாலிபர்களின் வாழ்விலே ஆண்டவரே நல்ல ஒரு மாற்றத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ஆண்டவரே அநேகர் அப்பா இடறி நிற்கிறார்கள். அவர்களுக்கு அனுபவம் இல்லாத வேலையிலே அவர்களுக்கு தெரியாத நாட்களிலே அவர்கள் தங்கள் சொந்த இஷ்டம் போல அந்த குடும்பத்தை நடத்தி அவர்கள் கர்த்தாவே பிரிந்து போகிற காரியமா இருக்கிறது. அப்படி ஆக கூட கர்த்தாவே அவர்கள் டிவோர்ஸ் என்றும் அப்பா பிடிக்கவில்லை, திருமண வாழ்வு பிடிக்கவில்லை என்று அநேகர் இந்த நாளிலே கோர்ட்ல அவர்களுடைய கேஸ்களை எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் இதுல பார்க்கும்போது எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அநேகமா இருக்கிறபடினாலே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நல்ல ஞானத்தை கொடுங்க. குடும்பத்திலே ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போகவும் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டவரே அப்பா அந்த திருமண வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து வாழும்படியாக அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு போதித்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்படியாக கூட கர்த்தாவே அவர்களுடைய வேலைகளிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். அவர்கள் செய்கிற வேலை ஆசிர்வதிங்க, வருமானங்களை ஆசிர்வதிங்க, அது குடும்பங்களுக்கு அது ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. அநேக பண பிரச்சனைனாலும் குடும்பங்கள் பிரிந்து போகிறது. அப்படியாக இந்த பண பிரச்சனைகளை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஆசிர்வாதங்களை தக்க வைத்து கொண்டு சரியான முறையிலே அவர்கள் அந்த பணங்களை எல்லாம் செலவு செய்து அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அது அவர்களின் குடும்பங்களுக்கு போதுமானதா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேலையில அப்படியாக கூட ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களிலே ஆண்டவரே தலையிடுகிறதான வேண்டாத மூன்றாவது மனுஷர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி போடுறோம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற காணப்படுகிறதான எல்லா பிரிவினைக்கு காரணமா இருக்கிற எல்லா மனுஷிக ஆவிகள் எல்லாம் பொல்லாத சைத்தானின் சகல வல்லமைகளையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம்ப்பா. அவைகள் எல்லாம் விலகி போகட்டப்பா. குடும்பங்களை வாழ்ந்திருக்க செய்வீராக. கணவன் மனைவி என்ற பந்தம் பிள்ளைகளோடுப்பா நல்ல முப்புரி நூலாய் அவர்கள் வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யுங்கப்பா. வேண்டாத கர்த்தாவே சோத்திரம் எல்லாம் வேண்டாத தீய வல்லமைகளின் கிரியைகள் எல்லாம் அவமாக்கி போடுற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே திருமணத்தை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்துங்கப்பா. தடைகள் யாவற்றையும் விலக்கி போடுங்க. பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்று சேரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷாலோம் என்ற வார்த்தையின்படி அந்த குடும்பங்களின் மீது முத சமாதானம் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்து குடும்ப குடும்பமாய் வாழ்ந்திருந்து அவர்கள் அனுதினமும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமது வருகையிலே அவர்கள் காணப்பட ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக கரை திரையற்றதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஓப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்றுவரே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களிலே வாலிப பிள்ளைகளை கூட நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உமக்கா எழுந்து பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற ஆண்டவரே ஒரு சேனைகளாய் இவர்கள் எல்லோரும் எழும்ப கர்த்தர்கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உமக்காய் அண்டவரே நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் இந்த குடும்பத்தை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய அப்பா வாலிப பிள்ளைகளின் எதிர்காலத்தை தேவன் நீர் அப்பா நல்ல ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத படிக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிறதான ஊழியத்தையும் இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இவர்களின் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் கூட அப்பா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க வேத வார்த்தைகளை தியானிக்க அண்டவரே வேதத்தை படிக்க உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
4: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் யெகோவாசிக்கேனு அங்கு நமது நீதியாயிருக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஆகவே இந்திய வாலிய பிள்ளைகள் தேவனுடைய நீதியை தங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ள தேவனோடு தேவனுடைய நீதியிலே நடக்க இந்த வாலிப ஜுவதிகளுக்கு ஆண்டவர் கிருபியாய் இரக்கமாய் இறக்க வேணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: அப்பா ஜெகோவா தகப்பனுக்கு அப்பா நன்றி சொல்லுகிறேன். அப்பா ராஜாதிராஜா அப்பா இந்த ஜபங்களை ஜபங்களை கேட்டு அப்பா எங்களுக்கு பல் தாரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோமா அப்பா. இந்த ஜபங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா, நன்றி சொல்லுகிறேன். ராஜாதிராஜா நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா உமை உயர்த்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீங்க நல்லவரா சர்வ வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. கூடான கோடி சூத்திரம் சொல்லுகிறோம் ஐயா இந்த வேலையில, இந்த மதிய வேலை ஆண்டவரே. அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் எதனால சுத்தம் செய்யப்படுவா? உம்முடைய வேதத்தினால என்று நீதிமொழியில சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா, உங்க கரத்துல தருகிறோம் ஐயா. அப்பா நீர் நல்லவர் அப்பா. பொத்தி பாதுகாக்கிறதுக்காக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ரட்சிப்புக்களை கொண்டு வரத்துக்கும் உங்களுடைய வேதங்களை வாசிக்க ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கறதுக்கு தகப்பனே அந்த பரிசுத்த ஆவியானவரை தூண்டு தூண்டுதலை கொடுக்கறதுக்காக அப்பா உமக்கு சோத்திரம் ஐயா ஜெகவா அப்பா அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா தாப்பனே அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக அப்பா உத்தமனாய் இருக்கிறதுக்காக நீதிமானாய் இருக்கிறதுக்காக இந்த வாலிப பிள்ளைகளே அப்பா தகப்பனே நீர் கணம் கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கறதுக்காக ஆண்டவரே அப்பா வீணாய் போகாதபடி இந்த பிள்ளைகள் சாட்சியாய் உமக்கு சாட்சியாய் இன்னுமா அவர்களோ ஒத்த வயதுடைய பிள்ளைகளை அவர்கள் ரட்சிப்புக்களை கொண்டு வர ஆண்டவரே நீர் உதவி செய்யறதுக்காக நன்றி ராஜா அப்பா உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஐயா அப்பா இந்த கிரிமினல் செய்திகள்லையும் ஒவ்வொரு தேவையில்லாத தீங்கான செய்திகள்ல இந்த வாலிப பிள்ளைகள் போகாதபடி தகப்பனே அப்பா இந்த தேசத்துல அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே

ஆண்டவரே, இப்ப அது அந்த பிள்ளை இறந்து ஆண்டவர் அந்த செய்தி கேட்ட தாய் தப்பனை உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. உண்மை தவிர இந்த தாய் தப்பனை தேற்றத்துக்கு ஆண்டவரே வேறு ஒருவரும் இல்லாம இருக்கிற அந்த தாய் தப்பனுக்கு நீங்க ஒருவரே தேற்றுதல் செய்யறதுக்காக ஆண்டவரே அந்த புளியான வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இவனும் தொட்டாதபடி ஆண்டவரே யாருடைய கையும் தொட்டாதபடி தகப்பனை அது பெண் பிள்ளைகளை ஆண்டவரே யாரும் தொடப்படாத ஆண்டவரே அப்பா உம்முட பார்வையில் இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறதுக்காக உண்மை கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உண்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. அப்பா ஆலயத்தில் எழுந்தருள்றவர் அல்லவா அப்பா. தகப்பனே அப்பா வாசம் செய்யறவரா இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளை வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ஐயா. அப்பா சுவாமி நீரே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒருவரா இருக்கிறீங்க. நீரே இந்த பிள்ளைகளுக்கு கேடகமா இருக்கிறீங்க அப்பா. நீரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா வேற அழுத்தங்களால இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி உம்முடைய வேதத்தின் மதுகளுக்கு வழி நடத்தி செல்லும்படியாக ஆண்டவரே அது ஒரு கோளாயிருக்கும்படி தகப்பனே அப்பா அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு உம்ம நோக்கி பாக்குற ஞானத்தை கொடுக்கறதுக்கு உமக்கு பயந்து நடக்கிற அந்த அறிவை கொடுக்கறதுக்கு ராஜா அப்ப ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதீங்க ஐயா. அப்ப செவ்வாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்ப வழி நடத்துங்க அப்பா. அப்பா அந்த பிள்ளைகளை பத்தி பாதுகாப்பு கொடுங்க ராஜாதி ராஜா. அந்த பிள்ளைகள படிப்புகள்ல கூட இருங்க ஐயா. வேற சிந்தனைகள் இந்த பிள்ளைகளுக்கு வராதபடி உலக காரியங்கள் மொபைல்கள் அதுகள்ல நெட்டுகள் அண்டு இருந்து தங்கட வாழ்க்கையை வீணாக்காதபடி ஆண்டவரை நோக்கி படி அந்த ஞானத்தை கொடுக்கிறவரா அப்பா. சாமுவேல் கேட்ட போது நீர் தூக்கி கொடுத்தீரையா ஞானத்தை ஆண்டவரே அப்பா. அது போல இந்த பாலிய பிள்ளைகளுக்கு உங்களோட ஞான அறிவை கொடுக்கறதுக்காக ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே உங்க கரத்துல பொத்தி பாதுகாக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அந்த நக்கோட்டுக்கு அதுலயும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அதை நோக்கி அதை என்னென்று அறியாதபடி இருட்டாய் நீர் அதை வச்சிருக்கிறதுக்காண்டி ஆண்டவரே நிழலாய் நீர் அதை பிள்ளை மறைத்து அதை சுவைத்து பார்க்காதபடி ஆண்டவரே இந்த தேவையில்லாத இந்த நச்சு காரியங்கள் அந்த பிள்ளைகள் தொட்டாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்கிறதுக்காக அப்பா இரவும் பகலும் நாங்க இந்த வாலிப பிள்ளைகளுக்காகவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை எவனுடைய கையும் சத்துருவான தொட்ட முடியாது. யாரும் தொட்ட முடியாது. எங்க அப்பா இருக்கிற எங்கட அப்பா இந்த பாலிய பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா. அப்பா வேளையில சங்கம வானொலியில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவரை ஜெனசிஸ்டரையும் ஆண்டவர் தலைமை தாங்கி ஜெபிக்கிற இந்த ஜெனசிஸ்டர் அப்பா அனுதினமும் உம்மை கரத்தினால வலது கரத்தினால தாங்கி பாதுகாக்கும்படி ஆண்டவரே அவர்களை தேற்றவை கொடுங்க. வெள்ளத்தை கொடுத்தவரை உமக்கு கோடான கோடி நன்றி. அவர் செய்த பயணங்கள்ல ஒவ்வொன்று மூலியங்கள்ல நீர் கூட இருந்தீரப்பா. எங்களுக்கு சாட்சியாய் கொண்டு அவ கொண்டு இந்த சௌதரி எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. லெசி பிரதரை மாண்டவரே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. இன்னுமாய் இன்னுமா பெல்லனை கொடுத்து சுகத்தை கொடுத்து அப்பா இன்னுமா எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் இந்த தேசத்து ஜனங்களை கொண்டு வரும்படி ஊழியம் செய்ய இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தைகன்னும் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா கிரிய செய்யும்படி உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. ஒவ்வொரு ராஜன் பிரதரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் வராத இன்றைக்கு வராதவர்களை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்ப ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேற்றி ஆண்டவரே தூக்கி கரத்துல வைத்து வல்லது கரத்தினால அப்ப ஆசீர்வதித்து அப்ப பாதுகாக்கிறவரை உம்முடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய வல்லம் சர்வ வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரோடையும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசுப்பா உங்க வெளியேறப்பட்ட ரத்தத்தை இந்த ஜெனட் சௌதரி மேல தலையில பூசுறன் ஐயா. ஐயா பாதுகாத்து எங்களுக்கு நடத்தி தருகிறதுக்காக நன்றி. அவங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து தரங்கப்பா. உங்க கருத்துல தந்திருக்கிறோம் ராஜா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்களாப்பா. அவங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்க. அவங்களை சமாதானத்தோட நடத்துறவராப்பா. இருதயத்துல ஆண்டவரே அவர்களை செய்யற ஊழியத்தை ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே அப்பா. அது உத்தமமாய் இருக்கிற நீதியாய் இருக்கிற உண்மையாய் இருக்கிறத நீர் பாக்குறீர் ராஜாதி ராஜா. சோத்திரம் அப்பா. அப்பா நீர் அந்த சௌதரி ஆசீர்வதித்து அப்பா எங்களுக்கு தந்தைக்காக உமக்கு கோடான கோடி கோடி சோத்திரம் ஐயா நன்றி ராஜா. உம்ம மறக்காம எங்களை வைத்துக்கிறதுக்காக ஆண்டவரே எங்களை நீர் நினைவில் ஒவ்வொருவருடைய பெயரை நீர் நினைவில்

0: படைத்திருக்கிறதுக்காக, உங்க உள்ளங்கையில எங்களை விரைந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதி ராஜா ஒவ்வொருவருடைய அப்பா இவ்வளவு பேர் ஆண்டவரே சிறையில இருக்கிறவரே உங்க கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு சிறு பிள்ளைகளை ஆண்டவரே தெரியாம தெரிந்தும் ஆண்டவரே அப்பா வீம்புக்கும் அறிவில்லாமலும் செய்திருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள், அந்த இருக்கிற பிள்ளைகள், அந்த நக்கோட்டிக்கா மது போதையில் ஒவ்வொன்றிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவரே கண்ணீரோடு உங்களோட கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொத்தி பாதுகாத்து மீட்டு தரத்துக்காக அப்பா, மீட்டு தரத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா, ஆலயத்துக்கு வராத பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவர் உண்மை ஏற்காத பிள்ளைகள், ஏற்று மேற்க முடியாத பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவர், சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்னுமா இன்னுமா உமக்கு எழும்பி பிரகாசித்து ஆண்டவர் ஜெபிக்கும்படியும் ஆண்டவரே சத்தியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லத்தக அந்த அந்த ஊழியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக சோத்திரம் ஐயா. நீர் தந்த பிள்ளைகள் ஐயா, நீங்க தந்த வாலிப பிள்ளைகளை வீணாய் போகாதபடி உங்க கருத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வரை நீர் தந்தீர் ஐயா அப்பா, அவ்வளவு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசம் யுத்த தேசங்கள், ஒவ்வொரு தேசங்கள் நாங்க வாழுகிற ஐரோப்பா நகரங்கள், கனடா நகரம், அமெரிக்கா நகரம், ஜெர்மன், பிரான்ஸ், ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே அப்பா. உண்ணுற உணவுகள் ஆண்டவரே நீர் இலவசமா தந்தது, ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு விலையை வைத்து ஆண்டவர் அந்த உணவுக்கு விலையில ஏற்றி ஆண்டவரே வடிவாய் சாப்பிட முடியாதபடி செய்திருக்கிற இந்த தடைகள் எல்லாம், இந்த சாத்தான் செய்யற கிரியைகள் எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே தூக்கி எறிகிறதுக்காக அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவரா இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வயது போன சுகமில்லாம இருக்கிற ஒவ்வொரு வரையும் அந்த கவிதாவையும் கவிதாவையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. பூரண சுகம் தம்மோட தள்ளும் போலால குணமாக்கி வருத்தமா இருக்கிற ஒவ்வொரு வரையும் உங்க கரத்துல தருகிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதி பாதிக்கப்படாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எவனும் இந்த வாலிப பிள்ளைகளை தொடாதபடி, பெண் பிள்ளைகளை முக்கியமா யாற்றுடைய கையும் படாதபடி அப்பா நீங்க மறைத்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. வாகனங்கள் ஓட்டுற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, தவப்பனே அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. எப்படி அவர்கள் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்னு இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க வழி நடத்துறதுக்காக ஆண்டவரே, வேதங்களை வாசிக்கிற நேரத்தை அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. படிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், பள்ளிக்கூடம் சின்ன பிள்ளைகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. வேற சிந்தனைகள் உலக காரியங்களை ஈடுபடாதபடி இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கிருபையை கொடுங்க ஐயா, அந்த அறிவு அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஐயா. உம்மிட்ட எல்லாமே உம்முட பர்வதத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கும்படியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மாண்டா கூடவே இருக்கிற தேவன் என்று தமிழ்லே உண்டு. ஆனால் கர்த்தர் பிரசன்னமானவர், பிரசன்னமாய் இருக்கிறவர் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இசையியல் 48:35 சொல்லப்பட்ட விதமாய் கர்த்தர் எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் யுவதிகளுக்குள்ளும் சபையில இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளேயும் கர்த்தர் பிரசன்னமாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே
3: தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர், குமாரனாகிய தேவன் திராட்சை செடி. ஆண்டவரே நாங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நல்ல கனி கொடுக்காத கொடிகளை எல்லாம் பிதாவான தேவன் சுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கனி கொடுக்க முடியாதபடிக்கு இந்த பிள்ளைகளை சுத்தி படர்ந்து நிக்கிறதான கொடிகள், அந்நிய கொடிகள், ஆண்டவரே உலகத்தின் கொடிகள், அடிமைத்தனத்தின் கொடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வெட்டி அக்னியிலே போட்டு உம்முடைய பிள்ளைகளை சுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கனி அதிகமாய் கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிற தேவனாகிய இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுத்தம் பண்ணப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் காணப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகள் வேத வாசிப்பிலும் ஜெபம் பண்ணுதலும் ஆண்டவரே தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் உலகத்துக்கு தப்பியோடவும் அடிமைத்தனங்களுக்கு விலகி நிற்கவும் தேவரீர் அந்த பிள்ளைகளுக்குள்ளே நீர் வாசம் பண்ணும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனா இருக்கிறேன், நீங்கள் என் ஜனங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேருதுவார்களாக, ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சுமக்கிற பிள்ளைகளுடைய இதயங்களில் கர்த்தருடைய ஆவியான ஒரு அசைவாடியும் எல்லா தீமைகளுக்கும் கேடுகளுக்கும் அசுத்தங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விளக்கியும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. சமாதானத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் எழும்பி நின்று அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாகவும் அநேக பிள்ளைகளுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாகவும் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக. அநேகரை ஆண்டவரே உம்மண்டையில கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக, அநேகரை தட்டி எழுப்புகிறவர்களாக, அநேகருக்கு கத்தாவே சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களாக, ஆண்டவரே வருங்கால சந்ததிகளுக்கு இந்த வாணிப பிள்ளைகள் கத்தாவே தகப்பனே உடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லத்தக்கவர்களாக ஆண்டவரே நீர் அவர்கள் மத்தியில் அச்சைவாடும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கத்தர், இதோ எங்களுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தாவே தகப்பனே சிறை இருப்புகளை திருப்பி ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதையில நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் காத்துக் கொள்வீராக, தீமைகளுக்கு விலக்கு வீராக செவிக்கிறோம். உலகம் அவர்களை பிடிக்காதபடிக்கு அவர்கள் தப்பி நிக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களையும் கிருபைகளையும் ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஏதத்து நிக்கத்தக்க திராணிகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. வசனத்தினால் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவரே. எங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊடகத்தினூடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காக தேவ ஊழியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இது அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம், அநேக தேசங்களுக்குள்ளே கடந்து சென்றதற்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இதோ தகப்பனே ஒவ்வொரு வீடுகளிலும் மாற்றங்கள் காணப்படட்டும், ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே விடுதலைகள் உண்டாகட்டும் கீழ்படிந்து காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக செவிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே லெஸ்லியனுக்காகவும் அவர் குடும்பங்கள் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து அவர்களும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் இவர்களுக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே ஏன் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து அவர்களும் சாட்சியாக அந்தந்த தேசங்களில் கர்த்தாவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அண்டன் பாஸ்டருக்காகவும் அவர்களுடைய ஆண்டவரே குடும்பங்களுக்காகவும் அவர்கள் சபைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஐயா. அவர்கள் சபைகளில் இருக்கிற ஆண்டவரே குடும்பங்களுடைய வாணிப பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நிக்கத்தக்கதாக நல்ல ஞானத்தினாலும் தெளிவினாலும் கர்த்தர் நிரப்புவீராக செபிக்கிறேன் ஐயா. பாஸ்டருக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து கர்த்தாவே இருக்கிற நாட்களில தொடர்ந்து பயணிக்க நல்ல பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர்களும் கர்த்தாவே ஓத்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே நீர் காட்டுகிற வழிகளில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் காணப்பட்டு கர்த்தாவே உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லுகிற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானமும் சுகபல ஆரோக்கியங்கள் காணப்பட்டு உமக்கு நேராய் நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே வனாந்தரங்கள் உருவாக்கப்படுகிற இடம் என்று சொல்லி அறிந்து கொண்டு வருகிற சூழ்நிலைகள் என கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உருவாக்கப்படுகிறோம் என்கிறதை புரிந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும் கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடிய நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம் நன்றி பிரதர். கத்தரங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் கைவியின் விரியாசங்களிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: தேங்க்யூ அக்கா. அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமீன். ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை கேட்டீர் அப்பா. இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனங்கள் ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே மனத்தாக்கல்கள் கத்தாவே ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் கத்தாவே இருக்கிற காரியங்கள் கத்தாவே, ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரை கீழ்படியாமல் பயபக்தி இல்லாமல் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்று ஆண்டவரே, இந்த திருமண காரியங்கள்லே ஆண்டவரே மனம் போன போக்கள்லே போய்கொண்டிருக்கிறார்களே, சகிப்பு தன்மை இல்லாம இருக்கிறார்களே, இந்த வாலிப பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரு. நாங்கள் ஜபிக்க வந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஐயா, அவர்களை ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரே, அவர்களை காத்துக் கொள்ளும் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சங்கம வானொலியிலே சுயனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் வீட்டிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எல்லாம் உடைய ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க காக்குற தேவனாய் இருக்கிறீங்க கத்தாவே ஆண்டவரே. என்னாக்கல்லே ஆண்டவரே அப்ப ஆண்டவரே, அந்த ஜேசு பாஸ்டர் ஜேசுதாசன் அவர்களுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். வந்து ஜெபிக்காமல் ஆண்டவரே கடந்து விட்டார்கள் அப்பா ஆண்டவரே. வந்த வசந்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களை கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பொறுப்பேறும். இனி வருங்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா துதிகன மகிமையும் மக்குரியது மக்கே செலுத்துகிறோம். ஆமென்.
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நிறம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். திரும்பமாக கத்திரை சித்தமானால் சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம், அல்லது திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே எங்களுடன் இணைந்த சகோதரன் குணா மீதியான ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய கனேடிய ஜபங்களோடு கடந்து சென்றோம், அத்தோடு அபிஷேக ஆராதனையோடு கடந்து சென்றோம். கத்தர்தாமே வழி நடத்தினார், கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர்தாமே வழி நடத்தினார். திரும்பமாக ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் நீ இருப்பது வேளையில் நாங்கள் இணைய இருப்பது தேவனுடன் ஒரு நிமிடம். தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வழியிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல
5: இருக்கிறோம்.
4: ஆயத்தமாவோம்.
5: Recording in progress.
6: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 18th, 2026. இன்றைக்குரிய தலைப்பு விசுவாசத்தோடு பதிலளியுங்கள். ஆரம்ப வசனமாக Mark 4:39 பார்ப்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை நோக்கி இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகில் சென்று கொண்டிருந்த போது பலத்த புயல் உண்டாயிற்று. காற்று பலமாக வீசியது. அலைகள் படகில் மேன் மோதின. சீஷர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசுவோ தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பிய போது இயேசு அந்த புயலை பார்த்து பயப்படவில்லை. அவர் காற்றை அதட்டி கடலை நோக்கி இறையாதே அமைதலாயிரு என்றார். உடனே காற்று நின்று கடல் அமைதியானது. இது Mark 4:37-39 நாங்கள் பார்க்கலாம். சவால்கள் வரும்போது நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு காட்டினார். பயத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசி அந்த சூழ்நிலையின் மேல் சமாதானத்தை அறிவிக்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். Isaiah 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நாங்கள் இதை சொல்லுவோம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். எங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆகையால் எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நாங்கள் பயப்பட மறுக்கிறோம். நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நாங்கள் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 18th of September 2026, and the topic for today is Respond in Faith. The opening scripture is taken from Mark 4:39. Then he arose and rebuked the wind and said to the sea, "Peace, be still." And the wind ceased, and there was great calm. Jesus and his disciples were once in a boat, and when a strong storm began, the wind blew hard and the waves crashed into the boat. The disciples were afraid, but Jesus was asleep. When they woke him, he spoke to the storm and said, "Peace, be still." Immediately the wind stopped and the sea became calm. This is in Mark 4:37-39. Jesus showed us how to respond to challenges with faith, not fear. Instead of being afraid, you can speak God's word and declare peace no matter the situation is. Hallelujah. Let's look into scripture from Isaiah 41:10. "Fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee. Yeah, I will help thee. Yeah, I will uphold thee with the right hand of my righteousness." Hallelujah. Let's say this. Please repeat after me. "Greater is he who is in me than he who is in the world. Therefore, no matter what happens around me, I refuse to fear. I am born of God and I've overcome the world." Hallelujah. God bless you all. See you on Monday.
5: Recording stopped.

0: ஒன்று நாளாகமம் இரண்டாம் அதிகாரம். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமின், நப்தலி, காக், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த மூன்று குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் ஐந்து பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் ஐந்து பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மேயேல், ராம், கெலூபா என்பவர்கள். ராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும், சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும், நெதனையேல் என்னும் நாலாம் குமாரனையும், ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும், தாவீது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் மூன்று பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் எனப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலையேலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயா தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போன பின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மேயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரேன், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மேயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மேயேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோளிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயும் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயும் குமாரர் இசி முதலானவர்கள். இசியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர், யோனத்தான் என்பவர்கள். எத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மேயேலின் புத்திரர். சேசானுக்கு குமாரத்திகளே அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பெயருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யர்காவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றாள். நாதான் சாபாத்தை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஏகுவை பெற்றான். ஏகு அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேச்சை பெற்றான். ஏலேச் எலேயாசாவை பெற்றான். எலேயாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லுமை பெற்றான். சல்லும் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மையலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெட்சூரின் தகப்பன். காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாகாப் என்பவர்கள். காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும், மக்பேனாவுக்கு கீபேயாவுக்கு தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சாள் என்பவள் எப்ராத்தாளிடத்தில் முதல் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலும், பெத்லகேமின் மூப்பனான சல்மாவும், பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கிரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆராவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். கிரியாத் யாரீமில் இருந்த வம்சங்கள் எத்திரியரும், பூகியரும், சுமாத்தியரும், மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லகேமியரும், நேத்தோ பாத்தியரும், பெத் யோவாப் என்னும் அதரோத் ஊராரும், மானாத்தியரும், சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும், சிமாத்தியரும், சுக்காத்தியருமே. ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய
1: எசேக்கியேல் 15 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ? யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முறையை அதனால் செய்வார்களோ? இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும். அதன் இரண்டு முனைகளையும் அக்கினி எரித்து போடும். அது நடுத்துண்டும் வெந்துபோ. அது எந்த வேலைக்காவது உதவுமோ? இதோ அது வேகாதிருக்கும் போதே, ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவதெப்படி? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், காட்டு செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று. லூக்கா 11 அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்தந்தும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல் செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் கண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீ பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததி யாரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததி யாரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாம், மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அப்பொழுது நியாய சாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ! உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன். அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்க தரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய சாஸ்திரிகளை, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றச்சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாயிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி

0: Recording in progress.
1: ஆமென் ஆமென் சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நேரப்படி மாலை 6:30 இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியில் 2 ஜப விண்ணப்பக்கா ஜபித்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின்களுக்கு முதல் கவி கவிந்தா, இந்த நித்திய வெளிச்சத்திலே வந்து ஆராதனை செய்கிற கவி கவிந்தா இப்பொழுது பிரான்ஸ் நாட்டுக்கு, இத்தாலி தேசத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் மீண்டும் சுகவனமாக போய் சேர்ந்து பிரான்ஸ் தேசத்தை அடைய பாடுபட்டு ஜெபிங்கள். காரணம், முதல் தடவையாக வெளிநாட்டுக்கு பயணம் செய்த மகளுக்காக ஜெபிங்கள். 2, வருகிற சனிக்கிழமை ஹெப்சி டேவிட் செய்து கொடுக்கிறார். ஹெப்சி டேவிட்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தவங்களை ஆசிரிப்பார்கள்.
2: நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட சமூகத்துக்கு முன்பாக நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களோட திரு சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மாலை நேரம் இந்த நித்திய வெளிச்சத்தை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒளியாக வந்து ஒவ்வொருத்தருக்களையும் புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுக்கு ஏற்ற உகந்த வாசனை வீசும் ஊழியக்காரர்களாக அவர்களை அப்பா உங்களுக்கு ஏற்றவர்களாக உபயோகிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாருந்தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை நாங்கள் வாண்டிக்கிறோம் ஐயா. உங்களோட ஜீவ தண்ணீரை தாகம் தீர்க்கும் எங்களுக்கு உங்களுக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே அக்கினி, நீங்களே பெருங்காற்று. அந்த அப்பா பெந்தைக்காஸ்ட் நாளில் எப்படி அந்த பெருங்காற்று அடிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடம் அதிர்ந்துச்சு, அதே போல எங்களுடைய இடமும் இப்பொழுது நாங்கள் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஒவ்வொருதையும் உங்களோட சித்தத்தின்படி அதிர்ந்து உங்களோட வல்லமை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர் என்று நாங்க கூறி ஜபிக்கும் பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை இருந்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட வாக்கு தத்தம் ஒருபோதும் வீணா போகாது, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே நாங்க என்ன துதி பாடல்கள் எல்லா விதமான ஊழியர்களுக்களையும் துதி பாடல்களையும் ஜபத்தையும் ஆராதனை செய்யும் பொழுது உங்களோட வல்லமை உங்களோட பிரசனத்தை அவங்க உணரக்கூடியதாக ஏனோ தானமாக உங்களோட சமூகத்தில் வந்து நிற்காமைக்கு உங்களுக்கு அப்பா நாங்க பணிந்து குனிந்து தேவ பயத்தோடு ஆராதிப்பதற்கு யாவரையும் அழைத்து வரும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் திரு கரத்துல ஒப்பு கிடைக்கிறேன். உங்களோட வல்லமே தெரியப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்க ரத்த கோட்டைகளை யாவரையும் மறைத்து வைத்து உங்களுக்கு ஏற்றவர்களாக இன்னும் அதிகமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர் ஐயா. நீங்க பரிசுத்தரா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க போற கிருபிகளுக்காக நன்றி செலுத்தி எல்லா கன மகிமே உங்களுக்கே என்று கூறி யாவற்றையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக சகலதும் நடக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் எனக்கு இன்று கொடுத்த வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன் ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். நன்றிய பார்மையான வார்த்தை, தீமையை விட்டு விலகு. அமேன். எங்களுக்கு அற்புதமாக செய்கிற தகப்பன், இப்பொழுதும் நாங்கள் தீமையை விட்டு விலகுவதற்கு இன்னும் அதிகமாக அவருடைய வல்லமையை, அவருடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை புதிதாக்கி, அவர் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் அவருடைய வார்த்தையின் மூலமாக வழி நடத்த போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கன மகிமை அவருக்கே உரியது. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். முதலாவதாக சிஸ்டர் கருணா அவர்கள் ஏழு மணியிலிருந்து ஏழரை மணி வரையும் துதி பாடல்கள் ஜபங்கள் நடைபெறும். ஏழரை மணியிலிருந்து ஏழரை மணி வரையும் துதி பாடல்கள் ஜபங்கள் நடக்கப்படும். எட்டு மணிக்கு செய்தி எடுத்து வர்றார்கள் சிஸ்டர் ஜஸ்டின் அவர்கள். ஏழரை மணிக்கு செய்தி எடுத்து வர்றார்கள். எட்டு மணிக்கு சுகிர்தா செய்தி எடுத்து வருவார்கள். எட்டரை மணிக்கு சாம்கள் ராஜ், பாஸ்டர் சாம்கள் ராஜ் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். ஒன்பது மணிக்கு ஆண்டன் ராசநாயமர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். யாவற்றையும் கத்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்குற எல்லா விதமான அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மேற்றும்படியாக இப்பொழுது கத்தருடைய நாமத்தின் மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நான் வரவழைக்கிறேன். அமே சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி. கத்தர் பெரியவர், நல்லவர். ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு அற்புதம் செய்வதற்காகவே எங்கள் நடுவில் வந்து இருக்கிறார். அதற்கான நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து சிஸ்டர் கருணாவை வரவழைப்போமாக்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அவர்கள் துதி பாடல்களை எடுத்து வருவார்கள். ஜபித்து துதி பாடல் எடுத்து வருவார்கள். ஆமென். நன்றி சிஸ்டர். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். காட் பிளெஸ் யூ.
0: காட் பிளெஸ் யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்ற தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூயாவியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துணையாளரே, தேற்றவாள், எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லவராகிய தகப்பன், நீர் எங்களுக்கு சொந்தமானதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை நீர் நினைக்கிறதுக்கு நாங்கள் மாத்திரமானவரே. இந்த பூமியிலே எங்களை நீர் உருவாக்கி தாயின் கருவிலே கத்தாவே தெரிந்து கொள்ள முன்பாகவே நேரங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். எங்களுக்கு பெயரிட்டு அழைக்கிறவர் நேர்கத்தாவே. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் அன்புள்ளவர், நீர் அரவணைக்கிற தகப்பனா இருக்கிற. இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கு எங்களை நீக்கி விலக்கி காத்து போதும் ஒரு தகப்பனா எங்களை தேற்றியாற்றி இதுவரை வழி நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அன்றுவரே அப்பா. என்று கண்டு யுக்தியினை இனிமேல் நீ காண மாட்டாய் என்று உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறாண்டவரே. அப்படியே தகப்பனே, எங்களை எதிர்த்து வரும் எந்த காரியங்களும் கத்தாவே எங்களை அணுகாதபடி நீர் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய திருக்கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தாழ்ந்தை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே அப்பா, உம்முடைய பலம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை எல்லாரோடும் கூட இருக்கட்டும். சரோன் ஸ்ரீபிரதற்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய், ஒன்று சேர்ந்து கட்டும்படியாய், அந்த குடும்பத்தோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒருவரை பதில் செய்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. தகப்பனை உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த மாயந்திரன் அவங்களுக்காக மாருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை சொல்ல சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் சாரி டோலிகா செபிக்கிறோம். இந்த நாளும் கருத்து சாரி பிலம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எடுத்து நடத்தும்படியாக நீர் அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவர்களாக இருந்து தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடந்து வரும்படியாய் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனி, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னுமாக தகப்பனி சௌரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக செபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்தித்தருளுங்க. இன்னும் தகப்பனி சாரி, கிரேஸுக்காக சாரி, சுபாலங்காக அப்பா ஊழியம் செய்ய வருகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிற கவிதா இந்த சகோதரி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை போக்கிலும் மரத்திலும் துணையாயிருங்க அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் நீர் தேவன் ஆண்டவரே. அந்த சகோதரியுடைய எல்லா காரியங்கள், அவருடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து சகோதரிக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி அழைப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கர்த்தாவை வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளங்க அப்பா. எல்லா குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் விசாரிக்கும்படியாய், உம்முடைய சத்தியத்திலே நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற அந்த குடும்பங்கள் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய ரத்தத்தினாலே மூடி பாதுகாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஏற்ற வேலைகளில் ஏற்ற காரியங்களை செய்தும்படியாய் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனங்க தவேரசலம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நகரத்திலே உம்முடைய கால்கள் மீண்டும் வந்து தங்கும் முன்பாக அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இந்த உலகத்திலே அந்த சிறு கூட்டமாய் அந்த ஜனங்களை நீர் உமக்கென பிரித்தெடுத்தவர் ஆண்டவரே. அவர்களை கைவிடாதபடி அவருடைய பாவங்களை மன்னித்து வழிநிறுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனுடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை போரடிக்கும் கருவியாக மாற்றுவேன், மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபடி ஆக்கிடுவாய் என்று நீர் அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களை வைத்து நீர் இந்த உலகத்திலே கத்தாவை அநேகரை கத்தாவை ஆளுகை செய்யும்படியாய் நீர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அது போல அவர்கள் உண்மை மேசியான் அறியும்படியாய், அறிய முடியாதபடியாய் தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் விடுதலை ஆக்குங்க. இந்த வருகைக்கு முன்பாக அவர்களும் ரட்சிப்பை காணும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். எருசலேம் நகரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கதாவே தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறோம். தேசத்திலே அந்த ஜனங்கள் கத்தாவே ஏனோ தானு ஒன்று கடவுளை யார் என்று அறிய முடியாதபடி தடைபட்டிருக்க எல்லா வழிகளையும் திறந்து விடுங்க, ஊழியங்களை பெருகப்படுங்க. உங்களுடைய பரிசுத்தினாலே நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதியின் நியாயம் நிலைநாட்டப்படும்படியாய் அப்பா ஞானத்தை கொடுக்க வேண்டுமாங்க நாங்கள் கொடுக்கிறோம். அது போல கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதித்தவர் கட்டினவர் நீர் கத்தாவே. அப்பா தகப்பனே, எந்த ஒரு காரியம் இந்த தேசத்தை அழித்து போடாதபடி உம்முடைய வருகை வரும் வரை உம்முடைய பாராட்சிப்புக்காக இந்த ஜனங்கள் கத்தாவே அந்த மனம் மாறும்படியாய் அவர்களை நீர் எடுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேசத்திலே ஊழியங்களை பெருக பண்ணுங்க, அடையாளங்களை அற்புதங்களை கொடுத்துருங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே தகப்பனே, வைத்திய சாலைகளிலே கத்தாவே, சிறைகளிலே இன்னும் போதிய வஸ்துக்களிலே அடிமையாகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பை காணும்படியாய் விடுதலையை கொடுங்காண்டவரே. அப்பா மனமாற்றங்களை கொடுங்காண்டவரே. அப்பா சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து இந்த தேசத்தின் தூண்களாக எல்லாரையும் மாற்றுங்காண்டவரே. இந்த உலகம் அங்கிலும் இருக்கிற எல்லா சிறைச்சாலை மக்களையும் வைத்தியசாலை மக்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் கொடுக்கிறவர் நீர், பரம வைத்திய நீர், தொட்டு சுகமாக்குறவர் நீர் கத்தாவே. அப்பா எல்லாரையும் பொறுப்படுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போதைகளுக்கு அடிமையாகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கடத்தப்படுகிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, அறியாமைகளுக்குள் இருந்து பெற்றாராய் பாதுகாக்க முடியாதபடி தடுமாறுகிற இந்த உலகத்திலே அந்த குழந்தைகளை கத்த நீர் உம்முடைய சட்டைகளின் நிலையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீர் பிள்ளைகளை நேசிக்கிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரத்த குட்டிக்குள்ளாக மறைக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்களுக்கு கிங்கக்காத ஒரு விண்ணப்பங்களை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா தூபம் போல உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் எல்லாவற்றையும் அனுப்புகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் இருந்து கரைப்படாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப அந்த ஸ்தலத்துக்கு எங்களை அழைத்து செல்லும்படியாய் நீங்க வரும் வரை அப்பாதங்களை கரை திரையற்றவர்களாய் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமலே கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: Place a large sister.
1: கிரைஸ்துவா சிஸ்டர், கிரைஸ்துவா அருமையான பாட்டை பாடி ஜெபித்தீர்கள். கர்த்தரை நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களின் அதிகமாக புதிய பாடல்களை கொண்டு கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்கு மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. நன்றி. ஆமென், ஆமென். இப்போது நாங்கள் சிஸ்டர் கிரேட் ஜெயரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக அவர்கள் துதி பாடல் பாடல்களை எடுத்து ஜெபித்து தேவ தியானத்தை எடுத்து வருவார்கள். கிரைஸ்துவா சிஸ்டர், நன்றி
2: தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியான தேவன் எங்களுக்கு அச்சாரமாய் தந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற எங்கள் சத்திய பரனான தேவ ஆவியானவரே, சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற தேவன், வெளிப்பாட்டின் ஆவினாலும் ஞானத்தின் ஆவினாலும் நிரப்பி ஐயா அந்த வெளிப்பாடு தருகிற ஒவ்வொரு வார்த்தை கூடாகவன் தேவன் ஐயா சத்திய வசனமாகிய வசனத்துக்குள்ள ஆண்டவரே கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள முத்திரையாய் அளிக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த ஸ்டாம்ப் பண்ணபடியா பரிசுத்த ஆவியானுடைய சகல ஆண்டவரே எல்லா செழிப்போடு வாழும்படியாக ஆவியானவர் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிற உடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இயேசு நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பாண்டு ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு, இயேசு, இயேசு என்ற நாமம் அதி உன்னத நாமம் ஆண்டவரே. ஆதி மந்தமான தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கல உம்முடைய நித்திய பொய்யம், எங்களுக்கு ஆதாரம் நீரே, எங்கள் ஊற்று ஆதாரமாயிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த ஆண்டவரே நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே, இந்த ரேடியோ ஊழியங்களை கூட அநேக ஜனங்கள் கேட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாய் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ள இது ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துற. அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் அந்த ரேடியோ ஊழியங்களை கூட அநேக ஜனங்கள் கேட்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி ஆண்டவரே.

0: தோடும் உந்தன் சமூகத்தில் வந்துள்ளோம், நிரப்ப வேண்டும் நிரம்ப வேண்டும் உந்தன் ஆவியை ஊற்றிடுமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி
1: என்றும் என்றுமே
0: நிரம்பி நிரம்பி வழியுதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியட்டும் ஆவியானவரே என்னுள்

புதல் பற்றிய எங்களை பயன்படுத்தும் எழுப்புதல் பற்றிய எங்களை பயன்படுத்தும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி.

அறிய எங்களை பயன்படுத்தும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியுதே. என் பாத்திரம்

மாலையும் அல்லேலூயாம், நான் விடும் சுவாசமே அல்லேலூயாம், நான் சோர்ந்து போகும் போது என் பெலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும், நான் சோர்ந்து போகும் போது என் பெலனாக

என்னுயர்விலும் மென்தாழ்விலும் என்னாத்துமா பாடும் அல்லேலூயம். என்னுயர்விலும் மென்தாழ்விலும் என்னாத்துமா பாடும் அல்லே.

போகும் போது என் வெற்றி கீதமாகும். நாம் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நாம் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா அல்லேலூயா என் உயர்விலும்.

செய்கையில் அல்லேலூயம், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயம், ஏளனம் செய்கையில் அல்லேலூயம், என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும், என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, என் உயர்விலும்

போகும்போது என் பெலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என்னா துமாவும் பாடும் அல்லேலூயா.

கத்தரின் மனமகிழ்ச்சியனை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கத்தரின் மனமகிழ்ச்சியமை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் என்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்து

விடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய், அதையே வெட்டிப்பாய், சுதந்தரித்திடுவாய். உன்னை ஒடுக்கும் கட்டுக்கள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுக்கள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீதியின் சூன் உன் மீது உதித்திடுவார். இயேசுதம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசுதம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார்.

0: விழுந்திடுவான். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததையே ரெட்டிப்பாய், சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததையே ரெட்டிப்பாய், சுதந்தரித்திடுவாய். நன்றி ஆண்டவரே. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரன் இந்த உள்ள பூமிக்கு வந்தார். எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றும்படியாக ஆண்டவரே நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி. எல்லா துதிகன மகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்துறேன். ஆமேன். இப்பொழுது நான் வார்த்தைக்கு ஊடாக ஒரு தியானத்தை கொண்டு வருகிறேன். தியான வார்த்தை பேதுரு 1 பேதுரு 1:23 வசனம். தேவனுடைய வார்த்தை ஒரு அழிவில்லாத வித்தாக இருக்கிறது என்ற தலைப்பு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. நாங்கள் நிலத்தில் விதைக்கும் போது சில நேரங்களில் கெட்டுப்போன விதைகளும் அதில் இருக்கும். விதை கெட்டுப்போயோ அழுகி போயோ இருக்கலாம். ஏதாவது காரணத்தினால் அதனுள் இருந்த ஜீவன் அழிந்து போயிருக்கலாம். இயற்கை ரீதியில் அது விதை விதைக்கப்பட்டும் விதை கெட்டு போயிருந்தால் எதிர்பார்த்த பலனை பெற முடியாமல் போகலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய வார்த்தை தான் விதை, அது அழிவில்லாததாகும். ஏண்டா மற்ற மரங்களை வந்து சில நேரம் வேர்கள் வந்து பட்டு போயிருக்கலாம், வேர்ல அழுகல் வரலாம், அது தீஞ்சு போகும். சில நேரம் அதுல காய் வராது, அப்படியாக இருக்கலாம். ஆனா அழிவில்லாத வித்து தேவனுடைய ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய வார்த்தை தான் விதை, அது அழிவில்லாததாகும். தேவனுடைய வார்த்தை யாவரும் ஒரே மாதிரியாகவே செயல்படுகிறது, யாவருக்கும் ஒரே மாதிரி. இந்த 4 விதமான எடுத்துக்காட்டுகளிலும் விதையில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை. மாற்றம் நிலத்தில் தான் இருந்தது. இந்த உண்மை மிக மிக முக்கியமானது. சில நேரங்களில் மக்கள் என்னிடம் ஒவ்வொரு நேரமும் கேட்கிறது, இந்த இருதயத்துல வார்த்தை எப்படி நிலைச்சிருக்கிறது? எங்களை இருதயம் சரியான நல்ல நிலத்துல விழுந்த விதையண்டா, இருதயத்துல நாங்கள் ஒரு விதை விதைக்கும் போது அது எங்க நிலம் மாதிரி, ஒரு நல்ல நிலத்துல கொத்தி பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைக்கைக்குள்ள முளைக்கிற மாதிரி தான் எங்களை இருதயமும் அந்த சுத்தமானதாயும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும். அதான் நீதிமொழியில சொல்லப்படுகிற, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப அந்த இருதயம் முக்கியமானது. அப்ப இப்பொழுதும் வந்து மிக மிக முக்கியமானது எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தியானித்து வார்த்தையை அறிக்கை செய்து அது எங்களுக்குள்ள வேலை செய்யவில்லை என்று கூறுவார்கள். சில நேரத்துல நாங்கள் அது வேலை செய்யவில்லை என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் அது வேலை செய்யும். அவர்கள் சொன்னது எவ்வளவு என்றால் தேவனுடைய வார்த்தை அளவுள்ளதாக இருக்கிறது. எல்லோருக்கும் விதை ஒரே மாதிரியாக செயல்படவில்லை. ஆனால் இந்த உவமை முற்றிலும் மாறாக நாங்கள் நினைக்கிறோம். மாறாக ஒரு ஆளுக்கு முளைக்குது, மற்ற அப்படி இல்லை. நாங்கள் இதயத்துல எப்பொழுதும் இந்த வார்த்தையை வைத்து தியானம் பண்ணி நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் அதை மெருவேற்றுறேன்னு சொல்லி சொன்னா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப திரும்ப அந்த நாங்கள் சொல்ல சொல்ல சொல்ல அந்த வார்த்தை எங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்ப அது வந்து இந்த மாமிசமா எங்களுக்குள்ள விரையக்குள்ள வந்து ஆவியில தான் எங்களுக்கு பெர்ஃபெக்டா எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் இருதயத்துல எடுக்கிறோம். அது வாய்னால நாங்கள் சொல்லி ஆத்துமாக்கு கொண்டு வந்து மாமிசத்துல செயல்படும் போது அது பிரதிபலிக்கிறது. அதே போல தேவனுடைய வார்த்தை ஒரு அழிவில்லாத வித்து, வார்த்தை ஒருபோதும் வேலை செய்ய தவறாது. மக்கள் தான் அதை வேலை செய்ய வைப்பதில் தவறு செய்கிறார்கள். மக்களின் இருதயமே தேவனுடைய வார்த்தை முளைத்து அதன் முழு திறமையை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிறது. இந்த உவமைக்கு இன்னும் ஆழமாக நாம் போகும்போது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் செயல்பட முடியாததற்கான சில காரணங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தற்போது இந்த சத்தியத்தினால் உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அதிலிருந்து ஒருபோதும் விலகாதிருங்கள். அதில் மாற்றமே ஏற்பட முடியாது. ஒருபோதும் அதை அந்த நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் விதைச்சு போட்டு நாங்கள் திரும்ப திரும்ப அதுக்கு தண்ணி ஊற்றி கொண்டு அதை கிண்டி கிண்டி தண்ணி ஊத்துறையில நாங்கள் அதை திரும்ப திரும்ப திரும்ப அதை தியானிச்சு அதை எங்களுடைய இருதயத்துல எடுக்கும் போது அது வளர்ந்து பெரிய விருட்சமாக எங்களுக்குள்ள அது வேலை செய்ய தொடங்கும். அப்ப சரியாக பயன்படுத்த நாம் தவறாமல் அது நம்மை செய்யும்படி சொல்லும் காரியங்களில் நாம் தவறாமல் இந்த தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் அவற்ற வார்த்தை தவறாது. நாங்கள் எப்படி அதை உள்ளுக்குள்ள எடுத்து நாங்கள் அதை செயல்பட வைக்கணும். அவர் சொல்ற, நான் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனம் மாற மனப்புத்திரர் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பேனோன்னு. அப்படியாக தேவனுடைய வார்த்தை ஒரு விதி என்றும், அதை எடுத்து எங்கள் இருதயங்களில் விதைத்தால் அவர்கள் அற்புதமான பலன்களை காண்பார்கள் என்று கேள்விப்படும் போது, அப்படியாக நாங்கள் அற்புதமான பலன்களை இந்த நாட்களில் இந்த விதைக்கு ஊடாக தேவனுடைய வார்த்தை தான் விதை, அந்த இருதயத்துல நாங்கள் சரியா எடுத்து அதாவது விசுவாசம் அதை முளைப்பிக்கும். ஏனென்றா விசுவாசத்துலதான் நாங்கள் உறுதியா, அந்த விசுவாசம் தான் வார்த்தை, கேள்வினால வரும் வார்த்தை. அப்ப கேட்க கேட்க கேட்க அந்த வார்த்தை எங்களுக்குள்ள பிரதிபலிக்க தொடங்குறது. நாங்கள் தியானத்துக்காக இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டேன். நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: நன்றி நன்றி சிஸ்டர் அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய தியானத்தை எடுத்து வந்தீர்கள். அந்த வார்த்தையின்படி நாங்கள் அவருக்குள்ள மூழ்கி அவருக்குள்ள நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் பெரியவர். அவர் எங்களுக்கு அதிகமாக எங்களை ஆறுதல் படுத்தி எங்களுக்கு அவருடைய வல்லமையை தெரிவிப்பார். அப்படியே நன்றி செலுத்துற நீங்க துதித்து ஆராதித்து ஜபித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களை இன்னும் அதிகமாக கர்த்தர் புதிய ஞானத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுப்பார் என்று ஜெபிப்போம். நன்றி சிஸ்டர். உங்க எல்லா கன மகிமை கர்த்தருக்கே இருந்து நன்றி. காட் பிளஸ் யூ.
0: தேங்க்யூ சிஸ்டர்.
1: ஆமென் ஆமென். நன்றி. இப்பொழுது நாங்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை வரவழைப்போம். சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் டாலி, காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ. வேறுங்கள்
2: Jesus Christ, he is our word, he is our hope and glory, strength and honor and peace that comes into our life with the word emanating and manifesting in our lives, Lord, oh God. So that's the most powerful entity that you have provided for us, Lord, through the wonder working power of the gospel that comes through the living word. So we thank you for that, Lord, even as Lord.

0: strength be? That is your promise as well, Father. So, Lord, we decree and declare upon his own life, Lord, for your protection, for your guidance. Everything said and done for your honor and for your glory, Lord. Continue, Lord Jesus, to minister, Lord, with all the details and all everything that he says and does. Be led by the power of your Holy Spirit, Lord, emanating through his very life, Lord. And we thank you, Lord, for you to be honored and glorified in and through him, Lord, with much, Lord. Follow on, Lord, and do for your honor and for your glory's sake, I pray. Bless him and his family as well. So thank you, Lord, for Brother Leslie, Lord, even as he does all the recordings, all the encumbrances that happen, Lord, due to the service and the way he has dedicated himself, Lord, to run this network, Lord. Sangamam Radio Gospel is not a small matter, Lord, for all the undertakings, Lord, it entails, Lord Jesus. You would give him much of your grace and your wisdom and your courage, your strength, everything, the Lord, that it takes, Lord, for it to, Lord, run this, Lord, oh God. Thank you, Lord, for blessing him, Lord, for giving him the strength and the courage and the wisdom that it needs, Lord Jesus. It comes from you and you alone, with your calling alone, with your purposes to be fulfilled as the nations of the world are getting blessed, Lord. So we thank you, Lord, and also, Lord Jesus, for his wife, Sister Rita, who also works alongside with him, Lord Jesus. Bless her, Lord, even as she, Lord Jesus, works along, making everything, Lord Jesus, coordinating everything for it to come into place, Lord, running a service like this, Lord. Oh, Father, we thank you for your grace and your strength to run, be a housewife and run the house and also run the service of the Lord with this radio network, Lord. Be with the leader and guider, I pray, Lord, with your grace and your strength and also your wisdom upon her as well. So we thank you for that, Lord. We thank you, Lord Jesus, for the rest of them that are to follow, Lord, the servants of the Lord. We give them each and every one of them. We have already, Lord Jesus, Sister Dolly is waiting to pray for them, Lord. We give them into your hands, Lord. Even as you, Lord, keep the hearers, Lord. The listeners are the very way, Lord. You have a purpose, this very radio gospel, to go into their hearts and lives. Bless them. Bring much fruit in their lives. Not only hearers, but doers of the word that is going on, Lord Jesus, at the entity of you to gather souls into your kingdom, the harvest of souls coming in, Lord, even before the end of the segment, because of the word that is going to go forth, Lord, all the praises and adoration that has been lifting your name up, Lord, coming into their life, blessing them, opening their hearts up, understanding and minds to listen and hear and their hearts to obey, Lord. So we thank you for that, Father. In the name of Jesus, we pray. Amen and amen.
1: Amen, amen. Nandri sister, army ajabitirka. May God bless you. God bless you. Amen. Amen. Ipadu na aparan jabikra ipa naga sister. Sorry, Sushyasi Justin afrgale vara vale pomaka. Praise the Lord, sister. Praise the Lord. Amen. Varangal vandu ngada vaarthiye
2: paindu recording stopped.
1: Kekkudilla sister.
3: எல்லாரும் எல்லாமே கத்தருடைய நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்தாடுவாராக. கிறிஸ்தவ சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக அனைத்து நாடுகளிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்த தாமே இந்த நேரத்தை எடுத்து நடத்துவாராக. ஆமேன். ஒரு நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி வார்த்தையை கிருக செய்யும்படியாய் சேவிப்போமாக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே,
2: நன்றி
3: பிதாவே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பலனாய் ஆண்டவரை கிரிய செய்ய முடியாது. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை மறைத்து நீங்க வெளிப்பட போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நாளை ஆண்டவரை எங்கள் எல்லாரும் ஜெயம் எடுத்து உம்முடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க நீங்க கிருபை கொடுக்கறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர்தாம் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வார்த்தையை வார்த்தைக்கு கீழ்ப்படையும் போது, வார்த்தையை நம்பும் போது நடக்கும் அற்புதங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து தாமே, கர்த்தர் தாமே உங்களோட கூட இருந்து நடத்துவாராக. நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். ஜாத்திராகும் 14 அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டில் இருந்து நாங்கள் புதிய ஏற்பாடு வரைக்கும் போவோமாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னோடு எடுத்தவர்கள் நாங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் யாத்திராகமும் 14 அதிகாரத்துல 14:16 வசனம் வரைக்கும் நான் வாசித்து தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு கை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக விட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமே. நாங்க இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை தனத்தில இருந்து தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தாமே, தேவன் தாமே விடுதலை ஆக்கி இஸ்ரவேலை மோசேக்கு ஊடாக நடத்தி கொண்டு வரும்போது, அங்கே பின்பாக முன்பாக செங்கடல் நிற்கிறது, பின்பாக பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாங்க இந்த சம்பவத்திலே முன்னுக்கு பார்க்கிறோம். ஆமே. அவர்கள் இஸ்ரவேல் எல்லாரும் பயந்து நடங்குகிறார்கள். மோசேயோ தேவன் நோக்கி பார்க்கிறார். தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் முறையிடுறது என்ன? உன் கையில இருக்கிற கோலை நீட்டு சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து விடு. ஆமேன். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களிடத்துல இருக்கிற அதிகாரமும் உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தையும் கிரியை செய்வதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்கள் மீட்பராய் இருக்கிறார். அவர் சகலவற்றையும் செய்ய, எந்த வழி உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த பார்வோன் சேனை உங்கள் பின்பாக நெருக்கிறதோ, அங்கே தேவன் செயல்படுகிறவராயிருக்கிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எல்லா காரியத்திலும் தேவன் துணை நிற்பார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், மோசே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் கோலை சமுத்திரத்திலே நீட்டும் போது அங்கே செங்கடல் அங்கே ரெண்டாய் புலக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வார்த்தையின்படி அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று தேவன் சொன்னார். ஆமேன். அதே போலே நாங்கள் பார்க்கிறோம் பின்னுக்கு வருகிற வசனங்கள், அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்களுக்கு மதிலாக ரெண்டு பக்கமும் தண்ணீர் இருந்தது. ஆமேன். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். அவர்களை காத்த தேவன் அவர்களுக்கு பின்பாய் வந்த பார்வோனுடைய சேனையை அவர்களுக்கு பின்பாக போய் மறைத்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் பாதையை திறக்கிறார். ஆனால் எதிரிகள் அழிக்காதபடி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக நின்று அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே முன்பாக பாதைகளை திறந்து அவர் பின்பாக வருகிற சத்துருவின் கிரியைகளை அழிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவர் சுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்படும் போது நிச்சயமாய் அந்த அற்புதத்தை நாங்கள் பார்ப்போம். ஆமேன். தேவனுடைய கரம் அழிச்சு அவர் அன்று யுத்தம் பண்ணினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர் சொல்லுகிறார், இனி இன்றைக்கு இவர்களை நான் யுத்தம் பண்ணி காப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேல் இடத்திலே சொல்லி அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். பயப்படாதீர்கள் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனும் அதே சொல்லுகிறார், நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் கையிலே இருக்கிற கோலை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தன்னு சொல்லி ஆவியானவர் தாமே மோசேக்கு கட்டளையிடுகிறார். ஆமேன். மோசேயின் அதேபடியே நடத்துகிறார். ஆவியானவர் தாமே உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நடத்துகிற விதம் அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். உங்களை அழைத்து நடத்துகிற வழியிலே அவர் நடத்துவார். ஆமேன். அவர் உங்களை தெரிந்து கொண்ட விதத்திலே நடத்துவார். அவரை நோக்கி பார்க்கும் போது உங்களுடைய முகங்கள் பிரகாசமாய் இருக்கும். சத்துருவை அழித்து நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்வோட சேனைகளை அந்த கடலிலே அவர் மறுபடியுமாய் மோசேக்கு அவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள். ஆனாலும் ஆண்டவராய தேவன் தாமே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் மோசேக்கு, நீ திரும்பவும் மறுபடியுமா இந்த கோலை நீட்டன்னு சொல்லி அங்கே சமுத்திரம் திரும்பவும் அவர்களை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணி அங்கே தண்ணி மூடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் கூட பார்வோட சேனையோட இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த ஒருவர் கூட தப்பவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர் அற்புதத்தை செய்த தேவன். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரி, எந்த இடத்திலே உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய வேணுமோ, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதை விசுவாசித்து அதை நம்பி நாங்கள் நடக்கும் போது நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார். மூழ்கடி சத்துருவின் கையிலே கொடுப்பதற்கு என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கும்படியா இந்த விசேஷித்த நேரத்திலும் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உருவாக்கவர் அவர் தான். அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல எப்படி மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தாரோ, அந்த வார்த்தைக்கு மோசை கீழ்ப்படிந்து தன்னுடைய கையில இருந்த கோலை அவர் கத்த சொன்னபடியே செய்ததை போல அங்கே நாங்கள் பார்க்கிறோம். கீழ்காற்றை வரப்பண்ணி அங்கே சமுத்து பிளந்தது என்று பார்க்கிறோம். ஆமேன். அவர்களுக்கு மதிலாய் நின்று எவ்வளவு ஒரு ஆச்சரியம், அவ்வளவு தண்ணீரும் மதிலாய் நின்று அவர்களை கடக்க பண்ணினார். ஆமேன். இன்றைக்கு உங்களை அப்படியே செய்வாராக. இந்த சம்பவம் நாங்கள் என்னோட இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஜோர்தானை கடக்க யோசுவாவை தேவன் பயன்படுத்தினார். ஆமேன். உங்களுக்கு முன்பாக செங்கடலை போல மதிலாய் நிற்கிற தண்ணீராய் இருந்தாலும், பின்பாக பார்வோனுடைய சேனையா இருந்தாலும், எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையா இருந்தாலும், தேவனை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினாலே ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமேன். அவருடைய பிள்ளைகளை அவர் காக்கிற தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் அழைத்து கொண்டு வந்தார் பார்வோனிடத்தில் அங்கே எகிப்தில இருந்து கானானுக்கு போகும்படியே அழைத்து கொண்டு வந்த தேவன் அவர்களை அழிப்பதற்கு அல்ல. ஆமேன். அதே போலத்தான் நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவர் உங்களை நடத்தி செல்வாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தேவன் வழி துறக்க வல்லவராக இருக்கிறார். எந்த காரியமா இருந்தாலும், வழி அடைக்கப்பட்டிருந்தாலும், வழிகளை திறக்கிறவர் அவர். அவரே வழியை உருவாக்குறவர். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் யோசுவாவுக்கு போவோமாக. யோசுவா 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே 7-8 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஜோர்தான் அவர்களுக்கு முன்பதாய் நிற்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஜோர்தானை கடக்க வேண்டும். அங்கே ஜோர்தானும் வெள்ளம் போல புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் ஜோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது ஜோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக என்றார். ஆமேன். அங்கே பார்க்கிறோம் யோசுவாவுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது, எப்படி மோசியோட இருந்தேனோ அதே போல உன்னோடு இருந்து இன்றைக்கு நான் செய்யும் காரியத்தை இவர்கள் கண்கள் காணும். ஆமேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன். அங்கே எப்படி செங்கடலை பிளந்து மோசையை கொண்டு அங்கே செங்கடலை 2 பிளந்து கடக்க பண்ணுறாங்க. ஜோர்தான் என்கிற ஒரு நதிக்கரை அங்கே இருக்கு. அது வெள்ளம் புரண்டு ஓடுகிறது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அதுக்கால சாதாரணமா நடக்க முடியாது. அங்கே ஆசாரியர்களை பார்த்து அவர்கள் அந்த ஓரத்திலே நிற்கும்படியா யோசுவாக்கு கட்டளை இடுகிறார். ஆமேன். அங்கே யோசுவா அதன்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். 15 வசனத்திலிருந்து 16-17 வசனத்திலே, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரிய கால்கள் தண்ணீரை ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்து உப்பு கடல் என்னும் சமமான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரை தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் மோசேக்கு தேவ ஆவியானவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் விட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமேன். இங்கு பார்க்கிறோம் யோசுவாவுக்கு சொல்ல தரை வழியாய் உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது உப்பு குவியலாய் குவிகிறதை பார்க்கிறோம். அது இரண்டாக பிளந்து அவர்களுக்கு பாதை விட்டு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அதே தேவன் இன்றும் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். உங்களுக்காய் சுத்தம் பண்ணி உங்களுக்கு கடக்க வேண்டிய வழியிலே சுமையான இடத்திலே கர்த்தர் தாமே உங்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கரத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு செங்கடலை போல முன்பாக கடல் நிற்கிறதா, நீங்கள் போக வழியிலே நாங்கள் மூழ்கி போ ரெண்டு பக்கமும் நெருக்கம். இங்கே பார்க்கிறோம் ஜோர்தான் அவர்கள் கடந்து போக வேண்டும். கானானுக்கு போவதற்காக அங்கே ஜோர்தான் அவர்களுக்கு முன்பாக தடையாய் நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன உடனே யோசுவா அதன்படி செய்தார். ஆசாரியர் அந்த பெட்டியை சுமக்கும் போது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அவர்களுடைய கால் அந்த தண்ணியின் கரையிலே படும் போது அங்கே தண்ணி குவியலாய் நின்றதை கர்த்தர் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆமேன். அதே போல மோசேயும் அங்கே செங்கடலை பிளக்கும் போது அவருடைய கோலை உயர்த்தி தன் கையினாலே விளக்கும்படி இரண்டாய் பிளந்து அப்படியாய் காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆமேன். எல்லா இடத்திலும் இருந்து என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஜோர்தானை கடக்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சமுத்திரத்தை கடக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நடந்தது தானே எங்களுக்கு நடக்குமா என்று சொல்லி அன்பு சகோதர சகோதரியே எங்களுக்கும் அப்படி நடக்கும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் சிலுவையில செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எங்கள் மத்தியில ஜெயம் எடுக்கும்படியாய் சொல்லி இருக்கிறார். பூமியில அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு உரித்ததாக. ஆமேன். அவரோடு நாங்கள் தேவனிடத்தில் பிதாவிடத்தில் ஒப்புரவாகும்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமேன். அதே தேவன் தான், அதே இயேசு கிறிஸ்து, அதே ஆவியானவர் தான் உங்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த வேளை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. மத்தேயு 28:18 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் மரித்து உயிர்த்து மூன்றாம் நாள் சீஷர்களை சந்தித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். சகல அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதைத்தான் தேவ ஆவியானவர் இந்திய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு சித்தமானதை செய்கிற தேவன். உங்கள் வழிகளிலே அவர் கூட நடக்கிற தேவன். ஆமேன். உங்களை சுமந்து காக்கிற தேவன். ஆமேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமேன். அதே போலத்தான் எங்கள் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையின் அன்பினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாமே இன்றைய நாளும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜோர்தான் புரண்டு வந்தாலும், செங்கடல் சமுத்திரம் உங்கள் முன்பாக நின்றாலும், உங்களை காக்கிறவர் பின்னும் முன்னும் நின்று அவர் காத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இன்றைய கால சூழ்நிலைகள்ல எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஒரு விண்வெளிக்கு போகிற ஒரு மனிதன் அங்கே விண்வெளியை இயக்கிறவர்களை நம்பித்தான் அங்கே போகிறார்கள். ஆமேன். மறுபடியும் அவர்கள் மூலமா இந்த பூமிக்கு ஒரு சாதாரண மனிதர்கள் இதை செய்யும் போது என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையும் எங்களுக்கு சொன்ன வார்த்தையும் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசித்து நடக்கும் போது நிச்சயமாய் அதன் பலனை காண செய்வார். ஆமேன். கரை சேர்க்கிறவர் கரை சேர்ப்பார். ஆமேன். அவர் கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனதை போல என்னையும் உங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பரலோகத்துக்கு நித்திய நித்தியமாய் வாழுகிற வாழ்க்கைக்கு தேவன் நடத்தி செல்வாராக. ஆமேன். அதே ஒரு நோக்கத்திலே ஆண்டவர் அழியாமல் காக்கிற தேவன். ஆமேன். ஒன்றுக்கும் சேதப்படுத்த எங்களை ஒருபோதும் விடுவதில்லை. நாங்கள் இப்பொழுதும் இன்னொரு வசனத்தை பார்ப்போமாக. மார்க்கு 16:17 20 நாங்கள் வாசிப்போம். ஆமென். சகலவற்றையும் மேற்கொண்ட இயேசு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கவும் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லி இருக்கிறார். ஆமென். அன்று நேர முகமுகமாய் அங்கே நேரே யோசுவாவும் அங்கே மோசேயும் பேசினதை பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து எங்களோட பேச விரும்புகிறார். ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெபத்திலே அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நிச்சயமாய் செயல்படுகிறவராயிருக்கிறார். இந்த வேளையை நாங்கள் வாசிக்கோ. விசுவாசம் உள்ளவனாய் சாரி 15 இருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களானவை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாசுகளை பேச சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ஆமென். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறார். அவருடைய கைகளை பயன்படுத்தினார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படும். அன்பு சகோதர சகோதரி, வசனத்தை நாங்கள் கீழே பார்க்கிறோம். வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அவர்களோடு கூட இருந்து அவர் சொன்ன வசனத்தை உறுதிப்படுத்த இன்றும் அவருடைய வசனத்தினால் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அற்புதங்கள். ஆமேன். எங்களுக்குள்ளே விசுவாசம் அதிகமாய் பெருக பெருக பெருக அவருக்குள்ளே நாங்கள் வளர வளர வளர இப்படியான காரியங்கள் தேவன் சொன்னது ஒன்றும் குறைபடாமல் நடக்கும். ஆமேன். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனை எல்லாம் இருளின் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயமாய் பெற்றிருக்கிறார். ஆமேன். அந்த ஜெயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து செயல்பட்டு அந்த வார்த்தையிலே ஒன்றி அந்த ஜீவனுள்ள வார்த்தையிலே நாங்கள் நடக்கும் போது நிச்சயமாய் அன்பு சகோதர சகோதரி உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை காண்பீர்கள். நிச்சயமாய் அது நடக்கும். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மன புத்திரனும் அல்ல. ஆமேன். எப்படி மோசேயும் யோசுவாவை நடத்தினர் அந்த ஜனங்களை நடத்துவதற்கு, தேவ ஆவியானவர் உங்களை இன்று நடத்த வல்லவராக இருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் அவரிடத்துல இருந்து வெற்றியை பெற வேண்டுமோ, அவரிடத்துல இருந்து நன்மையை பெற வேண்டுமோ, எந்த இடத்துல அவருடைய கிருமையை பெற வேண்டுமோ, நிச்சயமாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் அவராலே பிழைப்பார்கள். ஆமேன். அதுதான் அவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தினால் அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவர் நடத்துகிற அற்புதங்கள் அதே அடையாளங்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். விசுவாசம் முக்கியமானது ஒன்றாயிருக்கிறது. அவரை இன்னார் என்று அதுதான் பவுல் சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவினாலே வளர வேண்டுமா? ஆமேன். நாங்கள் அவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். அப்படி எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். அவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து சகல சூழ்நிலைகளை மாற்றி சகலவற்றை நடப்பிக்கிற தேவனை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா உங்கள் வீடுகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானத்தையும் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே அன்பு சகோதர சகோதரிகளை எதிர்க்கும் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது அவருக்கு பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, பரலோகத்திலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமே. பரலோகத்துல நாங்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை பேசும் போது பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். என் பிள்ளைகளை தொட வேண்டும் என்று சொல்லி ஆமேன் ஜெபிக்கும் போது அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை நடத்தி எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த மலை போல பிரச்சனையா இருந்தாலும், எந்த செங்கடலா இருந்தாலும், எந்த ஜோர்தானா இருந்தாலும், கடக்க பண்ணுகிற தேவன் நிச்சயமாய் உங்களை கடக்க பண்ணுவார். ஆமேன். அவரை இறுக பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளை வைராக்கியமாய் எழுந்தும் போது நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். அன்பு சகோதர சகோதரர், எந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்று எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவாவியானவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்த நாங்க பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம் சொல்லி அந்த ஜெயத்தை கொடுக்கிறவரை பிடித்து கொண்டு ஓடும் போது நிச்சயமாய் நாங்க ஜெயிப்போம். ஆமேன். அவரோடு கூட ஆளுய செய்யும்படியா தேவர் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவருடைய விருப்பமாயிருக்க. அன்பு சகோதர சகோதரிகள், சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். படைத்த தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் எங்களுக்காக என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என்னெல்லாம் அவர் செய்வார் என்பதை நோக்கி நாங்கள் அந்த வார்த்தை கூட அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாய் அவர் தூக்கி எடுக்கிறார். ஆமேன். ஒருவரையும் அழிந்து போவதற்கு அவர் விடுவதில்லை. ஆமேன். உழுதியிலும் குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் வைக்கிறவர். ஆமேன். வெக்கப்பட்ட இடத்திலே தலையை உயர்த்துகிற தேவன். ஆமேன். இங்க எந்த இடத்திலே எல்லாம் சகல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அன்பு சகோதர சகோதரி, மறுபடியும் ஆவியானவர் உங்களுடைய இடைப்படுகிற காரியம் எந்த இடத்துல நீங்கள் சகல் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களுக்குள்ள விடுதலை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், வார்த்தை கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாய் உங்களை பிழைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமேன். ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தி வழி இதுவே வழி இதுவே நடத்துகிற தேவன். ஆமேன். அவருடைய சமூகத்திலே வந்த பிள்ளைகளை ஒருபோதும் அவர் விட்டு விலகுவதில்லை. ஆமேன். அங்கே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜோசுவாலே பார்த்தோம். யோசுவா முதலாவது அதிகாரத்திலே சொல்லுகிற, நான் மோசியோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன் என்று. ஆமேன். அதை அந்த வார்த்தையே அவர் அங்கே மீறவில்லை. அவர் யோசுவாவும் அவருடைய கற்பனை கட்டளைகள் எல்லாவற்றையும் கற்று அதன்படி நடந்தார். ஆமேன். கற்றதாம இன்றைக்கும் அன்பு சகோதரர் அவருடைய சிலுவையை மாத்திர முன்னுக்கு வைத்து நாங்கள் ஓட பழக வேண்டும். ஆமேன். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து வாருங்கள் என்று. ஆமா, என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன அந்த சிலுவையை நாங்க நோக்கி பார்க்கும் போது எல்லாரும் நாங்க நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போகிறது என்ன காரியம் என்று சொன்னா அவரை தோற்று போனவராய் பார்க்கிறோம் இல்லை, அவர் ஜெயமடைத்தவராய் நாங்கள் பார்க்க வேண்டும். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் நாங்கள் பார்க்க வேண்டும். சர்வ வல்லமையிலே ஆளுகிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் சிலுவையிலே துரத்தனங்களையும் அதிகாரத்தையும் முறியடித்தவராய் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமேன். அப்பொழுதுதான் நாங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாய் இருப்போம். பொழுது நாங்கள் பார்க்கிறோம், கிதியோனை பார்க்கிறோம். ஆமேன். வேதத்தில் அந்த கிதியோன் வந்து அங்கே போரடிக்க அவர்கள் எல்லாம் பாழாக்கி அந்த வயல்கள் எல்லாம் அறுவடை செய்யும் போது அங்கே பாழாக்கி கொண்டிருக்கும் போது அவர் அந்த எப்படியோ போராடி கொஞ்சத்தை அங்கே பாதுகாக்கிறதை பார்க்க அந்த இடத்துல தேவ ஆவியானவர் வந்து இறங்கி கிதியோனை பார்த்து பலசாலியே என்று சொல்லுகிறார். ஆமேன். இருக்கிற பலத்தோட போ அனுப்புகிற நானல்ல என்று சொல்லி ஆமேன். பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஆமேன். அந்த அந்த சின்ன காரியத்திலும் எங்களுடைய பராக்கிரம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகள், சோர்ந்து போகக்கூடாது. என்னை உருவாக்கினவர் அவர் தான் என்று சொல்லி, என் வாழ்க்கையிலே அசைவாடுகிறவர் அவர் தான் என்று சொல்லி, என்னை நடத்துகிறவர் அவர் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நடக்கும் போது நிச்சயமாய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில நடக்க பண்ணுவார். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தலே மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏழாவது வசனத்திலே பிலேத்தோப்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவருமாகியவர் சொல்லுகிறதாவது. ஆமேன். அவர் பூட்டினா ஒருவருமே திறக்க முடியாது, அவர் திறந்தா ஒருவருமே பூட்ட முடியாது. ஆமேன். அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்கள், வாழ்க்கையில அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யாரும் தடை செய்ய முடியாது. அதான் நாங்கள் மார்க்கு மத்தேயிலே பார்த்தோம். ஆமேன். சகலவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதா, பிசாசு சர்ப்பங்களை மிதிக்கவும் சகல வல்லமையும் மேற்கொள்ளத்தக்கதா, அதிகாரங்களை மேற்கொள்ளத்தக்கதா. இன்றைக்கு உங்களை அதிகாரம் உங்களுக்கு மேலாய் முன்பாய் நீக்கலாம், ஆனால் கர்த்தர் பூட்டவும் துறக்கவும் வல்லவர். ஆமேன். தாவீதின் துறவு கொள்வதை மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர் என்று நாங்கள் வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு முன்பாய் திறந்ததை யாரும் பூட்டவே முடியாது. ஆமேன். அவர் பூட்டி உங்களை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அதுக்குள்ளே சத்ருவன் துறந்து உங்களை அழிக்கவே முடியாது. ஆமேன். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நாங்கள் நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இது நிச்சயமாய் நடக்கும். எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பார்வன் சேனையா இருந்தாலும், ரதங்களா இருந்தாலும், முறியடிக்க வல்லவரை நோக்கி பார்க்கும் போது ஜெயம் நிச்சயமாய் வரும். யோர்தானை உப்பு போல குய பண்ணின தேவன் ஆமேன் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார். ஆமே வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுத்தவர் எங்களுக்கு முன்பாய் நடந்து செல்லுகிறார். ஆமே ஊட்டவும் துறக்கவும் அதிகாரம் உடையவர் எங்கள் மத்தியில் அசைவடைந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபித்து கத்ததாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இந்த வார்த்தை கூட அவங்களை சந்தித்து இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த வார்த்தை உயிருள்ளதா இருக்கிறதாமே. சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையில சோர்வுகளை காண்கிறேன் ஆமே. உங்கள் வாழ்க்கையில சோர்வுகளை காண்கிற மேற்கொண்டு நடக்க முடியாதபடி அவ்வளவு நெருக்கத்திலே நீங்க போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தேவன் சொல்ற எல்லாவற்றிலும் விடுதலையாக்க அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு மகளே, அன்பு மகனே, உன்னை விடுதலையாக்க உயிரோடு இருக்கிறவர் என்றும் இருக்கிறார். ராமன் இப்பொழுது நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து செல்வோமாக. நன்றி பிதாவே, ஆவியானவரே, நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் முன்பாக ஆண்டவரே கடந்து போக முடியாதபடி யோர்தானை போல பின்பு பார்வோன்ற சேனையை போல அப்பா ஆவியானவரே செங்கடலை போல நிற்கிறது அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுதலையாக்க முடியும் என்பதை இவர்களுக்கு ஆண்டவரே அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது உம்முடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரை பூட்ட முடியாதபடி துறக்கிறவரும், துறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும், திறவுகோளுடையவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. ரபசத்தான நன்றி. கீழ்காற்றை வரப்பண்ணி அங்கே செங்கடலை பிளந்த தேவ ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆசாரியர் ஆண்டவரே நிவாசன உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கரையிலே நிற்கும் போது எப்படி ஜோர்தான் அது ஆவியானவரே குவியலாய் நின்றதோ அந்த தண்ணீர் ஓடாதபடி அப்பா உமது கரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன் ராஜா. ஆவியானவரே வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடையவரே இயேசு கிறிஸ்துவே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி தகப்பனே. மறையட்டும், கட்டுக்கள் அறுக்கப்படட்டும், பிசாசின் வல்லமைகள் நெருக்கப்பட்டு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லு. மந்திரவாதிகளை வாண்டவரை கட்டுண்ட பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரியிலிருந்து விட்டு வைக்கிற ரபசத்தன நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே ஆவியானவரே நீர் பூமிக்கு பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறீர். ஆவியானவரே சகலவற்றையும் ஆளுகிறவரே ஆவியானவர் இந்த பிள்ளைகளை விட்டு வீழ்த்தி நீர் ஆண்டவரை மீட்கிறதுக்காய் நன்றி. இருளின் வல்லமையை இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெயத்தை கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. யாரெல்லாம் உண்மை உண்மையானவருக்கு கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்களெல்லாம் உருவாக்கி ஆண்டவரே ஆவியானவரே உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளால் சுகந்தரித்து ராஜா நீங்க மகிமைப்படுறதற்காய் நன்றி ஆண்டவரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை அன்பு மகனே, அன்பு மகளே, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை ராஜாதி ராஜா மத்தியே நின்று உனக்காய் சுத்தம் பண்ணி வழக்காடி ஜெயத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே ஜெயத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எந்த தேசத்திலே எந்த மூலையிலே ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமன் கிறிஸ்தவ ரேடியோ கூட ஆண்டவரே லெசிலி பிரதரே அவர் குடும்பத்தை ஆண்டவரே சகோதரி ஆண்டவரே மகேந்திரன் ஐயா எல்லாரும் இந்த உடன் ஊழியர்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்காய் ஓடுகிற பிரயாசத்தை காண்கிற தேவன் அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குங்கிற ராஜா எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து வழிநடத்து மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை நீ கட்டளையிட்டு ராஜா அவர்களை இன்னும் உற்சாகமாய் ஓடத்தக்கதாய் கழுவி கொத்த பலனை கொடுத்து நடத்தும்படியாய் உம்முடைய கிருவை நான் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அநேக ஊழியக்காரரை கொடுங்க ராஜா. ஆவியானவரை கொடுத்த ஊழியர்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வருகிற நாட்கள் ஆண்டவரே வேகமாய் செயல்படத்தக்கதாய் அப்பா நீங்க செயல்படுறதுக்காய் நன்றி சொல்லி ஆசீர்வதி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: அருமையான இடத்தை நீங்க அதிர வச்சிட்டீங்க. கத்தலை வார்த்தை அப்படியே குளிக்கி போட்டுது. நன்றி நன்றி சிஸ்டர். அந்த டைம் எடுத்து நீங்க வந்து அவரை அதோட நாமத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த அன்புக்கு மட்டுமே நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன். அப்படி எத்தனையோ பேர் வழி தப்பி இப்ப போடுறார்கள். அந்த அதுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்த எங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றி. மோசியோடு இருந்த கத்தர் எங்களுக்கும் இருந்து அவரை போல எங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். மகேந்திரய்யா.
4: நன்றி சிஸ்டர் ஜஸ்டினா. உண்மையிலே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு சோர்வை எல்லாம் அகற்றி போட்டது. காரணம், இப்படியான பிரசங்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள் அந்த வார்த்தையை கொடுந்து விட்டு எரியும். அப்படியாக உங்களுடைய பிரசங்கம் என்ன தொட்டது, அதுக்காக நன்றி சொல்றேன். எனக்கு உச்சாரத்தையும் பிழத்தையும் இந்த வார்த்தையை தந்துக்காக சொல்றேன். கத்த உங்களையும் உங்களையும் ஆசிரிப்பார. உங்களுடைய செய்தி 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கிறோம். 97 ரேடியோல உலகம் முழுவதும் இப்பொழுது 2000 மேற்பட்ட தெய்வ பிள்ளைகள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியை கேட்டுக்கான கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென். ஓகே.
1: இதுவரை நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமே. இப்பொழுது நாங்கள் அருமையான வார்த்தையை கேட்டோம். இப்பொழுது இன்னொரு சகோதரி வந்து இன்னும் அதிகமாக அந்த வல்லமை எங்களுக்கு தெரிவிக்க போகிறார்கள். கத்தர் நல்லவர். இப்பொழுது நாங்கள் அன்போடு சுஹிர்தாவை வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர்.
4: பிரைஸ்லா சிஸ்டர். சுஹிர்தா மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட்.
4: பிரைஸ் தி லார்ட். மண்ணிலிருந்து அராலி தேசத்தில இருந்து கனடா தேசத்துக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கீர்கள். இப்பொழுது சிஸ்டர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
5: ஆமேன். ஆமேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். எங்களுடைய தனிப்பட்ட குடும்பம் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கமம் வானொலி நேயர்கள், அதை நடத்தினர்கள், அந்த குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுக்கும் வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நடத்துகிற, நம்மை வாழ வைத்து இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருந்து அவரே எல்லா கனத்தையும் எல்லா புகழையும் அவர் எடுத்துக்கொள்ளுவாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு மாற்றத்தை, விடுதலையை, அது ஜெயத்தை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக நாங்கள் ஒரு கணம் தேவனை நோக்கி மகிமையாய் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வமே, இந்த நாளில் முடி சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் காத்து நிற்கிறோம். வார்த்தையை பகிர்ந்தளிக்கிற அடிமையே, கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனே நீங்கள் தொட்டு உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால் மூடி எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் கேட்கிறோம். நீங்க பேசுங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து மலர்களும் தேவனுடைய நினைவுகளும், ஒரு மனித வாழ்விலே மனிதன் தன்னை குறித்து பல நினைவுகள் பல திட்டங்களை போட்டிருக்கிறது உண்டு. ஆனால் அதை பார்க்கிலும் மேலான ஒருவர், அந்த மனிதனையே உருவாக்கின கடவுள் அந்த மனிதனை குறித்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். அவனை குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டவைகள்? மனிதன் தன்னை குறித்து நினைக்கிற நினைவுகள் எத்தகையதா இருக்கிறது? எந்த சூழ்நிலையில் எப்படி மனிதன் தன்னை குறித்து தன்னுடைய நினைவுகளை அவன் கொண்டு செல்கிறான்? ஆனால் அவைகளை பார்க்கிலும் தெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எத்தகைய நினைவுகளை வைத்திருக்கிறார் என்கிறதான காரியத்தை தான் நாங்கள் இந்த நல்ல நாளில் நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். வேத வசனம் சொல்கிறது, எரேமியாவின் புஸ்தகம் 29:11 வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் ஒரு மனிதனை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டதென்றால், நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். தேவனானவர் ஒரு மனிதனை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். மனித வாழ்விலே நானும் நீங்களும் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்வது அநேக சந்தர்ப்பங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. தேவன் அதை அறிகிறார். அந்த நினைவுகளோடு மனிதனை நடத்தி கொண்டு அவனை மிகவும் அங்கே துண்ணியமான வழிகளில் அவர் பயணிக்கும்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய நினைவுகளை எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்றால், நாம் காண்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, நடந்தது, இவைகளை வைத்து நாங்கள் சில காரியங்களை தீர்மானம் பண்ணி விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் இப்படித்தான் இனி சம்பவிக்க போகிறது, இந்த தோல்விதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, ஏனென்றால் நான் முகம் கொடுக்கிற பிரச்சனை இவ்வளவு பெரியதா இருக்கிறதே, என்னுடைய கஷ்டம் மிகவும் கடினமானதா இருக்கிறதே, என்னுடைய சூழ்நிலை எதிர்மறையா இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிற இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா என்று பெரிய ஒரு அங்கலாய்ப்போடு கூட எங்களுடைய நினைவுகள் தடுமாறுகிறது. ஆனால் தேவன் அவைகளை பார்க்கலும் அவர் நினைக்கிற நினைவுகள் சற்று வேறுபட்டவைகளாயிருக்கிறது. இந்த வேதாகம வசனத்தை ஒரு புதிய மொழிபெயர்ப்பிலே இப்படியாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பிலே இவ்வளவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:11, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் என் திட்டங்களை நானே அறிவேன், அவைகள் உங்களுக்கு தீமையானவைகள் அல்ல, தீமையான திட்டங்கள் அல்ல, அவைகள் உங்களுக்கு செழிப்பான வாழ்வையும் எதிர்பார்ப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் திட்டங்களே என்பது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் மனிதனை குறித்து எப்படி திட்டங்கள் இந்த மொழிபெயர்ப்பு சொல்கிறது என்றால், தேவன் மனிதனை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அவரே அறிவார். அவர் அறிந்தவர் என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய திட்டங்களை, அவனுடைய எதிர்காலங்கள், அவனுடைய எதிர்பார்ப்புகளை அவர் செழிப்பான முறையிலே அங்கே நலமான விதத்திலே கொண்டு செல்கிற நினைவுகளாயிருக்கிறது. எங்களுடைய நினைவு கடந்த கால தோல்வியை வைத்து சில வேளையிலே வந்து விடுகிறது. சில வேளையிலே எங்களுடைய நினைவு நாங்கள் முகம் கொடுக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து எங்களுடைய நினைவுகள் கடந்து போகிறது. எங்களுக்கு இனி நடக்க போகிறது தெரியாது. ஆனால் வேதத்தின் படி நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் நடந்தது, நடக்கிறது, இனி நடக்க போகிற எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாய், அவர் அறிகிறவராய், எங்களோட வாழ்க்கையிலே அவர் எங்களுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கிறது, இனிமேலும் என்ன நடக்கும் என்பதை குறித்து சகல காலங்களையும் அறிந்த ஒரு சர்வ வல்லமை உள்ள ஏக சக்கராதிபதியான தேவன் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே தைரியப்பட வேண்டும். எங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள், அவைகள் செழிப்பானவைகள், அவர் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறார். அது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்காலங்களை அவர் உயிர்ப்பித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மகிமையானவைகளை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் தாயின் கருவில் நான் உருவாக முன்னமே, அதாவது என் தாயே உருவாக முன் அவருடைய கண்கள் என் கருவை கண்டது. அதுதான் பக்த நிபுணமாய் பாடுகிறான், என் தாய் உருவாக முன்னே என் கருவை உம் கண்கள் கண்டதையா. இந்த கண்களை கண்ட அதை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவனே, நான் உமக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் என்பதாக சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் மறைவிடங்களில் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன், என் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாக முன்னே அவர் என்னை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான அற்புதமான தேவன் எங்கள் நினைவாகவே இருக்கிறார். எங்களை நினைக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த வானத்தையும் பூமியையும் உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் நினைவாயிருக்கிறார். நாங்களோ இன்றைக்கு எந்த நினைவாக இருக்கிறோம்? எங்களுக்கு பலவிதமான நினைவுகள், பலவிதமான தோல்வி மன மனப்பான்மைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சூழ்நிலைகளினால் நாங்கள் சூழ்ந்து ரொம்ப நொந்து போய் அவைகளை பார்த்து எங்கள் வாழ்க்கையின் தீர்மானங்கள் தடுமாறுகிறது. இந்த நாளிலே எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சந்தித்த பிரச்சனையின் நிமித்தம், நீங்கள் முகம் கொடுத்த அந்த சூழ்நிலையின் நிமித்தம் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஒரு குழப்பமானதாய், ஒரு நம்ப முடியாததாய், வாழ்க்கையின் தோல்வியின் விளிம்பிலே நடந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து அவருடைய வசனம் சொல்கிறது, நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் செழிப்பானவைகள், அவைகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற நினைவுகள். அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலங்கள் கூட நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் மனிதனுடைய அங்கே ஆதியாகம புஸ்தகம் 6:5 சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியின் மேல் பெருகினது, அவனுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது. ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் அப்படி, தோல்வியும் பிரச்சனையும் கண்ணீரில் நிறைந்த நினைவுகள். அது மட்டுமல்ல, அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல நினைவுகளே என்று சொல்லப்படுகிறது. இனக்கருமையானவர்களே, சங்கீதம் 115:12 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம். எதற்காக? நம்மளை ஆசீர்வதிப்பதற்கே அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவர் தம்மோ நம்மோடு உருவாடுவதற்கே நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில், உயர்ந்த நிலைகளில் நிறுத்துவதற்கு நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை பயங்கரமான தோல்வியில் துவண்டவர்களாய், தேவையில் சிக்கி தவிக்கிறவர்களாய், வாழ்க்கையின் போராட்டத்திற்குள் இருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்கள் நம்பி வந்தவர்கள் உங்களை கை நழுவ விட்டிருக்கலாம். உங்களை நினைவாமல் நினைப்பேன், உன்னோடு வருவேன் என்று வாக்களித்தவர்கள் இன்றைக்கு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. எங்களை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகாம்பீமை பொருந்தின வல்லமையான கடவுள் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினால் எங்களுக்கு ஏன் கவலை, எங்களுக்கு ஏன் துக்கம், உங்களுக்கு ஏன் பாரம்? ஏனென்றால் அவர் நம்மை நினைப்பது மட்டுமல்ல, நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை அங்கே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அவருடைய நினைவு தன்னுடைய பிள்ளையை நினைத்து ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தி அவனை கனப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்பதாக தேவனுடைய நினைவுகளா இருக்கிறது. நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது உபாகமம் 4:7 சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கு வேறே பெரிய ஜாதி எது? இதுதான் ஒரு மகிமையானது, அழகான ஒரு வாக்கியம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவரை நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? அருமையானவர்களே, இன்றைய நினைவுகள் தோல்வியாயிருக்கலாம், கடந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியாயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது, நம்மை நினைக்கிறவர் சொல்லுகிறார், நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாதி ராஜா, இனி வரப்போகிற ஜூத ராஜ சிங்கமாய் ஆள போறவர், அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். எனவே இவ்வளவு மகத்துவம் நிறைந்தவரை சமீபமாய் பெற்றிருக்கிற அவரை சொந்த இரட்சகராய் பெற்றிருக்கிற நம்மை விட யார் இந்த உலகத்தில் பெரியவர்கள்? எனவே உன்னுடைய தோல்விக்கு ஒரு முடிவு வரும்படி தேவன் உன் நினைவாகவே இருக்கிறார், உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார், உன் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவராய் இருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய விடியம் என்ன? தெய்வம் நம்மோடு கூட பயணிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மோடு இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பார்த்து நிறைவேற்றும்படியாக நம்மளை ஒரு செழிப்பான ஸ்தலத்திற்குள் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அந்த செழிப்பை கொடுக்கும்படி நன்மையான நினைவுகளை நம்மிலே வைத்துக் கொண்டு நமது நினைவாகவே இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆதி மனிதனாகிய ஆதாமை அவர் சிருஷ்டித்து அங்கே அவர்கள் அவனோடு உறவாடி கொண்டிருந்தாராம். பகலில் குளிர்ச்சியான நேரங்களிலே அவர் அவரோடு பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன். ஒரு நாள் அந்த ஆதாம் அவன் பாவம் செய்கிற பொழுது அவன் ஒளிந்து கொண்டான். அப்பொழுது இந்த தெய்வம், அவனுடைய நினைவாய் இருந்த தெய்வம், அங்கே ஆதாம் கடவுளை தேடி போகவில்லை. ஆதாம் பாவம் செய்ததன் நிமித்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறான், அவரை பார்க்க முடியாதபடி மறைந்து போயிருக்கிறான். ஆனால் தெய்வமே அவன் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அவர் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அந்த மனிதனிடத்தில் போய் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் நினைவாய் இருக்கிற நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன் பக்கமாய் நாடி வந்திருக்கிறேன். ஆதாமே உன்னை காணவில்லை, நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு எந்த புதற்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா ஏதோ ஒன்று நீங்கள் மறைந்து போயிருக்கிறீர்களா? அவரோடு உறவாட முடியாதபடி, அவரை பார்க்க முடியாதபடி, அவரை நீங்கள் தரிசிக்க முடியாதபடி ஒரு வேளையில் இந்த நாளில் நீங்கள் மறைந்து கொண்டிருக்கலாம். அந்த மகத்துவம் உள்ள தேவன், உங்கள் நினைவாய் இருக்கிறவர் இந்த நாளில் உங்களை தேடி வந்து கூப்பிடுகிறார். உங்களுடைய நேமை சொல்லி, உங்களுடைய பெயரை சொல்லி, என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடத்தில் ஓடி வரலாம். உன் தகப்பனை போல, உன் நண்பனை போல, உன் உறவை போல ஓடி வந்திருக்கிறார். பக்கமாய் வந்து நின்று கூப்பிடுகிறார், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய்? நான் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது, இந்த வசனத்தை நான் தியானிக்கிற பொழுது, இது எதற்காக ஏன் எழுதப்பட்டது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். இஸ்ரவேல் மக்கள் வாழ்கிற அந்த காலத்தில் இந்த எரேமியா தீர்க்கதரிசி யூதேயாவிலே இருக்கிற ஜனங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறார், தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக பேசப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வசனம் தான் இந்த வசனம். இவர்கள் இப்பொழுது இந்த வசனம் சொல்கிற பொழுது அவர்கள் இருக்கும் இடம் ஒரு பெரிய சிறை. அவர்கள் பாபிலோன் என்கிற தேசத்தில் அவர்கள் சிறையாக கொடுக்கப்பட்டார்கள். எரேமியா சொல்லுகிறார், அந்த மக்களை பார்த்து, நீங்கள் 70 வருஷம் சிறையாக போக போகிறீர்கள். சிதேக்கியா யோசியா போன்ற ராஜாக்களை பார்த்து அங்கே சொல்லுகிறார், நீங்கள் சிறையாக போக போகிறீர்கள். அவர்கள் எதிர்த்தார்கள் உண்மையை சொன்ன பொழுது எரேமியாவை. அவர் சொன்னார், நீங்கள் 70 வருஷம் சிறையாக போவீர்கள், ஆனாலும் தேவன் மறுபடி உங்களை மீட்டுக் கொண்டு வருவார் என்று. போனவர்கள் அங்கே வருவதற்கு முன்பதாக இந்த கடிதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் ஒரு கடிதத்தை போல எழுதப்படுகிறது. அந்த மக்கள் இன்றைக்கு அடிமைத்தனத்தை அனுபவித்தார்கள். பாபிலோனிலே சிறையாக கொண்டு போன மக்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். கடவுளை துதிப்பதிலே பயங்கரமான வேதனை அவர்களுக்கு. அதுதான் அவர்கள் அழுகிறார்கள், ஓ அந்நிய தேசத்தில் தேவனுடைய பாடல்களை நாங்கள் பாடுவது எப்படி? கிண்ணரங்களையும் இசை வாத்தியங்களையும் எல்லாம் கொழுவிட்டு, அலறி செடியிலே கொழுவிட்டு அவர்கள் அழுகிறார்கள். ஐயோ, அந்நிய தேசத்திலிருந்து தேவனுடைய பாடல்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் பாடுவது எப்படி? நாங்கள் என்ன செய்யட்டுக்கும்? அங்கே ஜெபங்கள் ஓய்ந்து போனது, துதிகள் ஓய்ந்து போனது. சோர்வும் வேதனையும் கஷ்டமும் கடினமான உழைப்பும் அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்தது. நீங்கள் எந்த தேசத்தில் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த தேசத்தில் புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த தேசங்களில் இருந்து, ஆண்டவரே எங்களை கைவிட்டீரோ, நாங்கள் ஏன் இத்தனை அடிமைத்தனங்களை அனுபவிக்கிறோம்? கடினமான உழைப்புகள், கண்ணீர் நிறைந்த பாதைகள், ஒரு சுயாதீனமும் ஒரு சுதந்திரமும் இல்லையே என்று அழுது கொண்டு, ஒருவேளை நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தேவன் ஒரு செய்தியை அனுப்புகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நானே அறிந்திருக்கிறேன். என் அன்பு சகோதரங்களே, என் நண்பர்களே, என் பெரியவர்களே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களை குறித்து அவர் சொல்லுகிறது, நானே அறிந்திருக்கிறேன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை. அதனால் வேதம் சொல்கிறது, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை எங்களோட கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் செவிகள் கேட்டதும் இல்லை. அவர் இருதயங்களிலே தோன்ற பண்ண வல்லமை உள்ளவர், இருதயங்களில் அவைகளை தோன்ற பண்ணட்டுக்கும், கண்ணால காணல காதால கேட்க இல்லைங்க, இருதயத்திலேதான் துணிக்கிறது இந்த காரியங்கள். ஆனால் தேவத்திருக்கிற திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார், உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்திருக்கிறார். எந்த அடிமைத்தனமாயிருக்கலாம், எந்த தேசத்திலே தண்ணீரையும் கவலையையும் தனிமையையும் போராட்டங்களையும் சந்தித்து இருக்கலாம், அவர் எழுதுகிற கடிதம், அவர் அனுப்புகிற செய்திதான். இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியாங்கிற தீர்க்கன் மூலமா இந்த தீர்க்க தரிசனம் எழுதி அங்கே அனுப்பப்பட்டது. அதே போல தேவன் உங்களுக்கு அனுப்புகிறார், உங்களை குறித்து நினைவாய் இருக்கிறவன் நான் சொல்லுகிறேன், என்னுடைய நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. மனித சிந்தனை தான் நித்தமும் பொல்லாதது, மனித நித்து சிந்தனை தான், மனித நினைவுகள் தான் கடினமானது, கண்ணீர் நிறைந்த வழியானது. கடவுளுடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல. அதிகமாய் வாழவே விரும்புகிற நினைவு மனிதனுடைய கடுமையானவைகள். தாவீது ராஜா ஒரு நாளும் நினைத்திருக்க மாட்டார், நான் இவ்வளவு ஒரு ஸ்தானத்திற்கு இவ்வளவு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா இன்ப துன்ப வேளைகளிலும் தேவனை துதிக்கும், தேவனை மகிமைப்படுத்தும் பழக்கத்தை தன் வாழ்க்கையில் தேவனையே நினைக்கிற ஒரு சந்தித்த அநேக கண்ணீரின் வழிகள் உண்டு. யூதேயா பாலைவனம் என்கிற அந்த கொலை பாலைவனம், யூதேயா பாலைவனத்திற்கு இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், அது கொலை பாலைவனமா. அவர் யூதேயா பாலைவனத்தை

ஆளுகை செய்கிற தலைவரை திருத்திக் கொண்டு வருகிறார், ஒரு ராஜா திருத்திக் கொண்டு வருகிறார். ஓடுகிறார் அந்த பாலைவனம் வழியாக, தெரியல எல்லாம் இருந்து போயிட்டு, மண் நிறைந்த பயங்கரமான சூறாவளி இந்த கொலை பாலைவனத்துக்கூடாக ஓடி போய் போகிறார். ஆனால் அவர் யோசித்திருப்பார், நான் இல்லை, நான் இனி தப்ப முடியாது என்று. ஆனாலோ ஆண்டவர் அன்றைக்கு எந்த சவுல் அவரை தொடர்ந்து திரட்டி கொண்டு போனாரோ அவருடைய முடிவு பாரதூரமாய் மாறினது. அந்த அந்த கையிலிருந்து தப்புவித்த தேவன், தாவீதை நினைத்து கொண்டிருந்த தேவன், என்கேதி என்கிற ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற என்கேதி என்ற இடம், அந்த இடத்திற்கு யூதேயா பாலைவனத்தை கடந்து அதுல என்டர் ஆகிற இடம்தான் என்கேதி. அதை முடித்து கொண்டு தொடங்குகிற இடம் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தலங்களை குறித்து பேசுவதற்கு நேரம் போத உள்ள ஒரு பெரிய அழகான செழிப்பான ஒரு ஸ்தலம். அது மட்டுமல்ல, ரகள் உண்ணும் சுவை மிகுந்த பேரிச்சம் மரங்கள் அங்கே உண்டு. அதோடு கூட திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் நிறைந்து போய் ஒரு செழிப்பான இடம், ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலம். அந்த இடத்திலே அங்கே மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அமைதியான நீர்களில் தண்ணீரை குடிக்கும்படி அவர்கள் அங்கே நடத்தி கொண்டு வந்து விடுவார்கள். அவைகள் அங்கே அமைதியாக சத்தமில்லாமல் அசைந்து ஓடுகிற நதியிலே தண்ணீரை குடித்து திருப்தி அடைந்து தங்கள் மேய்ப்பனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு ஸ்தலம்தான் இந்த என்கேதி. அதை பார்த்துத்தான் 23வது சங்கீதத்தை பாடுகிறார் சங்கீதக்காரன் தாவீது. தன்னுடைய கொலை பாலை அங்கே பாலைவனம், ஜூதியா பாலைவனம் என்கிற கொலை பாலைவனத்தை கடந்து போகிற பொழுது ஒரு மெல்லிய அசைவாடுதலின் சத்தங்கள், தண்ணீர் குடிக்கும் ஒரு சின்ன சிறிய சலசலப்பு இங்கே கேட்கிறது. பார்க்கிறார், மேய்ப்பன் நின்று கொண்டு தன் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு போய் என்னை விடுகிறார் என்று அழகான ஒரு பாடல். உலகத்தில் அதிக பேரால் கவரப்பட்ட ஒரு பகுதி என்று சொன்னால் சங்கீதம் 23. அவ்வளமான ஒரு அழகிய காரியத்தை இந்த சூழ்நிலையை பார்த்துத்தான் சங்கீதக்காரன் தாவீது ராஜா அழகாய் வர்ணித்து பாடின அழகான பாடல் சங்கீதமாய் இருக்கிறது. என்ன நான் இதிலே காட்டி கொடுக்க விரும்புகிறேன் என்றால், அன்றைக்கு ஒரு கொலை பாணவரத்தை கடந்த பொழுது ஒரு என்கேதி என்கிற அழகிய இடத்தை அங்கே தேவன் காண்பித்து அவர் நினைவாக இருந்த அந்த நிலையிலே கொண்டு போய் நிறுத்தி அவரை கனம் பண்ணி அந்த இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் தலை நிமிந்து வைத்தார். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து அழுது அழுது பாடுகிறார், அவரின் ஆத்துமாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன் சொல்லுகிறார். எனக்கு செழிப்பானது, என்னுடைய எதிர்பார்ப்பை அது நிறைவேற்றுகிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய இங்கே சந்ததியை கூட எதிர்காலங்களை கூட அங்கே நல்ல உழைப்பார்தலுக்குள் நடத்துகிறது. எது தெரியுமா, என்னை நினைத்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார் என்று அழகிய பாடலை வர்ணித்து பாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலை பொழுதிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் தேவன் உங்களையும் என்னையும் அந்த மகிமையான இடத்திலே எங்களை கொண்டு போய் சேர்ப்பதல்ல, எங்கள் எதிர்காலங்களை, நிகழ்காலங்களை, கடந்த காலங்களை அறிந்தவர் நம்மை இன்றைக்கும் நினைத்து கொண்டே இருக்கிறார். நம் வாழ்வில் அவர் நினைத்ததை நிலை நடத்துவார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. தேவன் அவருடைய நினைவுகளினால் நாம் தலை நிமிர்ந்து நிற்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே அழகான ஒரு பாடத்தை, அழகிய ஒரு வசனத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த வார்த்தை எங்களை இன்னும் அதிகமாய் தைரியப்படுத்தட்டும். ஒருவேளை உறவுகள் மறந்து போயிருக்கலாம், நமக்கு உதவுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டிருக்கலாம்.

0: கைப்பிடித்தவன், நாம் கைப்பிடித்தவர்கள், நாங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், மரணம் சூழ்ந்து விடுமோ என்று ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். இவைகள் நடுவிலே நம் நினைவாய் இருக்கிறவர் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார் என்று 115வது சங்கீதம் 12வது வசனம் சொல்கிறபடி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானமான நினைவுகளே. தேவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து நடத்துவாரா? என் கேதியை காண வைப்பார், நாம் மகிழ்ச்சியாய் கடந்து போவோம். எந்த கொலை பாலைவனம் பயமுறுத்தி கொண்டிருந்திருக்கலாம், நம்மளை நினைக்கிறவர் ஒரு நாளும் கொலை உண்டு போக விடமாட்டார், அழிந்து போக விடமாட்டார். நல்ல எங்கேதியை, செழிப்பை, சுகத்தை, நல்ல அமைதியான பசுமையான நிலைகளில் எங்களை கொண்டு போய் நிலைநிறுத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போமா? நான் உங்களுக்காக மன்றாடட்டுக்கும். தேவனுடைய பிரசன்னம் எங்களை நடத்தும், நிச்சயமாய் எங்களை காக்கும், எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள் நம்மை கைவிடலாம். எங்கள் நினைவாயிருக்கிறவரே ஒரு நாளும் கைவிடாதவர், பரிசுத்தமான தேவனே. இந்த நல்ல காலை ஆண்டவரே, நல்ல நாளிலே காலையும் மாலையும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தரே, இந்த நாளில் உம்முடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். எங்கள் நினைவாய் நினைத்து கொண்டிருக்கிறவரே, உங்கள் நினைவுகளை நிலைப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த தேசங்களில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, அந்த இடங்களில் எந்த சிறையிருப்புகள் இருக்கிறதோ, அத்தனை சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இந்த செய்தியானது ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும். அவர்களுடைய துதிகள் ஓயாதபடி, அவர்களுடைய துதிகள் மறையாதபடி, அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய அழைப்புகள், அவர்களுடைய தோல்விகளில் இருந்தவர்கள் எழுந்து காரியத்தை நடுப்பிக் கட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை, உம்முடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, விடுதலை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். கர்த்தர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென். நன்றி சிஸ்டர் சுகிருதா. யாழ்ப்பாணம் மராள தேசத்திலிருந்து சங்கமம் வாழ்நூடாக ஒரு அருமையான தேவ செய்தியை, எரேமியா 29 ஆழமான சத்தியத்தை, ஆழமான பொக்கிஷத்தை, ஆதரவுள்ள ரசத்தை நாங்கள் கழுத்து ரசிக்க ருசிக்க எங்கள் இன்றைய நாளில் எடுத்து தந்தீர்கள். மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் காதலே கணிக கணிந்து கேட்கும் பொழுது உண்மையிலே இந்த வார்த்தையில உள்ள உங்களை கொழுந்து விட்டு எரிக்கக்கூடிய தன்மையா இருந்தது. அப்படியாக உங்களுடைய வார்த்தை மிக மிக ஆச்சரியமா இருந்தது சிஸ்டர் சுகிருதா. அது மட்டுமில்ல, 97 ரேடியோ 2000 மேற்பட்டார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களோட செய்தியை. காரணம் உங்களோட செய்தி மிகவும் அருமையான செய்தி. உங்களோட செய்தியை கேட்டு எல்லோரும் அந்த ஏன் கேதிக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்வதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், சபையில் உங்கள் குடும்பங்கள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி,
2: பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் கசாதுரியிட வார்த்தைகள் அவ்வளவு அதிர்த்து எங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட,
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வாருங்கள், உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா காத்திருக்கிறோம். வாருங்கள் வந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.
3: நல்லது சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வேகமாய் கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 13வது வசனம். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. 13வது வசனத்துல இருந்து நாம இரண்டாந்தரம் என்கிற இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பத்தை நான் அதை பார்க்கக்கூடியதா என்பது. இரண்டாந்தரம் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு திருச்சபைக்கு ஜனங்களுக்கு தேவை இரண்டாந்தரம் சந்தித்து. யோசேப்பை அவர்கள் பதினெண்டாவது வசனத்தை பாருங்க, ஏழாவது அதிகாரம் பதினெண்டாவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எகிப்திலே தானியம் ஒன்றென்று யோசேப்பு கேள்விப்பட்டு தம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். முதலாந்தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் சந்தித்த பொழுது என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 42 அதிகாரம் முழுவதை நீங்க வாசித்து பார்த்தால் நீங்க அதுல என்னென்ன சம்பவங்கள் சம்பவித்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நான் அதை பற்றி அல்ல. இரண்டாம் தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் இரண்டாம் தரம் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். யோசேப்புட பந்தியில அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிற பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அத்தனை எகிப்தின் கொடுமைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் முசிக்கிற அந்த பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த கோசே நாட்டை குறித்து அங்க நாம வாசிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் அவளை போஷிப்பதற்கு, அவளை அவர்களை உடுத்துவிப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இந்த இரண்டாந்தரம் சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இரண்டாந்தரம் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேதாகமத்துல நான் நிறைய குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன், சுமார் 10 குறிப்புகள். இரண்டாந்தரம் என்கிற வார்த்தையிலிருந்து சுமார் 10 குறிப்புகள் என்னென்னலாம் சம்பவித்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்த பொழுது அநேக ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை காணக்கூடியதா இருந்தது. மிக வேகமாய் சொல்லிக்கிட்டு போகிறேனால் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் இன்றைய நாள்ல நம்ம தியானிக்கலாம். முதலாவது மத்தே எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 8:25 வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் முறை தொழுதல். 1 Kings 19:7 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை போஜனம். யோவான் 2:7 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை நிரப்புதல். எண்ணாகமம் 10:6 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை எக்காலம் ஊதுதல். எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவனுடைய கையில் இருந்த அந்த களிமண்ணை அந்த குயவன் திரும்பவும் இரண்டாந்தரம் அதை வணைந்தான் என்று சொல்லு. 1 Corinthians 15:47 வசனம் சொல்லுகிறது, முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:12-13 சொல்லுகிறது, இரண்டாவது சந்திப்பு. சகரியா 10:1 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது மலை. முன்மாறி பின்மாறி என்று சொல்லுகிற இரண்டாவது மலை. மத்தேயு 14:31-32 சொல்லுகிறது, இரண்டாவது முறை அவன் நேர்த்தியாய் நடந்தான். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவது நான் உங்களோடு கூட தியானிக்க மார்க் எழுதின சுவிசேஷம் 25:1 மார்க் 8:25 இப்படி நாம வாசிக்கிறோம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாக பார்த்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய சனவி, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய குழப்பத்துக்கு, தடுமாற்றத்துக்கு, பின்மாற்றத்துக்கு காரணம் என்னவென்றால் தெளிவான பார்வை இல்லாததுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம தெளிவாய் பார்க்க பழகிவிட்டோம் என்றால், நம்முடைய கண்கள் தெளிவடைய ஆரம்பித்து விட்டது என்றால், நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில உபதேசத்துல தெளிவில்ல, அபிஷேகத்துல தெளிவில்ல, ஜெபத்துல தெளிவில்ல, ஆண்டவோட வார்த்தையில தெளிவில்ல, அந்நிய பாஷையில தெளிவில்ல, ஆண்டவோட ஊழியத்துல தெளிவில்ல, அழைப்புல தெளிவில்ல. இன்னைக்கு தெளிவற்ற நிலையை உலகம் முழுவதும் நாம் பரவலாய் பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் அந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் யோசித்து பார்க்கிறேன். இந்த பெத்சாயிதா என்கிற இந்த கிராமத்துல உள்ள இந்த மனுஷனுடைய கண்களை ஆண்டவர் தொடுகிறார். அவனை தொட்டு ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். திரும்பவும் அவனிடத்துல கேட்கிறார், என்னத்தை நீ காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிற பதிலை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷர்கள் மரங்களை போல மனுஷர்கள் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார். இவனுக்கு இரண்டாவது முறை ஒரு தொடுதல் அவசியமாயிருக்கிறது. அதுதான் நம்ம வாசித்தோம் மாற்றல் சுவிசேஷத்துல 8:25 இயேசு மறுபடியும் அவன் கண்கள் மேல கைகளை வைத்து அவனை சொஸ்தமாக்குற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பார்வையிலே அவனுக்கு பார்வை இல்லாத நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனோட கண்களை தொட்டு அவனை பார்வை அடைய செய்கிற ஒரு சம்பவத்துல இருந்து நாம கவனிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்போ அவனுடைய கண்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனால் அதுல தெளிவு இல்லை. சரியாக பார்க்கக்கூடிய அந்த நிலை அவனிடத்துல இல்லை. ஆனாலும் அவன் அதை ஆண்டவரிடத்துல சொல்லவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த பகுதிகளை நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவனிடத்துல கேட்கும் வரையும், நீ என்னத்தை காண்கிறாய் என்று அவனிடத்துல கேட்கும் வரையும் அவன் ஏதோ சகலதும் நன்றாக தான் தெரிகிற மாதிரி தான் அவன் நடந்து கொண்டான். ஒழிய ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல, ஆண்டவரே எனக்கு கண்கள் தெரிகிறது ஆனால் தெளிவாக இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல. இன்றைக்கு நாமும் இந்த மாய வலைக்குள்ள சிக்கியிருக்கிறோம். நாமும் என்ன மாதிரி நடந்து கொள்கிறோம் என்றால், எல்லாம் தெரிந்தவர்களைப் போல எல்லாம் சரியாக காண்கிறோம், சரியாக பார்க்கிறோம், சரியாக நடக்கிறோம் என்கிற ஒரு மனப்பாவனையில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, தெளிவில்லை என்கிறதை ஆண்டவரிடத்துல சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் அதை கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன். இவன் ஒரு ஒரு காரியத்துல ஒரு அதை சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறத ஆண்டவர் நன்றாக கவனித்து பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், மனிதர்கள் மரங்களைப் போல நடந்து திரிகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவதை சமந்தி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதலை கேட்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே என் கண்களை தொடு, நான் சரியாக பார்க்க. அவர்கள் மனிதர்கள் தான், நான் தான், என்னுடைய பார்வையில தான் கோளாறு இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான், என்னுடைய தரிசனத்துலதான், என்னுடைய அழைப்புலதான், என்னுடைய நடத்தையில தான், செய்கையில தான், என்னிடத்துலதான் குறை இருக்கிறது என்று நாம் ஒட்டுக்கொண்டவர்களாய் நாம் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஒரு தொடுதல் தேவை என்கிற அந்த வாஞ்சியின் விருப்பம் இந்த நாட்களில நமக்கு தேவைப்படுகிறது. நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல சரியாக நேர்த்தியாக பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பூமியில சகலதும், அந்த கிராமத்துல சகல மனுஷர்கள், அந்த கிராமத்துல சகல காட்சிகளை தெளிவாய் பார்க்கிறது போல நீங்களும் நான், தொடப்பட்ட நீங்களும் நான் ஆண்டவரை போல பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம இன்னைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய கண்கள்ல தெளிவில்லாததுனால, நம்முடைய கண்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு உலகத்தை நம்ம பிழை சொல்லி கொண்டிருக்கிறோம், மனுஷர்களை பிழை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை மனுஷர்கள் அல்ல, உண்மையான காரியம் என்னவென்றால் நம்முடைய கண்களில தான் பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. ஆகவே ஆண்டவரிடத்துல நாம கேட்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே தெளிவான பார்வை எனக்கு தாரும், பிரகாசமான அந்த பார்வை எனக்கு தாரும், என்னை நீங்க மறுபடியும் தொடுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க நாம இந்த நாட்களில உந்தப்படுவோம். இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 7வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்தது, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 2வது தரம் வந்து, அப்படின்னா 1வது தரம் அவனுக்கு அந்த தூதன் வந்து என்ன செய்யறானா, வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது அவன் 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், வசனம் சொல்லுகிறது அவன் சூரச்செடியில் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 6வது வசனம் சொல்ல, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது, அப்பொழுது அவன் புசித்து குறித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இந்த இடத்துல அந்த தூதன் மறுபடியும் வந்து எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்ல அவனை உற்சாகப்படுத்துகிறது தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2வது போஜனம் புசித்ததுக்கு பின்னதாக இந்த எலியா இரவும் பகலும் 40 நாட்கள் வரைக்கும் அவன் நடந்து போனான், ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டான், ஒரு புதிய சக்தி அவன் பெற்றுக்கொண்டான், மிகுந்த தூரம் நடந்து போறதுக்கு கூடிய பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமான தேவஜானகி, 2வது போஜனம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில நாம சில நேரம் 1வது போஜனத்தை சாப்பிட்டு நித்திரை செய்கிறவர்களாகவே நாம இருந்திருப்போம். ஆனா இந்த காலத்துல தேவன் உங்களை என்னை தட்டி எழுப்பி 2வது போஜனத்தை கொடுத்து நீண்ட தூரம் நடப்பதற்கு, நீண்ட நாட்கள் வேலை செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை பாருங்க. நான் இந்த வசனத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை குறித்து என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை தேடி வருவார். எந்த சூர செடியின் கீழே நீங்க இருந்தால், எந்த இருண்ட அறைகளில நீங்க இருந்தால், எந்த பள்ளத்தாக்குகளில நீங்க இருந்தால், உங்கள் மேல தேவ திட்டம் இருந்தால் தேவன் உங்களை தேடி வருவார். அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறது உங்களை தேவன் சாகவும் விடுவதில்லை. தேவ திட்டம் உங்க மேல இருந்தால் எதுவும் உங்களை கொல்ல முடியாது. எலியா விரும்பினாலும் தேவன் உங்களை கொல்ல விட மாட்டான். வேதம் சொல்லுகிற மரணத்தை அவன் விரும்பி கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். இல்லை இல்லை, நீங்க சாவது இல்லை. வேதம் சொல்லுகிறது எலியாவை கொண்டு இன்னும் தேவன் தேசத்துல செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நிறைய எலிசாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை பாக்கியாயிருக்கிறது. இன்னும் எகு போன்றவர்கள், அசகேல் போன்றவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. எலியாவை தேவன் இந்த வேலை திட்டங்கள் செய்து முடிக்கிற வரையிலும் அவனை சாக விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பிரியமான தேவச்சானன், இந்த வார்த்தையை நீங்க எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க சாவதில்லை, உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை தேவன் செய்தே முடிப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பயங்கரமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்தே முடிப்பார். 2வது போஜனம் வெகு தூரம் நடப்பதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. 2வது போஜனம் அவன் அசகேலை எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. 2வது போஜனம் நீண்ட தூரம் நடக்கிற பலத்தை பெற்றுக் கொண்டான். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னாகமம் 10வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். முதல் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. இரண்டாவது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சபையை கூடி வர அழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்ளுவாயாக. அதே 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அவைகள் ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். 6வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொணியாய் முழங்கும் பொழுது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது, அவர்கள் பிரயாணமாய் போப்படுத்துவதற்கு பெருந்தொணியாய் முழங்க வேண்டும். வசனங்களை பாருங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, தேவன் 2 எக்காலங்களை செய்யும்படி ஆண்டவர் அந்த மோசைக்கு கட்டளை இருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, 1வது எக்காலம் ஊதும் பொழுது என்ன சம்பவிக்குமா, முழு சபையாரும் ஓரிடத்தில் ஆசரிப்பு கூடாத வாசலிடத்துக்கு கூடி வருவார்கள். அப்ப 1வது எக்காலம் என்கிறது சபையாரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூட்டிட்டு வருகிற எக்காலம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவார்கள். ஆனால் 2வது எக்காலம் ஊதும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாளையத்துல தொங்கல இருக்கிறவர் வரைக்கும் அங்கு வசனங்களை நாங்க வாசிக்கிறோம், அவர்கள் எழுந்து புறப்பட்டு அடுத்த எல்லைகளை நோக்கி பயணிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னி, இன்றைக்கு நாம் 1வது எக்காலத்தை எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோம், எல்லாம் சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2வது எக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊதப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எப்பொழுதும் தேங்கி நிற்கிறவர்களாய் பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், இந்த 2வது எக்காலம் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, நீங்க எழும்பி புறப்படுங்க. இந்த இடத்திலேயே தொடர்ந்து தங்கி இருந்த நாட்கள் போதும், இந்த இடத்திலேயே தேங்கி நிற்கிற நாட்கள் போதும், நீங்க அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளுக்கு போங்க, அடுத்த பட்டணங்களுக்கு போங்க, அடுத்த தேசத்துக்கு போங்க, நடங்க, எழும்புங்க, உங்க கூடாரங்களை பிரித்து கொண்டு அடுத்த எல்லைக்கு போங்க. நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 2வது எக்காலம் நம்மை புறப்படும்படி நமக்கு ஒரு முன் உதாரணமாய் சொல்லப்படுகிறது. நாம் அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளை கடந்து போகிறதுக்கு இந்த 2வது எக்காலம் நம்மை ஊந்தி தள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் ஒரு இடத்துல சேர்ந்து கூடி தேங்கி நிற்கிறதுக்கு அழைக்கப்பட்ட சனங்கள் அல்ல, நாம் புறப்பட வேண்டிய சனங்கள். அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டிய ஜனங்கள். ஒரு இடத்திலேயே தேங்கி நின்று கொண்டிருப்பது அல்ல, உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களை பிடித்து கொண்டதன் நோக்கம், உங்களை ரத்தம் சிந்து சம்பாதித்ததன் நோக்கம், இந்த 2வது எக்காலத்தின் படி நீங்க புறப்படணும், அடுத்த எல்லைகளை நோக்கி புறப்படணும், அடுத்த கிராமங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பட்டணங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்க அசையணும், நீங்க எழும்பணும், நீங்க நடக்கணும், அடுத்த எல்லைகளை சுதந்திரிக்கணும், அடுத்த எல்லைகளுக்குள்ள கடந்து போகணும். தேவன் இந்த நாட்களில் 2வது எக்காலம் நமக்கு தேவை என்பதை உணர்த்துகிறார். 3வது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். வசனத்துல 28-29வது வசனங்களை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பார்த்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அஷ்டவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கடல் மேல முதல் முறை பேதுரு நடக்கிறான். இந்த வசனங்களை நீங்க பல முறை தியானித்திருக்க கூடும். கடல் மேல பேதுரு முதல் முறை நடக்கிறான். அந்த முதல் முறை நடையில அவன் மூழ்கி போகிறதை நீங்க பார்க்க முடியும். காற்றை பார்க்கிறான், கடல் அலைகளை பார்க்கிறான், பின்னால மனுஷர்கள் போட்ல இருந்து சத்தம் போடுகிற சத்தங்களை பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு முதலாவது நடையில, முதலாவது கடல் மேல் நடந்த அந்த அனுபவத்துல அவன் கடலிலே மூழ்கி போகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அதே பேதுரு இரண்டாவது முறை நடக்கிறான். நீங்க இந்த மத்தே எழுதின ஆக்கியோன் எழுதும் பொழுது இந்த இரண்டாவது முறை நடந்ததை பற்றி அவர் அந்த இடத்துல குறிப்பிடல. ஆனா நீங்க பாருங்க, ஒரு 100 மீட்டர் நடந்து வந்திருக்கிறாருடா, திரும்பியும் அந்த 100 மீட்டர் நடந்துதான் அந்த பேதுருவும் இயேசுவும் அந்த போட்ல போய் ஏறி இருக்க வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் இரண்டாவது முறை நடந்தான். முதலாவது நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தனிய நடந்த பேதுரு பயந்தான், சந்தேகப்பட்டான், காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், மனுஷர்களை பார்த்தான், இப்போ மூழ்கி போகிற ஒரு நிலைமை. தனியே நடந்த பொழுது அவன் மூழ்கி போனான். ஆனா இப்போ இரண்டாவது முறை நடக்கிற பொழுது அவன் தனியே நடக்கவில்லை, அவன் இயேசுவோடு நடந்தான். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவோடு நடந்தா நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இரண்டாவது முறை பேதுரு நடக்கும் பொழுது இயேசுவோடு நடந்தான். அப்பொழுதும் காற்று வீசியது, அப்பொழுதும் கடல் அலைகள் இருந்தது, அப்பொழுதும் போட்ல இருந்தவர்கள் சத்தம் போட்டார்கள், ஆனால் அவன் மூழ்கி போகவில்லை. திட்டமாய் நடந்தான், செம்மையாய் நடந்தான், நேர்த்தியாய் நடந்தான். காரணம் என்னவென்றால், இயேசுவோடு கூட அவர்கள் நடந்தார். வசனம் சொல்கிறது இயேசுவோடு கூட நடந்து போய் போட்ல ஏறுறாங்க, காற்றும் கடலும் எல்லாம் அப்படியே நின்று அமைதியாயிற்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் இயேசுவோடு நடந்தார் நாம் ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடும், ஆண்டவர் நம்முடைய கண்களை தொடுவாரா இருந்தால் தெளிவான பார்வை நமக்கு, மறுபடியும் ஒரு தொடுதல் நமக்கு தேவை. வசனங்களை பாருங்க, மறுபடி நமக்கு ஒரு தொடுதல் தேவை. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான் யோவான் 2வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறின ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த சாடிகளில இப்போ இரண்டாவது முறை நிரப்பப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இரண்டாவது முறை நிரப்பப்படுகிறது அவசியம். இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. முதல் முறை அவங்க திராட்சை ரசத்தை அந்த சாடியில ஊத்துனாங்க, அந்த திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. முதல் முறை நடக்கிற சம்பவம், அந்த திராட்சை ரசம் எல்லாம் முடிந்து போயிற்று, சாடிகளும் ஓரமாய் வைக்கப்பட்டாயிற்று. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, இரண்டாவது முறை ஆண்டவராக இயேசு செய்யும் பொழுது சொல்லும் போது இப்படி சொல்கிறார், அந்த சாடிகளில திராட்சை ரசத்தை ஊற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல, தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இரண்டாவது முறை அந்த ஜாடி நிரப்பப்படும் பொழுது அது அற்புதமான ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அற்புதமான தண்ணீர், சாதாரணமான தண்ணீர் அந்த ஜாடிகள்ல ஊற்றப்பட்ட பொழுது, அது மறுபடி திரும்ப கொடுக்கப்பட்ட பொழுது திராட்சரசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல் சில வேளையில ஏதோ ஒரு காலத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம், அதையே நாம் ஆண்டு முழுவதும் வருஷம் முழுவதும் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், இரண்டாவது முறை நீங்க நிரப்பப்படணும், மறுபடியும் நீங்க நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படுகிறது அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிவிடும். இரண்டாவது முறை அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணினவர்கள் சொன்னார்கள், ஓ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, முன்பு பானம் பண்ணதை விட இப்போ பானம் பண்ணுகிற இந்த திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் அந்த இடத்துல ஆச்சரியப்படை, அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல் அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதலாவது நாம் முதல்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், கண்களை தொடுகிறது, தெளிவான பார்வை நமக்கு கொண்டு வருகிறது. அழகவ நீங்க இரண்டாவது போஜனம் அதிக தூரம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது எக்காலம் நம்மை அடுத்த எல்லைகளுக்கு புறப்படுகிறதுக்கு அது நம்மை ஊந்தி தள்ளுகிறது. அடுத்ததாக நம்ம தியானிக்கிற இரண்டாவது முறை அவன் கடலில் நடந்த பொழுது சீராக நடந்தான், செம்மையாக நடந்தான், நேர்த்தியாக நடந்தான். வேதம் சொல்கிறது கடைசியாக இரண்டாவது முறை ஜாடிகள் நிரப்பப்பட்ட பொழுது அது அநேக ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிட்டது. நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை எந்த தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த ஒரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். இரண்டாவது முறை அவங்களை தொடுங்க ஆண்டவரே, இரண்டாவது முறை அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே, இரண்டாவது போஜனத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது ஆளுகை அவங்க மேல பலமாய் வல்லமையாய் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமுள்ள ஜனங்களாய் இவர்களை மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முதல் அனுபவத்திலேயே தேங்கி தங்கி நின்று விடாதபடி, இரண்டாவது பரிமாணத்துக்குள்ள இரண்டாவது ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே உமது பிள்ளைகளை எழுந்து கடந்து வர உதவி செய்யபடி, இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ராஜ். நீங்க வழக்கமாக 4 காரியங்கள் தான் சொல்லுவீங்க, ஆனா இன்று 10 காரியங்களில் 5 காரியங்களை விளங்கப்படுத்தினீங்க. இந்த 2 தரம் என்பது 4 மணி நேரத்தை இன்றுதான் நான் கண்டு கொண்டேன். இந்த 2 தரம் ஒரு முக்கியமான வசனம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த 2 தரம் ஒரு நல்ல ஒரு கருத்தை வேதாம ரீதியிலே அருமையாக 10 அதிகாரங்களுடைய வசனங்களை தொடர்படுத்தி சொன்னீங்கள். இதுதான் முதல் தடவை, 2 தரம் மிகவும் ஆசீர்வாதம் வந்த பாஸ்டர் உங்களையும் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர். கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக உங்களுக்கு இன்னும் அதிக கர்த்தரோட வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து எங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயம் அவர்களே அழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. அவளோடு காத்திருக்கிறோம். நன்றி.
4: நாங்கள் எப்பொழுதும் திடப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எப்படி பழைய பாண்டு காலத்துல ஒவ்வொருவரையும் திடப்படுத்தினீரோ அதே போல இந்த காலத்திலேயும் எங்களை திடப்படுத்தி உடைய ஊழியத்தில பலப்படுத்தி சோர்வுகள் வராதபடி உம்முடைய அபிஷேகத்தினால திடப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய வாழ் வார்த்தைகளும் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 35:3 பார்க்கும் பொழுது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நாங்கள் பலப்பட்டு கொள்ள வேண்டும், தேவனுக்குள்ள நாங்கள் திடப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். எங்களுக்கு பலத்தை தருகிறவர் தேவன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரு கூடாக எங்களுடைய ஆத்மாவில பலன் தந்து தளர்ந்து போயிருக்கிற கைகளை கால்களை முழங்கால்களை எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் 1 Samuel 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நாங்கள் என்ன துன்பம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள அவரை அழைத்து பரிசுத்தவானவரோடு ஜெபம் பண்ணி அவரை தான் நாங்கள் முதலாவதாக தேடிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு சொல்லக்கூடாது இந்த இடத்துல தவறு நடந்தது, அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ஏதாவது எங்களுடைய தவறாக இருந்தால் அதை திருத்தி கொண்டு தேவனிடத்துல திட்டப்பட வேண்டும். இதுதான் தாவீது தேவனோடு ஒரு இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்கிறவனாக தேவன் அவன் செய்வதை வாய்க்கப்படுகிறவனாக தேவனும் இருந்தார். பாருங்கள், அவனும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான், தேவனும் அந்த இடத்துல தேவனும் திடப்படும் பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து அந்த யுத்தத்துல வெற்றியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவன் இப்படியாக அந்த தாவீதினுடைய எல்லாருடைய மனைவிகள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போய்விடுகிறது. அந்த நேரத்தில் மனிதர்கள் அவனை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் தேவனிடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் 1 Samuel 30:7 அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கின்றான். அபியத்தார் ஏபோத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்படியாக அவன் அந்த 600 பேரோடு அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறான். தேவனிடத்தில் இருந்து விடையை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்று அவன் புறப்படுகிறான் அந்த யுத்தத்திற்கு. பாருங்கள், தேவன் அவனுக்கு அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டையில் வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். இப்படியாக அவன் மிகுதியான மனிதர்களோடு தன்னுடைய மனிதர்களோடு போய் அந்த இடத்தை பிடித்து கொண்டார். எல்லாவற்றையும் பாருங்கள், அவன் இழந்ததுக்கு மேலாக அவன் பிடித்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் நாங்கள் 17 பார்க்கும் பொழுது 1 Samuel 30:17 அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போர் 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. இப்படியாக அபிலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இப்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் 19 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அவர்கள் தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அது எங்களுக்கு சார்பான வார்த்தையாக எங்களை வெற்றி கொள்ளுகிற எல்லாவற்றையும் இழந்ததை திருப்பி கொடுக்கிற வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், அதோடு மட்டுமல்லாமல் 20 வசனத்துல எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி அது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இப்படியாக அவன் எல்லாவற்றையும் திரும்பிக் கொண்டு வரும் பொழுது பாருங்கள், அந்த 200 பேர் அந்த ஆற்றண்டையில விடாய்ந்து போனார்கள். அவர்களால தொடர்ந்து யுத்தத்துக்கு போக முடியவில்லை. ஆனாலும் தாவீது இந்த யுத்தத்தை செய்தவர் கர்த்தர் என்ற உணர்வோடு அந்த 200 எல்லாருக்கும் சம பங்காக அந்த அந்த மக்களுக்கு பிரித்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த அந்த மனிதர்கள் யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தாவீது தேவன் இந்த யுத்தத்தை நடத்தி தந்தார். இவர்கள் யுத்தம் பண்ணினாலும் தேவன் அந்த வெற்றியை தருகிறது. தேவன் விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளையை செய்கிறவர்களுடைய தேவன் அவர்தான் இந்த யுத்தத்துல வெற்றியை தந்தவர். அவர் இப்படியாக எல்லாருக்கும் அந்த யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு கூட அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து தேவன் யுத்தத்தை நடத்தினார். பாருங்கள், இந்த செங்கடலை பிளக்கும் பொழுது கூட யுத்தம் தேவனுடையது, வெற்றி எங்களுடையதாக, மோசையுடையதாக. மோசையும் அந்த அந்த அடிமையாயிருந்த இந்த ஆபிரகாமின் சந்ததிகளும் அந்த யுத்தத்துல தேவன் யுத்தம் செய்து அந்த செங்கடலை பிளந்து யோர்தானை பின்னட வைத்து இப்படியாக அவர் பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்துல அப்பக்கத்திலே இருந்த நதிகளின் அப்புறத்தில் இருந்த அத்தனை தேவர்களை பயப்பட வைத்த தேவன். பதினைக்கு மாத வழிபாடு உள்ளவர்கள் எல்லாரும் தேவன் கரம் தூக்கப்படுமாக இருந்தால், கரம் நீட்டப்படுமாக இருந்தால் இன்றைக்கு நிற்கவே முடியாது. எங்களுடைய தேவன் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனம் திரும்பும்படி பொறுமையோடு இருப்பார். ஒரு நாள் அவருடைய காரியம் நடக்கும், அவருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். பாருங்கள், அந்த நோவாவின் காலத்திலே அந்த படகுல போன 8 பேரை தவிர மற்ற எல்லாரும் மறித்து போனார்கள். சோதோம் கொமராவில தேவனுக்கு பிரியமில்லாத மகா பாவிகளாக இருந்தார்கள். அவர் பொறுமையோடு மனம் திரும்பும் வரையும் பொறுத்திருந்தார். ஒரு நாள் அந்த சோதோம் கொமரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அதே போலதான் ஆண்டவருடைய வருகையில் ஆயத்தம் இல்லாதவர்கள், பாருங்கள், அவர் ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்த அந்த இடத்துல அந்த ஆயத்தோடு இருக்க வேண்டும், ஜபித்திருக்க வேண்டும் மணவாளனை எதிர்கொள்ள. 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள் மணவாளனை வரவேற்க. இப்படி ஆயத்தம் இல்லாதவர்கள் கதவு பூட்டப்பட்டது. இது இப்படித்தான் நாங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ரோமர் 5:5 வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி எங்களுடைய இதயத்தில ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எங்களை வெட்கப்படுத்தாது. அவருடைய நாங்கள் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது அது எங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் பெலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராகி எங்களுக்காக மறித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிந்து நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்கள், பாவிகளுக்காக ஒரு தீயவன் தீய மனிதனுக்காக ஒருவர் உதவி செய்ய மாட்டார்கள் இந்த உலகத்துல கூட. ஆனால் நாங்கள் பாவிகளாக இந்த உலகத்துல வாழ்ந்த ஆதாம் எவ்வாழின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கிற அக்கிரமக்காரராக பாவிகளாக தேவனுக்கு பிரியாம இல்லாதவர்களாக தேவனால படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ்ந்தோம். ஆதாம் எவ்வாழின் பாவத்தின் உண்டாக நாங்கள் பாவ சாபம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தோம். அவர் தம்முடைய குமாரன் எங்களுக்காக சிலுவையில மறிக்க வைத்து நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தினால கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தானங்களுடைய தேவன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபாக்கிடைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படியாக எங்களை இப்படி கோபாக்கினை இந்த நரகத்துக்கு எங்களை தள்ளாமல் எங்களை அன்பால் இழுத்துக் கொண்டார். எங்களை எங்கள் மறுபடியும் பிறந்த வாழ்வை தந்து எங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி எங்களுக்காக நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்து எங்களை மகனாக மகளாக தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, நாங்கள் தான் திடன் கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய தேவனுடைய வேலையை செய்வதற்கு. நாங்கள் தான் திடப்பட்டு கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களை திடப்படுத்த வேண்டும். அன்று பவுல் சபைகள்ல போய் சபைகளை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு இடத்திலே போய் அந்த சபைகளை திடப்படுத்தினான், விசுவாசிகளை திடப்படுத்தினான். இயேசு இயேசு எங்களை எங்களுக்கு பாருங்கள், இந்த அவர்களுக்கு இந்த கடைசி காலத்துல பலவிதமான ஆவிகள் எங்களை வஞ்சிக்கிற ஆவிகள், இப்படியான தீமையான ஆவிகள் எல்லாம் செயற்படும். நான் வசனத்தின்படிதான் இயேசு வாழ்ந்து ஜெயித்தார். பாருங்கள், பிசாசு சோதித்த பொழுது கூட வசனத்தை பேசித்தான் அவன் ஜெயித்தார். அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இப்படித்தான் நாங்களும் பிழைக்க வேண்டும். இப்படி ஆனந்த பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பாகமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவர் எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களோட வருகிறவர், எங்களுக்கு வாசம் செய்கிறவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார், திடன் கொண்டு இருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் 1 Thessalonians 3:2 பார்க்கும் பொழுது, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவரும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரரும் தேவ ஊழியக்காரரும் கிறிஸ்துவின் சுவிசேகத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமத்தேவை அனுப்பினோம். பாருங்கள், அந்த காலத்தில சீடர்கள் ஊழியம் செய்யும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள் அந்த காலத்தில் அப்போ சில காலத்தில இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு பட்டணங்களாக மூவ் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இன்னும் கட்டடங்கள் மூவண்ணாத நிலையில நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்பொழுது ஒரு பட்டணத்துல அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபட்டணத்துக்கு போய் விடுவார்கள். மறுபட்டணத்துக்கு இப்படியாக அவர்களை திட்டப்படுத்தி அப்படி போகிறவர்களை எல்லாம் பவுல் அவர்கள் போய் சந்திச்சு அந்த இடங்கள்ல இருக்கிற ஊழியக்காரரை திட்டப்படுத்தி ஊழியத்தை நடத்தும்படி அவர்கள் நியமித்து போவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இப்படியாக அவர்கள் நியமிக்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:1 பார்க்கும் பொழுது இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பாருங்கள், பல ஜனங்கள் யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாரும் விசுவாசியாத யூதர்கள் சகோதரனுக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டார்கள். இப்படித்தான் இந்த எழுப்புதல் வரும் காலங்கள்ல நடக்கும். ஒரு பக்கத்துல மக்கள் ரட்சிப்பு அடைந்து கொண்டு போவார்கள், அந்த மதங்களில வாழுகிற மக்கள், அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற மக்கள் இப்படியாக அவர்களுக்கு எதிராக எழும்புவார்கள். எழும்பும் பொழுது பாருங்கள், அவர்களை திடப்படுத்த வேண்டும். திடப்படுத்துறதை ஊழியக்காரன் மூலமாக அவர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் அவருடைய தீமத்தை போன்றவர்கள் இப்படியான திடப்படுத்தி ஊழியங்களை நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கிற அடையாளங்களை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்கள் 22 பார்க்கும் பொழுது சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தங்கள் இன்றைக்கு அந்த உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த மெய்யான தேவனை விசுவாசியாத மக்களிடத்துல எதிர்ப்புகள் வரும், யூதர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், முகமதியர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், இன்றைக்கு விக்கிர ஆராதனை செய்கிறவர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும். இப்படியான உபத்திரவங்களில தேவன் அந்த பவுல் அவர்களுடைய அவர்கள் செய்கிற பிரசங்கத்தின் கூட அதிசயங்களை அற்புதங்களை இயேசு செய்வித்து பாருங்கள், அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிறவராக எங்களுடைய இயேசு இருக்கிறார். சீசர் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் உபத்திரவத்துக்கு உள்ளாக போகும் பொழுது இந்த உலகத்தில துன்பத்தோடு துயரத்தோடு வாழலாம். நாங்கள் வாழப்போகிற இடம் நித்திய நித்தியமாக வாழுகிற பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்த்து அதை நினைவில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஓட வேண்டும். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்க விரவில்லை, பரலோக ராஜ்யத்தை, புதிய வாரம் புதிய பூமியை உருவாக்கி மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம். இயேசுவோடு கூட எங்களுடைய தேவனோடு கூட ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் நாங்கள் இந்த மகிமையில வாழுற வாழ்வு, எங்களுக்கு ஒரு துக்கமுமே இல்லாத வாழ்வு. பாருங்கள், இந்த உலகத்துல கண்ணீர் விட்டு மனிதர்கள் எல்லோரும் கண்ணீர் விடுவார்கள், கவலைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், மரணம் வரும். ஆனால் அதுகள் எல்லாம் இல்லாத ஒரு ராஜ்யம்தான் இயேசுவோடு வாழப்போகிற ராஜ்யமாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் பதினாலாம் நாங்கள் பார்க்கும் பொழுது 41வது வசனத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:41 வசனத்தை பார்க்கும் பொழுது சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். இப்படியாக அந்த சபைகளுக்கு போய் பவுல் தீமேத்தே என்பவர்கள் அந்த சபைகளை திடப்படுத்திக் கொண்டு

சித்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் ரெண்டு குமாரனாகிய மனேசேயும் எப்ராயிமேயும் தன்னோட கூட கூட்டிக் கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டின் மேல் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள், மரணம் படுக்கையில் இருந்த இஸ்ரவேல் தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு பாருங்கள், அது ஒரு அவனுடைய மரணம் படுக்கையிலிருந்து திடப்படுத்தி அவனை எழுப்பி உட்கார வைத்து இப்படியாக திடப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த நிலையிலையும் எங்களை அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்து, ஞானத்தை தந்து, எங்களுக்கு பலத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் உபாகமத்தில பார்க்கும் பொழுது, உபாகமம் முதலாம் அதிகாரம் 38 வசனத்தில பார்க்கும் பொழுது, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி. பாருங்கள், இப்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். இப்படியாக மோசேக்கு, மோசே மரிக்க போகிறார். இப்படியாக தேவன் பல ஊழியக்காரர்களை திடப்படுத்தினதை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக கிதியோனை திடப்படுத்துகிறார். பாருங்கள், கிதியோனை தேவன் அந்த பெலிஸ்தர்களுடைய யுத்தத்தில வெற்றி கொள்வதற்கு கிதியோனை பயன்படுத்துகிறார். அப்பொழுது பாருங்கள், நாங்கள் ஏழாம் அதிகாரம் 9 வசனத்தில பார்க்கும் பொழுது, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயே, ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் போய் அந்த இடத்துல இருந்து கிதியோனின் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. இப்படியாக அந்த மீதியானியரை தேவன் கிதியோனை கொண்டு பலப்படுத்தி, பாருங்கள், வார்த்தைகளுக்கு கூடாக அந்த மீதியான இடத்துல பயத்தை ஏற்படுத்தி கிதியோன் அந்த 300 பேரோடு அந்த படையை, எத்தனையோ படையை வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நெகேமியா இந்த ஆலயம் கட்டும் பொழுது கூட 18 வசனத்துல பார்க்கும் பொழுது, நெகேமியா 2:18 வசனத்துல, என் தேவனுடைய கரம் என்மேலே நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன், அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாழுங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்படியாக தேவன் எங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1 Kings 14:2 வசனத்திலையும், கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இப்படியாக நாங்களும் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக காரியங்களை செய்யும் பொழுது, இந்த கடைசி காலத்தில வேலையாட்களோ குறைவு, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக செய்யும் பொழுது அவர் எங்களுடைய கைகளை, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பயன்படுத்துகிறவர். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ள

அன்பாக இருக்கிறார். இன்னைக்கு மதங்களில் நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அவர் வரப்போகிறார். அநீதி அநீதியையும் நீதியையும் பிரிக்க போகிறார்.

வழியாய் கடந்து செல்வதில்லை, வீட்டப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். அவன் அதற்காகத்தான் தேவன் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறான், மீட்கப்படும்படியாக, அந்த மனம் திரும்பும்படியாக. இந்த மெய்யான தேவனிடத்தில் எங்களுடைய படைத்த அந்த ஒன்றான வைத்தவரிடத்தில் வரும்படி தேவன்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பாவத்தில் வாடுகிற மக்கள், மதங்களில் வாடுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த திருட்டுப்பட்டு அந்த உம்முடைய பாண்டவராக்கியத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மேல இரக்கம் காட்டும்படியாக, அவர்களுடைய மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக. நீர்தான் எங்களை படைத்த தேவன், உயிருள்ள தேவன். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் தந்த காற்று, நீர் உம்மால தந்த காற்று, காற்றடிக்கப்பட்ட சுவாசப்பைய எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையப்பா. ஒவ்வொருவரையும் விடுத்துக் கொள்ளும், மீட்கப்பட்டு அந்த பரலோக பாதையில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் விழுத்துக் கொள்வீராக. உங்களுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக, திட்டப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக.

0: ஆமாண்டவரே, ஒவ்வொரு பேரையும் முள்ளித்துக்கள் ஒருவரும் முட்டு மட்டும் விடக்கூடாது. தூதிகர மகிமை ஒன்றான மித்தவனாக உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you, Jesus.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமே, கர்த்தர் மட்டும்தான் எங்களை திடப்படுத்த முடியும், எங்களை பலப்படுத்த முடியும். அவரோட கிருபையும் அவரோட பலனும் இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். அப்படி அவரோட வார்த்தையில உண்மை உள்ளது, அவர் உண்மை உத்தமம் உள்ளது. அகப்பன், எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, நீங்கள் பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர், நன்றி. ஆமேன்,
0: ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ எவரிபடி. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே அருமையான வார்த்தைகள், அருமையான பொக்கிஷத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஊழியர்கள் மூலம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளை துதித்து ஆராதித்த பிள்ளைகள் தேவனோடு சேர்ந்து ஆராதித்து துதித்து ஒரு மகிமையை காண செய்தார்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்த சொல்லி, நீங்களும் கூட தொடர்ந்து, நீங்களும் ரஜினி ஒன்று சேர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தீர்கள், அதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்கள். இப்ப அதுக்கு முடிவு செய்யுங்கம்மா.
1: ஆமே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா ஆமே, நீங்க உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் இருந்து உலாவி கொண்டு எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில் அப்பா எவ்வளையோ பெல்லன்னு எவ்வளையோ அப்பா உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு எங்களை தைரியமாக்குற அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜஸ்டின் வருகிறார் அவர்கள் அப்பா, கத்தருக்குள்ள நாங்கள் எப்படி அவர் எங்களுக்கு முன்பாக போய் எங்களுக்கு யுத்தம் செய்கிறார். அவர் எங்களுடைய அருமையான தகப்பன், அவர் மோசியோடு இருந்தது போல எங்களோட இருந்த எங்களுக்கிலே அவருடைய வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி வானத்திலும் பூமி உள்ள சகல அதிகாரிகளிலும் கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறார் கூறி எங்களை அவருடைய வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்த அவர்களையும் அவருடைய ஊழியத்திலையும் அவர்களுடைய போக்கிலையும் வரத்தில் இருந்து அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்தித்து கத்தர் அவரை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி. சுகிர்தா காந்தி வருகிறார் அப்பா, அருமையான வார்த்தைகள் கொண்டு வந்தாங்கப்பா. அது தேவன் எரேமியா 29:11 வசனத்தை வைத்து அதிகமான வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, மனிதனின் நினைவுகளும் தேவனின் நினைவுகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று விபரமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கப்பா. எங்களுடைய நினைவுகள் தோல்வியாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு அது அவர் நினைக்கிற நினைவையெல்லாம் சமாதானத்துக்கு ஏற்றுவதாக இருக்கிறது. அந்த இப்படி அப்படி கூறிய அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களை வெளிச்சத்துல வந்து பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தையில் எத்தனையோ வானொலியில் இருந்த 92 நாடுகளும் கேட்கக்கூடியதாக எங்களை ஆசீர்வதித்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரும் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களை போக்கிலும் மரத்திலும் இருந்து அவருடைய தேவையிலையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன அதை தொட்டுச்சு என்னண்டா, அவர் அப்படி அருமையாக அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தார். ரெண்டாம் தரம் ஜோசேப்பு அவர் சந்தித்தார், அதே போல எங்களையும் நாங்களும் அவரை நம் ரெண்டாம் தரம் ஆவியத உண்மையோடு அவர்களை நாங்கள் அவர்களுடைய ஞானத்தை அவருடைய அன்பையும் அவரோட வெளிப்புறத்திலையும் அறிந்து கொள்வதற்கு அவர் எங்களை ரெண்டாம் தரத்துக்கு மேலாக எங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அவர் இருக்கிற இடத்துலையும் அப்பா அவர்கள் இருத்த கோட்டைகளை மறுத்து வைத்து அவர்கள் உங்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்கிற உங்களோட வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபைகளுக்கு அப்பா நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறார். அவருடைய தேவையை சந்தித்து போக்களை வர்த்தனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆமீனப்பா. பாஸ்டர் அன்றன் ராசநாத்துக்கான் வருகிறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா, அவருக்கு போய் கர்த்தரோட வார்த்தையின்படி திடப்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார் அப்பா. தேவனுடைய பலத்தினால தான் நாங்கள் இன்றும் எங்களுக்கு அவர் எங்களுக்கு புதிதான பலனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் எங்களை அப்பா வெக்கத்துக்கு போடாத வண்ணமாக தேவனை நான் தேவின் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறார். வெக்கத்துக்கு போட போக விட மாட்டார். அதுக்காக நன்றி சில ரோமன் 5:5 சொன்னது போல ஆண்டவரே அவர் நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போகவிட மாட்டாது. அப்படி எங்களுக்கு தைரியமாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டரே அப்பா, அவருடைய தேவனை சந்திங்க. காலை மாலையும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அவருடைய தேவையிலையும் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஊழியத்துல இருக்கிற தேவையில எல்லாத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் யாக்கானி வருகிறேன் ஆண்டவரே. மாலை காலையிலேயும் மாலையிலையும் எந்த நேரத்திலும் அப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியிலேயும் கத்தாவே நீர் எவ்வளவு அழகாக இவர்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஊழியத்துக்கு அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இந்த தரிசனத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமானவர் அப்பா ரிச்சிப்புக்குள்ள வருவதற்காக இந்த அருளை நீங்க கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எந்த விதமான பிசாசான கிஞ்சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று பார்த்து ஊழியத்துல தடை செய்யற ஒவ்வொரு தடைகளை நான் இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுறேன். அவர்களை அப்ப உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. சில்ட்ரன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்தாண்டவரே நீங்க எங்களுக்கு பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நடுக்கத்தோட தாழ்மையோடு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு இன்னும் பலனையும் தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நம்பா உங்களோட வார்த்தை குறித்து இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறியபடி ஆண்டவரே எரேமியால கூறியபடி உங்களோட வார்த்தை எங்களுக்கு அப்பா ஜீவனுள்ளதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே நீங்களும் ரஜினியும் தொடக்கம் முதல் முடியும் வந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதி தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வந்தது.
1: நன்றி செலுத்தினேன். அப்பா எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் முதலாவது அதுக்கு அவண்டி ஆண்டவரே அந்த போக்கிலும் வரத்திலும் இருந்து நீங்க அவங்களை ஆசீர்வதிகள். மனதில் உள்ள நர்வஸ்னஸ் பயங்கள் யாவற்றையும் விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். அவள் உங்களோட மகள் ஐயா அப்பா, அவளை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு விதமான நர்வஸ்னஸும் இல்லாத மனமாக நீங்க அவர்களுக்கு பயமுள்ள ஆவிய கூடாம பலனும் அன்றும் தொழிந்த புத்தியை கொடுத்து அவளுக்கு தைரியமாக்கி கூறியபடியப்பா நீங்க தைரியத்தையும் எங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறதாக போனாண்டவரே. அப்படி அவங்களையும் தைரியத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் போய் அவளுக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் என்று இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை கொண்டைகளை மறைத்து வைங்க. எங்களுக்கு ஒரு புதிதான செய்தியை நாங்கள் கேட்கத்தக்கதாக அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி எஸ் என், நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு அங்கேயும் சாட்சியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி எஸ் என், நன்றி. ஆமேன் ஐயா, ஆமேன். சாரி,
2: ஆமேன். இன்றைய நாளே தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்களும் சேர்ந்து வழிநடத்துவீர்கள். மிகவும் ஆசிர்வாம இருந்தது. கத்திரங்களை ஆசிப்பாங்க. கவி கவிந்தா இத்தாலியில இருந்து இப்பொழுது பிரான்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஸ்பான்சர் பண்ணி அதாவது கம்பெனியில தையல் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். தையல் வேலைக்காக தையல கட்டிக்காரு தையல் வேலைக்காக போயிருக்கிறார். இந்த கம்பெனியில் சேர்ந்து தையல் வேலை செய்து கத்திரந்த மகளோட கூட இருப்பதாக அந்த குடும்பத்துக்குள்ளே இவள் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட இவளுக்கு எதிர்ப்பு சண்டை சச்சது ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த மகளை தூக்கி எடுத்து பிரான்ஸுக்கு அனுப்பியது அதுக்காக நான் சொல்லுவோம். மற்றபடி நாளைய தினத்திலே ஹெப்சி டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார்கள். ஹெப்சி டேவிட் வரும்பொழுது அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்வார்கள். யார் முன்னுக்கு வருகிறீர்களோ நாளைக்கு அவர்களுக்கு தான் முதலிடம். கத்தர் உங்களையும் உங்களுடைய தேவன் ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் ஆத்மாவே சொல்லுவோமா, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே
3: நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தன் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதிர் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள் நம்மை கைவிடலாம். எங்கள் நினைவாயிருக்கிறவரே ஒரு நாளும் கைவிடாதவர். பரிசுத்தமான தேவனே, இந்த நல்ல காலை ஆண்டவரே, நல்ல நாளிலே காலையும் மாலையும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தரே, இந்த நாளில் உம்முடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். எங்கள் நினைவாய் நினைத்து கொண்டிருக்கிறவரே, உங்கள் நினைவுகளை நிலைப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த தேசங்களில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, அந்த இடங்களில் எந்த சிறையிருப்புகள் இருக்கிறதோ, அத்தனை சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இந்த செய்தியானது ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும். அவர்களுடைய துதிகள் ஓயாதபடி, அவர்களுடைய துதிகள் மறையாதபடி, அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய அழைப்புகள், அவர்களுடைய தோல்விகள் இருந்தவர்கள் எழுந்து காரியத்தை நடுப்பி கட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை, உம்முடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, விடுதலை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். கர்த்தர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
2: ஆமென். நன்றி சிஸ்டர் சுகிருதா. யாழ்ப்பாண மராளி தேசத்திலிருந்து சங்கமம் வாழ்நூடாக ஒரு அருமையான தேவ செய்தியை, எரேமியா 29 ஆழமான சத்தியத்தை, ஆழமான பொக்கிஷத்தை, ஆதரவுள்ள ரசத்தை நாங்கள் கழித்து ரசிக்க ருசிக்க எங்கள் இன்றைய நாளில் எடுத்து தந்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் காதலை கணிக கணிந்து கேட்கும் பொழுது உண்மையிலே இந்த வார்த்தையில உள்ள உங்களை கொழுந்து விட்டு எரிக்கக்கூடிய தன்மையா இருந்தது. அப்படியாக உங்களுடைய வார்த்தை மிக மிக ஆச்சரியமா இருந்தது சிஸ்டர் சுகிருதா. அது மட்டுமில்ல, 97 ரேடியோ 2000 மேற்பட்ட ஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களோட செய்தியை. காரணம் உங்களோட செய்தி மிகவும் அருமையான செய்தி. உங்களோட செய்தியை கேட்டு எல்லோரும் அந்த ஏன் கேதிக்கு போய் சேர கத்த கிருப செய்வதாக. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கைது செய்யும் காரியங்கள், சபையில் உங்கள் குடும்பங்கள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி,
4: ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் கசாதுரியிட வார்த்தைகள் அவ்வளவு அதிர்த்து எங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்துறேன். கத்தர் அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்க பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்புமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி
4: லார்ட், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா காத்திருக்கிறோம். வாருங்கள் வந்து கத்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.
5: நல்லது சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வேகமாய் கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 13 வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 13 வசனம். 2 யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. 13 வசனத்துல இருந்து நாம 2 என்கிற இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏனால் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பத்தை நான் பார்க்கக்கூடியதா என்பது. இரண்டாம் தரம் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு திருச்சபைக்கு ஜனங்களுக்கு தேவை இரண்டாம் தரம் சந்தித்து. யோசேப்பை அவர்கள் பதினெண்டாவது வசனத்தை பாருங்க, ஏழாவது அதிகாரம் பதினெண்டாவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டு யோசேப்பு கேள்விப்பட்டு தம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். முதலாந்தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் சந்தித்த பொழுது என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 42 அதிகாரம் முழுவதை நீங்க வாசித்து பார்த்தால் நீங்க அதுல என்னென்ன சம்பவங்கள் சம்பவித்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நான் அதை பற்றி அல்ல. இரண்டாம் தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் இரண்டாம் தரம் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். யோசேப்புட பந்தியில அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிற பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அத்தனை எகிப்தின் கொடுமைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் முசிக்கிற அந்த பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த கோசேன் நாட்டை குறித்து அங்க நாம வாசிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் அவளை போஷிப்பதற்கு, அவளை அவர்களை உடுத்துவிப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இந்த இரண்டாம் தரம் சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வந்தது. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இரண்டாம் தரம் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேதாகமத்துல நான் நிறைய குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன், சுமார் 10 குறிப்புகள். இரண்டாம் தரம் என்கிற வார்த்தையிலிருந்து சுமார் 10 குறிப்புகள் என்னென்னலாம் சம்பவித்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்த பொழுது அநேக ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை காணக்கூடியதா இருந்தது. மிக வேகமாய் சொல்லிக்கிட்டு போகிறேனால் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் இன்றைய நாளில் நம்ம தியானிக்கலாம். முதலாவது மத்தே எழுதின மாற்று எழுதின சுவிசேஷம் 8:25 வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் முறை தொழுதல். 1 Kings 19:7 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை போஜனம். யோவான் 2:7 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை நிரப்புதல். எண்ணாகமம் 10:6 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை எக்காலம் ஊதுதல். எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவனுடைய கையில் இருந்த அந்த களிமண்ணை அந்த குயவன் திரும்பவும் இரண்டாம் தரம் அதை வணைந்தான் என்று சொல்லு. 1 Corinthians 15:47 வசனம் சொல்லுகிறது, முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:12-13 சொல்லுகிறது, இரண்டாவது சந்திப்பு. சகரியா 10:1 வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது மலை. முன்மாறி பின்மாறி என்று சொல்லுகிற இரண்டாவது மலை. மத்தேயு 14:31-32 சொல்லுகிறது, இரண்டாவது முறை அவன் நேர்த்தியாய் நடந்தான். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவது நான் உங்களோடு கூட தியானிக்க மாற்கு எழுதின சுவிசேஷம் 25:1 மாற்கு 8:25 இப்படி நாம வாசிக்கிறோம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொத்தம் அடைந்து யாவரையும் தெளிவாக பார்த்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய சனவி, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய குழப்பத்துக்கு, தடுமாற்றத்துக்கு, பின்மாற்றத்துக்கு காரணம் என்னவென்றால், தெளிவான பார்வை இல்லாததுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம தெளிவாய் பார்க்க பழகிவிட்டோம் என்றால், நம்முடைய கண்கள் தெளிவடைய ஆரம்பித்து விட்டது என்றால், நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில உபதேசத்துல தெளிவில்ல, அபிஷேகத்துல தெளிவில்ல, ஜெபத்துல தெளிவில்ல, ஆண்டவோட வார்த்தையில தெளிவில்ல, அந்நிய பாஷையில தெளிவில்ல, ஆண்டவோட ஊழியத்துல தெளிவில்ல, அழைப்புல தெளிவில்ல. இன்னைக்கு தெளிவற்ற நிலையை உலகம் முழுவதும் நாம் பரவலாய் பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் அந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் யோசித்து பார்க்கிறேன். இந்த எப்சாயிதா என்கிற இந்த கிராமத்துல உள்ள இந்த மனுஷனுடைய கண்களை ஆண்டவர் தொடுகிறார். அவனை தொட்டு ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். திரும்பவும் அவனிடத்துல கேட்கிறார், என்னத்தை நீ காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிற பதிலை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷர்கள் மரங்களை போல மனுஷர்கள் அங்கு மீது நடமாடி கொண்டிருப்பதை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார். இவனுக்கு இரண்டாவது முறை ஒரு தொடுதல் அவசியமாயிருக்கிறது. அதுதான் நம்ம வாசித்தோம் மாட்டு சுவிசேஷத்துல 8:25, இயேசு மறுபடியும் அவன் கண்கள் மேல கைகளை வைத்து அவனை சொஸ்தமாக்குற ஒரு சம்பவத்தை தான் நாம இங்க வாசிக்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பார்வையிலே அவனுக்கு பார்வை இல்லாத நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்களை தொட்டு அவனை பார்வை அடைய செய்கிற ஒரு சம்பவத்துல இருந்து நாம கவனிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்போ அவனுடைய கண்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனால் அதுல தெளிவு இல்லை, சரியாக பார்க்கக்கூடிய அந்த நிலை அவனிடத்துல இல்லை. ஆனாலும் அவன் அதை ஆண்டவரிடத்துல சொல்லவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த பகுதியில நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்துல கேட்கும் வரையும், நீ என்னத்தை காண்கிறாய் என்று அவனிடத்துல கேட்கும் வரையும் அவன் ஏதோ சகலதும் நன்றாக தான் தெரிகிற மாதிரி தான் அவன் நடந்து கொண்டான். ஒழிய ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல, ஆண்டவரே எனக்கு கண்கள் தெரிகிறது ஆனால் தெளிவாக இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல. இன்றைக்கு நாமும் இந்த மாய வலைக்குள்ள சிக்கியிருக்கிறோம். நாமும் என்ன மாதிரி நடந்து கொள்கிறோம் என்றால், எல்லாம் தெரிந்தவர்களை போல எல்லாம் சரியாக காண்கிறோம், சரியாக பார்க்கிறோம், சரியாக நடக்கிறோம் என்கிற ஒரு மனப்பாவனையில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய தெளிவில்லை என்கிறதை ஆண்டவரிடத்துல சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் அதை கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன். இவன் ஒரு ஒரு காரியத்துல ஒரு அதை சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறத ஆண்டவர் நன்றாக கவனித்து பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், மனிதர்கள் மரங்களைப் போல நடந்து திரிகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவதை சாமி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதலை கேட்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே என் கண்களை தொடு, நான் சரியாக பார்க்க. அவர்கள் மனிதர்கள் தான், நான் தான் என்னுடைய பார்வையில தான் கோளாறு இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான், என்னுடைய தரிசனத்துலதான், என்னுடைய அழைப்புலதான், என்னுடைய நடத்தையில தான், செய்கையில தான், என்னிடத்துலதான் குறை இருக்கிறது என்று நாம் ஒட்டுக்கொண்டவர்களாய் நாம் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஒரு தொடுதல் தேவை என்கிற அந்த வாஞ்சி விருப்பம் இந்த நாட்களில நமக்கு தேவைப்படுகிறது. நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல சரியாக நேர்த்தியாக பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பூமியில சகலதும், அந்த கிராமத்துல சகல மனுஷர்கள், அந்த கிராமத்துல சகல காட்சிகளை தெளிவாய் பார்க்கிறது போல நீங்களும் நான், தொடப்பட்ட நீங்களும் நான் ஆண்டவரை போல பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம இன்னைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய கண்கள்ல தெளிவில்லாததுனால, நம்முடைய கண்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கு உலகத்தை நம்ம பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மனுஷர்களை பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை மனுஷர்கள் அல்ல, உண்மையான காரியம் என்னவென்றால் நம்முடைய கண்களில தான் பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. ஆகவே ஆண்டவரிடத்துல நாம கேட்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே தெளிவான பார்வை எனக்கு தாரும், பிரகாசமான அந்த பார்வை எனக்கு தாரும், என்னை நீங்க மறுபடியும் தொடுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க நாம இந்த நாட்களில உந்தப்படுவோம். இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 7வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எடுத்து எழுந்தது, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 2வது தரம் வந்து அப்படின்னா, 1வது தரம் அவனுக்கு அந்த தூதன் வந்து என்ன செய்யறானா, வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது அவன் 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவன் சூரச்செடியில் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுத்து எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 6வது வசனத்தில் அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது, அப்பொழுது அவன் புசித்து குறித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இந்த இடத்துல அந்த தூதன் மறுபடியும் வந்து எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்ல அவனை உற்சாகப்படுத்துகிறது தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த 2வது போஜனம் புசித்ததுக்கு பின்னதாக இந்த எலியா இரவும் பகலும் 40 நாட்கள் பருவதன் வரைக்கும் அவன் நடந்து போனான், ஒரு புதிய பலத்தை பெற்றுக் கொண்டான், ஒரு புதிய சக்தியை அவன் பெற்றுக் கொண்டான், மிகுந்த தூரம் நடந்து போறதற்குரிய பலத்தை அவன் பெற்றுக் கொண்டான். எனக்கு பிரியமான தேவஜானகி, 2வது போஜனம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில நாம சில நேரம் 1வது போஜனத்தை சாப்பிட்டு நித்திரை செய்கிறவர்களாகவே நாம இருந்திருப்போம். ஆனா இந்த காலத்துல தேவன் உங்களை என்னை தட்டி எழுப்பி 2வது போஜனத்தை கொடுத்து நீண்ட தூரம் நடப்பதற்கு, நீண்ட நாட்கள் வேலை செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை பாருங்க. நான் இந்த வசனத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை குறித்து என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை தேடி வருவார். எந்த சூர செடியின் கீழே நீங்க இருந்தால், எந்த இருண்ட அறைகளில நீங்க இருந்தால், எந்த பள்ளத்தாக்குகளில நீங்க இருந்தால், உங்கள் மேல தேவ திட்டம் இருந்தால் தேவன் உங்களை தேடி வருவார். அது மாத்திரமல்ல, வேதன் சொல்லுகிறது உங்களை தேவன் சாகவும் விடுவதில்லை. தேவ திட்டம் உங்க மேல இருந்தால் எதுவும் உங்களை கொல்ல முடியாது. எலியா விரும்பினாலும் தேவன் உங்களை கொல்ல விட மாட்டான். வேதம் சொல்லுகிற மரணத்தை அவன் விரும்பி கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். இல்லை இல்லை, நீங்க சாவதில்லை. வேதம் சொல்லுகிறது எலியாவை கொண்டு இன்னும் தேவன் தேசத்துல செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நிறைய எலிசாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை பாக்கியாயிருக்கிறது. இன்னும் எகு போன்றவர்கள், அசகேல் போன்றவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. எலியாவை தேவன் இந்த வேலை திட்டங்கள் செய்து முடிக்கிற வரையிலும் அவனை சாக விடவில்லை. நம்முட வாழ்க்கையில் எனக்கு பிரியமான தேவச்சானன், இந்த வார்த்தையை நீங்க எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க சாவதில்லை. உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை தேவன் செய்தே முடிப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பயங்கரமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்தே முடிப்பார். 2வது போஜனம் வெகு தூரம் நடப்பதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. 2வது போஜனம் அவன் அசகேலை எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. 2வது போஜனம் நீண்ட தூரம் நடக்கிற பலத்தை பெற்றுக் கொண்டான். 3வதாக இன்னொரு காரியத்தை நான் வசனத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். என்னாகமம் பத்தாவது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். முதல் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. இரண்டாவது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சபையை கூடி வர வளைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக ரெண்டு வெள்ளி பூரிகளை செய்து கொள்வாயாக. அதே மூன்றாவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அவைகள் ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஆறாவது வசனம் சொல்லுகிறது, அவைகள் நீங்கள் இரண்டாந்தரம் பெருந்தொணியாய் முழங்கும் பொழுது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது, அவர்கள் பிரயாணமாய் போப்படுத்துவதற்கு பெருந்தொணியாய் முழங்க வேண்டும். வசனங்களை பாருங்க. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் ரெண்டு எக்காலங்களை செய்யும்படி ஆண்டவர் அந்த மோசைக்கு கட்டளை இருக்கிறார். இரண்டாவது மூணாவது வசனம் சொல்லுகிறது, முதலாவது எக்காலம் ஊதும் பொழுது என்ன சம்பவிக்குமா, முழு சபையாரும் ஓரிடத்தில் ஆசரிப்பு கூடாத வாசலிடத்துக்கு கூடி வருவார்கள். அப்ப முதலாவது எக்காலம் என்கிறது சபையாரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூட்டிட்டு வருகிற எக்காலம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவார்கள். ஆனால் இரண்டாவது எக்காலம் ஊதும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாளையத்துல தொங்கல்ல இருக்கிறவர் வரைக்கும் அங்கு வசனங்களை நாங்க வாசிக்கிறோம், அவர்கள் எழுந்து புறப்பட்டு அடுத்த எல்லைகளை நோக்கி பயணிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னி, இன்னைக்கு நாம் முதலாவது எக்காலத்தை எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோம், எல்லாம் சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இரண்டாவது எக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊதப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எப்பொழுதும் தேங்கி நிற்கிறவர்களாய் பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், இந்த இரண்டாவது எக்காலம் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, நீங்க எழும்பி புறப்படுங்க. இந்த இடத்திலேயே தொடர்ந்து தங்கி இருந்த நாட்கள் போதும், இந்த இடத்திலேயே தேங்கி நிற்கிற நாட்கள் போதும், நீங்க அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளுக்கு போங்க, அடுத்த பட்டணங்களுக்கு போங்க, அடுத்த தேசத்துக்கு போங்க, நடங்க எழும்புங்க, உங்க கூடாரங்களை கிழித்து கொண்டு அடுத்த எல்லைக்கு போங்க. நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. இரண்டாவது எக்காலம் நம்மை புறப்படும்படி நமக்கு ஒரு முன் உதாரணமாய் சொல்லப்படுகிறது. நாம் அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளை கடந்து போகிறதுக்கு இந்த இரண்டாவது எக்காலம் நம்மை ஊந்தி தள்ளுகிறது. நம்மளோட வாழ்க்கையில எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் ஒரு இடத்துல சேர்ந்து கூடி தேங்கி நிற்கிறதுக்கு அழைக்கப்பட்ட சனங்கள் அல்ல, நாம் புறப்பட வேண்டிய சனங்கள். அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டிய ஜனங்கள். ஒரு இடத்திலேயே தேங்கி நின்று கொண்டிருப்பது அல்ல, உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களை பிடித்துக் கொண்டதன் நோக்கம், உங்களை ரத்தம் சிந்து சம்பாதித்ததன் நோக்கம், இந்த இரண்டாவது எக்காலத்தின் படி நீங்க புறப்படணும், அடுத்த எல்லைகளை நோக்கி புறப்படணும், அடுத்த கிராமங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பட்டணங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்க அசையணும், நீங்க எழும்பணும், நீங்க நடக்கணும், அடுத்த எல்லைகளை சுதந்திரிக்கணும், அடுத்த எல்லைகளுக்குள்ள கடந்து போகணும். தேவன் இந்த நாட்களில் இரண்டாவது எக்காலம் நமக்கு தேவை என்பதை உணர்த்துகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். வசனத்துல 28-29 வசனங்களை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பார்த்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கடல் மேல முதல் முறை பேதுரு நடக்கிறான். இந்த வசனங்களை நீங்க பல முறை தியானித்திருக்க கூடும். கடல் மேல பேதுரு முதல் முறை நடக்கிறான். அந்த முதல் முறை நடையில அவன் மூழ்கி போகிறதை நீங்க பார்க்க முடியும். காற்றை பார்க்கிறான், கடல் அலைகளை பார்க்கிறான், பின்னால மனுஷர்கள் போட்ல இருந்து சத்தம் போடுகிற சத்தங்களை பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு முதலாவது நடையில, முதலாவது கடல் மேல் நடந்த அந்த அனுபவத்தில் அவன் கடலிலே மூழ்கி போகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அதே பேதுரு இரண்டாவது முறை நடக்கிறான். நீங்க இந்த மத்தைய எழுதின ஆக்கியோன் எழுதும் பொழுது இந்த இரண்டாவது முறை நடந்ததை பற்றி அவர் அந்த இடத்துல குறிப்பிடல. ஆனா நீங்க பாருங்க, ஒரு 100 மீட்டர் நடந்து வந்திருக்கிறாருடா, திரும்பியும் அந்த 100 மீட்டர் நடந்துதான் அந்த பேதுருவும் இயேசுவும் அந்த போட்ல போய் ஏறி இருக்க வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் இரண்டாவது முறை நடந்தான். முதலாவது நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தனிய நடந்த பேதுரு பயந்தான், சந்தேகப்பட்டான், காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், மனுஷர்களை பார்த்தான். இப்போ மூழ்கி போகிற ஒரு நிலைமை. தனியே நடந்த பொழுது அவன் மூழ்கி போனான். ஆனா இப்போ இரண்டாவது முறை நடக்கிற பொழுது அவன் தனியே நடக்கவில்லை, அவன் இயேசுவோடு நடந்தான். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவோடு நடந்தார் நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இரண்டாவது முறை பேதுரு நடக்கும் பொழுது இயேசுவோடு நடந்தான். அப்பொழுதும் காற்று வீசியது, அப்பொழுதும் கடல் அலைகள் இருந்தது, அப்பொழுதும் போட்ல இருந்தவன் சத்தம் போட்டார்கள், ஆனால் அவன் மூழ்கி போகவில்லை. திட்டமாய் நடந்தான், செம்மையாய் நடந்தான், நேர்த்தியாய் நடந்தான். காரணம் என்னவென்றால், இயேசுவோடு கூட அவர்கள் நடந்தார். வசனம் சொல்கிறது இயேசுவோடு கூட நடந்து போய் போட்ல ஏறுறாங்க, காற்றும் கடலும் எல்லாம் அப்படியே நின்று அமைதியாயிற்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம் இயேசுவோடு நடந்தான் நாம ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடும், ஆண்டவர் நம்முடைய கண்களை தொடுவாரா இருந்தால் தெளிவான பார்வை நமக்குட்டார். மறுபடியும் ஒரு தொடுதல் நமக்கு தேவை. வசனங்களை பாருங்க, மறுபடியும் நமக்கு ஒரு தொடுதல் தேவை. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான். யோவான் 2வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், திராட்சரசம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறின ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாதிகளில தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த சாடிகளில இப்போ இரண்டாவது முறை நிரப்பப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இரண்டாவது முறை நிரப்பப்படுகிறது அவசியம். இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. முதல் முறை அவங்க திராட்சை ரசத்தை அந்த சாடியில ஊத்துனாங்க, அந்த திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. முதல் முறை நடக்கிற சம்பவம், அந்த திராட்சை ரசம் எல்லாம் முடிந்து போயிற்று, சாடிகளும் ஓரமாய் வைக்கப்பட்டாயிற்று. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, இரண்டாவது முறை ஆண்டவராக இயேசு செய்யும் பொழுது சொல்லும் போது இப்படி சொல்கிறார், அந்த சாடிகளில திராட்சை ரசத்தை ஊற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல, தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இரண்டாவது முறை அந்த ஜாடி நிரப்பப்படும் பொழுது அது அற்புதமான ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அற்புதமான தண்ணீர், சாதாரணமான தண்ணீர் அந்த ஜாடிகளில் ஊற்றப்பட்ட பொழுது, அது மறுபடி திரும்ப கொடுக்கப்பட்ட பொழுது திராட்சரசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல். சில வேளையில ஏதோ ஒரு காலத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம், அதையே நாம் ஆண்டு முழுவதும் வருஷம் முழுவதும் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், இரண்டாவது முறை நீங்க நிரப்பப்படணும், மறுபடியும் நீங்க நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படுகிறது அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிவிடும். இரண்டாவது முறை அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணினவர்கள் சொன்னார்கள், ஓ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, முன்பு பானம் பண்ணதை விட இப்போ பானம் பண்ணுகிற இந்த திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் அந்த இடத்துல ஆச்சரியப்படை, அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படை. எனக்கு பிரியமான தேவனுடைய இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல் அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதலாவது நாம் முதல்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், கண்களை தொடுகிறது தெளிவான பார்வை நமக்கு கொண்டு வருகிறது. அழகவே நீங்க இரண்டாவது போஜனம் அதிக தூரம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது எக்காலம் நம்மை அடுத்த எல்லைகளுக்கு புறப்படுகிறதுக்கு அது நம்மை ஊந்தி தள்ளுகிறது. அடுத்ததாக நம்ம தியானிக்கிற இரண்டாவது முறை அவன் கடலில் நடந்த பொழுது சீராக நடந்தான், செம்மையாக நடந்தான், நேர்த்தியாக நடந்தான். வேதம் சொல்கிறது கடைசியாக இரண்டாவது முறை ஜாடிகள் நிரப்பப்பட்ட பொழுது அது அநேக ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிட்டது. நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை எந்த தேசத்தில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த ஒரே ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். இரண்டாவது முறை அவங்களை தொழுங்க ஆண்டவரே, இரண்டாவது முறை அவங்களை நிரப்பு ஆண்டவரே, இரண்டாவது போஜனத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது ஆளுகை அவங்க மேல பலமாய் வல்லமையாய் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமுள்ள ஜனங்களாய் இவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முதல் அனுபவத்திலேயே தேங்கி தங்கி நின்று விடாதபடி, இரண்டாவது பரிமாணத்துக்குள்ள இரண்டாவது ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே உமது பிள்ளைகளை எழுந்து கடந்து வர உதவி செய்யபடி இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல்ராஜ். நீங்க வழக்கமாக நாலு காரியங்கள் தான் சொல்லுவீங்க, ஆனா இன்று 10 காரியங்களில் 1, 2, 3, 4, 5 காரியங்களை விளக்கப்படுத்துங்க. இந்த ரெண்டாம் தரம் என்பது 4 மணி நேரத்தை இன்றுதான் நான் கண்டு கொண்டேன். ரெண்டாம் தரம் ஒரு முக்கியமான வசனம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டாம் தரம் ஒரு நல்ல ஒரு கருத்தை வேதாம ரீதியிலே அருமையாக 10 அதிகாரங்களோட வசனங்களை தொடர்படுத்தி சொன்னீங்க. இதான் முதல் தடவை, ரெண்டாம் தரம் மிகவும் ஆச்சரியம் வந்த பாஸ்டர் உங்களையும்
4: வெளிப்படுத்தல கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து எங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் பாஸ்டர் ஆண்டன் ராசர் நாயமர்களே அழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளோடு காத்திருக்கிறோம். நன்றி.
0: நாங்கள் உம்மாக்குள்ள எப்பொழுதும் திடப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எப்படி பழைய பாட்டு காலத்துல ஒவ்வொருவரையும் திட்டப்படுத்தினீர். அதே போல இந்த காலத்திலே எங்களை திட்டப்படுத்தி உடைய ஊழியத்தில பலப்படுத்தி சோர்வுகள் வராதபடி உடைய அபிஷேகத்தினால திடப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராங்க. ஒவ்வொருவரையும் என்னுடைய வார்த்தைகளும் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 35:3 பார்க்கும் பொழுது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நாங்கள் பலப்பட்டு கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ள நாங்கள் திடப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். எங்களுக்கு பலத்தை தருகிறவர் தேவன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு கூடாக எங்களுடைய ஆத்மாவில பலன் தந்து தளர்ந்து போயிருக்கிற கைகளை கால்களை முழங்கால்களை எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களை வழிநடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நாங்கள் என்ன துன்பம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள அவரை அழைத்து பரிசுத்தவானவரோடு ஜெபம் பண்ணி அவரை தான் நாங்கள் முதலாவதாக தேடிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு சொல்லக்கூடாது இந்த இடத்துல தவறு நடந்தது, அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ஏதாவது எங்களுடைய தவறாக இருந்தால் அதை திருத்தி கொண்டு தேவனிடத்துல திட்டப்பட வேண்டும். இதுதான் தாவீது தேவனோடு ஒரு இறுதியத்துக்கு ஏற்றவனாக தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்கிறவனாக தேவன் அவன் செய்வதை வாய்க்கப்படுகிறவனாக தேவனும் இருந்தார். பாருங்கள், அவனும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான். தேவனும் அந்த இடத்துல தேவனும் திடப்படும் பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து அந்த யுத்தத்துல வெற்றியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவனுப்படியாக அந்த தாவீதினுடைய எல்லாருடைய மனைவிகள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போய்விடுகிறது. அந்த நேரத்தில் மனிதர்கள் அவனை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் தேவனிடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் 1 சாமுவேல் 30:7 அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கின்றான். அபியத்தார் ஏபோத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்படியாக அவன் அந்த 600 பேரோடு அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறான். தேவனிடத்தில் இருந்து விடையை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்று அவன் புறப்படுகிறான் அந்த யுத்தத்திற்கு. பாருங்கள், தேவன் அவனுக்கு அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டையில் வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். இப்படியாக அவன் மிகுதியான மனிதர்களோடு தன்னுடைய மனிதர்களோடு போய் அந்த இடத்தை பிடித்து கொண்டான். எல்லாவற்றையும் பாருங்கள், அவன் இழந்ததுக்கு மேலாக அவன் பிடித்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் நாங்கள் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது சாமுவேல் 30வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போ ஒரு 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. இப்படியாக அபிலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இப்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அவர்கள் தான் தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அது எங்களுக்கு சார்பான வார்த்தையாக எங்களை வெற்றி கொள்ளுகிற எல்லாவற்றையும் இழந்ததை திருப்பி கொடுக்கிற வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், அதோடு மட்டுமல்லாமல் 20வது வசனத்துல எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி அது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இப்படியாக அவன் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வரும் பொழுது பாருங்கள், அந்த 200 பேர் அந்த ஆற்றண்டையில விடாய்ந்து போனார்கள். அவர்களால தொடர்ந்து யுத்தத்துக்கு போக முடியவில்லை. ஆனாலும் தாவீது இந்த யுத்தத்தை செய்தவர் கர்த்தர் என்ற உணர்வோடு அந்த 200 எல்லாருக்கும் சம பங்காக அந்த அந்த மக்களுக்கு பிரித்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த அந்த மனிதர்கள் யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தாவீது தேவன் இந்த யுத்தத்தை நடத்தி தந்தார். இவர்கள் யுத்தம் பண்ணினாலும் தேவன் அந்த வெற்றியை தருகிறது. தேவன் விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளையை செய்கிறவர்களுடைய தேவன் அவர் தான் இந்த யுத்தத்துல வெற்றியை தந்தவர். அவர் இப்படியாக எல்லாருக்கும் அந்த யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு கூட அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து தேவன் யுத்தத்தை நடத்தினார். பாருங்கள், இந்த செங்கடலை பிளக்கும் பொழுது கூட யுத்தம் தேவனுடையது, வெற்றி எங்களுடையதாக. மோசையுடைய

தேவன் கரம் தூக்கப்படுமாக இருந்தார், கரம் நீட்டப்படுமாக இருந்தார். இன்றைக்கு நிற்கவே முடியாது. எங்களுடைய தேவன் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனந்திரும்பும்படி பொறுமையோடு இருப்பார். ஒரு நாள் அவருடைய காரியம் நடக்கும், அவருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். பாருங்கள், அந்த நோவாவின் காலத்திலே அந்த படகில போன 8 பேரை தவிர மற்ற எல்லாரும் மறித்து போனார்கள். சோதோம் கொமராவில தேவனுக்கு பிரியமில்லாத மகா பாவிகளாக இருந்தார்கள். அவர் பொறுமையோடு மனம் திரும்பும் வரையும் பொறுத்திருந்தார். ஒரு நாள் அந்த சோதோம் கொமரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அதே போலதான் ஆண்டவருடைய வருகையில் ஆயத்தம் இல்லாதவர்கள், பாருங்கள், அவர் ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்த அந்த இடத்துல அந்த ஆயத்தோடு இருக்க வேண்டும், ஜபித்திருக்க வேண்டும். மணவாளனை எதிர்கொள்ள 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள் மணவாளனை வரவேற்க. இப்படி ஆயத்தம் இல்லாதவர்கள் கதவு பூட்டப்பட்டது. இது இப்படித்தான் நாங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி எங்களுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எங்களை வெட்கப்படுத்தாது. அவருடைய நாங்கள் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது அது எங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பெலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராகி எங்களுக்காக மறித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிந்து நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்கள், பாவிகளுக்காக ஒரு தீய மனிதனுக்காக ஒருவர் உதவி செய்ய மாட்டார்கள் இந்த உலகத்துல கூட. ஆனால் நாங்கள் பாவிகளாக இந்த உலகத்துல வாழ்ந்த ஆதாம் எவ்வாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கிற அக்கிரமக்காரராக பாவிகளாக தேவனுக்கு பிரியாம இல்லாதவர்களாக தேவனால படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ்ந்தோம். ஆதாம் எவ்வாளின் பாவத்தின் உண்டாக நாங்கள் பாவ சாபம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தோம். அவர் தம்முடைய குமாரன் எங்களுக்காக சிலுவையில மறிக்க வைத்து நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தினால கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படியாக எங்களை இப்படி கோபாக்கினை இந்த நரகத்திட்டங்களை தள்ளாமல் எங்களை அன்பால இழுத்துக் கொண்டார். எங்களை மறுபடியும் பிறந்த வாழ்வை தந்து எங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி எங்களுக்காக நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்து எங்களை மகனாக தேவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்கள், நாங்கள் தான் திடன் கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய தேவனுடைய வேலையை செய்வதற்கு. நாங்கள் தான் திடப்பட்டு கொள்ள வேண்டும், ஊழியக்காரர்களை திடப்படுத்த வேண்டும். அன்று பவுல் சபைகள்ல போய் சபைகளை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு இடத்திலே போய் அந்த சபைகளை திடப்படுத்தினார், விசுவாசிகளை திடப்படுத்தினார். இயேசு எங்களுக்கு பாருங்கள், அவர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்துல பலவிதமான ஆவிகள் எங்களை வஞ்சிக்கிற ஆவிகள், இப்படியான தீமையான ஆவிகள் எல்லாம் செயற்படும். நான் வசனத்தின்படிதான் இயேசு வாழ்ந்து ஜெயி

மரங்கள் பிசாந்து சோதித்த பொழுது கூட வசனத்தை பேசித்தான் அவன் ஜெயித்தான். 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இப்படித்தான் நாங்களும் பிழைக்க வேண்டும். இப்படியான இந்த பொல்லாத ஆவிகள், துணைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவர் எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆனாலும் திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களோடு வருகிறவர், எங்களுக்கு வாசம் செய்கிறவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார். திட்டம் கொண்டு இருங்கள், திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 3:2 பார்க்கும் பொழுது, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவரும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரரும் தேவ ஊழியக்காரரும் கிறிஸ்துவின் சுவிசேகத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமத்தேவை அனுப்பினோம். பாருங்கள், அந்த காலத்தில் சீடர்கள் ஊழியம் செய்யும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள் அந்த காலத்தில், அப்போ சில காலத்தில் இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு பட்டணங்களாக மூவ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இன்னும் கட்டடங்கள் மூவ் பண்ணாத நிலையில நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்பொழுது ஒரு பட்டணத்துல அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபட்டணத்துக்கு போய்விடுவார்கள். மறுபட்டணத்துக்கு இப்படியாக அவர்களை திட்டப்படுத்தி அப்படி போகிறவர்களை எல்லாம் தீவத்தையும் பவுல் அவர்கள் போய் சந்திச்சு அந்த இடங்கள்ல இருக்கிற ஊழியக்காரரை திட்டப்படுத்தி ஊழியத்தை நடத்தும்படி அவர்கள் நியமித்து போவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இப்படியாக அவர்கள் நியமிக்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:1 பார்க்கும் பொழுது, இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பாருங்கள், பல ஜனங்கள், யூதர்கள், கிரேக்கர்கள் எல்லாரும், விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டார்கள். பாருங்கள், இப்படித்தான் இந்த எழுப்புதல் வரும் காலங்கள்ல நடக்கும். ஒரு பக்கத்துல மக்கள் ரட்சிப்பு அடைந்து கொண்டு போவார்கள், அந்த மதங்களில வாழுகிற மக்கள், அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற மக்கள் இப்படியாக அவர்களுக்கு எதிராக எழும்புவார்கள். எழும்பும் பொழுது பாருங்கள், அவர்களை திடப்படுத்த வேண்டும். திடப்படுத்துறதை ஊழியக்காரர் மூலமாக அவர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் அவருடைய தீமத்தையும் போன்றவர்கள் இப்படியான திடப்படுத்தி ஊழியங்களை நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Thank you, Jesus. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கிற, அடையாளங்களை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்கள் 22 பார்க்கும் பொழுது, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தங்கள் இன்றைக்கு அந்த உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பங்கள் இந்த மெய்யான தேவனை விசுவாசியாத மக்களிடத்துல எதிர்ப்புகள் வரும், யூதர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், முகமதியர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், இன்றைக்கு விக்கிர ஆராதனை செய்கிறவர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும்,
இப்படியான உபத்திரவங்களில உபத்திரவங்களில தேவன் அந்த பவுல் அவர்களுடைய அவர்கள் செய்கிற பிரசங்கத்துக்கு கூட அதிசயங்களை அற்புதங்களை இயேசு செய்வித்து பாருங்கள் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிறவராக எங்களுடைய இயேசு இருக்கிறார். சீசர் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் உபத்திரவத்துக்கு ஊடாக போகும் பொழுது இந்த உலகத்திலே துன்பத்தோடு துயரத்தோடு வாழலாம். நாங்கள் வாழப்போகிற இடம் நித்திய நித்தியமாக வாழுகிற பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்த்து அதை நினைவில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஓட வேண்டும். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்க விரும்பவில்லை, பரலோக ராஜ்யத்தை புதிய வாரம் புதிய பூமியை உருவாக்கி மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம். இயேசுவோடு கூட எங்களுடைய தேவனோடு கூட ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் நாங்கள் இந்த மகிமையில வாழுற வாழ்வு, எங்களுக்கு ஒரு துக்கமுமே இல்லாத வாழ்வு. பாருங்கள் இந்த உலகத்துல கண்ணீர் விட்டு மனிதர்கள் எல்லோரும் கண்ணீர் விடுவார்கள், கவலைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், மரணம் வரும். ஆனால் அதுகள் எல்லாம் இல்லாத ஒரு ராஜ்யம்தான் இயேசுவோடு வாழப்போகிற ராஜ்யமாக இருக்கிறது. பாருங்க நாங்கள் 14 நாங்கள் பார்க்கும் பொழுது 41 வசனத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:41 வசனத்தை பார்க்கும் பொழுது சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். இப்படியாக அந்த சபைகளுக்கு போய் பவுல் தீமெத்து என்பவர்கள் அந்த சபைகளை திடப்படுத்தி கொண்டு போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் யோசேப்பு பாருங்கள் யாக்கோப்பு தன்னுடைய யோசேப்பு மதித்து விட்டார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் இருந்தான். பாருங்கள் இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஆதியாக 48:1 வசனத்தில பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனசேயும் எப்ராயீமையும் தன்னோட கூட கூட்டிக் கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டின் மேல் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள் மரணம் படுக்கையில் இருந்த இஸ்ரவேல் தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு பாருங்கள் அது ஒரு அவனுடைய மரண படுக்கையிலிருந்து திடப்படுத்தி அவனை எழுப்பி உட்கார வைத்து இப்படியாக திடப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எந்த நிலையிலையும் எங்களை அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்து ஞானத்தை தந்து எங்களுக்கு பலத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் உபாகமத்தில பார்க்கும் பொழுது உபாகமம் 32:38 வசனத்தில பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி. பாருங்கள் இப்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். இப்படியாக மோசே மரிக்க போகிறார். இப்படியாக தேவன் பல ஊழியக்காரர்களை திடப்படுத்தினதை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் இப்படியாக கிதியோனை திடப்படுத்துகிறார். பாருங்கள் கிதியோனை தேவன் அந்த பெலிஸ்தர்களுடைய யுத்தத்தில வெற்றி கொள்வதற்கு கிதியோனை பயன்படுத்துகிறார். அப்பொழுது பாருங்க நாங்கள் 7:9 வசனத்துல பார்க்கும் பொழுது அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி
நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்து போக பயப்பட்டாயே. ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் போய் போய் அந்த இடத்துல இருந்து கிதியோனின் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. இப்படியாக அந்த மீதியானியரை தேவர் கிதியோனை கொண்டு பலப்படுத்தி பாருங்கள், வார்த்தைகளுக்கு கூடாக அந்த மீதியான இடத்துல பயத்தை ஏற்படுத்தி கிதியோன் அந்த 300 பேரோடு அந்த படையை, எத்தனையோ படையை வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நெகேமியா இந்த ஆலயம் கட்டும் பொழுது கூட 18 வசனத்துல பார்க்கும் பொழுது, நெகேமியா 2:18 வசனத்துல, தேவனுடைய கரம் என்மேலே நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்படியாக தேவன் எங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1 Kings 14:2 வசனத்திலேயும், கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இப்படியாக நாங்களும் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக காரியங்களை செய்யும் பொழுது இந்த கடைசி காலத்தில வேலையாட்களோ குறைவு, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக செய்யும் பொழுது அவர் எங்களுடைய கைகளை, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துகிறது. அவர் நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

பிரசில்லை அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். அவன் அதற்காகத்தான் தேவன் எல்லாரையும் அழைக்கிறான். மீட்கப்படும்படியாக அந்த மனம் திரும்பும்படியாக இந்த மெய்யான தேவனிடத்தில் எங்களுடைய படைத்த அந்த ஒன்றான மீட்டவரிடத்துல வரும்படி தேவன்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பாவத்தில வாடுகிற மக்கள், மதங்களில வாடுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த தீட்டுப்பட்டு அந்த உங்களுடைய மாந்தவராக்கியத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மேல இரக்கம் காட்டும்படியாக, அவர்களுடைய மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, நீர்தான் எங்களை படைத்த தேவன், உயிருள்ள தேவன். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் தந்த காற்று, நீர் உமால தந்த காற்று, காற்றடிக்கப்பட்ட சுவாசப்பைய எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருபையப்பா. ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்ளும் மீட்கப்பட்டு அந்த பரலோக பாதையில உன் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்வீராக. உங்களுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக, திட்டப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. See

0: ஆமாண்டவரே, ஒவ்வொரு பேரையும் முழுந்துகள் ஒருவரும் முட்டு மட்டும் விடக்கூடாது. தூதிகர மகிமையொன்றான மித்தவனாக உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Jesus.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமே, கர்த்தர் மட்டும்தான் எங்களை திடப்படுத்த முடியும், எங்களை பலப்படுத்த முடியும். அவரோட கிருபையும் அவரோட பலனும் இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். அப்படி அவரோட வார்த்தையில உண்மை உள்ளது, அவர் உண்மை உத்தவம் உள்ளது. அகப்பன், எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, நீங்க பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர், நன்றி. ஆமே,
0: Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen.
1: Amen. Amen.
2: Amen. Amen. Amen. இன்றைய நாளிலே அருமையான வார்த்தைகள், அருமையான பொக்கிஷத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஊழியர்கள் மூலம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளை துதித்து ஆராதித்த பிள்ளைகள் தேவனோடு சேர்ந்து ஆராதித்து துதித்து ஒரு மகிமையை காண செய்தார்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்த சொல்லி, நீங்களும் கூட தொடர்ந்து, நீங்களும் ரஜினி ஒன்று சேர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தீர்கள், அதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள். இப்ப அதுக்கு முடிவு செய்யுங்கம்மா.
1: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நாமே, நீங்க உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் இருந்து உலாவி கொண்டு எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில் அப்பா எவ்வளையோ பெல்லன்னு எவ்வளையோ அப்பா உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து இருப்பதற்கு எங்களை தைரியமாக்குற அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜஸ்டின் ஜஸ்டின் காடு ஜஸ்டின் அடுக்காடி வருகிறார் அவர்கள் அப்பா. கத்தருக்குள்ளதாக எப்படி அவர் எங்களுக்கு முன்பாக போய் எங்களுக்கு யுத்தம் செய்கிறார். அவர் எங்களுடைய அருமையான தகப்பன். அவர் மோசியோடு இருந்தது போல எங்களோடும் இருந்து எங்களுக்கிலே அவர் வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி வானத்திலும் பூமி உள்ள சகல அதிகாரிகளிலும் கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிற என்று கூறி எங்களை அவரோட வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்த அவர்களையும் அவரோட ஊழியத்திலையும் அவர்களோட போக்கிலையும் வரத்துல இருந்து அவர்களோட பர்சனல் தேவைகளையும் சந்தித்து கத்தர் அவரை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. சுஹிர்தா காந்தி வருகிறார் அப்பா, அருமையான வார்த்தைகள் கொண்டு வந்தாங்கப்பா. அது தேவன் எரேமியாவது 29:11 வசனத்தை வைத்து அதிகமான வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, மனிதனின் நினைவுகளும் தேவனின் நினைவுகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று விபரமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கப்பா. எங்களுடைய நினைவுகள் தோல்வியாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு அது அவர் நினைக்கிற நினைவையெல்லாம் சமாதானத்தை கேட்டுவதாக இருக்கிறது. அந்த இப்படி அப்படி கூறி அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களை வெளிச்சத்துல வந்து பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தையில் எத்தனையோ வானொலியில் இருந்த 92 நாடுகளும் கேட்கக்கூடியதாக எங்களை ஆசீர்வதித்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவங்க குடும்பத்தாரும் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்கள போக்கிலும் மரத்திலும் இருந்து அவருடைய தேவையிலையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர் கத்தர் கொடுத்த வார்த்தை மிகவும் என்ன அதை தொட்டுச்சு. ஏனண்டா அவர் அப்படி அருமையாக அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தார். இரண்டாம் தரம் ஜோசேப்பு அவர் சந்தித்தார். அதே போல எங்களையும் நாங்களும் அவரை நம் இரண்டாம் தரம் ஆவியத உண்மையோடு அவர்கள் நாங்கள் அவரோட ஞானத்தை அவரோட அன்பையும் அவரோட வெளிப்புறத்திலையும் அறிந்து கொள்வதற்கு அவர் எங்களை இரண்டாம் தரத்துக்கு மேலாக எங்களை சந்திக்க வரும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது மட்டுமில்ல, பாஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அவர் இருக்கிற இடத்துலையும் அப்பா அவர்கள் இருத்த கோட்டைகளை மறுத்து வைத்து அவர்கள் உங்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்கிற உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபைக்கு அப்பா நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதி ஜபிக்கிறார். அவருடைய தேவையை சந்தித்து போக்களை வர்த்தன கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆமீனப்பா. பாஸ்டர் ஆண்டன் ராசநாத்துக்கான் வருகிறாண்டவரே, ஆமீனப்பா. அவருக்கு போய் கத்தோட வார்த்தையின்படி திட்டப்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார் அப்பா. தேவனுடைய பலத்தினால தான் நாங்கள் இன்றும் எங்களுக்கு அவர் எங்களுக்கு புதிதான பலனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் எங்களை அப்பா வெக்கத்துக்கு போடாத வண்ணமாக தேவனை நான் தேவன் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறார். வெக்கத்துக்கு போட போக விட மாட்டார். அதுக்கான நன்றி சில ரோமன் 5:5 சொன்ன போல ஆண்டவரே அவர் நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போகவிட மாட்டாது. அப்படி எங்களுக்கு தைரியமாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டரே அப்பா, அவருடைய தேவனை சந்திங்க. காலை மாலையும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அவருடைய தேவையிலையும் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஊழியத்துல இருக்கிற தேவையில எல்லாத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் யாக்கானி வருகிற ஆண்டவரே, மாலை காலையிலேயும் மாலையிலையும் எந்த நேரத்திலும் அப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கத்தாவே நீர் எவ்வளவு அழகாக இவர்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்கிற இந்த ஊழியத்துக்கு அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இந்த தரிசனத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமானவர் அப்பா ரிச்சிப்புக்குள்ள வருவதற்காக இந்த அருளை நீங்க கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எந்த விதமான பிசாசான கிஞ்சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று பார்த்து ஊழியத்துல தடை செய்யற ஒவ்வொரு தடைகளையும் நான் இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுறேன். அவர்களை அப்ப அவங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. சில்ட்ரன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்தாண்டவரே நீங்க எங்களுக்கு பயந்து கொண்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் நடுக்கத்தோட தாழ்மையோட நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு இன்னும் பலனையும் தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அம்மா உங்களோட வார்த்தை குறித்து, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறியபடி ஆண்டவரே எரேமியால கூறியபடி உங்களோட வார்த்தை எங்களுக்கு அப்பா ஜீவனுள்ளதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே நீங்களும் ரஜினியும் தொடக்கம் முதல் முடியும் வந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதி தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம்.
1: நன்றி செலுத்தினேன். அப்பா எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் முதலாவது ஆண்டவரே அந்த போக்கிலும் வரத்திலும் இருந்து நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க. மனதில் உள்ள நர்வஸ்னஸ் பயங்கள் யாவற்றையும் விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். அவள் உங்களுடைய மகள் ஐயா அப்பா, அவளை உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு விதமான நர்வஸ்னஸ் இல்லாத மனமாக நீங்க அவர்களுக்கு பயமுள்ள ஆவிய கூடாம பலனும் அன்றும் தொழிந்த புத்தியை கொடுத்து அவளுக்கு தைரியமாக்கி கூறியபடியப்பா நீங்க தைரியத்தையும் எங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிற தகப்பனாண்டவரே, அப்படி அவங்களையும் தைரியத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் போய் அவளுக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் என்று இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை ரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. எங்களுக்கு ஒரு புதிதான செய்தியை நாங்கள் கேட்கத்தக்கதாக அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு அங்கேயும் சாட்சியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஐயா, ஆமேன். சாரி,
2: ஆமேன். நாளே தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்கள் சேர்ந்து வழிநடத்துவீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கத்திரங்கள் ஆசிப்பாங்க. கவி கவிந்தா இத்தாலியில இருந்து இப்பொழுது பிரான்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறார். அதாவது கம்பெனியில தையல் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். தையல் வேலைக்காக தையல கட்டிக்காரு, தையல் வேலைக்காக போயிருக்கா. அந்த கம்பெனியில சேர்ந்து தையல் வேலை செய்து கத்திரந்த மகளோட கூட இருப்பதாக அந்த குடும்பத்துக்குள்ளே இவள் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட. இவளுக்கு எதிர்ப்பு சண்டை சச்சரவு ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த மகளை தூக்கி எடுத்து பிரான்ஸுக்கு அனுப்பியது அதுக்காக சொல்லுவோம். மற்றபடி நாளைய தினத்திலே ஹெப்சி டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார்கள். ஹெப்சி டேவிட் வரும்பொழுது அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்வார்கள். யார் முன்னுக்கு வருகிறீர்களோ நாளைக்கு அவர்களுக்கு தான் முதலிடம். கத்தர் உங்களையும் உரியங்களையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் ஆத்மாவே சொல்லுவோமா, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே
1: சகல உபகாரங்களை மறவாதே.

0: ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு போய் வர கடவுள். யாராவது ஜெபிக்க வரும்னா முன்னால வாங்க, ஜெபிப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: இதுவரை நேரமும் இந்தியா, இவர் பல மாதங்களாக சபையை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சபைக்கு எதிராக அநேகர் வந்து இந்த சபைக்குள்ளே பூந்து மக்களை எல்லாம் வெளியே அகற்றி இந்த சபையுள்ள சாமான்களை அடிச்சுடைச்சி நொறுக்கி விட்டார்கள். பாஸ்டர் விக்டர் பால் வேதனையோடு ஜெபம் பண்ணி வேறு இடத்துக்கு போயிருந்தார். வேறு இடத்துல ஆராதனை செய்யும் பொழுது இந்த போரிடத்துல இரட்டிப்பான ஆத்மாக்கள் அவருக்கு கிடைத்தது. இரட்டிப்பான ஆத்மாக்கள் அந்த போரிடத்துல கிடைத்தது. அவர் சந்தோஷமா அந்த ஊழியத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டு வர கத்தர் அந்த ஊழியக்காரனை ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தியாக சிஸ்டர் ஏசி பாபா அழைக்க போறோம். அவர் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார். அதிகாலை வேலை 5:30 அவரை சிஸ்டிபாவை அழைப்போம். இப்பொழுது இந்த வார்த்தையின் விடுத்த நேரத்தில் அந்த ஊழியக்காரி வந்து தேவ செய்து கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த நாளே இந்தியாவில இருந்து அதிகாலை வேலை 5:30 செய்து கொடுக்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அருமத்தாரம் செய்து தருகிறேன். இது வார்த்தையின் விடுத்த நிகழ்ச்சி. உங்களுடைய வார்த்தை உலகமகம் விதைக்க 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கோம். அது மட்டுமல்ல யூடியூப் பேஸ்புக் எல்லாம் போய் கொண்டிருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சிஸ்டர், இந்த வார்த்தை விழுந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கேட்க ஆவலோடு தாவத்தோடு இருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்கள். ஆமென், ஆமென்,
2: ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியில இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறத நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே இந்த நாளிலும் இந்த நல்லதான கர்த்தருடைய காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேசும்படியா, பரிசுத்தாவியானுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல கர்த்தர் நம்மளை நடத்தி செல்லும்படியா இந்த நாளில கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தெய்வ பிரசன்னத்துல நம்ம ஜீவிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல அன்று உரை இந்த அதிகாலை வேளையில உங்க வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் தியானிக்கும்படியா, வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும்படியா இந்த வேத நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நீர் என்னோடும் எங்களோடு கூட கத்த நீங்க பேசுவீராக. உங்க வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ள ஊன்ற கட்டப்படும்படியாய் பதியப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. உங்க கருத்துக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுவீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கத்த நீங்க கிரிய செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஏற்ற வார்த்தைகளை கத்த நீங்க தாருங்க. தாகத்தோடு ஏக்கத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அன்று ஏற்ற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்க வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் எழுதுறதான புஸ்தகம் அதனுடைய 12 அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆபிராமோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது 3 கட்டளையை ஆண்டவர் ஆபிராமுக்கு வைக்கிறார். முதலாவது, நீ உன் தேசத்தை விடணும். இரண்டாவது, உன் இனத்தை விடணும். மூன்றாவது, உன் தகப்பனுடைய வீட்டை விட வேண்டும் என்று சொல்லி ஆபிராமுக்கு தேவன் 3 காரியங்களை விடும்படியாய் சொல்லுகிறான். நாம் எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு சொன்னவைகள் எல்லாம் செஞ்சான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன தான் என்று சொல்லுவோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிராமுக்கு 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது, உன்னை தேசத்தை நீ என்ன செய்யணும், விட வேண்டும். இரண்டாவது, உன் இனத்தை விடணும். மூன்றாவது, தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன செய்யணும், புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் செய்தாரா என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நாம் நினைத்திருப்போம் செய்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நான் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பதிவு செய்கிறேன். என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன மூன்று காரியத்திலே இரண்டு காரியத்தை ஆபிரகாம் செய்தார். உன் தேசத்தை விடுன்னு சொன்னாரு, தேசத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டார், ஆபிரகாம் வந்துட்டார். ரெண்டாவது என்னத்தை விட்டார்னா, தகப்பனுடைய வீட்டை என்ன செய்தார், விட்டார். தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார். ஆனால் எதை விடவில்லை என்று சொன்னால், ஆபிரகாம் தன் இனத்தை அவன் என்ன செய்யவே கிடையாதுன்னா விட கிடையாதுன்னு. தன் இனத்தை ஆபிரகாம் விடாதபடிக்கு தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்கிறான், கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான், கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அதே ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, தேசத்தை விட இனத்தை விட தகப்பனுடைய வீட்டை விடுங்க. ஆனா ஆபிரகாம் தேசத்தை விட்டா தகப்பனுடைய வீட்டை விட்டா, ஆனா தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்ய கிடையாது, விடவே கிடையாது. விடாதபடிக்கு தன்னோடு கூடையே அவன் என்ன செய்தான், லோத்துவை கூட்டி கொண்டு போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பது ஒரு வகையிலே மறுக்க முடியாத உண்மையா இருந்தாலும், ஆனால் நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முழுவதுமாய் கீழ்ப்படுகிறோமா, அல்லது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம அப்படியே செய்கிறோமா, அல்லது அதை மாற்றி ஒரு சிலதை செய்துவிட்டு ஒரு சிலதை செய்யாமல் விட்டு விடுகிறோமா என்பதை நாம சிந்திக்க வேண்டிய நேரத்துக்குள் நாம் காணப்படுகிறோம். இந்த ஆபிரகாம் லோத்தை கூட்டி கொண்டு வந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதபடிக்கு ஏதோ அறகுறையாய் ஏதோ கொஞ்ச வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படுகிறவராய் அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே சில போராட்டங்களே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ண வேண்டும், சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து வருகிறதாய் காணப்படுகிறதுங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ என்ன செய் வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணுங்க, செய்யணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது, கொஞ்சம் கூட மாறாதபடிக்கு அதன்படி நாம் செய்கிறவர்களாய் நம்ம இருப்போமையானால் ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே வார்த்தை சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதனுடைய 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இது எந்த சம்பவம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், கானா ஊர் கல்யாணம். தேவன் உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனித அவதாரமாய் எடுத்து பூமியிலே வந்து மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து செய்த முதல் அற்புதம் என்ன என்று சொன்னால், இந்த கானா ஊர் கல்யாணம், தண்ணீரை திராட்சை மாற்றுவது என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த இடத்திலே அந்த வேலைக்காரர்களை பார்த்து மரியாதை சொல்லுகிறார், அவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன திராட்சை ரசம் குறைவோட தொடங்கின போது மரியாள் போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு, குறைவப்பட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. அப்பொழுது மரியாள் வந்து கோபித்து கொண்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வரல, ஆனா மாறாய் ஒரு காரியம் செய்கிறார், தன் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்படியா சில காரியம் காரியங்களை செய்யும்படியாய், சில காரியங்களை விட்டு விடும்படியாய், சில காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை அப்படியே என்ன செய்ய வேண்டும், நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்ல வேலையிலே அவர்களும் நேரங்கள் வந்தது, கர்த்தருடைய வேலை வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜன ஜாடிகளை என்ன செய்யுங்க, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க, தண்ணீர் நிரப்புறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்களே, இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. வேற எந்த மறுப்புமே என்ன பண்ணவே கிடையாதுங்க, சொல்லவே கிடையாது. இது தண்ணி, ஐயோ இதுக்கு தண்ணி, இதை கொண்டு போய் நான் பந்து விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுத்த என்ன ஆகும், என்ன ஏதாவது செஞ்சிடுவாங்க, என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய கணவனுக்கு என் மனைவிக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்தே ஆக வேண்டும், கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். முண்டு கொடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணுங்க, முண்டு கொடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை வேற எதுவுமே இல்லை, பச்சை தண்ணியா இருக்கலாம், ஆனால் முண்டு கொடு அப்படின்னு சொன்னா முண்டு கொடுக்கறதா இன்றைக்கு நம்மளுடைய வேலை. அப்படி முண்டு கொடுத்தாதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடப்பதை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அற்புதம் நடக்கிறதை இவனும் என்ன செய்து கொள்ளுகிறான், இந்த வேலைக்காரனும் கண்டு கொள்ளுகிறான். அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார், கீழ்ப்படிய வேண்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அப்படியே இந்த வார்த்தைக்கு ஒன்று பிசகாமல் நாம் என்ன பண்ணணுங்க, செய்ய வேண்டியதாய் நாம் இருக்கிறதுங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கடுகு விதை அளவு என்று சொல்லி சொன்னது போல ஒரு கடுகு எப்படி ஒரு சிறியதா இருந்தாலும் அது ஒரு முழுமையை குறிக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்வோமே, ஆனால் நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதை செய்கிறான், என்ன செய்கிறான், தகப்பன் வீட்டை விட்டுட்டான், ஆனா தன் தேசத்தை விட்டுட்டான், ஆனா என்னத்தை விடல, லோத்துவை விடலை. அப்படி லோத்துவை விடாதது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொன்னா சில சூழ்நிலைகளில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே ஒரு சில பிரச்சனைகளின் ஊடாய் நாம் கடந்து செல்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்குங்க. அதே போலதான் அபிராமுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்று சொன்னால் அதே ஆதியாகமம் 12 அதனுடைய 15 வசனத்தை இப்படியாவது வாசிக்கிறோம். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க, வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயம் வழிவிலகி போகிறதான நேரங்களில் காணப்படுகிறதுங்க. அப்படி வழிவிலகி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்மளால் முழுவதுமாய் என்ன செய்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஆண்டவர் இனத்தை விடுன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா இனத்தை விட கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லிங்க. கொண்டு போகப்பட்டாள். அவள் விரும்பி போக கிடையாது, அவளுடைய வாழ்க்கை கொண்டு போகிற ஒரு அனுபவம், நம்மை யாரோ நடத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற வேலையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்ம நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லது அதை விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டுடைய வார்த்தைக்கு அறகுறையாய் நம்ம கேள்விப்படுகிற வேலையில கர்த்தர் கர்த்தர் நம்மளை நடத்த முடியாது, உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும், உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும். இந்த ஆபிராமுடைய மனைவியாய சாராய் விரும்பவே இல்லை, பார்வோனுடைய அரண்மனைக்கு போறதற்கு விரும்பவே இல்லை, ஆனாலும் அவள் என்ன செய்யப்பட்டாள், கொண்டு போகப்பட்டாள் என்று செளிவாசனம் சொல்லுகிறதுங்க. இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகளில் அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேக நாட்கள் சொல்லி இருக்கலாம், அநேக நேரங்களில யோசித்து இருந்திருக்கிறோம் என்னவென்று சொன்னால், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான போராட்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இந்த காரியத்தை நான் விரும்பலையே, இந்த காரியம் வாழ்க்கையில வருவதற்கு நான் விரும்பவே இல்லையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட போராட்டங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை யோசித்தீர்களே. நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறது, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியாத படிக்க ஏதோ ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்துக் கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்காதவர்களாய் நீங்கள் இருக்கிறது நிமித்தமாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் உங்களாலே அனுபவிக்க முடியவில்லை. இந்த இடத்திலே அந்த ஸ்திரீயானவள் அதாவது சாராய் என்பவள் அவள் போவதற்கு விருப்பமில்லை, ஆனால் கடினமாய் அதாவது கட்டாயமாய் விருப்பம் இல்லாமல் வேறொரு பாதைகளிலே அவர் செல்லுகிற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. இன்றைக்கும் நாமும் அப்படித்தான், அநேக சூழ்நிலைகளை ஏன் இந்த வழியில நம்ம போறோம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு, ஏன் எனக்கு மாத்திரம் இத்தனை பெரிய கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம், எனக்கு ஏன் ஏன் ஏன் ஏன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே கேள்வியோடு கூட நம்முடைய இருதயம் காணப்படுகிறது அல்லவா. கேள்வியோடு கூட எங்களுடைய இருதயம் நிதானித்து பார்க்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே நம்ம கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத வழிகளிலே நாம் சில நேரங்களிலே பிசாசானவன் நம்மை கொண்டு போகிறவனாய் காணப்படுகிறார். அநேக நேரங்களில் நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறது என்று சொன்ன வார்த்தைகள்
3: ஆண்டவரே கத்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி.
2: நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விரும்பாத இடங்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியாமல் நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்கிற வேளையில நம்ம மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்
1: மனம்
0: பண்ணுங்க.
2: இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா ஆண்டவர் ஆபிராமுக்கு சொன்னா நீ என்ன செய்ய, நான் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல. அந்த வாக்கு வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலே என் வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது என்று சொல்லி ஏசாயா 55:10 நம்ம வாசிக்கிறோம், வானத்தில் இருக்கிற மாறியும் உறைந்த மலையும் எப்படி வானத்திலிருந்து இறங்குகிறதோ அது வானத்திலிருந்து இறங்கி வானத்துக்கு எப்படி திரும்பாம அது வந்து அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குதோ அப்படின்னு சொன்ன வார்த்தை அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறதோ அது போல கர்த்தருடைய வார்த்தையும் என்னிடத்துக்கு வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது என்று சொல்லி வசனம் சொல்லுகுதுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு என்னன்னா நிச்சயமா நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, வெறுமையை போகாது அப்படிங்கிறதை நாம் அன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அது போலதான் ஆண்டருடைய ஆபிராமியோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், அந்த வாக்கு தத்துவம் தோல்வியில புரி முடிவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யவே மாட்டாருங்க, அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்து விட்டால் சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே ஆண்டவரே சில காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில சில செப்பரேட்டா ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, உண்டாக்கி கொடுப்பார். அதே காரியம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றுக்கும் உனக்குள்ள என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் செய்வதற்கு சில சூழ்நிலைகளை ஆண்டவரே சில காரியங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் தெரிந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், 7 வசனம் சொல்லுகிறது, ஆபிராமுடைய மந்தைமைப்பிற்கும் லோத்துடைய மந்தைமைப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, அக்காலத்திலே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆபிராம் விட வேண்டியவைகளை விடாத நிமித்தமாக ஆண்டவரே சில காரியங்களிலே சில சூழ்நிலைகளே ஒரு சில நபரை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, செப்பரேட் பண்ண ஆரம்பிப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை ஆண்டவர் சில நபர்களை உங்களை விட்டு பிரிக்கிறார் என்று சொன்னால், நீங்க என்ன செய்யாதீங்க, மனவேதனை படாதீங்க, துக்கம் படாதீங்க, ஐயோ இவங்க எல்லாம் நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிக்கிறார் என்று சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுல அவர் ரொம்ப தீவிரமா என்ன செய்யறாருங்க இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப தீவிரமாய் ஆண்டவர் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் ஆபிராமுக்கு என்ன செய்தார், நீ விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே ஆபிராம் விடவில்லை என்பதை அறிந்து ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருங்க, பிரிவினையை இந்த இடத்துல உண்டாக்குகிறார். வசனம் இப்ப நீங்க கேட்கல, ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குகிற தேவனா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சில நேரங்களில ஆண்டவர் என்ன செய்வார், பிரிவினைகளை உண்டாக்க வந்திருக்கு, வந்து பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி கத்துடைய வசனம் சொல்லுகிறதுங்க. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் உடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில சூழ்நிலைகளில ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மளை செப்பரேட் பண்ணுகிறார். சில மனிதர்களை விட்டு, சில உறவுகளை விட்டு, சில நண்பர்களை விட்டு, சில இடங்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மளை செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். செப்பரேட் பண்றாரு அப்படின்னா, ஐயோ எல்லாரையும் நம்ம விட்டுட்டு போறாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக சில உறவுகளை ஆண்டவர் உங்களை விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். ஆபிராமுடைய மந்தைமைப்பிற்கும் லோத்துடைய மந்தைமைப்பிற்கும் பிரிவினையை ஆண்டவர் உண்டாக்க, ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். என் மகனாய் ஆபிராம் என் வார்த்தைக்கு என்ன செய்வானா, முழுவதுமா கீழ்ப்படிவானா, தன் இனத்தை விடுவானா, தன் தேசத்தை விடுவானா, தன் தகப்பனுடைய வீடு வீட்டை விடுவானா என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் தேசத்தையே விட்டான், தகப்பனுடைய வீட்டை விட்டான், அந்த இனத்தை எப்ப விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தா. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இந்த ஆபிராம் என்ன செய்ய மாட்டான், தன் இனத்தை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில நபர்களை உங்களை விட்டு பிரித்தார் என்று சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ரொம்ப மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேர, ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்ததானத வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியார் ஆண்டவர் சிலரை நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிக்கிறார், நம்மை விட்டு என்ன செய்கிறார், தூரப்படுத்துகிறார். இன்னொரு அதே வசனம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே நம்ம வாசிக்க வேளையிலே 9 வசனம் இப்படியே சொல்லுகிறது, இந்த தேசமே எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி யோசித்து பாருங்க. அப்படியே நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் நம்ம போயிட்டே இருந்தீங்கன்னா, போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இணைப்பு என்ன செய்யாதுங்க, வராது. இணைப்பு என்ன செய்யாது, வராது. ரைட் சைடும் லெப்ட் சைடும் போனோம்னா எந்த அளவுக்கு நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளவு அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பித்திரும், உண்டாக ஆரம்பித்திருங்க, உண்டாக ஆரம்பித்திரும். அது போலதான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமா 100% நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே என்று சொன்னால், விளக்க வேண்டியவைகளை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணுங்க, விளக்கிவிட ஆரம்பிக்க வேண்டும், விலக்கிவிட ஆரம்பிக்கணும். தூரம் ஆண்டவர் ஆபிராமுக்கு விட்டுட்டு வாழ சொன்ன உடனே லோத்த கூட்டிட்டு வந்தான். ஆனா இந்த இடத்துல நல்லா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஓ லோத்து என் கூட இருந்தா எனக்கு என்ன கிடையாது, ஒரு முழுமையான ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் லோத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஒருவேளை நீ வலதுபுறம் போனால் நான் என்ன செய்யறேன், இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போனேன், வலதும் இடதும் ஒன்றே ஒன்று ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, சந்திக்கவே சந்திக்காது. கிழக்கும் மேற்கும் போக போக போக போக பிரிவினை தான் அதிகமாய் உண்டாகுமே ஒழிய ஒரு சேர்ப்பு அந்த இடத்துல என்ன செய்யாதுங்க, வரவே வராதானால் பிரிவினையை உண்டாக்கும்படிய பிசாசு போராடி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தினதே காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்கின வேலையிலே ஆபிராம் புரிந்து கொண்டான், ஓஹோ ஆண்டவர் எனத்தை என்ன செய்ய சொல்றாரு, விட சொல்றாரு, நான் எனத்தை இன்னும் விடாம வைத்திருந்திருக்கிறேனே என்று சொல்லி உணர்வு வந்த உடனே அவன் சொல்லிட்டான், நீ என்ன செஞ்சிருப்பா, போயிடுப்பா, நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை ஒரு சில நபரை விட்டு பிரிவினைகள் வருகிறதா, ஒரு சில இடங்களை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே அனுப்புகிறாரா, சில ஒருவேளை நினைத்திருக்கலாம் இது என் சொந்த வீடு, இது என் சொந்த ஊரு, இது என் சொந்த தேசம், இது நான் சொந்த இடம், இங்கதான் நான் இருப்பேன்னு சொல்லி நீங்க பிடிவாதமா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறது, ஆண்டவர் விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுட்டு வெளியே வந்துடணும். அப்படி நீங்க விட்டுட்டு வெளியே வருகிற வேளையில பத்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்களுக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு லோத்து புரிந்து போனான், அதற்கு அப்புறமாகத்தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறதுனா நிறைவேற ஆரம்பிக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பாக ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு கேடு உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுவது. இன்றைக்கு பிரிக்கப்பட வேண்டியவைகளை விட்டு விலகி வந்துட்டோன்னு சொன்னா ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய கேடகமாய் இருப்பார், மகா பெரிய பலனாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதற்கு பின்பு அதற்கு 17 வசனம் இப்படி 16 வசனம் சாரி 17 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது என்று சொல்லி, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி, உத்தமனாயிரு என்று சொல்லி. இன்றைக்கு நாம் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டுங்க. முதல் காரியம் விளக்க வேண்டியவைகளை நம்ம விட்டு விளக்குகிற வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு

என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேலையில 18:1 சொல்லுகிறது, மம்ரேய சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேலையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இது 3 புருஷர் அவனிடத்தில் எதிரே நின்றார்கள் என்று சொல்லுங்க. எதிரே நின்றார்கள் என்று சொல்லி ஆனால் விளக்க வேண்டியவைகளை விளக்குகிற வேலையில கத்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற வேலையில இது கூடார வாசல 3 புருஷர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், வருகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில 3 புருஷர்களும் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னார். அதாவது நான் என்னவென்று சொல்லுங்க, 3 புருஷர்கள் என்று சொன்னார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்து வந்து நம்மளை என்ன செய்ய ஆரம்பிப்பார், ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அதற்கு கீழே நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் அதே 18:10 வசனம் எப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவே, அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரனை இருப்பான் என்றார் என்று சொல்லி இருப்பார் என்று சொல்லி. கத்தருக்கு முன்பதாக நம்ம உத்தமமாய் நடக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்ம முழுவதுமாய் கத்தரை வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிறோமா, அல்லது முழுமையாய் கத்தர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன காரியத்துக்கு நான் அப்படியே நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைக்கு நான் அப்படியே நான் செவிசாய்த்திருக்கிறேனா, அல்லது இன்னமும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று சொல்லி அவன் நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். உங்களை நீங்களே கர்த்தருடைய வெளிச்சத்திலே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கத்து நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது நிறைவேற்றினார் என்று சொன்னார், அவர் கர்த்தருக்கு முன்பதாக செய்த பொறுத்தனைகளை ஆண்டவருக்கு முன்பதாக செய்யாமல் போனார். கர்த்தர் அவனை பிரித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வெளியிலே பிரித்து கொண்டு வந்தார். ஆனால் லோத்தை அவன் கூட்டி கொண்டு வருகிற வெளியினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இல்லை. அது நிமித்தமாக ஆண்டவரே சில பிரிவினைகளை கர்த்தர் உண்டாக்கினார். எதற்காக என்று சொன்னார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்குள் கர்த்தரவங்களை அழைத்து கொண்டு செல்வதற்காக சில பிரிவினைகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். அப்படி பிரிவினைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி, ஓகே ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சாலும் உங்க சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனா நாட்கள் வருங்க, நாட்கள் வரும். ஆண்டவர் நமக்கு என்று ஒரு உற்பவ கால திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் ஒரு உற்பவ கால திட்டத்தை

0: கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை பார்க்குவோம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துல, கடந்த வாரங்கள் முழுவதும் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்து வருகிறோம், தேவன் எப்படியாப்பட்டவர், ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம், தீர்க்காயுசோடு வாழலாம், சமாதானமாக வாழலாம், உயர்வாக வாழலாம், மேன்மையாக வாழலாம். சரியா? ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால், அவருடைய குணங்களை அறிந்து கொண்டால், அவருடைய தன்மைகளை அறிந்து கொண்டால், அவருடைய இரக்கங்களை அறிந்து கொண்டால், அவருடைய அன்பை அறிந்து கொண்டால், அவைகளெல்லாம் ருசித்து ரசித்து நம்ம வாழ்வோமானால் இந்த உலகத்துல பாதுகாப்போடு வாழலாம், பராமரிப்போடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடும் ஐக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் பெருக்கத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை கட்டிக்கப்பட்ட சரி, இன்றைக்கு ஒரு 10 காரியங்கள் தேவன் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவதாக, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து எப்படியாப்பட்ட தேவன், அன்பின் தேவன். ஒன்னியவான் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அன்பாக அல்ல, அன்பாகவே அப்படின்னு அந்த வே போடுறாங்க, அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3 அதிகாரம் 16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பரண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. யார் அன்புக்கு? இயேசுவின் அன்புக்கு எல்லையே கிடையாது. கரங்களை கட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நமக்கு உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக நம்ம பெற்ற தாய் மரிக்க முடியாது, நம்முடைய தாய் ரத்தம் சிந்த முடியாது. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒருத்தருக்கு ஏ குறிப்பு, பி குறிப்பு, ஓ குறிப்புன்னு இருக்கு. அந்த குறிப்பின்படி ரத்தம் கிடைத்தால் தான் அவனை காப்பாத்த முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கடா, போய் விலைக்கு வாங்கணும், ரத்தம் வாங்கணும், ரத்தம் வாங்கணும். யாராவது இறக்கப்பட்டு ஓசியா கொடுத்தா கிடைக்கும், ரத்த தானம் பண்றாங்க அநேகர். அவங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்ப ரத்தத்தை விலைக்கு வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கரங்களை தட்டிக்கிட்டோமா? 100 வயசு வரைக்கும் நீ உண்மையா வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, இயேசுவை போல வாழ்ந்தா, இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்தா, உனக்கு நான் கேரண்டி தாரேன், 100 வயசு வரைக்கும் வாழலாம், 120 வயசு வரைக்கும் வாழலாம். பாதியில சாக வேண்டிய அவசியம் கிடையாது. அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, பொய் பேசி, திருடி, ஏமாத்தி, பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா பாதி வயசுல செத்து போவான். அப்படித்தான் சாவு வரும். ஏன் அகால மரணம் வருது? ஏன் 30 வயசுல சாகுறான், ஏன் 50 வயசுல சாகுறான், ஏன் 55 வயசுல சாகுறான்? அவனுடைய பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். நான் கேரண்டி தர்றேன், நீ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா, 100 வயசு வரைக்கும் நீ வாழலாம். 100 வயசு வரைக்கும் எப்படி வாழலாம்? 100 வயசு வரைக்கும் ஆனாலும் கம்பியூட்டர் வண்டி அவசியம் இல்ல. ஓடி போய் பஸ்ல ஏறலாம், ஓடி போய் ட்ரெயின்ல ஏறலாம், ஓடலாம், நடக்கலாம், சுகத்தை தருவார். அல்லேலூயா. காலை பின் ஒரு மனுஷன் இருக்கான் வேகத்துல, அவன் சொல்றான், 80 வயசுல ஜாட்சி சொல்றான், நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், உண்மையா வாழ்ந்தேன், 40 வயசுல இருந்த பலன் 80 வயசுல இருக்கிறார். கரங்களை கட்டி கத்துறான். அல்லேலூயா. உபாகமம், உபாகமம் கடைசி அதிகாரத்தில் எழுதுறாரு, மோசை மோசை மரித்த போது அவன் கண் மங்கவில்லை, சரீரத்திலே பலன் குறுகவில்லை எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்வோம். ஏன்? கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழணும். ஏன்னா இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அவனை பிரியப்படுத்தி, இவனை பிரியப்படுத்தி, எவனையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை பிரியப்படுத்துங்க, இயேசுவை பிரியப்படுத்துங்க. நீங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம், இயேசுக்காக வாழுங்க. அல்லையா, வருமானம் வந்தாலும் சரி, வருமானம் வராம போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், இயேசுக்காக வாழுகிற வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் வாங்க வாழலாம். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே வராது. அல்லையா, வந்தா என்ன சலதோஷம் வரும், இருமல் வரும். நான் இந்த மாடக்குளத்துக்கு நடந்து போகையில சாயந்தரம் நடந்து போவேன், ஒரு மெடிக்கல் இருக்கு, அது ஒரு பாய் கடை. இந்த சலதோஷம் வரும்போது, இருமல் வரும்போது, சலதோஷம் வரும்போது சில நேரம் தண்ணியை மாத்தி குடிப்போம், அப்ப சலதோஷம் வரும் அந்த மழை காலத்துல. அப்ப ஒரு நாள் மாத்திரை வாங்கிட்டேன், மாத்திரை வாங்கிட்டு போனேன், போட்டேன். அதுக்கப்புறம் மாத்திரையே வாங்கல, இது வரைக்கும் ஒரு 6 மாசம் ஆச்சு, நான் எந்த மாத்திரையும் வாங்கல. சலதோஷமும் கிடையாது, இருமலும் கிடையாது, சளி தொல்லையும் கிடையாது, எந்த சொல்லியும் கிடையாது, மாத்திரையா வாங்கறது இல்லை. அதுல போகும்போது ஏன்னா ரோட்ல, மெயின் ரோட்ல, சார் சார் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், என்ன இப்ப மாத்திரை வாங்கவே கடைக்கு வர்றது இல்லைன்றாரு. அப்பவே அவன் என்ன நினைக்கிறியா, தொடர்ந்து நோயிலவே வாழணும்னு நினைக்கிறான் மனுஷன் உலகம். அப்ப நான் சொன்னேன், எனக்கு எந்த வியாதியுமே கிடையாது சார், மாத்திரை வாங்கல, மாத்திரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது சலதோஷம் வந்துச்சா அன்னைக்கு அதனால உங்களோட மாத்திரை வாங்கினேன் அப்படின்னு. அலலியா சொல்லுவோமா, அலலியா. ஏசி எல்லாரையும் அப்படித்தான் வாழ வைப்பாரு. இயேசுவை தேடுனா, நான் சொல்றேன், மருந்து நல்லது, மாத்திரை நல்லது, டாக்டர் நல்லது, ஆஸ்பத்திரி போறது தப்பு கிடையாது. ஆனால் இயேசுக்காக வாழும் போது அதுல இருந்து நம்மளை காப்பாத்துகிற தேவனாக இருக்கிறார், அதான் சத்தியம். அல்ல இல்லையா, இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள் அப்படின்னு, குணமாக்கப்படுவேன் அல்ல, குணமானீர்கள். என்னைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாக என்னைக்கு இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கே உங்க நோய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க பேய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க தரித்திரம் கடன் ஏழ்மை எல்லாம் சிலுவையில முடிஞ்சு. அதுக்கப்புறம், அதற்கு பிறகு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கடன், கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வியாதி? இயேசுவை தேடல, உலகத்தை தேடுறாங்க, பணத்தை தேடுறாங்க, சொத்தை தேடுறான், இயேசுவை தேடுறது இல்ல. இயேசுவின் பேரை வச்சுக்கிட்டான், ஆபிரகாம்னு பேரை வச்சுக்கிட்டான், ஈசாக்குன்னு பேரை வச்சுக்கிட்டான், யாக்கோப்புன்னு பேரை வச்சுக்கிட்டான், சார்லஸ்னு பேரை வச்சுக்கிட்டான். இப்படி பேரை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், ரியல் எஸ்டேட் பண்றான், புரோக்கர் பண்றான், ஊழியக்காரனே அதை பண்றான். ஊழியம்ன்ற பேர்ல பாஸ்டர் புரோக்கர் வேலை பண்ணுறாங்க. பாஸ்டர் சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறேன் சொல்றான், புரோக்கர் வேலை பார்க்கறான், ரியல் எஸ்டேட் வேலை பார்க்கறான், என்னென்னமோ வேலை பார்க்கறான். அல்ல இல்லையா, அப்ப இதுக்குத்தான் அவனுக்கு என்ன வருது, வியாதிகள் வருது, சாபம் வருது, கடன் வருது, தரித்திரங்கள் வருது, இதுதான் காரணம். ஆனா இயேசுவை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னா வேதம் சொல்லுது. அல்லேலூயா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ மீதியை நீங்க சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை நன்மை குறைபடாது, ஒரு நன்மை கூட குறைபடாது. மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும், எதற்காக பிடிக்கப்படணும், அதற்காக ஓடணும், அதற்காக வாழணும். அல்லேலூயா, அதுதான் உண்மையான வாழ்க்கை. இரண்டாவது, மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார், மன்னிக்கும் தேவன். மார்க்கு 2:5 மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். மார்க்கு 2:5 எடுப்போம், எடுத்து வாசிப்பு வசனத்தை. மார்க்கு 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய சாபத்தை எடுத்து போடுகிற தேவன், பாவத்தை மன்னித்து, என்னடா அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ரத்தத்தினால கழுவி பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் யோவான் 5:14 வாசிப்போம், யோவான் 5:14 எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 5:14 வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொத்தமானாய், அதிக கேடானது என்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அப்ப நமக்கு நோய் வர்றது காரணம் என்ன, பேய் வர்றது காரணம் என்ன, தரித்திர வீட்டுக்களை வர்றது காரணம் என்ன, நம்முடைய பாவம் அநியாயம், அதை விட்டு விலகுங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஏசியா திருக்கதரிசி 44:22 ஏசியா திருக்கதரிசி 44:22 என்ன சொல்றது பார்ப்போம். 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னிடத்தில் திரும்பு, பரவாயில்ல. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு அடிய பாச போச்சியும் நீ பாவம் செஞ்சிட்டா பாவத்தில் வந்து பரவாயில்லைன்றாரு. பரவாயில்ல, நீ என்னிடத்துல திரும்பு, உன்னை கார்மேகத்தை போல அகற்றுவேன், உன் பாவத்தை அகற்றி விடுவேன், மறுபடி உன்னை தட்டுவேன், மறுபடி உன் தலையை நிமிரை பண்ணுவேன், உயர்த்துவேன்னு சொல்றாரு. அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன், கைவிட மாட்டார். எபிரேயர் 8 புதிய ஏற்பாட்டில் எபிரேய ஆக்கியம் என்ன சொல்லுகிறான் பார்ப்போம். எபிரேயர் 8 திரும்ப கொள்ளுங்க. 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கு ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனம் இல்லைன்னா சாத்தான் வந்து நம்ம ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுவான். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படும். பரிபூர்ணம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். 3, வழிகாட்டும் தேவன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றார். சங்கீதம் என்ன சொல்றாரு? உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றார். சங்கீதம் 37 என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. கலங்கி தவிக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்து என்ன செய்யலாம்? எதிர்காலம் என்ன செய்யலாம்? ஒரு வேலை இல்லையே, ஒரு போதுமான வருமானம் இல்லை, கலங்குறீர்களா? உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்க. தோத்திரம் பண்ணுங்க, நல்லா தோத்திரம் பண்ணுங்க, புலம்பாதீங்க, கசந்து அழுகாதீங்க, தோத்திரம் பண்ணுங்க. அவர் வழியை உண்டாக்குவார். கற்பாறையில நீர் சுரக்க பண்ணுகிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானை பிரிய செய்து வழியை உண்டாக்குற தேவன், எரிகோ முதலை இடித்து தரைமட்டமாக்கி வழியை உண்டாக்குற தேவன், அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் ரத்தம் சிந்தி உங்களுக்கு வழியை உண்டாக்கியிருக்கிறார், வாழ்வை உண்டாக்கியிருக்கிறார், செழிப்பை உண்டாக்கியிருக்கிறார், ஆசீர்வாதத்தை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுதான் வழி. யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று மெய்யான மேய்ச்சலை கண்டடைவான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் வழி, இயேசு தான் வழி. இயேசு வழியில நடத்தும் போது அவர் வழி நடத்துவார், பாதையை காட்டுவார், தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. அவர் வழிகாட்டும் தேவன். 4, விசாரிக்கும் தேவன். விசாரிக்கும் தேவன். 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது பாப்போம். 1 பேதுரு 5:8 வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுக்கு மேல 7 வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன். என்னை விசாரிக்க யாருமே இல்லையா? என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? கவலையே விடாதீங்க. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவார், ஏந்துவார் சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடாத தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மூப்பிட்டோம். ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியம், கண்டிக்கிற தேவன். கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டித்து உணர்த்துவார். அத தேவன் கண்டிக்கும் போது சிச்சையினால கண்டிப்பார், உபத்திரவத்தினால கண்டிப்பார். அதனால உபத்திரவத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சிச்சையை பார்த்து பயப்படக்கூடாது, எச்சரிக்கையை பார்த்து பயப்படக்கூடாது. கண்டிக்கும் போது, தேவன் கண்டிக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அவர் பாவத்தை குறித்தும், யோவான் 16:8, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப கண்டித்து உணர்த்தும் போது அந்த கண்டிப்பு எப்படி வரும்? ஒரு உபத்திரவமா இருக்கும், ஒரு பிரச்சனையா இருக்கும், யாராவது நம்மளை சொந்தக்காரங்களை பகைப்பாங்க. இதெல்லாம் தேவன் கண்டிக்கிற அடையாளங்கள். என்னது? நல்ல நண்பன் நம்மளை பகைப்பான், கண்டிக்கிற அடையாளங்கள். நல்ல உதவி செய்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க, தேவனுடைய கண்டிப்பு. நல்லா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரதர் அவ்வளவுதான், இனிமேல எங்களால உதவி செஞ்சாரு. கண்டிக்கிற தேவன், கண்டிப்பு, எச்சரிப்பு. நல்லா பழகிட்டு இருப்பான், நல்ல நண்பனா இருப்பான், அவன் நம்மளோட பகைச்சிருவான். இதுதான் தேவனுடைய கண்டிப்பு. உபத்திரமும், பசியா இருக்கும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும், தேவனுடைய கண்டிப்பு. ஆகார கோலை அவர் நிறுத்துவார், தடைகளை மாற்றுவார். நல்ல பைப்புல நல்ல தண்ணி வந்து இருக்கும், திடீர்னு தண்ணி வராம நின்று போகும், தேவனுடைய கண்டிப்பு. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, அவங்க வராம நின்றுவாங்க, அது தேவனுடைய கண்டிப்பு. அதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு வரும். என்ன அவங்க அப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க அப்படி அவன் நினைக்க கூட, தேவனுடைய கண்டிப்பு. வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்களும் சமாதானமாக வருவார்களாம். கரங்களை தண்ணி கர்த்தரம் கொடுத்துமா. அப்ப மறுபடியும் நம்மளை நல்லவர்களாய் மாற்றும் போது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது, நம்மளை விட்டு போனவர்கள் மறுபடியும் வருவார்கள். வராத தண்ணி மறுபடியும் வரும், நின்று போன ஆப்பரின் காணிக்கையெல்லாம் மறுபடியும் வரும், கொடுத்து உதவி செய்வர்கள் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், மறுபடியும் நம்மிடத்து வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிப்பை, தேவ எச்சரிப்பு. என்ன தடையாயி போச்சு? திடீர்னு வேலை இல்லாம போச்சு? திடீர்னு வந்தவங்க எல்லாம் நின்றுட்டாங்க, கொடுத்தவங்க எல்லாம் நிறுத்தி விட்டாங்க. இதெல்லாம் அவங்களா நிறுத்தல, தேவன் பிரேக்கி போட்டிருக்கிறார். உன் வழி, உன் இருதயம் வேற பக்கம் போகுது, உன் இருதயம் வலிவு வேற பக்கம் போகுது, விக்கிரக ஆராதனைக்கு போகுது. மனுஷனை பிரியப்படுத்த போற, அவனை பிரியப்படுத்த போற, அவங்களை பிரியப்படுத்த போற. அதனால தேவன் உனக்கு வந்த வருமானத்தின் வாசல்களை பூட்டுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 3:8, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடிக்கு என் வசனத்தை கைகொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை கட்டி கத்தரம் கொட்டுவான். எப்ப வசனத்துக்காக வாழும் போது, வசனத்தின்படி வாழும் போது, யார் வந்தாலும் சரி, வராட்டியாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியாலும் சரி, எனக்கு எதுவுமே இல்லாம போனாலும் சரி, எனக்கு இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் எனக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், கண்டித்து உணர்த்துகிற தேவன். 6, சாந்தமுள்ள தேவன். சாந்தமுள்ள தேவன், அவர் அமைதி உள்ள தேவன். அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார், அமைதியா இருப்பார். 11, மத்தேயு 11 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11, மத்தேயு 11 என்ன சொல்றார் பாருங்க. உருக்கத்தோடு அழைக்கிறார். மத்தேயு 11:28-29 வரைக்கும் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. சாந்தமா இருக்கிறேன், நான் சாந்தமா இருக்கிறேன். ஏன்ட்ட வாங்க, உங்க கஷ்டத்தை ஏமால வச்சு விட்டுருங்க, உங்க கடினத்தை ஏமால வச்சு விட்டுருங்க, உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நல்ல தூக்கம் தூங்குவீங்க, சுகத்தோடு இருப்பீங்க. நல்ல வேலை, இளைப்பாறுதலா வேலை. நல்ல ஒருத்தனுக்கு வேலைக்கு போனா கூட தப்பி ஏன் அவசரப்படுற, செய்யுண்டுவான், அவதான் நல்ல இடத்துல கொண்டு போவார். நம்ம வேலை முதலாளிக்கு பயந்து பயந்து வேலை செய்வான். என்ன சொல்லிடுறாங்களோ, எது சொல்லிடுறாங்களோ, வேலையை விட்டு நிறுத்தோட அந்த முதலாளி பார்ப்பான், அந்த தம்பி ஏன் இப்படி அவசர அவசரமா மெதுவா, அது ஓன் தோட்டம் மாதிரி ஓன் வீடு மாதிரி மெதுவா வேலை செய்ய, நல்லா ரெஸ்டடு, நல்லா தண்ணி குடிச்சுக்க, நல்லா சாப்பிட்டுக்க, உடம்ப பாத்துக்க அப்படின்ற முதலாளிகிட்ட வேலையை கொண்டு போவார். இந்த உலகத்துல இருக்கிற முதலாளிகளை பார்க்கலாம், முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி, புத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் புத்திபதி, டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானர், ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஆராய்ச்சியை கொடுக்கிறவர், கலெக்டர்களுக்கெல்லாம் கலெக்டர், மந்திரிகளுக்கெல்லாம் மந்திரியா இருக்கிறவர், பிரதமருக்கெல்லாம் பிரதமரா இருக்கிறவர். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளியா இருக்கிற இயேசு. இயேசுக்காக வாழும் போது, இயேசுக்காக வேலை செய்யும் போது இளைப்பாறுதலான வேலையை கொடுப்பார், இளைப்பாறுதலான சமாதானத்தை கொடுப்பார், இளைப்பாறுதலான வாழ்வை கொடுப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். சொல்லுங்க, இயேசு நல்ல தேவன், இயேசு நல்ல தேவன். நீங்க புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லையா, எனக்கு என்ன திறமைங்க இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கிறேன், அடிக்கடி சாட்சியில சொல்லுவேன், 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நான் எங்க சாட்சி சொன்னாலும் இதை சாட்சியை சொல்லிடுவேன், எங்க செய்து கொடுக்க போனாலும் இதை சாட்சியை சொல்லுவேன். ஒரு முறை கடந்த சில வார வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் சாட்சியை முடிச்ச என்னிடத்துல வந்தார். பாஸ்டர், பெரிய பட்டதாரிகள் கூட, பிஏ படித்தவர்கள் கூட, பல வருஷங்கள் பிடிஐ பைபிள் காலேஜ் படிச்சவங்க கூட, பைபிள் காலேஜ் புரொஃபசர் கூட, பைபிளை திறக்காம இப்படி மணிக்கணக்கா வசனத்தை சொல்ல முடியாது. ஆனா நீங்க பைபிளையே திறக்காம ஒரு மணி நேரம் மழை பெஞ்சது மாதிரி பிரசங்கம் பண்றீங்க, வசனத்தை மனப்பாடமா சொல்றீங்க, யாரையுமே குற்றப்படுத்தாதபடிக்கு, யாரையும் குறை சொல்லாதபடிக்கு, ஒரு மணி நேரம் வசனமா உங்க வாயில வருது. அதனால இந்த புரொஃபசர், டாக்டர் பட்டம் வாங்கினவங்க, ரெவரண்டு, போதகரு, பிசப்பு, இவங்களை பார்க்கலும் அதிகமான திறமை உங்கள்கிட்ட ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இனிமேல் இந்த 4ஆம் கிளாஸ் படிச்சவன் சொல்லி வெளியில சொல்லாதீங்க பாஸ்டர், அது அசிங்கமான வார்த்தை அப்படின்ட்டார். அல்ல இல்லையா, நான் சொன்னேன், எப்படியா பட்டவனை, எப்படியா பட்டவனாக உயர்த்துகிற தேவன் என்பதை மற்றவனுக்கு சொன்னா தானே தெரியும், சொன்னா தானே தெரியும். அல்லேலூயா. சாட்சியை மறைக்க கூடாது, அடிமட்டத்தை மறக்க கூடாது, ஆரம்பத்தை மறக்க கூடாது, அற்பமான ஆரம்பத்தை குழி தோண்டி புதைக்க கூடாது. அல்லேலூயா. ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே. அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரைப்படுத்துவோம். அல்லேலூயா. சாந்தமுள்ள தேவன். 7வது காரியம், பிரமிக்க செய்கிற தேவன், பிரமிக்க செய்கிற தேவன். லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா ஐந்து எடுப்போம். வேதம் எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா 5 எடுங்க. ஏன்னா வசனத்தை வாசிக்கணும். லூக்கா 5 9:12 வாசிக்கிறேன். 9:12 அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பிரமித்தார்கள். ஒண்ணுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இரா முழுவதும் பிரயாசப்படுறாங்க, படகு வறுமையா இருக்கு, வாழ்க்கையில தோல்வி. ஆனா இயேசு வந்தார், கடல்ல மீனை பிடித்தார்கள், தள்ளி போடுங்கண்டாரு, ஆலோசனை கொடுத்தாரு. அதான் சொன்ன, வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், இறங்குறவர். எத்தனை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம்ல. இப்ப இவங்க வறுமையா இருக்கும் போது இயேசு வந்தார், வழி காட்டுறாரு, வலையை தள்ளி போடுப்பா, வழி காட்டுறாரு, போதிக்கிறாரு, வலையை தள்ளி போடு, ஆலோசனை சொல்றாரு. ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு வலையை போட்டாங்க, இழுக்க முடியாத அளவுக்கு மீன், கரங்களை தட்டி கட்டணும். பிரியமான சகோதரி சௌரிய, உங்க வாழ்க்கை வறுமையா இருக்கிறதா, தோத்து போனன்ற நிலையில இருக்கிறீங்களா, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறீங்களா, இன்னைக்கு நீங்க வறுமையா இருக்க, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஒன்பதாவது மாசம் முடிஞ்சு பத்தாவது மாதத்துல பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வங்கி கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க பைய நிரம்பி இருக்கும், உங்க வீடுல களஞ்சியங்கள் நிரம்பும். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவுக்காக வாழ ஒரு பொறுத்தனை பண்ணுங்க, அர்ப்பணிங்க. நான் வாழ்ந்தா இப்படித்தான் வாழ்வேன், ஏனாதாரன் வாழ மாட்டேன், பெயருக்கு வாழ மாட்டேன், மனுஷரை பிரியப்படுத்தி வாழ மாட்டேன். யாரு வர்றாங்க வரல, அதை பத்தி கவலை, நான் இயேசுக்காக வாழுவேன். வாழ்க, பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை பிரமிக்கத்தக்க விதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சாமு சான் இருக்கல்ல, படிப்பு வரல அப்படின்னு புலப்பிட்டு இருந்தான், காசு எடுத்துட்டு போய் சாப்பிடறான்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சில் அவங்க ரெண்டு பேரையும் வாலண்டியில் சேர்த்துக்கிட்டாங்களா, போன வாரத்தில் இருந்து வாலண்டியா சேர்த்துக்கிட்டாங்க. சனிக்கிழமை மட்டும், சனிக்கிழமை ஷேர் போடுறது கூட்டுறது அதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப அந்த வாலண்டியர் சேர்ந்தவன் பூராமே பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய வேலையில் இருப்பான் அந்த சர்ச்சு கட்டின காலத்துல இருந்து. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்களா, 200 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி என்ன வேண்டாலும் ஆர்டர் பண்ணலாம், பிரியாணியோ சிக்கனோ கறியோ எது வேண்டாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த சேர் பண்ணும்போது. அப்ப சாமுக்கு சொல்லிட்டாங்களா, அவங்க அப்பா என்ன வேண்டாம் நீ ஆர்டர் பண்ணிக்கிடா சாப்பிட, நல்லா பிரியாணி சிக்கன் சாப்பிடல, இப்ப பிரச்சனையே கிடையாது, அவன் காசு திருட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வேலை செஞ்சா ரெண்டு பேர் முழுச்சம்பளத்துக்கு கொடுத்தாங்க, அந்த ராஜபாண்டி ராஜகுமார்னு சொல்லி அவங்க வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் செய்யற வேலைய சான் ஒரு ஆள் செஞ்சு விட்டானா, ஆபீஸ் ஸ்டாஃபே பூரா மரண்டாங்களாம். அவங்க இது கேமராவில் பார்த்துட்டு பிரமிச்சுட்டாங்களாம். எல்லாரும் ஒரு வாழியில தான் தண்ணி ஓடுவோம், குண்டே ரெண்டு வாழியில தண்ணி ஓடு வரானா. அல்லேலூயா. இத கேமராவில பார்த்துட்டு ஆபீஸ் ஸ்டாஃப்களே மறந்து போனாங்களாம், ரெண்டு ஆள் செய்யற வேலையை வர. அப்ப தேவன் வந்து நம்மளை பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது, படிக்கல இவன் சரி இல்லை இவன் ஒண்ணும் செய்யல அப்படின்னு தேவன் எழுத்து கொள்ளுவார். அல்லேலூயா. பிள்ளைகள் வந்து தேவனுடைய பிள்ளைங்க, ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிள்ளைகள், அது படிப்பை கர்த்தர் பார்த்துக்குருவார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவார், திறமைகளை கர்த்தர் தருவார், வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். அதுல ஆரம்பத்துல இருந்து சர்ச்சில் சேர் போட்ட வாலிபர்கள் பூரா அவன் படிச்சு படிச்சு பெரிய ஆளுகள் ஆகி பெரிய பெரிய வேலையில இருக்கிறான். நீ கார்ல வர்றான், ஆராதனைக்கு கார்ல வர்றான். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு அவனை கர்த்தர் உள்ள ஊழியத்துக்கள் திட்டம், ஊழியம் செய்யறதுதான், சபையை கூட்டுறது சேர் போடுறதெல்லாம் ஊழியம். இந்த சபை கட்டினதுல இருந்து பிள்ளைகள்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தங்குவாங்க, போவாங்க. ஒரு நாள் கூட ஒருத்தன் கூட இந்த சபையை கூட்டினா ஆசீர்வாதம் எப்படி வரும், ஆசீர்வாதம் எப்படி வரும்? அப்ப அந்த ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு, ஊழியம் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போட்டோம். எட்டாவது காரியம், மீதம் எடுக்க செய்கிற தேவன், அவர் பேர் இயேசு, கரங்களை தட்டிக்கிறது மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க வறுமையா இருக்கலாம், இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது, இயேசுவை தேடும் போது, இயேசுக்காக வாழும் போது உங்க வாழ்க்கையில மீதம் இருக்கும், பணம் மீதம் இருக்கும், கடன் இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, ஏழ்மை இருக்காது, தோல்வி இருக்காது, உங்க பணம் மருத்துவத்துக்கு போகாது, நீங்க சாப்பிட்டதுக்கு போக மீதி உங்க போஸ்ட் ஆஃபீஸ் கணக்குல இருக்கும், வங்கி கணக்குல இருக்கும், உங்க பையில இருக்கும், உங்க வீட்டுல பீரவுல இருக்கும். மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6 திருப்புங்க, யோவான் 6 வசனத்தை வாசிங்க, வசனத்தை மைண்ட்ல ஏத்துங்க, ரீசார்ஜ் பண்றது மாதிரி வசனத்தை உங்க மண்டையில ஏத்துங்க. யோவான் 6 வசனம் 12-13, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் அவருடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5-5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளாலே 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம், குறைவுகளை நிறைவாக்குற தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், ஒரு குறையில்லாமல் ஆக்குவார். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார், மகிமையிலும் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை கும்பிடுவோம். அவர் நிரம்பி வழியை செய்கிற தேவன், மீதம் எடுக்க செய்கிற மீதம் இருக்கும். உங்க வீட்டுல சாப்பாடு மீதம் இருக்கிறத போல பணம் மிச்சம் இருக்கும், என்ன செய்வார் ஏது செய்வார்னு கவலை இல்லை. அதுதான் சீட்டு கடன் எல்லாம் முறிப்பார். சீட்டு கடன், பண்டு கடன், தவண கடன், குழு கடன் எல்லாம் நாசமா போச்சு. அல்லேலூயா. மிதிக்கிற தரித்திர பிசாசுகள் சீட்டு கடனை ஏசுப நாமத்துல மிதித்து நிராகரிக்கிற, பண்டு கடனை ஏசுப நாமத்துல சபித்து நிராகரிக்கிற தரித்திர பிசாச்சு, குழுக்கடை, தவண கடை, வட்டி கடை, எந்த கடன்கள ஆவியை ஏசுப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறேன் சொல்லணும். பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்குங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். பிசாசு கடன்கார, வட்டி கடன் ஒரு பிசாச்சு, தவண கடை ஒரு பிசாச்சு, குழுக்கடை ஒரு பிசாச்சு, பண்டு கடை ஒரு பிசாச்சு, சீட்டு கடை ஒரு பிசாச்சு. இந்த பிசாச்சை இயேசுவ நாமத்தில் நிராகரிக்கிற பிசாச்சுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பள அவன் விட்டு ஓடி போவான். யாக்கோப்பு 4:7. அல்லேலூயா. இப்ப கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன்களை கட்டி கத்தரங்கம் படுத்துங்க. அல்லேலூயா. எவன்டே போய் கை கட்டி நிக்காத வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கடனே இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஏன் தூக்க வரல, தூக்க வர மாட்டேங்குது. அந்த கடன் என்ன செய்வேன், இந்த கடன் என்ன செய்வேன், அதை எப்படி கட்டுறது? கடன் இருந்தா தூக்கம் வராது, அதான் ஒரு பெரிய வியாதி. சும்மா இல்ல, தூக்கமே வரலையா? கடன் இல்லாம இருந்து பாருங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் வாங்கி பழக கூடாது, கடனே வாங்க கூடாது. அல்லேலூயா. அவர் போஷிப்பார். சாப்பாட்டு சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் கடை வாங்க கூடாது. சங்கீதம் 37:25 தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனுமா இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனுமா இருந்தேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக அலைந்து திரிவதில்லை. பிரியாணி சாப்பாடு அவர் கொடுப்பார். பிரியாணி சாப்பாடு யாரு கொடுக்கிறது? இயேசு கொடுப்பார். பிரியாணி சாப்பிடுறீங்கல்ல, யாரு கொடுக்கிறது? நீங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடு. இயேசு கொடுக்கிறார். சிக்கன் யாரு கொடுக்கிறது? இயேசு கொடுக்கிறாரு. அதை சம்பாதிக்க எங்களுக்கு பலன் எப்படி தராரு? இயேசு கொடுக்கிறார். இயேசுக்காக கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சாப்பாடு கொடுக்கிற இயேசு, பிரியாணி கொடுக்கிற இயேசு, மீன் கொடுக்கிற இயேசு, 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க செய்கிற இயேசு, அவர் உயிரோடு இருக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா. மீதம் எடுக்கிற இயேசு. 9 முக்கியமான வசனம், தீர்க்காயசை பெருக பண்ணுகிற தேவன். சங்கீதத்துக்கு வருவோம். உபாமம், உபாமம் 34, உபாமம் 34:7.
1: மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான், அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயசு வரைக்கும் மோசே மரித்தார். சங்கீதம் 90 அவனே சொல்றான், 70 வயசுல செத்து போவேன் அல்லது கர்த்தருடைய கிருபையினால 80 வயசுல செத்து போவோம்னு சொல்லி 90 சங்கத்தை அவனே ஜெபம் பண்றான், அவனே அறிக்கை எடுக்கிறான் 90 சங்கத்துல. ஆனா 70 வயசுல 80 வயசுல செத்து போவோம்னு சொன்னவன 120 வயசு வரைக்கும் வச்சிருந்தார். கரங்களை தெரிய கர்த்தர் ஒண்ணுவான். ஏன்? கர்த்தருடைய கிருபை. அவன் கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால, அவன் கர்த்தருக்காக ஓடினதுனால, அவன் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணதுனால. அல்லேலூயா. தீர்க்காயசை பெருக பண்ணிடுவான். சங்கீதம் 13 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 13 எடுங்க. சங்கீதம் 13. சங்கீதம் 13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 4-5 வசனங்கள். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அவன் என்னை மேற்கொள்ள முடியாது, சத்ரு என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்றாரு. சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பார்ப்போம். சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பார்ப்போம். 92:15 என்ன சொல்றாரு? முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமயமா இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதான் சொன்னேன்ல, 80 வயசானாலும் நடக்க முடியும், ஓட முடியும், ஓடி போய் பஸ்ல இருந்து கம்பு உண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வயசான தள்ளாடிட்டு கம்பு உண்டுவார்ல, இந்த கம்புன்ற நிலைமையே நமக்கு வராது. ஆமென் சொல்லுவோமா. முதிர் வயதிலும் பசுமையா இருப்பேன்னு வேதம் சொல்லுகிறது.
0: 92:10 சங்கே 92:10
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேக முகங்களை முறித்து தீர்க்காட்சியை பெருக பண்ணும். ஆமீன் சொல்லுவோமா? ஏசாயா 46 எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி 46:46 46:3-4 யாக்கோப்பின் சந்ததியாரே சொல்றாரு, யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கரங்களை தட்டி கத்துறோம். தாயின் வயிற்றுக்குள்ள, நீங்க வயிற்றுக்குள்ள இருந்த போது, வயிற்றுக்குள்ள இருந்தபோது நீங்க சாமு வந்து ஆஸ்பத்திரியில பறக்கும் போது நாங்க வந்து நல்லபடியா பறக்கணும்னு அழுதோம். நல்லபடியா பறக்கணும், எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அழுதோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் அழுதுருக்கும். அவன் ஜானுக்கு அந்த மாதிரி அழுதும். எப்படி ஆயிலும் பிறக்குறது, ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு நைட் எல்லாம் டேபிள்ல உட்காந்து அழுதும் ஆஸ்பத்திரியில. ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டான், அல்ல இல்லையா? புரியுதா? அப்ப ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிற தேவன், செபத்தை கேட்கிற தேவன், நம்ம விரும்புகிறத அவர் செய்வார், அல்ல இல்லையா? ஆம்பளை பிள்ளைவனா ஆம்பளை பிள்ளை தருவார், பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை தருவார், எதை கேட்டால் அவர் தருவார், அல்ல இல்லையா? அப்ப ஏசாயா 46:3 உங்க தாயின் கருவில் இருக்கும் போது உன்னை தாங்கினேன், பிறக்க போதும் தாங்கினே, பாலிவனா இருக்கும் போதும் தாங்கினே, முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், நரை மதிலானாலும் உன்னை தாங்குவேன். நீ பசுமையும் புஷ்டிமா இருப்பாய். எப்படி? அவருக்கு செவி கொடுத்தால், அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால். எப்படி வாழ்ந்தால்? அப்படி கிடையாதுங்க. தயவு செய்து மனம் திரும்பிக்கங்க, தயவு செய்து உங்களை புரிஞ்சுக்கங்க, பிரசங்கத்தை கேட்டு அசட்ட பண்ணாதீங்க. வாரந்தோறும் வசனத்தை தேடுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை பாடுங்க. அந்த மாதிரி செய்யுங்க. செல்லுல யூடியூப்ல செய்திகளை கேளுங்க, ஒரு சாய்ஸ் மாரி செய்தியை கேளுங்க. இந்த மாதிரி நல்ல பிரசங்கிகளை செய்திகளை கேளுங்க, அல்ல இல்லையா? நான் சொல்றேன், யூடியூப்ல செய்தி கேட்டா நல்ல செய்தியை கேட்கணும், அல்ல இல்லையா? கண்ட செய்திகள்லாம் கேட்க கூடாது. கண்ட ஊழியக்காரன் செய்தியெல்லாம் கேட்டா கெட்டு போவா. நல்ல செய்தியை கேளு. நல்ல செய்திகளை பார்த்து நம்ம மனம் திரும்பும்படி, ஆசீர்வதிக்கும்படி, பிரயோஜனமான வேதத்தை பதித்து பகுத்து உண்மையாய் போதிக்கிறவங்களுடைய செய்தியை கேளுங்க, அல்ல இல்லையா? அப்ப பலனடைவீர்கள், உயிரடைவீர்கள். கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது, அல்லேலூயா. கடைசியாக மரணம் வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். எப்ப வரைக்கும்? மரணம் வரைக்கும். முதிர் வயதானாலும் மரணம் வரைக்கும். சங்கீதம், சங்கீதம் 48, சங்கீதம் 48 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 48 பக்கம் 699-48 சங்கீதம் 48 14 வசனம், கடைசி வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். மரணம் வரைக்கும் நடத்துவார். அவர் கைவிடாத தேவன். இன்னொரு ரெண்டு வசனத்தை வாசிப்போம். 118 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் நம்மள மரணம் வரைக்கும் நடத்துறா? நாம என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லப்படுது. 118 சங்கீதம் 118 எடுத்துக்கொள்ள, பக்கம் 745 17-18 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும்
0: என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தண்டனைகள் வந்தது, ஆனா சாக விடாம வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கும்பிடுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பத்து காரியங்களை நீங்க நினைவுல கொள்ளுங்க. இந்த பத்து காரியங்களை தியானிங்க, மறுபடியும் தியானிங்க. அன்புள்ள தேவன், மன்னிக்கும் தேவன், வழிகாட்டும் தேவன், விசாரிக்கும் தேவன், கண்டிக்கும் தேவன், சாந்தமுள்ள தேவன், பிரமிக்க செய்கிற தேவன், மீதம் எடுக்கிற செய்ய தேவன், தீர்க்காட்சியை பெருக பண்ணுகிற தேவன், மரணம் வரைக்கும் நம்ம நடத்துகிற தேவன், பத்து காரியங்களை தேவன் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, இரவும் பகலும் வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசிங்க. நான் சொல்றேன், எந்த நண்பனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பணத்துக்கு அடிமை ஆயிராதீங்க, மனிதர்களுக்கு அடிமை ஆயிருங்க. நீங்க ஒரே ஒரு நபருக்கு தான் அடிமை, இயேசுவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். இயேசு சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், ஒருவனுக்கும் அடிமை இல்லை. வசனத்துக்கு அடிமையாங்க. இரவும் பகல் வேதத்தை வாசிங்க, வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அவங்க டிவி பார்க்கும்போது, யூடியூப் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கண்டனமா பேசாதீங்க, கடிந்து கொண்டு பேசாதீங்க. அவங்க அன்பா பேசி அவங்க இருதயத்தை, அவங்க கவனத்தை கர்த்தருடைய வசனத்து பக்கம் திருப்புங்க. அன்பா திருப்பி வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்ல கொடுங்க. அவர்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எழுந்திருங்க, ஜெபிக்க போறோம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தகப்பனே, உமை தோத்தரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமை தோத்தரிக்கிற ஆண்டவரே, சபை குடி வருதலை நீராண்டவர் செய்த சனங்களை கொண்டு வந்திரே, சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்களுக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் குழுவாக கூட்டமாக கூடி, இந்த சிறு மந்தையாக கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய், நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீர் செய்த கிருபைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்தை கொள்ள நடத்தினீரே, உம்மை நன்றி அப்பா. பத்து காரியங்கள் நீர் எப்படியாப்பட்டவென்று உம்முடைய குணங்களை அறிந்து கொள்ள செய்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறவரே மக்கள் தோத்துறோம், எங்கள் மேல் தயவா இருக்கிறவரே மக்கள் நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் சபையின் மேல் கவனம் வைத்திருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையில கவனம் வைத்திருக்கிறீர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். எங்கள் மேல் இரக்கமா இருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம், உடைய அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துறோம், உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம், உடைய குணங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல், எங்கள் சபையின் மேல் விசுவாச மக்களை நீ நேசிக்கிறீர். கர்த்தாவே, இந்த சபையை சுற்றில் இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்களுக்காய் நன்றி. கூட்டம் கூட்டமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட போறார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிறீர், உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஒரு மிகப்பெரிய சபையை நீர் கட்டப்போகிறீர், அதற்காய் நன்றி. நீர் கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி. நீர் கொடுத்த நல்வாழ்வுக்காய் நன்றி. நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், விசுவாச மக்களுக்காய் நன்றி செலுத்துறோம். எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காய் நன்றி. உடைய வார்த்தை கடந்து போறதுக்காய் நன்றி. உடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்காய் நன்றி. கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி ஆளும்படி என்னை கிருபையினால் நிரப்புனவரே மக்கள் நன்றி. பரிசுத்த அக்னினால் நிரப்பி இருக்கிறவனுக்கு நன்றி. பரிசுத்த அவருடைய அக்னி அளவில்லாமல் தரத்துல ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றி. கிருபையின் ஆவி ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றி. உடைய வல்லமை ஊற்றப்படுகிறதுக்காய் நன்றி. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பத்தி எரிய வேண்டும் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. 1, 30, 60, 100, 1000 பெருக பண்ணுகிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சின்னவன், ஆயிரமும் பெரியவன், பலத்த சாதி மாவான், கர்த்தராகிய நான் இவைகளை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்லி இருக்கிறீர். உடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற உமக்கு நன்றி. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகமாக்குறீர், அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். இயேசுவே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி. உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. சபை மக்களை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சிறுபிள்ளைகளை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். முதியோர்களை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்களை கூட்டி சேர்க்கிறவர் மக்கள் நன்றி. கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கிராமங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட போறதற்காக நன்றி. நற்செய்தி ஊழியர்களுக்காய் நன்றி. கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திர ஜெப ஊழியர்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, வீட்டு கூட்டங்களுக்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே. கர்த்தாவே, சீசர்களை எழுப்புகிறீர். கர்த்தாவே, அக்னியை போடுகிறீர். உமக்கு நன்றி. ஆடியோ வாயிலாக செய்தியை கேட்கிற மக்களை நீர் தொடுவீராக. ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய குணங்களை அறிந்து கொள்ள வெளிப்பாடுகளை தருவீராக. கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி அபிஷேகத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி வார்த்தைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துகிறீர், அதற்காய் நன்றி. இப்படி வார்த்தையை மகிமைப்படுத்த நேருமக்கு நன்றி. எங்கள் ஜபங்களுக்கு நேர் பதில் கொடுத்திருமக்கு நன்றி. எல்லா துதி கணம் மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரட்சகரமா இருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவுலமையோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட அன்பும் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட ஆடியோ வாயிலாக செய்தியை கேட்கிற எல்லா மக்களோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும்.

0: அலேலுயா அலேலுயா அலேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped. Recording in progress.
2: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 14th of September 2026, and the topic for today is Let Your Light So Shine. The opening scripture is taken from Matthew 5 verses 14 to 16. You are the light of the world. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. Jesus said that you are the light of the world. Light doesn't argue with darkness. It simply shines. This means when you're kind, loving and truthful, you bring God's light to others. Your light shines through your words and actions. When you help someone, tell the truth, forgive, or talk about Jesus, you are shining. The Bible says, a city set on a hill cannot be hidden. Matthew 5 verse 14. So always let your light shine. The Bible also says, arise, shine, for thy light is come. In Isaiah 60 verse 1. Let others see Christ in you by the way you live every day. Hallelujah. Let's look into another scripture from Isaiah 60 verses 1 to 3. Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. And the Gentiles shall come to thy light, and kings to the brightness of thy rising. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear precious Father, thank you for making me a shining light in my world. Through me, others see your love and come to know you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, செப்டம்பர் மாதம் 14 தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5 வசனங்கள் 14 16 வரை பார்ப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். வெளிச்சம் இருளோடு சண்டையிடுவதில்லை, அது வெறுமனே பிரகாசிக்கிறது. அதுபோல நீங்கள் அன்பாகவும் இரக்கமாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளும் போது மற்றவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை காட்டுகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது, உண்மையை பேசும் போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது, அல்லது இயேசுவை பற்றி அவர்களிடம் சொல்லும் போது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதாகமம் மத்தேயு 5:14 சொல்கிறது. ஆகையால் எப்போதும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். மேலும் வேதாகமம் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று இசை 60 வசனம் 1 சொல்கிறது. நீங்கள்

உதயத்தின் பிரகாசத்துக்கும் நடந்து வருவார்கள். ஹாலேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பும் அருமையுமான பிதாவே, என் உலகத்தில் என்னை பிரகாசிக்கும் வெளிச்சமாக்கியதற்காக உமக்கு நன்றி. என் மூலமாக மற்றவர்கள் உம்முடைய அன்பை கண்டு உம்மை அறிந்து கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow.

ஆமீன் ஆமீன். இன்று 14ஆம் தேதி, 9ஆம் மாதம், 14ஆம் தேதி, ஐப்பசி மாதம், 14ஆம் தேதி, செப்டம்பர் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்கு செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி தருவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தருகிற வசனம், சங்கீதம் 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே நாளை ஒப்புவிப்போம், அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 20, எஸ்ஐக்கியல் 10, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் லூக்கா 6வது அதிகாரம்.

0: நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவார், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு இவ வார்த்தை நற்சிந்தனை தேவனுடன் ஒரு நிமிடம் வாக்கு தத்துவம் இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை அபிஷேக ஆராதனையிலே இணைய போகிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவித திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்துவார். ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடும் வழி நடத்துவார். அந்த அதனாலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்து வருகிற ஊழியரையும் பரிசுத்தாவியனவர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே தொடர்ந்து அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். தேவ ஊழியர் சகோதரி சுஜாதா ஆனந்தராய் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அபிஷேக ஆராதனையிலே வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமே. இந்த வேளையிலும் அவருக்கும் வரவேற்போம். புதிய வாரத்தின் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரீஸ்லோட்டம்மா, ஆமேன். நெஞ்சுக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
1: ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனையே மத் துதிக்கிறோம். உண்மையே உறுதியாக பெற்றி கொண்டிருக்கிற மனதவுடையவர்களை நீ பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன பாராச்சா. தேவனுடைய ஆவியானவர்னால் தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. கல்லான எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களாக மாற்றப்படுகிறதுக்காக சூத்திரம் நன்றி ராஜா. தேங்க்யூ. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் பாதைக்கு ஆண்டவரே நீர் வழியாயிரும் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு சத்தியமாயிரும், எங்களுக்கு ஜீவனாயிரும் ஆண்டவரே, எங்களுக்கு உயிராயிரும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்முடைய உறவாயிரும் ஆண்டவரே, எங்களுடைய உணர்வுகளை ஆளும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களும் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் கரத்திலே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. மூன்று ஜோவான்லே சொல்லப்படுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லி அங்கே ஜோவான் அந்த நிருபத்தில் எழுதுகின்ற பொழுதுல இந்த வார்த்தையை சொல்லுகிற, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆத்துமாவிலே சித்தம் செய்கின்ற காரியம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மனது சிந்திக்கின்ற திறன் இருக்கின்றது. லூயா, வில் பவர் இருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, உணர்ச்சி என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நான் எப்படின்னா, இந்த உணர்ச்சி இந்த ஆத்துமாவிலே மிகவும் முக்கிய பங்கை வகிக்கிறது. அது சிந்தனை இன்னொரு காரியம். நாங்கள் இதை சிந்திக்கிறோமோ அது அந்த சிந்தனை அங்கே உணர்வுகளை ஆண்டு கொள்கிறது. இதை நாங்கள் சிந்திக்கிறோமோ, நல்ல சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதிலே எங்களுடைய உணர்வுகள் நல்லா இருக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனையிலே தாக்கம் இருக்குமாக இருந்தால், பயம் இருக்குமாக இருந்தால், அந்த பயமான வார்த்தைகள் அந்த சிந்தனைகளில் இருக்குமாக இருந்தால், அந்த உணர்ச்சிகளிலே அது வெளிப்படும் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அந்த உணர்வுகளிலே வெளிப்படும் போது இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்ல முடியுமா? அன்புலத்துக்கு விளக்கி சொல்கிறேன். அந்த உணர்வுகள் அங்கே சரியான விதத்திலே இருக்குமாக தான் அது சரீரத்திலே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அந்த உணர்வுகள் சரியான விதத்திலே இல்லை என்று சொல்லிச்சினால் அது சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தின் வழியாக அந்த ஃபீலிங்ஸ் வெளியில வரும். ஹல்லேலூயா. கோபமாய் வரும், ஆத்திரமாய் வரும், அல்லது அன்பாய் வரும், அரவணைப்பாய் வரும். ஆன அப்படினால் எங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் எப்பொழுதும் நல்ல தீனியை போட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், உதாரணமாக நம்முடைய தேசத்திலே இந்த ஆடுகள் எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட நல்லா கொழுத்து போயிருக்கும். ஹலேலூயா. அதே போலதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்கள், ஹலேலூயா, தேவனை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயங்கள், அவர் நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். ஒருவேளை நாங்கள் போகின்ற பாதைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனாலும் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஹலேலூயா, எனக்கு வழிகாட்டுவார், என் பிள்ளைகளை ஆதரிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அதுதான் நம்முடைய உணர்வுகளின் வெளியாக அது வெளிப்படும். அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா, பயம் இல்லாமல் இருக்கும். அப்படினா இந்த நாளிலே கூட நம்முடைய ஆத்துமாவை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் உயர்த்துவோம். தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்திலே நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹலேலூயா.
2: அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன், என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன், துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், என் துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன், என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதிபாடுவேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதிபாடுவேன், துதிபாடுவேன், என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன், உலகமெல்லாம் மாயையா உம்மன் போன்றே போதுமையா,

0: போதுமையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் படுக்கையிலும் நினைக்கின்றேன் ராஜாமத்தில் தியானிக்கின்றேன் படுக்கையிலும் நினைக்கின்றேன் ராஜாமத்தில் தியானிக்கின்றேன் தியானிக்கின்றேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் ஆண்டவரே எங்கள் மூலம் வெளிப்படும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் வெளிப்படவிடுமா செபிக்கிறேன். நன்மையும் பிரியவுமான சித்தம் அப்பா ராஜா என் தகப்பனே பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே உம்முடைய நாமம் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுவதாக மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வருவதாக உம்முடைய சித்தம் ஐயா. ஆண்டவரே பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே அது செய்யப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பிரியமோ அது பிரியமில்லையோ என்பது பொருட்டல்ல ராஜா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யும்படி கேட்கிறோம் ராஜா. ஆண்டவர் ஆகி தேவனே அப்பா இன்றைக்கு வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவனே எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஹாலேலூயா. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே, ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே, உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே நான் உம்மைத்தான் நம்புகிறேன் அப்பா, என் சூழ்நிலையிலே உம்மை நம்புகிறேன். நீர் என்னை கைவிடாத தேவன், என்னை விட்டு விடாத தேவன், என் தலையை உயர்த்துகிற தேவன். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். ஹாலேலூயா. அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் அனைத்தீரே நன்றி ஐயா, அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் அனைத்தீரே நன்றி ஐயா. மனிதர் அன்பு மாறிப்போகும் மாறாதென்று முந்தன் அன்பு, மனிதர் அன்பு மாறிப்போகும் மாறான்பு, உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன் ஐயா. என் ஆண்டவரே அப்பா பிதாவே நீரே என்னுடைய தகப்பன் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே அந்த பாவியான கெட்ட குமாரன் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போயினும் கூட ஆண்டவரே அவன் திரும்பி வந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே அவனை அணைத்து கொண்டீரே முத்தம் செய்தீரே. அவனுக்கு ஆண்டவரே தேவனே கரத்திலே மோதிரம் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருப்பா ஆண்டவரே. நல்ல விருந்த படைத்திருப்பா நீர் நல்ல தகப்பன் அப்பா ராஜா. தகப்பனாகிய தேவனே ஆண்டவரே நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விலக்கி விடுகிறவர் ஆண்டவரே. திரும்பவும் ஒரு போதும் பாவம் செய்யாத இருதயத்தை எங்களுக்கு தருகிறவர் அப்பா. எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தான் அப்பா. அப்பா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் தகப்பன், உம்மை விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பு பெரியதப்பா ராஜா தேவனே, அது வானத்தை விட பெரியதப்பா, பூமி ஆகாயத்தை விட பெரியதப்பா ராஜா. அந்த ஆண்டவரே அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறியும்படி எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. திக்கெட்டு இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா, டிக்கெட் இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர், என் மீது கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். அப்பா இப்பொழுது உம்மிடத்திலே நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை தாரும், என் குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனையை தாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, என் திருச்சபைக்கு வேண்டிய ஆலோசனையை தாரும் ஐயா. என் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே அப்பா பிதாவே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் ஆகிய தேவனே உடைய கரம் என் மேல் இருக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை சுத்தமாக்கும் அப்பொழுது சுத்தமாவோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே எங்களை சுகமாக்கும் அப்பொழுது நாங்கள் சுகமாவோம் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்கும் நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம் ஆண்டவரே. அப்பா இரக்கம் உள்ள தேவனே அப்பா, உடைய கரத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் வையும் ஆண்டவரே. விசேஷமாக எங்களை சந்ததி மேல் உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. எந்த தகப்பனையுமே துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோமே, நம்புகிறோமே, நம்புகிறோமே, நம்புகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பாவியாய் வாழ்ந்தேனே, பாசக்கரம் நீட்டினிரே. பாவியாய் வாழ்ந்தேனே, பாசக்கரம் நீட்டினிரே. சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தமாய் மாற்றினிரே. சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தமாய் மாற்றினிரே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரேன். நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே. ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. தகப்பனாய தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன் தகப்பனே. இரக்கங்களின் தேவனே அப்பா, உம்முடைய அன்பு பெரியதப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியதப்பா ராஜா, எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியதா அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ராஜா. நீர் எங்களுக்கு அப்பா தகப்பனே, தகப்பன் அப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல எப்பொழுதும் எங்களுக்கு இறங்குற தெய்வம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களுடைய சமாதானம் பெரியதா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, எங்கள் தாழ்பால்களை பிலப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சந்ததிகளை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீரப்பா, நடத்துகிறீர்க்காக சூத்திரம். இருளின் அதிகாரத்தில் நின்று எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபைகளை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரே ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிறபடியா சூத்திரம் ஐயா. நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லை அப்பா ராஜா, சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆபிரகாமை மீட்டு கொண்ட தேவன் ஹாலேலூயா, எங்களையும் ஆண்டவரே மீட்டுக் கொண்டீர் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவன் எங்கள் பேரில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் சபைகளிலே வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே ஆண்டவரே. யோபுவையும் அவனை சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்தது போல் எங்களையும் அங்களை சுற்றி ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை சுற்றி, எங்கள் வருங்காலங்களை சுற்றி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் வேலி எடுத்து பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா ராஜா. தகப்பனே துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம், யெகோவா ரூபாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. நீரே யெகோவா தேவன் அப்பா, எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கோ ராஜா. ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.
1: நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபாம். நீரே நீரே நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா.
0: நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா. நீரே நீரே நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா. ஹாலேலூயா. யெகோவா சாலோம்னு சொன்னால் தேவன் நம்முடைய சமாதானமாயிருக்கிறார். யெகோவா சம்மான்னு சொல்லிட்டுனா தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். யெகோவா ரூபான்னு சொன்னா தேவன் எங்களுடைய நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் யோவான் 10 சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று. ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, இந்நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. அநேக சத்தங்கள் இந்த சிந்தனைகளிலே வந்து மோதுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே அந்த சித்தங்களை, அந்த சத்தத்தை தவிர்க்கவும் உம்முடைய சத்தம் மட்டும் எங்களுடைய ஆண்டவரே ஆத்மாவிலே கேட்கவும் எங்கள் மனதிலே கேட்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருப தரும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே யெகோவா தேவன். கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தவர் நீரே யெகோவா தேவன். உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. நீரே யெகோவா தேவன்.

யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உபாகமம் 28 சொல்லி இருக்கிறீர், நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. நீங்க பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வெளியிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களா பாராஜா? உங்கள் கற்பத்தின் கனியும் கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, எங்கள் களஞ்சியங்களிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன்னு சொல்லி இருக்கிறீரப்பா. எதிரி ஒரு வழியா வந்த ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? ஆண்டவராகிய தகப்பனையுமே துதிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்தில ஐயா மழை பெய்கிறதப்பா, நாங்களோ கடன் வாங்குறது இல்லையா? அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த நேரத்திலே யார் யார் வியாதியஸ்தர்களாயிருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கரத்தை வையும் ஐயா. தகப்பனே ராஜா, அல்ஃபிரட் என்கிற சகோதரன் மேல் ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. பரிபூர்ண சுகத்தை கண்டலிடுவீராக ராஜா. தகப்பனே ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆனன்கிற சகோதரி மேல் உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. அப்பா, அந்த அல்சைமர் ஆண்டவரே வியாதியிலிருந்து அந்த மகளுக்கு விடுதலை தரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. சர்வத்திலே சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படி செவிக்கிறேன் கத்தாவே. தடைகள் நீங்கி போகணுமா செவிக்கிறேன் கத்தாவே. முக்க சூத்திரம். அதே போல ஐயா ராஜா, அல்சைமர் ஆண்டவரே வியாதியிலிருந்து ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே அகால மரணங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, ஹார்ட் அட்டாக்கிலிருந்து ஜனங்களை நீங்க விடுவிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே நம்முடைய இலங்கை தேசத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, அந்த ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே தேவனே இலங்கை தேசம் முழுவதும் நடந்து திரிகிறோம் ஐயா, ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யாழ்ப்பாணத்திலிருந்து ஆண்டவரே உடைய ரத்தத்தை எடுத்து தெளித்து கொண்டே வருகிறோம் ஐயா. ஆண்டவரே யாழ்ப்பாணத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ராஜா, முல்லைத்தீவு, வவுனியா பகுதிகள், கிளிநொச்சி பகுதிகள், மாங்குளம் பகுதிகள் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, அனுராதபுரத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே கீழ் மாகாணங்கள், மேல் மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள் ஆண்டவரே தேவனே, எல்லா இடங்களிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, சத்துடைய வல்லமைகளை முறிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை நேசிக்கின்ற இருதயத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம். நீர் யார் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்கிற இருதயத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. என் ஆவியானவரே அந்த இடத்துல அசவாடும் ஐயா ஆண்டவரே. பூமியானது ஆண்டவரே ஒரே குழப்பமா இருந்ததப்பா, ஒழுங்கின்மையா இருந்ததப்பா, அந்த இடத்திலே கூட ஆவியானவரே நீர் அசவாடி நீர் ஆண்டவரே தேவனே, தகப்பனே பூமியை ஆண்டவரே மறுபடியும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தீரப்பா. அதே போல இலங்கை தேசத்திலே ஆவியானவரை நடமாட விடுமா செவிக்கிறோம். என் ஆவியானவரே இலங்கை தேசத்தை திருப்பி தரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலேயா ஆண்டு

0: ஒன்று நாளாகமம் 10 அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால், அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்து போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்துப்போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய
1: எசேக்கியேல் 23 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். அகோலாள் என்னுடையவளாய் இருக்கும்போது சோரம் போனாள். நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாயிருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டு போனாள். தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை. அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளோட சயனித்து அவளுடைய கன்னிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள். ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே, அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்புக்கொடுத்தேன். அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள். அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் அவ கீர்த்தி உள்ளவள் ஆனாள். அவளுடைய தங்கையாகிய அகோலிபாள் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவளானாள். தன் சகோதரியின் வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று. மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரிய புத்திரர் மேல் மோகம் கொண்டாள். அவளும் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன். அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள். சுவரில் ஜாதி லிங்கத்தால் சித்திரம் தீர்ந்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களை கண்டாள். அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்த்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள். அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தேயாவுக்கு அவர்கள் அண்டையிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாள். அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவள் அண்டையிலே சிநேக சம்போகத்துக்கு வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது. இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை நிர்வாணமாக்கின போது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது. அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். கழுதை மாம்சமான மாம்சமும் குதிரை இந்திரியமும் உள்ள அவர்களுக்கு அவள் வைப்பாட்டியாய் இருக்கும்படி அவர்கள் மேல் மோகித்தாள். எகிப்தியரால் உன் கன்னிமையின் தனங்களாகிய கொங்கைகள் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம் பிராயத்தில் செய்த முறைகேடுகளை நினைத்து வருகிறாய். ஆகையால் அகோலிபாளே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன். சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரருமாகிய பேர் பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தேயர் எல்லாரையும் பேகோடு, சோவா, கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோட கூட அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன். அவர்கள் வண்டில்களோடும் ரதங்களோடும் யந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசைகளும் தலைச்சீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன். அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். உனக்கு விரோதமாக என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன். அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் பட்டயத்தால் வெற்றுண்டு போவார்கள். அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்வார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். அவர்கள் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்வார்கள். இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தையும் ஒழிய பண்ணுவேன். நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனையெல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அம்மணமும் நிர்வாணமும் ஆக்கிவிடுவார்கள். அப்படியே உன் வெட்கக்கேடும் உன் முறைகேடுமான உன் வேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும். நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய், ஆகையால் அவளுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் சகோதரியினுடைய ஆழமும் அகலமுமானதும் நிறைய வார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமும் ஆவாய். சமாரியா என்னும் உன் சகோதரியினுடைய பாத்திரமாயிருக்கிற பிரமிப்பும் பால்கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய். நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறி கொள்வாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ அகோலாளையும் அகோலிபாளையும் குறித்து வழக்காட மனதானால் அவர்களுடைய அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு. அவர்கள் விபசாரம் பண்ணினார்கள், அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோட விபசாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள். அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளிலே தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கென்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அந்நாளில் தானே அதற்குள் பிரவேசித்தார்கள். இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள். இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டுக் கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய். அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன் மேல் வைத்தாய். அவளிடத்திலே அந்த சந்தடியின் இறைச்சல் அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் அழைத்தனுப்பினார்கள். சபேயர் மனாந்தரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். விபசாரங்களில் கிளவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றேன். பரஸ்திரீயினிடத்தில் பிரவேசிக்குமா போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள். இந்த பிரகாரமாக முறை கேடானவர்களாகிய அகோலியாளிடத்திலும் அகோலிபாளிடத்திலும் பிரவேசித்தார்கள். ஆகையால் விபசாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் இரத்தம் சிந்தும் ஸ்திரீகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்கள் விபசாரிகள், அவர்களுடைய கைகளில் இரத்தம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக்கொடுப்பேன். அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியினால் சுட்டரிப்பார்கள். இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தியடைந்து உங்கள் முறை கேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று. லூக்கா 20 அதிகாரம். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் மூன்றாம் தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்திவிட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த திராட்சை தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரர்களிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து இந்த உவமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முக தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாயிருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2 சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3 சகோதரனும் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருத்துதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அன்றையும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறு ஒன்றும் கேட்க துணியவில்லை. அவர் உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவர்களுடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும் சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிற்று.

0: ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த உபவாச நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியிலே சனி மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளே செய்தியை கொண்டு வருகிறார் ஸ்ரீசேகர் வானரியா ஜெர்மனி. அது மட்டுமல்ல, 2 ஜப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. ஒன்று பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு, 96 வயதிலே போய்கொண்டிருக்கிறார். 95 வயது முடிந்து 96 வயதிலே இருக்கும் அந்த ஊழியக்காரனுக்கு நாங்கள் பாடுபட்டு ஜபிக்கவானும். 2வது ஜபம் கவி கவிந்தா பிரான்ஸில் இருக்கிறார். அவங்க நல்லொரு இடம் கிடைக்க, தங்குமிடம் கிடைக்கிறதுக்கு, வேலையும் தங்குமிடமும் கிடைக்க பாடுபட்டு ஜபியுங்கள். அவர் சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல இருந்து தேவனை ஆராதிக்க இடமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்லொரு வேலையும் கிடைக்க வேண்டும் என்று கவி கவிந்தாக ஜபியுங்கள். செண்டு ஜபக்குறிப்பு, அடுத்த ஜபக்குறிப்பு வந்தால் சொல்லுகிறேன். நாங்கள் இப்பொழுது ஆரம்ப ஜபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே கத்தாவே, நீர் ஒருவசை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகள் உபவாசத்தில் ஓடி வந்திருக்கிறார்கள். ஐயா, நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கும் வார்த்தைகள், துதிகள், ஆராதனைகள் அனைத்தையும் நீர் மகிழ்ந்து கொண்டாடுகிற தேவன் நீர் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்து உமது பாதுபடியிலே வந்து சரணடைந்திருக்கிறார்கள் சுவாமி. ஜபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், ஜெப விண்ணப்பங்களாக ஜபிக்கவும் வந்திருக்கும்போது பிள்ளைகளை கண்ணோக்கி பார். ஆவியானவரது பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும், இது வல்லமையால் நிரப்பும், சங்கம வானொலியை நிரப்பும், வார்த்தை கொடுக்கிற சுவிசேர் வானொலியா நிரப்பும். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வராதபடி ஆவியானவரை நீரே வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீர் என்று வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து ஆவியானவரே நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த அதிகால வேலையிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, வேதனையோடு சஞ்சலத்தோடு வந்திருக்கும் பிள்ளைகள், உம்மை நோக்கி கதற வந்த பிள்ளைகள், உம்மை நோக்கி துதிக்க வர பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை மூடட்டும். சங்கம வானொலி ஒரு வல்லமை மூடட்டும். இல்லை, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றும். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை நிரப்பும். ஆண்டவரே, இது அபிஷேகத்தை நிரப்பும் பொழுது சுவாமி, அவர் ஆவியில் அனல் கொண்டு ஜபிக்கவும் துதிக்கவும் கத்தாவே, இந்த உலகத்தை துதியின் மூலம் அசைக்க நீர் என்று கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதித்து, துதிக்கிற ஆராய்க்கிற பாடல் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, கத்தருக்கள் வேறொன்று கனிவெடுக்கும் பிள்ளைகளாக, வார்த்தையை கேட்டு ஆசீர்வாத பிள்ளைகளாக, வார்த்தையை கேட்டு சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இன்றைய நாளில் நீர் நடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளில் முதலாவதாக துதி ஆராதனை பாடல் எடுக்க சிஸ்டர் டோலி. டோலிக்கு பிறகு சிஸ்டர் கவி கவிந்து அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ் லார்ட். ஐயா, பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீர்கள். ஆவியானவர் இந்த பிரசனம் உங்களோடு இருக்கட்டும். இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் சிஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த அதிகால நேரத்தில் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்து நிற்பதற்கு தந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அபிஷேக ஊழியத்தை நீங்கள் உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி அழைத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த புதிதான அபிஷேகத்தை இன்று காலை நேரம் புதிதாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அப்பா உங்களுக்குரியவர்கள் என்று நாங்கள் அறியத்தக்கதாக எங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி நன்றி அப்பா. வேற பொறுத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா அன்புக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். நம்பினவர்களை நீங்கள் ஒருபோதும் வெக்கத்துக்கள் போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா மாறாதரை இன்று மங்களுக்கு கிரிகை செய்து கொண்டிருக்க உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா எங்களுடைய ஆத்மா முழுக்க ஆண்டவரே, உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த கிருபைக்கு நன்றி. இப்பொழுது யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா அப்பா எங்களுடைய ஆத்மா உங்களுக்கு என்று உங்களுக்கு மகிழ்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா நன்றி. ஆமென்.

நீடித்த கலை நீலை தீர்ப்பேன் என் ஆத்மாவே கத்தரை சொஸ்தரி அவர் செய்த நன்மை என்றும் மறவாதே. ஆமென். அவர்கள் எங்களுக்கு செய்த நன்மை, அவர்களை அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரா இருப்பதற்கு, அவர்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி அவருக்கு மகனாகவும் மகளாகவும் ஆக்கின இந்த மகா அன்புக்கு நாங்கள் பாத்திரர் அற்றவர்களாக பாத்திரமாக்கின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்த நன்மைகளை எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். இப்பொழுது எங்கள் மத்தியில் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக, உணரக்கூடியதாக, அவரை நாங்கள் கண்டடையக்கூடியதாக, இன்னும் அதிகமாக அவர் எங்களை நேசித்து எங்களை அளித்த அன்புக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருத்தரையும் கூட அன்பினாலையும் புதிதான அபிஷேகத்தாலையும் நிரப்புங்க. உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த பிரிதான அன்பை வெளிப்படுத்தி இன்னும் எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை உங்கள் சித்தத்தின்படி வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆமாப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் ஜீவ நாட்கள் முழுக்க உங்களுக்கென்றே ஆராதனை செய்து உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த இந்த மகா அழைப்புக்கு நன்றி. யாவரையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் நிரப்பி ஜெபாவியும் ஆவியின் மூலமாக கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்தபடியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் உங்களுக்குள்ள மகிழ்வதற்கு தந்த கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. மகிழ்வோம், மகிழ்வோம், தீனமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்த

வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது சிறல் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று

உள்ளத்தில் சொந்தமானார். ஆமீனப்பா, நீர் எங்களுடைய உள்ளத்துல சொந்தமாக உங்களை ரட்சகராக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமீன் ஆமீன் அப்பா, நன்றி நன்றி சுவாமி. அப்பா, நாங்க உங்களுக்குரியவர்களாக நீங்க எங்களை அந்த ஜீவ புஷ்பத்துல எழுதியிருக்கிற அந்த பெயரை அழித்து போகாத வண்ணமாக எங்களை எங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய அன்பினாலும் நாங்கள் உங்களுக்குள்ள தாங்கி இருப்பதற்கு தாங்கி இருப்பதற்கு உங்களுடைய கிருபையையும் அபிஷேகத்தை அருளி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. எந்தன்னாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், எந்தன்னாவில் சாரி

வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீட்டி மெட்டிட்டார். ஆனந்தம் கொள்ள

0: ஆமென். அவர்களுக்கு கொடுத்த புதிய பாடு, புதிய வெளிப்படுத்தல், புதிய அழைப்பு, இன்னும் அதிகமாக அவர்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருந்து அவரை மட்டுமே நாங்கள் ஆதியும் அந்தவுமானவரை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு புதிதான கிருபைகளை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, வரப்போற ஊழியக்காரர்கள், நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக வேண்டியும் நன்றி செலுத்துறப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சாரி, என்ற தொண்டை கொஞ்சம் கம்மி இருக்கு அப்படின்னால் சரியா பாட முடியவில்லை. நான் எங்களோட வாய்ஸ்ல இல்லை, எங்களோட வார்த்தையில், கத்தோட வார்த்தையில தான் ஜீவன் உள்ளது. அந்த அவரது வார்த்தை கூறி எங்களுக்கு பாட தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி மகேந்திரன் ஐயா, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்துக்கு அப்பா நன்றி செலுத்துறேன். வரப்போற பாஸ்டரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் ரத்தத்தின் குலம் மறத்துவீங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் உங்களுக்கே கொடுத்து கொடுத்த ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மீளம். நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் டோலி கேல்கரி, இந்த சகோதரி நித்தியவச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. கத்திர அந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவதாக, இலங்கையிலிருந்து பிரான்ஸ்லேருந்து பரலோக ராஜ்யமான அந்த தேசத்திலிருந்து ஜெபிக்க துதிக்க வருகிறார் சிஸ்டர் கவி கவிந்தா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கவி கவிந்தா.
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி
2: லார்ட,
1: பிரைஸ் தி லார்ட். பிரான்ஸ் தேசத்திலிருந்து மிக மகிழ்ச்சியாக இலங்கையிலிருந்து தேவன் உங்களை பிரான்ஸ் தேசத்துக்கு கொண்டு சென்று ஆராதிக்க துதிக்க அழைத்திருக்கிறார். மிகவும் ஆசுவமா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். காரணம், நீங்கள் தேவனை ஓடோடி வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கும் உங்களை தேவன் அவர் இதுவாக ஆசிரியப்பாராக. உங்களுக்கு இப்படம் கொடுக்கிறேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். சூத்திரம் ஆவியானவரே, உம்முடைய கரங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த மதிய வேளையிலும் ஜீவன் உள்ளதுவனே அப்பா, இந்த வாச நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உண்டு, அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, அற்புதமானவரே அப்பா, நீ தந்த சலாக்கியத்துக்காக மறுபடியும் நீண்ட நாட்களாக இந்த இணைப்பில இணைந்து ஜெபிக்க எனக்கு நீங்க தந்த சலாக்கியத்துக்காய் உங்களுக்கு கூடான கோடி கூடான கோடி ஸ்தோத்திரம், சூத்திரம், சூத்திரம். பரிசுத்த அக்கினியினால நிறைத்தருளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வேலைகளோடும் தேவாபிஷேகம், தேவ மகிமை, தேவ பிரசன்ன நிறைந்த வேலையாய் மாற்றுங்க. கர்த்தருடைய ஆவியானவரே, உண்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்து. ஆவியானவரே, நீர் பெரியவர். அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஜீவன் உள்ளது வனே ஸ்தோத்திரம். அபிசேகநாதரே, உங்களை துதிக்கிறோம். அக்கினி மதிலா எங்கள் நடுவில் வாசம் செய்பவரே, ஓ, எங்களை மட்டும் நடத்தினங்களும் மாடவேலுவே, எங்களை பினேசராயிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி.

வாரம் துயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் பரிசுத்தரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை ஊற்றும், உம்முடைய வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீராக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீங்கள் தாகம் தீர்க்கும் ஊற்றாய் வாருங்க ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெருங்காற்றாய் வாருங்க ஆண்டவரே. அற்புதரே, ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜீவாதிபதியே உங்களை நாங்கள் துதிக்கிறோம். பகிமையின் தேவனே, அற்புதமான தேவனே, ராஜாக்களுக்கு ராஜாவா இருக்கிறவரே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்த தெய்வமே, உங்களுக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் மகிமைப்படுத்துகிறார் எந்த ஸ்தானத்திலே.

ஹலேலூயா. ஆண்டவரே ஸ்தூத்திரம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, இந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே நீர் கிருபையா இறங்கி வருகிறது வனே, நீர் மகிமையா இறங்கி வருகிறது வனே. அப்பா நீங்கள் அக்கினி மாதிலாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே. ஓ இரண்டு மூன்று பேர் இருந்தால் அந்த இடத்தில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த இடத்துல நீங்கள் எலும்பி காரியங்களை நடப்பி உங்களுடைய மகிமை உடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியில கிரியை செய்வதாக ஆண்டவரே ஸ்தூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஓ நீங்கள் பலத்தை காட்டிலும் பலத்தவர் அல்லவோ, பெரியவர் அல்லவோ, உயர்ந்தவர் அல்லவோ ஆண்டவரே, உன்னதமானது வனே, உன்னதமானது வனே. ஓமை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீவனே சூத்திரம் ஜீவனுள்ள தகப்பனே. அப்பா எங்கள் பதினாயிரங்களில் சிறந்த ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே சமாதானம் உண்டு என்று சொன்னீங்களே. ஓ நீங்கள் சமாதானத்தின் தேவனாய், அன்பின் தேவனாய், அக்கினி மதினாய் ஆண்டவரே இறங்கி வருகிறவரே அப்பா, மக்கு நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா.

அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுவன், எங்கள் நடுவில் அசைவாடுகிறதுவன். ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீங்கள் வல்லமை நிறைந்ததுவன். யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் உமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஓ நீங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் சபிமமாயிருக்கிறதுவன். பரிசு தாவியானவரே, ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஓமுடைய வல்லமை பெரிது, உம்முடைய நாமம் பெரிது, உம்முடைய மகிமை பெரிது, ஓமுடைய பிரசன்னம் பெரிது. ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீங்களே. ஜீவன் உள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம். பரிசுத்தரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.

உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலயம் எனக்குள்ளேயே நான் அவராலயம் என

0: நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. தேவாவியானவரே, உம்முடைய பிரசன்னம் கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் ஆவியானவரே, நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே, இந்த துதிவுகளை என்னோடு கூட இருந்து நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த சங்கம் வானொலியூடாக ஆண்டவரே தொடர்ந்தும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த வானொலியூடாக போய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே அநேகர் உணர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருங்க. இந்த இணைப்பில் இணைந்த ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்தும் வெல்லப்படுத்துங்க. வருகிற வார்த்தை விளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, இதை நடத்துகிற ஆண்டவரே பிரதர் மகேந்திரன் பிரதரையும் உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறேன், தேவாபிஷேகத்தினால மூடுகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஓகே.
1: வரை நேரமும்
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது
1: அந்த வீடு
2: பிரசமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும்
1: காரணம், அந்த சகோதரி ஜபித்த இடத்திலே, அந்த வீட்டிலே, அந்த அறையிலே ஒரு பிரசன்னம் இறங்கி அங்குள்ளவர்கள் தேவனை கிட்டி சேர கிருபை செய்வார். காரணம், இந்த சகோதரியோட பாடல்கள், துதியல், இந்த சத்தம் அந்த வீட்டிலே துறக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்குள் பரிசுத்த ஆவியார் புகுந்த பெரிய ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் கவி கவிந்த பிரான்ஸ் ஜெர்மன் அவர்கள் நாங்கள் ஜபிக்க போறோம். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசனத்தை அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஜெப விண்ணப்பத்துக்கு கந்து செல்வோம். அதற்கு பிறகு தெய்வ செய்தி. பிரைஸ்லோட் பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்களே. பாஸ்டர் மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ்லோட் பாஸ்டர் ஆண்டன் ராசனம்.
3: ஓ பிரைஸ்லோட் மகேந்திரனையா, பிரைஸ்லோட் நேயர்களே.
1: ஆமென். அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்.
3: ஆமீன். ஆராதனை ஆராதனை துதி
2: ஆராதனை தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது
3: உலகத்துக்கு அறிக்கையிடுகிறோம்.
2: இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வசிறந்த
3: ஒவ்வொரு முன்பாக அவர்கள் ஒவ்வொருடைய நாமத்தை நீர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்ளும்
2: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
3: ஒவ்வொரு மக்களையும் இந்த பிசாசின் கிரிகைகளிலிருந்து, பாபத்தின் கிரிகைகளிலிருந்து, சாபத்தின் கிரிகைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் மூடி பாது

தக்கும் நான் நுழைந்து விட்டு இனியது மனதாது

உலகிலே இருக்கும் அவனை விட எந்த பெரியவரே பெரியவர் உலகத்தில் உள்ள வேண்டும் பார்க்க உலகிலே இருக்கும் அவனை விட எந்த பெரியவரே கோட்டைக்குள்ளே நான் சொல்லைக்கு விட்டேன் யாருக்கு அவரின் வாழ்வின் யாருக்கு பயப்படுவே கோட்டைக்குள்ளே நான் நுழைத்து விட்டு

0: மறந்தாலும் மறவாத என்னே ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் தருகின்றேன். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்று கட்டிலினாலும் மாறாது அண்ணாதி சிநேகத்தார் இழுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டீர் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய பரிசுத்த பரலோகத்திலிருந்து நீர் எங்கு இறங்கி வந்து எங்களை ஒவ்வொருவரையும் விழித்துக் கொண்டீர், உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம். சுத்தம் ஜெயம், மாகாணத்தம் ஜெயம், மோகோரத்தம் ஜெயம், கல்வாரி தங்கேயம், காருண்யதர்மனிந்த தங்கேயம், என்னாலும் சுகம் தரும் தங்கேயம், அதிகாரம் தந்தும் தங்கேயம், அதிசயம் செய்தும் தங்கேயம், சமாதானம் தந்திடும் வெற்றி மேல் வெற்றி தரும் ஜெயம், ஜெயம் வெள்ளவனாயிடும் ஜெயம், நமக்காய் பருந்து பேசும் ஜெயம், நாடோறும் பாதுகாக்கும் ஜெயம், நீதிமானாய் மாற்றினால் எங்களை எல்லாம் பாவங்களை கழுவி விட்டீரே, நீதிமானாக மாற்றினீரே, நித்திய ஜீவனை தந்தீரே. இன்மைக்கு மகிமையில உம்மோடு வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்தில கிடைக்கிற மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு கிடைக்காத அந்த பேரின்பத்தை உம்முடைய சரீரத்தோடு, உம்முடைய சரீரத்தை நாங்கள் பெற்று உம்மோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத வாழ்வு. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அறிக்கை எடுக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்த நீ ஒருவர் தான் ராஜா. இந்த நேரத்தில் உடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும் படியாக, உம்முடைய பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, அல்லாதவர்கள் ஆகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இருந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? உம்முடைய ஆவியினால் நிரப்பு முச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய கரம் கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. மோசையோடு கூட கரம், இந்த கடைசி கால ஓட்டத்தில் நிறுத்திய வெளிச்ச சங்கமன் ரேடியோவோடு உம்முடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு மகேந்திரன் ஐயா, நெஸ்லி பிரதர், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருவரே இழுந்து உமக்கு பிரியமாக உம்முடைய வார்த்தைகளை தந்து நடத்துவீராக. ஒவ்வொருவரே விழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஜெபித்து துத்தர் பாஸ்டர் அண்டன் ராஷ்னாம் ஸ்காபரோ ஒன்டாரியோ. இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோவிலே கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், யூடியூப் ஃபேஸ்புக்கிலே போய்கொண்டிருக்கிறது, அதுக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது இலங்கை நாட்டிலேருந்து பாச தனசேகரன் என்பவர் வந்திருக்கிறார், அவரை அழைத்துக்கு அழைப்போமா. பிரஸ் லோட் பாச தனசேகரன் பேச முடியுமா? பாச தனசேகரன் ஸ்ரீலங்காவிலிருந்து அழைத்திருக்கிறீர்கள், அப்ப நீங்கள் நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் ஜெப
2: பேசுறீங்க ஸ்ரீலங்கா.
1: ஸ்ரீலங்கா எந்த இடத்துல இருந்து? பதுலை. நன்றி பாச. இன்றைய நாளிலே ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தக துதித்து ஆராதிக்க முடியுமா பாஸ்டர்?
2: துதி ஆராதனை செய்ய கொஞ்சம் பாஸ்டர், கொஞ்சம் பாஸ்டர் நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இப்ப வெளியில இருக்கிறேன். நான் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிட்டு நடந்துக்கிட்டு வந்து ரோட்ல வர்றேன்.
1: ஆமே, நன்றி பாஸ்டர். நீங்க வீட்டுக்கு சென்ற பிறகு தொடர்பு கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு கணத்துல போறோம். இந்த ஜெப விண்ணப்பத்தை ஜபிக்க வர சுஜாதா ஆனந்தராஜா, அதற்கு பிறகு செய்தியை கடந்து செல்வோம். சுஜாதா ஆனந்தராஜா, இன்றைய நாளிலே 3 ஜெப விண்ணப்பங்கள். 1, பாச ஞான பிரகாசம் இலங்கை 95 வயது முதல் 96 வயது போய்கொண்டிருக்கிறார், அவரை ஆசீர்வதி ஜெபிங்கள். காரணம், இந்த சங்கம வானொலியிலே வந்து தேவ செய்து கொடுக்கிற ஊழியக்காரர், அவருக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பெலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து கரம்பிடித்து வழிநடத்தவர் என்று ஜெபிங்கள். 10th ஜெபக்குறப்பு கவி கவிந்தா பிரான்ஸ்ல இருக்கிறாய், துதித்து ஆராதித்த சத்தத்தை கேட்டிருப்பீர்கள். அவருக்கு ஒரு நல்ல வீடு, வேறு செய்கிற இடத்திலே நல்ல வீடு கிடைக்கவும், அதாவது நான் இந்த இருக்கிற வீட்டுக்காரர் தங்குறதுக்கு வசதி செய்யவும் கத்தர் பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டும். இந்த சகோதரி முதன் முதலையாக அந்த பிரான்ஸ் தேசத்துல போய் அந்த வீட்டுல ஜெபித்த சத்தம் இந்த வீட்டில் உள்ளவன அசைக்க வேணும், அதுக்காக பாடப்பட்டு நல்ல இடம் கிடைக்க வேணும் என்று ஜெபியுங்கள். 3, யார் யார் வியாதியோடு இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்காக பாடுபட்டு ஜெபிப்பார்கள், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். நாங்கள் எல்லோரும் உங்களோட கூட இருந்து ஒன்று சேர்ந்து நிற்போம். இப்போது உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, கோடான கோடி நன்றி தகப்பனே. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் நேச தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திரி சுவிகாரத்தை எங்கள் சங்கம வானொலியில் இணைந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு உரிமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி கூறுகிறேன் தகப்பனே. பல்வேறு இடங்களில் இருந்து சுவாமி உங்களை ஆண்டவரே சந்தோஷப்படுத்தி, இதுவரை நேரமும் சுவாமி சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து, நீங்க செய்த எல்லா நன்மைக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே உங்களை மகிழ்வித்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இனியும் ஆண்டவரே செய்தியை உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வரும் தேவதாசனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு முத்தான வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் விதைத்து 30 100 பலன் கொடுக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்க ஸ்திரப்படுத்தி தூய்மைப்படுத்தி காத்திரலுங்க. சத்ருவானவன் அந்த வார்த்தைகளை திருடி விடாதபடி தூயாவியானவரே உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜப வேளைகளிலும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஜப விண்ணப்பத்திற்காக அழைக்கப்பட்ட என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஞான பிரகாசம் ஐயாவை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்துல இருந்து சுவாமி ஒரு தேவதாசனாக ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தீர்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் தேவனே, அவருடைய ஊழிய பாதையில் இதுவரே காலமும் கண்ணின் மணி போல பாதுகாத்து 95 ஆண்டுகள் சுவாமி அவர் இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் கூடவாக இருந்து இதுவரே காலமும் சுவாமி அவர் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடாக இருந்தாலும் அந்த பாதையில் இருந்து சுவாமி நீங்கள் அவரை பத்திரப்படுத்தி பாதுகாத்து இந்த ஒரு நாள் ஒரு புதிய ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறீங்க. 96வது ஆண்டை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. இந்த ஆண்டு ஆண்டவரே அவருக்கு ஒரு சுவிட்ச நிறைந்த ஆண்டாக உடல் சுகம் பலம் பெற்று ஆண்டவரே மென்மேலும் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்லும் தாசனாக ஆண்டவரே அவர் எப்பொழுதும் உம்முடைய கரங்களிலே ஆசீர்வாதம் உள்ள மகனாக ஆசீர்வதியுங்க. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, அவர் வசிக்கும் இல்லங்களை ஆசீர்வதியுங்க தகப்பனே. தந்தையே, இவரினூடாக ஆண்டவர் அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயம் உள்ள மகனாக நீங்க காத்து வந்தீங்க தகப்பனே. இனியும் காக்கின்ற தேவன் நீங்கள் சுவாமி. பிதாவே, என்ன வியாதிகள் இருந்தாலும் அவர் சரீரத்தில இருந்து ஆண்டவரே பரிபூரண சுகம் பெற்று நலம் பெற்று ஆண்டவரே உம்முடைய நித்திய நித்திய ஜீவனுள்ள பாதையிலே நடந்து செல்ல அவரை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்கள் அந்த குடும்பத்தை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இந்த ஆண்டை அவர் கொண்டாடும் வேளைகளிலும் பெரியோர்கள் எல்லோரும் வந்தவரை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிக்கவும் உம்முடைய கரம் எப்பொழுதும் இவர் மீது நீட்டப்படவும் எப்பொழுதும் ஆண்டவரே இவரின் இல்லத்தை ஆண்டவரே நீங்கள் காத்திரள வேணுமென்று வேண்டி நிற்கின்றேன் பிதாவே. மற்றைய விண்ணப்பமாக சுவாமி, தந்தையே கவி கவிந்தா அன்பான சகோதரியை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. எங்கள் காதுகள் கேட்க துதிக்க உம்மை மகிழ்விக்க அவர்களுடைய நாவை நீர் பரிசுத்தப்படுத்தியமைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி சுவாமி, நன்றி. உம்முடைய இருதயத்துக்கேற்ற பிள்ளைகள் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் இருந்து துதிக்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் இருந்து உம்மை மகிழ்விக்கின்றார்களோ அந்த இடம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமான இடம்.
4: புலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும்.
3: வியாகுலங்களை ஆண்டவரே நாங்களோ முகத்தை பார்க்கின்றோம், ஆனாலும் நீர் உள்ளான இருதயத்தில் இருக்கையும் அறிகிற தேவன், ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த மகள் ஆண்டவரே தான் தங்கும் ஒரு நல்ல ஒரு இல்லத்தை தேடுகின்றாள்.
4: இதன்படி
3: உம்மை ஆண்டவரே அமைதியாக இருந்து உம்மை மகிழ்விக்க கூடிய ஒரு இல்லத்தை தேடுகின்றாள். ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு ஏற்ற இடத்தை ஆண்டவரே நீங்க காட்டுங்க சுவாமி. அவளுக்கு தன்னுடைய வேலையில இருந்து சுவாமி எந்த இடையூறும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் போய் சென்று வந்து தன் நிம்மதியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து அவள் வாழ ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்க ஆயத்தை படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. தந்தையே, அந்த

0: இலங்கையிலே சில நேரம் அந்த நெற்றிலை பிரச்சனை இருக்கு, மீண்டும் அந்த சகோதரர் வந்து ஜுபிப்பார், பொறுமையோடு இருங்கள். இலங்கை கிளிநொச்சி ஸ்ரீலங்காவிலிருந்து இந்த சகோதரி ஜபிக்கிறார். நெற்றிலே சில தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம், சத்ருவானுக்கு ஜெபம் பண்ணும்போது பிடிக்காது. மீண்டும் அந்த சகோதரி வருவார். காரணம், இந்த நிகழ்ச்சியை நாங்கள்
1: நீட்டப்படுவதாக. பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் நீட்டப்பட வேண்டும் தகப்பனே. என்னுடைய சரீரம் பலவீனங்கள், வியாதிகள் நீங்குமா என்று யார் யார் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவரே நீங்க வாசம் செய்கிற தேவன். தந்தையே, எங்கெங்கெல்லாம் அந்த குரல்கள் ஒலிக்கப்படுகிறதோ தந்தையே, வியாதிகளினாலும் ஆண்டவரே பிள்ளைகளினாலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலைகளில் யார் யாரோடு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களிடத்தில் இருக்க வேணும் தகப்பனே. உங்கள் கரம்க்கு நீட்டப்படுவதாக. அவர்களுக்கு மனதுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. தந்தையே, உம்முடைய அன்பு ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே ஒழிந்து போவதில்லை தகப்பனே. நீங்க எங்களை நேசிக்கிற தேவன். இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரு பயனாளிகளாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். தந்தையே, நாங்கள் மரண பரியந்தம் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் உம்முடைய பாதையிலே நாங்கள் சரியாக நடந்து சென்று தந்தையே எங்களுக்காக நீங்கள் ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்து வைத்திருக்கிறீர்கள். தகப்பனே, எங்களுக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். பிதாவே பிதாவே, எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களுடைய கரடான பாதையிலே, எங்கள் வேதனையான பாதையில இருந்து எங்களை காத்தருளுங்கள் தகப்பனே. சத்ருவானவன் கைகளில் எங்களை ஒப்பு கொடுக்காதேங்க தகப்பனே. இந்த சங்கம வானொலி உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியில் நடத்துகின்ற தலைமைத்துவமான ஒவ்வொரு அதிகாரிகளே உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இதை ஆண்டவரே சரியாக நடாத்தி செல்ல வேண்டும். இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை ஆண்டவரே சரியாக செயல்படுத்த முடியாமல் உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களின் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சரீர பலவீனங்கள் எந்த வேளைகளிலும் அவர்கள் ஆண்டவரே எப்பொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் இருக்கட்டும். இந்த சங்கம வானொலி ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே புது புது கிருபையினால ஆசீர்வதியுங்க தகப்பனே. யார் யார் ஆண்டவரே உம்முடைய அன்பை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்திலும் அவர்கள் இல்லத்திலும் நீர் வாசம் செய்கிற தேவன் சுவாமி. தகப்பனே, எல்லா தீமைக்கும் விலக்கி எங்கள் ஒவ்வொருத்தரையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசப்பாவின் நாமத்தினாலே சங்கம வானொலியை அதை நடாத்துகின்ற உறுப்பினர்கள் ஊழியர்கள் செய்தியை கொண்டு வரும் தேவதாசரையும் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.
0: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை

0: இந்த நிகழ்ச்சி இப்பொழுது 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதுவரை 2012 பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எங்கெங்கே விசுவாசிகள் இருக்கிறார்களோ 2012 பேர் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை. கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். இப்பொழுது நாங்கள் சுவிசேகர் வானர் ஐயா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சுவிசேகர் வானர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதன அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கும் செய்தி உங்களுடைய துணி இந்த உலகமெங்கும் 2012 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில் கேட்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக ஊடி செல்ல வேண்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்டவர்கள் சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அபிஷேகம் இறங்க வேண்டும். இப்ப உங்களை ஒப்புக் கொடுக்கேன் பாஸ்டர், நீங்க வழிநடத்துங்கள். ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா, கர்த்தருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் தகப்பனே, இந்த இடத்திலே இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வாதம் தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உடைய இதயத்திலும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்துக் கொள்ளும். அடியின் உதடுகளிலிருந்து நீர் பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம் வேதத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்துக்களே இந்த நாட்களிலேயே திருப்பி விடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 7வது வசனத்தின் பி பகுதியை இந்த நாட்களிலே அங்கே வாசிக்கும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. தாவீதின் பரிசுத்தமும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ அங்கே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த இடத்திலே இணைந்து இந்த சங்கமனை தளத்தினூடாக நடத்துகிற இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு முன்னாலே நான் ஒரு திறந்த வாசலை வைத்துக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்னாலே தேவன் ஒரு வாசலை இந்த நாட்களிலே திறக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நாங்கள் நமக்கு முன்பாக அநேக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். அதாவது அநேக வாசல் என்றால் அதனுடைய காரியங்கள் என்னவென்றால், பாவம், அதே வழியிலே பாவம் செய்கிறதற்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். அதே வழியிலே பொய்ச்சாட்சி சொல்லுவதற்கு, அதே வழியிலே மற்றவர்களை குறித்து குறை பேசுவதற்கு, இப்படியாக ஒவ்வொரு காரியம்
2: சங்கமம் வானொலியானது
1: எங்களுக்காக ஒரு வாசல் இருக்கும். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் நடந்து கொண்டு வருகிற வேளையிலே ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உங்களுடைய பழைய வாசல்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார், அடைத்து விடுகிறார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தேவன் அந்த இடத்திலே உங்களுடைய பழைய வாசல்களை அடைக்கிறார். எப்படி என்றால், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களை அடைத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று கவனிப்போமா இருந்தால், எப்படி என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடினால். அறிவான பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் வசனத்தை அங்கே என்ன செய்யலாம், வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், கை கொள்ள முடியும். ஆண்டவரை அறியாமல் இருந்தால் அந்த வசனத்தை நாங்கள் கை கொள்வதற்கு இந்த நாட்களே முடியாது. ஏனென்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாகத்தான் அங்கே அவருடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளுகிற வேளையிலேதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்ப தேவனுடைய வசனத்தை என் அருமையான அன்பு சோதனை சகோதரியை நீ கை கொள்ளுகிற வேளையிலே தான் உன்னுடைய வாசல்கள் இந்த நாட்களிலே பூட்டப்படாதபடி இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இருக்கிறது சொன்னால், அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய எந்த

0: செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய திட்டத்தின்படியும் கர்த்தருடைய சித்தத்தின்படியும் தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறது என்றால் நமக்கு அந்த காரியம் வந்து சேருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதான் இங்கே திறந்த வாசல் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவுடைய இந்த வசனத்தை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரோடு நடக்கிற வேலையிலே தான் இந்த நாட்கள்லே நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்லே இந்த வாக்கு தத்துவம் இந்த நாட்களை நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிற மாதிரியான அன்பு பிள்ளை. பாருங்க, ஒரு ஒரு ஃபில்டரை எடுத்து பாருங்க, அந்த ஃபில்டர்ல வந்து தண்ணீர் இந்த நாட்களே வடிக்கப்படுகிறத பிள்ளைகளை. இப்ப நாங்கள் குடிக்கிற தண்ணீர், அந்த தண்ணீரை குடிக்கிற வழியில பாருங்கள், அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் கல்லு இருக்கலாம், அல்லது அதே வழியில என்ன சில பாக்டீரியாவோ சில காரியங்களோ அந்த நாட்கள் இருக்கலாம். ஆனால் அதை வடிக்கிற வேலையிலே அந்த ஃபில்டர் என்ன செய்யறதுன்னா எல்லா கழிவுகளை நீக்கி சுத்த தெளிந்த தண்ணியாக அந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை குடிப்பதற்கு ஏற்றவாக அந்த நாட்களை தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்திர பிள்ளைகள். அதே போலத்தான் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, என் வசனத்தை கை கொள்ளுகிற வேலையிலேயே அங்கே திறந்த வாசல் உனக்கு திறக்கப்படும். என் வசனத்தை கை கொள்ளுகிற வேலையிலே உனக்கு ஒரு தெளிவான ஒரு, அதாவது ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கையை, அதாவது ஜீவ தண்ணீரை இந்த நாட்களை உனக்கு தருவார் என்பதைத்தான் இந்த நாட்களை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தையிலே ரெண்டு பகுதிகள் இந்த நாட்களில் குறிக்கப்படுகிறது. முதலாவதாக, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்னை மறுதல், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட வழிதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
1: 24 மணி நேரமும் ஒளிபரப்பாக கொண்டிருக்க
0: ஆண்டவுடையபடி இந்த நாட்களை நாங்கள் கை கொள்ளுகிற வேலையிலே தேவன் இந்த நாட்களே நமக்கு ஒரு திறந்த வாசலை இந்த நாட்களே வைக்கிறார் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், எப்படி என அருமையான கர்த்தருடையபிள்ளை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எங்கள் ஆண்டவரை அறிந்து வருகிற காலகட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை இந்த நாட்களை திறந்து வைத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, அந்த திறந்து வாசல்களை வைத்திருக்கிற வேளையிலே அந்த வாசல்களை உங்களாலே அடைக்க முடியும். அதாவது தேவன் திறந்த வாசலை மாமிசத்திலே நாங்கள் அடைக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாமிசத்தின் இச்சைகளுக்குள்ளே நாங்கள் போவோமா இருந்தால் அங்கே தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அடைத்து விட்டு நாங்கள் என்ன செய்வோம், மாமிசத்தின்படி இன்றைக்கு நடக்கிறவர்களா இந்த நாட்கள் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அந்த வசனத்தை நாங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளாதபடி, அந்த வசனத்தை நாங்கள் இந்த நாட்களை வசனத்தின்படி நடவாதபடி, நம்முடைய திட்டத்தின்படி, நம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடக்கிறவர்களா இந்த நாட்களை இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், என்னத்திற்காக அந்த ஊழிய பாதையில் அவருடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி, என்னத்துக்காக ஊழிய பாதையில் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வழியில பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். உடனே சொல்லுவார்கள் இந்த நாட்களில், யோவுக்கு சோதனை வந்ததுதானே, யோவுனுடைய சோதனை போல என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவுனுடைய சோதனைகள், யோவுனுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களை கடைபிடித்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய செயல்பாட்டின் நிமித்தம் தான் நாங்கள் அந்த ஆக்கினைகளை நமக்குள்ளே வர பண்ணிக் கொள்ளுகிறோம் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற சில காரியங்களின் நிமித்தம் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நெருங்குகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே சொல்லும்படியாக சொல்லப்படுகிறது. இப்ப ஆண்டவர் பூட்டாதபடி அந்த கதவுகளை இந்த நாட்களை திறந்து வைக்க வேண்டுமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். என்ன பேர் என்றால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரத்திலே வாசிக்கிற வழியிலே 12 வசனம் சொல்லுகிறது, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இப்ப பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இப்ப திறந்த வாசலை அவர் இந்த நாட்களை கொடுத்து விட்டு நமக்கு என்ன காரியம் செய்கிறான்னு சொல்லி சொன்னால், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் அங்கே குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்படி என்று சொன்னால் பாருங்கள், பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய கட்டுக்கள் இந்த நாட்களை ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஜனங்களுடைய அந்த திறப்புகளை இந்த நாட்கள் என்ன செய்கிறோம் நாங்கள், அங்கே ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிலே தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறான், ஞானத்தின் மூலமாக ஜெபம் பண்ணுகிறவர்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நாட்களை அடைக்கப்படுகிறது. பிசாசு அருமையான தத்துவங்களை விடாது. பாருங்க எப்படி சூழ்நிலைன்னு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரணமா ஒரு ஷர்ட்டை எடுத்து பாருங்கள், அல்ல ஒரு சட்டை எடுத்து பாருங்கள், இந்த சட்டையிலே அநேக ஓட்டைகள் நாட்களில் இருக்குமா இருந்தா நிலைமை எப்படி இருக்கும், அதை போட்டு கொண்டு போனா அந்த நாட்கள்ல சொல்லுவாங்க பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, அல்லது பைத்தியம் பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. அதே போலே நம்முடைய சரீரத்துக்கு தாக்கம் இருக்கிறது. என்ன வேண்டா காத்து வீசும், இப்படியான வேலையில குளிர்ந்து உள்ளுக்குள்ள குளிரான காரியங்களுக்கு அதே விதமானதான். இன்றைக்கு பாருங்கள், அவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, நம்மை இங்கே எல்லா இடங்களிலும் இந்த நாட்களை நம்முடைய விசுவாசத்தில் அந்த ஓட்டைகளை இந்த நாட்களை வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கே கற்றுக்கொள்ளாதபடி, வார்த்தைகளை அறிந்திருக்காதபடி, வார்த்தையின்படி நடக்காதபடி இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், நமக்குள்ளே அநேக ஓட்டைகளை வைத்து எந்த வழியாலும் நமக்குள்ளே வந்து பூந்து இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சில வழியில பாக்குறோம், சில வழியில் நமக்கு வருகிற நெருக்கங்கள், சில வழியில வருகிற துன்பங்களை நிமித்தம் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் கேள்வி நமக்குள்ளே எழும்புறது. அருமையான கர்த்தருடைய, ஏன் அப்படியாக எழும்புறதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய விசுவாசம் அங்கே தளர்த்தப்படுகிறது. அதே வேளையிலே அவருடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளுவதில்லை. ஆண்டவர் சொல்றதா தானே வேதத்தில் பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் சதா காலங்களிலும் நான் உயிருடன் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களில் பாருங்கள், நமக்கு பிரச்சனை வருகிற வேளையிலே ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே இருக்கிறேன், ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் இந்த நாட்கள் இந்த காரியங்கள் நடக்குமா ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களில் கேள்வியை இந்த நாட்களில் இருப்பார். ஆண்டவர் சிரிப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னோட இருப்பேன், உன்னோட வருவேன் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த நாட்களை கேட்கிற கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் இந்த நாட்களில் நடந்திருக்குமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 16வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்வது பாருங்கள், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு? பேதுருவுக்கு. பரலோக ராஜ்யத்தின் துறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கும். இந்த வாக்குத்தத்தை பார்க்குற வழியில் நமக்கு ஒரு ஒரு ஒரு பார்க்குற வழியில் ஒரு வித்தியாசமாக இந்த நாட்கள் இருக்கு. இப்போ பாருங்க, அப்போ தேவன் இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த நாட்களை எப்படியாக கொடு சொல்லுகிறார், யாரிடத்தை சொல்லுகிறார், பேதுருடத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தேவன் அந்த இடத்துல பாருங்கள் இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், இங்கே நீ அங்கே பாருங்கள் 18வது வசனம் வாசிக்கின்றேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலதை மேற்கொள்வதில்லை. அருமையான கத்து, அருமையான வாக்கு தத்தம். இப்ப இந்த வார்த்தையை யாரு கேட்கிறார்? பேதுரு கேட்கிறார். கேட்டு அந்த வார்த்தையின் படி நடக்கிற, ஆனால் அங்கே என்ன காரணம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆண்டவர் சிலுவை மரணத்தை கொண்டு போகிற வழியிலே ஆண்டவரை மறுதளிக்கிறார். அப்ப அந்த இடத்துல அவருடைய வசனம், இந்த வசனம் எங்கே போனது? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை இந்த நாட்களை அவர் நினைக்கவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏன்னா தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வசனத்தை கை கொண்டு இந்த நாட்களில் பேதுரு நடக்கிற வேளையிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை மறுதளிக்கிற வேளையிலே தான் பேதுருவுக்கு அங்கே பிரச்சனைகள் உருவாகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியான வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரிடத்திலே வருகிறோம், ஆண்டவரிடத்து சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறோம், வசனத்தை கை கொள்ளுகிற உலையில நல்லாக நன்றாக அருமையாக இருந்து நாட்களை ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வேலைகள், வேறு காரியங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியம், கணவனுடைய காரியங்கள், இப்படியான ஏதாவது காரியங்கள் இந்த நாட்களை வருகிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் நிராகரிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏதோ கடமைக்காக வந்து சின்ன ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு போகிறோம், பழக்கப்பட்ட ஜெபமாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதனாலே தான் இந்த நாட்களிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியத்தை தேவனது நாட்களிலே அங்கே அந்த வாசல்கள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை தேவன் அடைக்கவில்லை, நம்முடைய நிர்விசாரம் தான் இன்றைக்கு அந்த காரியங்களை அடைக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சில வேளைகளே நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவர் அந்த இடத்திலே வந்து அந்த வாசல்களை அடைக்க மாட்டார். ஏனென்றால் அவர் திறந்தவர் தான். அந்த வாசல்களை எப்பொழுதும் இந்த நாட்களை திறந்தபடியே இந்த நாட்களை தேவன் வைத்திருப்பார். அதை ஒருபோதும் அவர் இந்த நாட்களை அடைக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியம் அப்படியாக இருந்தால் தேவன் ஒருபோதும் பாருங்கள், பேதுருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்திலே 18-19 வாசிக்கிற வழியிலே தேவன் அந்த பேதுருவுக்கு அந்த காரியத்தை கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்கள், இதே பேதுரு தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் கடைசியாக வந்து இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஒழித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவரை கல்வையில சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு பின்பாக அவர் அங்கே மறித்து விட்டார். அவர் உயிர்த்தெழுவார் என்று சொன்ன காரியங்கள் எல்லாவர்களுக்கு எல்லாம் தெரிந்து கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சீசர்களாக சேர்ந்து ஒழித்திருக்கிறார். ஆனால் அங்கே பார்க்கிற வழியிலே மரியாள் சென்று எந்த விதமான காரியம் இல்லாதபடி துணிகரமா இந்த நாட்களிலே சென்று இந்த நாட்களிலே அவருடைய கல்லண்டையிலே பார்த்து இந்த நாட்களிலே அவரோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இது எப்படியாக இருக்கு. அதற்கு பின்பாக அவள் வந்து அந்த சொல்லுகிறாள் இவர்களுக்கு, நான் கர்த்தரை கண்டேன் என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே அதற்கு பின்பாக அந்த நாட்களை ஓடுகிறார். இப்ப பாருங்கள் இதே பேதுருதான் அந்த நாட்களில் நீங்கள் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நீங்கள் பார்ப்பிலா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த பெந்தேகோஸ்து நாள் வரும் வரைக்கும் காத்திருக்கும்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார். ஏனென்றால் இவருடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்களுக்கு ஒரு அபிஷேகம் இந்த நாட்களில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெந்தேகோஸ்து நாள் வருகிற வேளையிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிற தெளிவாக அங்கே 120 பேர் கூடியிருந்த அந்த நாட்களிலேயே கர்த்தருடைய பரிசுத்தாவுடைய வல்லமை அந்த இடத்திலே அங்கே இறங்குகிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக சொல்லி சொன்னால், ரொம்ப கவனமா அந்த வார்த்தையை பார்க்க வேணும், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். ஒன் அக்கோர்ட் ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட் என்று சொல்லுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் ஒரு மனத்தோடு இந்த நாட்களிலே கூடியிருந்தார்கள். அந்த வேளையிலே ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட வேளையிலே இங்கே இந்த இவர்களுக்கு இந்த நாட்களிலே இவர்களுடைய நிர்வசாரத்தின் மூலமாய் தடை பண்ணப்பட்டிருந்த அந்த திறந்த வாசல் மறுபடியுமா இந்த நாட்களிலே அங்கே திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றாரு, இதான் சரியான டைம் அப்பா நீ செய்திருக்கிற என்று சொல்லி உடனே பேதுரு அலங்கார வாசல் அண்டையில் இருந்த புரவிச்சப்பான்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். பிரவச்சப்பான் சொல்ல, என்னிடத்திலே பொண்ணும் இல்லை ஐயா, வள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது இயேசு கிறிஸ்தின் நாமம், ஒரே ஒரு நாமம், எழுந்து நட என்று சொல்லுகிறவர்களே அவன் எழுந்து நடக்கிறான். இப்ப பாருங்க, இப்ப பேதுருக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்கிறது. இதற்கு முன்பாக என்ன நடக்கிறது, ஆண்டவர் கல்வாரிக்கு போக போற, அது சொல்லப்பட்ட காரியம், வேதத்தில் எழுதப்பட்ட காரியம். இதே பேதுரு தான் ஆண்டவருக்கு சொன்னது முதல் என்று சொல்லி சொன்னால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற வழியில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவன் அவர் உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி வார்த்தைகளை கூட சொல்லியிருக்கிறார். இவ்வளவு காரியத்தையும் கேட்ட பேதுரு இந்த நாட்கள பாருங்க, அங்கே ஆண்டவரே சொல்லி விடுறார், பேதுரு நீ மறுதலிப்பாயப்பா என்று சொல்லுகிறவர்கள் இல்லையா ஆண்டவர், யார் செத்தாலும் யார் தந்தாலும் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்ன பேதுரு இங்க வந்து இந்த நாட்கள்லே அங்கே பார்க்கிற வழியில ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை மறுதளிச்சுக்கிறது மட்டுமல்ல சபிச்சு இவரை தெரியாதன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போகிறார். ஆனாலும் கர்த்தர் பேதுருவை மறக்கவில்லை. ஏனென்றால் திறந்த வாசலை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதைத்தான் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுறது. அவருக்கு முன்னாக அந்த திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வாசலை தேவன் ஒருபோதும் அடைக்க மாட்டார். பேதுரு எப்பொழுது மனம் திரும்பி வருகிறானோ, பேதுரு எப்பொழுது இந்த நாட்களில் அந்த வல்லமையை பெற்று வருகிறாரோ, அதற்கு பின்பாக அந்த வாசலில் இந்த நாட்களில் காரியத்தை செயல்படுத்த முடியும் என்பதை தான் இங்கே ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனாலே பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் சும்மா அழைக்கல. இன்றைக்கு நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த நாட்களில் ஜவாப்பா இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சும்மா போ, இந்த நாட்களில் இது ஃப்ரீயா இலவசமான ரட்சிப்பு தானே, பெற்றுக்கொண்டு போய் நீ என்ன பாடண்டா நான் படன்னு சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லவில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தன்னுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அதற்குரிய காரியம் இருக்கிறது, அதற்குரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஏனென்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் ஒருபோதும் இந்த நாட்களிலே எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாருக்கும் இந்த வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வசனத்தின்படி நடக்கிறவன் அந்த வாசல்களை கண்டடைவான். அந்த வாசல்கள் ஊடாக அந்த நாட்களை தேவனுடைய ராஜ்யத்தை அந்த நாட்களை கட்டி எழுப்புவான் என்பதை தான் குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரியே, இந்த நாட்களே உனக்கு முன்னாலே வைத்திருக்கிற இந்த திறந்த வாசலை இந்த நாட்களே நீ ஒரு நாளும் இந்த நாட்களை பூட்டி விடாதே. பாருங்கள் யோனாவின் புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே முதலாம் அதிகாரத்திலே அங்கே 1-4 வரையும் வாசிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது. அங்கே யோனாவுக்கு முன்பாக தேவன் ஒரு வாசலை திறந்து கொடுக்கிற, நீ போப்பா நினைவே நான் திறந்துதாரு, நீ போ நினைவேக்களே போ, இந்த நாட்களே என்னுடைய வருகையை பற்றி ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்ப வேண்டும், சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறார்கள் அதை குறித்து நீ சொல்லு என்று சொல்லுகிற வழியிலே யோனா என்ன செய்கிறான்னு சொன்னால் நினைவையை விட்டு தர்சுக்கு போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பேதுரு பாருங்க, அதாவது அந்த குளிர்காயர் அந்த இடத்திலே போய் அந்த பெண்களோடு அந்த பெண்கள் கூடியிருக்கிற இடங்கள் ஜனங்கள் கூடியிருக்கிற இடங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் பிடிபட்டா பேதுரு என்ன செய்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து பாதத்திலே இருந்து ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும். ஆனா பேதுரு இந்த நாட்களை வீணான காரியத்தை செய்கிறார் என்பதை தொடர்ந்து இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த யோனாவினுடைய காரியம் இந்த நாட்களிலே அப்படியாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அதே யோனாவை அழைத்த தேவன் சொல்லுகிறார், தேவன் தன் காரியத்தை யோனா மூலமாய்த்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார் என்று சொல்லி சொன்னால் அதை செய்து முடிப்பார். இன்றைக்கு இந்த ரேடியோ மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோதன சௌதரிய, நீங்க யாரா இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், கத்துடைய வார்த்தை உங்களை தேவன் அழைத்திருந்தால் உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை உங்களுடைய ஜீவன் உள்ள நாளுக்குள்ளே தேவன் கட்டாயம் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று கத்துடைய பிள்ளைகள். யோனா விட்டுட்டு ஓடினார், ஓடினவர் ஆண்டவர் விட்டாரா, மீனை அனுப்பினார், மீன் மூலமா இந்த நாட்கள் கப்பலில் வந்து பாருங்க, காற்றை அனுப்பி மீன் அவர் கடலுக்கு தூக்கி எறியப்பட்டு மீன் அனுப்பி மீன் மூலமா வந்து இந்த நாட்கள் நினைவாய்க்கு வந்து நீ யோனா தான் சொல்ற சத்தியத்தை ஆண்டவர் சொல்லலையா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா காணும், இந்த பூமியில் உள்ள ஜனங்களே ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியில மேல நின்று சத்தத்தை தொண்ணூச்சாரு, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த காரியம் யாரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷனாக இந்த நாட்களில் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனிடத்திலே தான் இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யோனாவை அழைத்த தேவன் அங்கே தன் காரியத்தை இந்த நாட்களில் யோனா மூலமா இந்த நாட்களில் நிறைவேற்றினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எந்த விதமான தடையும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆபிரகாமை குறித்து இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் அங்கே தடைகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். என்ன தடை என்று பார்க்கிற வழியிலே அங்கே முதலாவதாக பார்ப்போமா இருந்தால், லோர்த்து மூலமா இந்த நாட்களில் அவனுக்குள்ளே ஒரு தடை வருகிறது. ஆபிரகாமோடு லோர்த்து இந்த நாட்களிலே சேர்ந்து இந்த நாட்களில் அழைக்கப்படுகிற வழியிலே அங்கே வருகிறான் சொல்லிப்பா. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே, ஆபிரகாமைத்தான் தேவன் அழைத்தாரே ஒழிய லோர்த்துவை அழைக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கும்படியாக தேவன் ஆபிரகாம் மீது கொண்டிருந்த அந்த அன்பின் மித்தமாக அந்த நாட்களை பாருங்கள், அதாவது விக்கிரக ஆராதனைகளை செய்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமை அழைத்து கொண்டு தேவன் வந்து அந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் லோர்த்து என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆபிரகாமுக்குள்ளே இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி தேவன் கொடுத்திருக்கிற அந்த துறந்திருக்கிற அந்த வாசலை இந்த நாட்களில் வாசலே இந்த நாட்களில் காரியத்தை செயல்படுத்தாதபடி இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால் தடைகளை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதற்கு பின்பாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாம் அங்கே லோர்த்துவை விட்டு இந்த நாட்களிலே பிரிந்து போகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பிரிந்து போனதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு அந்த 12 அதிகாரத்திலே கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அங்கே எப்படியாக நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் நீக்கப்படுகிறவர்களே. இன்னைக்கு பாருங்க, நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம், அந்த ஊழியத்துக்கு நமக்கு ஒரு சிலர் வந்து முட்டுக்கடை போடுவாங்க, அது தடை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த தடை எப்பொழுது நீக்கப்படுகிறதோ, தடையை நாங்கள் முதலாவதாக அறிய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நாங்கள் போட்டிருக்கிற ஷர்ட்ல ஓட்டைகள் இருக்கிற மாதிரி அந்த ஓட்டைகளை முதல் அடைக்க வேண்டும். அடைக்கிற வேலையிலே தான் இந்த நாட்களை நமக்கு என்ன நடக்கும், இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்ய முடியும் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஆதிகாமம் 12:13 ஏழாவது வசனம் வர சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பர்களுக்கும் அங்கே லோத்துடைய மந்த மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதத்தின் நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே 14 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே லோர்த்து ஆபிரகாமை விட்டு இந்த நாட்களை திரும்பி போகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அப்ப இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தடைகள் அங்கே நடந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன் ஆபிரகாம் அங்கே ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி, ஒரு அடியெடுத்து முன் வைக்காதபடி இந்த நாட்களிலே தேவன் கொடுத்த அந்த திறந்த வாசலை இந்த நாட்களில் அவர் பயன்படுத்த முடியாதபடி தடைகளை இந்த நாட்களிலே போட்டுக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறதை பாரு. ஏனென்றால் ஆபிரகாம் அங்கே தேவனுடைய வார்த்தையினாலே அழைக்கப்பட்ட மனுஷனாக இருந்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தலை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே லோர்த்து ஒரு தடையா இருந்த வேளையிலே தேவன் ஆபிரகாமை கொண்டு இந்த நாட்களிலே ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதபடி இந்த நாட்களில் தேவன் அந்த இடத்திலே அங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் அந்த இடத்திலே ஒரு சிரமமான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களே வாழ்கிற காரியமாக இருக்கு. ஏனென்றால் வார்த்தையினோட ஆபிரகாமை அழைத்த தேவன் அங்கே, அது மட்டுமல்ல தேவன் அவருக்கு முன்பாக அங்கே திறந்த வாசலை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திறந்த வாசலுக்கு முட்டுக்கட்டையாக ஆபிரகாம் அவருடைய சகோதரனையும் கூட்டிக் கொண்டு வருகிற வேளையில தான் என்னென்றால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு தனிய ஆபிரகாமத்தை அழைத்தார் ஐயா. இன்றைக்கு அவரை நீ அவனை கூட்டிக்கணும் மச்சானை கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறது என்னவென்றால் ஒரு காரியத்துக்கு இந்த நாட்களை தேவன் அழைச்சா அந்த நாட்களே இவரையும் கூட்டிக்கொண்டு அந்த ஊழியத்துக்கு போவோம் இந்த காரியத்தை போவோம் என்று நம்முடைய மாமிசத்தின் அந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி தேவனோ தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி இந்த நாட்கள் இந்த காரியத்தை கேட்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுவார் இந்த நாட்கள் இது இப்படியான ஊழியம் இப்படியான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனால நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில காரியங்களின் நிமித்தம் நம்முடைய ஊழியத்தினுடைய கதவுகள் இந்த நாட்களில் அடைக்கப்படுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதை நாங்கள் இந்த நாட்களில் ஜாக்கிரதையாக புரிந்து கொண்டுவோம் இருந்தால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த திறந்த வாசல் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யலாம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கட்டி எழுப்ப முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப லோத்துவை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே லோத்து எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் உலக மயக்கம் என்பதைத்தான் இன்றை குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உலகத்துக்குரியவன் உலகத்துக்குள்ளே மயங்குகிறவனா இந்த லோத்து இருக்கிறான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால் பாருங்கள் அந்த ஆபிரகாமை விட்டு இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே பிரிந்து போகிற வேளையிலே லோத்து முதலாவது என்ன செய்கிறான் சொன்னால் தானே தெரிந்து கொள்ளுகிறான் எப்படியாக இருக்கிறது பசுமையாகவும் பச்சையாகவும் இருக்கிற அங்கே பார்க்கிற அந்த சோதோம் குமாராவை இந்த நாட்களே தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் இந்த நாட்களே நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போறேன் என்று சொல்லி இந்த நாட்களே தன்னுடைய பாட்டை இந்த நாட்களே பார்க்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசியாக முடிவில் என்ன வந்தது என்று சொன்னால் அங்க லோத்துவனுடைய மனைவி கல்துணாய் போகிறது மட்டுமல்ல அவருடைய லோத்துவனுடைய சந்ததியே இந்த நாட்களே பாருங்கள் வேதத்திலே ஒரு பயங்கரமான சந்ததி அதாவது அம்மோன் மோவாவை புத்திரர்கள் உருவாகிறதுமாய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே இரண்டா அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்ப தேவனாலே அழைக்கப்பட்ட அந்த ஆபிரகாம் இந்த நாட்களே தன்னுடைய காரியத்தின் நிமித்தம்தான் அந்த இடத்திலே பாருங்கள் லோத்துவோடு இந்த நாட்களே வந்து இந்த நாட்களே திரிகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே தெளிந்த புத்தி வருகிற வேளையிலேயே தேவன் அவர்களை இந்த நாட்களே என்ன செய்கிறார் பிரித்து இந்த நாட்களை விடுகிறார். அதன் நிமித்தம் அவர்கள் பிரிந்து போகிறார்கள். ஊழியம் அங்கே இந்த நாட்களே சிறப்பாக இந்த நாட்களே நடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அப்ப லோத்து உலகம் மயக்கம் என்றால் பாருங்கள் லோத்துடைய காரியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் அவருடைய மனைவியாரை பாருங்கள் லோத்துடைய மனைவியாரை பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேவன் சொல்லுகிற ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை இந்த நாட்கள் என்ன செய்கிறார் ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே அந்த அதாவது அந்த சோதங்குமாரை அழிப்பதற்கு முன்பாக அவர்களை போகும்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த நாட்களிலே போகிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார் நீ போகிற வேளையிலே நீ திரும்பி பார்க்காதே போ என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே போனார்கள். ஆனால் லோத்துடைய மனைவியார் என்ன செய்தார்கள் சொன்னால் உலக மயக்கத்தின் நிமித்தம் திரும்பி பார்த்தது நிமித்தம் உப்பு தூணாக அந்த நாட்களை மாறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இருக்கு ஐயா. ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமோ 15 வருஷம் இருந்தாலும் சில வேளைகளிலே சில அந்த காரியத்தின் நிமித்தம் நாங்கள் என்ன செய்கிறோம் உலகத்தை திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழைத்து வருகிற வேளையிலே அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்க பிந்தி விட்ட உடனே சொல்லுகிறார்கள் நாங்கள் எகிப்திலே இருந்தால் அங்கே நல்ல வடிவாக அந்த நாட்களை கோமட்டி காய்களும் அதுகளும் இதுகளும் இந்த நாட்களை உள்ளி அதெல்லாம் சாப்பிட்டு இந்த நாட்களை சந்தோஷமா இருப்போம் இங்க வந்து எங்களை வனாந்திரத்துல சாகும்படியா இந்த இடத்திலே கொண்டு வந்தீரே என்று சொல்லி இந்த நாட்களை மோசையோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி அவருடைய ஜனங்களுக்கு இறங்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்திற்குள்ளே அந்த திறந்த வாசலை கொடுத்து அந்த தேசத்துக்குள்ளே அனுப்பும்படியாக அந்த நாட்களே தேவன் நினைச்சார். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் முறியடித்தார்கள். அதனாலேதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த வனாந்தரத்திலே விழுந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான கத்துடைய அப்ப இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்த இந்த நாட்களை பாருங்கள் அங்கே நூலின் குமாரனாய காலேப்பும் அந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே அவர்கள் தான் இந்த நாட்களை தேவனுடைய சித்தத்தை அறிந்த நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்கள் இருவரும் அந்த இடத்துல என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் கானான் தேசத்துக்குள்ளே போய் இந்த நாட்களில் அந்த காரியத்தை ரகசியத்தை அறிந்து வந்து அது அங்கே நமக்கு உகந்த தேசமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் திறந்த வாசலை இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். கானான் தேசமாகிய திறந்த வாசலே அந்த இடத்திலே நாங்கள் ஜீவிக்க முடியும் என்பதை குறித்து ஜனங்களுக்கு சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நாட்களே வாழ்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆவிலே நான் நிறைந்து ஜெபம் பண்ணுகிறேன், ஆவிலே நிறைந்து காரியங்களை செய்கிறேன், ஆவிலே நிறைந்து செயல்படுகிறேன் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில், அப்படியானால் இந்த நாட்களில் உனக்கு முன்பாக இருக்கிற திறந்த வாசல் ஏன் பூட்டப்பட்டிருக்கிறது என்பதான் இன்றைக்கு என்னுடைய கேள்வியாக இந்த நாட்களில் இருக்கிறமையான கத்துடைய பிள்ளை. உன்னுடைய வாசல்கள் இந்த நாட்களில் ஒருபோதும் பூட்டப்பட விடக்கூடாது. ஏனென்னு சொன்னால் தேவன் உனக்கு அது கொடுத்திருக்கிற ஒரு கிருவியாக அந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கத்துடைய. அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல சொல்லப்படுகிற காரியத்தை, அந்த வசனத்தை நான் அன்றைக்கு மீண்டும் வாசிக்கின்ற அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நீ கொஞ்சம் பலன் இருந்தும், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெரிய பலன் தேவையில்லை, கடுகளவு விசுவாசம். ஆண்டவர் எதை எதற்காக கடுகளவு விசுவாசம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், கடுகளவு விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுகிறதே ஜனங்களாலே முடியாது. அதனாலதான் இந்த நாட்களை கடுகளை தேங்காயளவு விசுவாசம் என்று சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் அருமையான கத்துடைய உள்ளே, கடுகளவு விசுவாசத்தையே பெற்றுக் கொள்ள முடியாதுன்னு சொன்னால் எப்படி ஆண்டவரோடு நடக்க முடியும்? இப்ப பாருங்கள், உனக்கு இங்கே சொல்லப்படுகிறது உன் கிரியைகளுடைய காரியங்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கிறது, ஆனால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், குளோரி டு கோட், என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், அல்லேலூயா, குளோரி டு கோட், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய வசனத்தை நீ கை கொள்ளுகிறவனாய் இந்த நாட்கள்ல இருப்பாயா இருந்தால், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, இந்த நாட்களே திறந்த வாசலை இந்த நாட்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை கூட்ட மாட்டான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களை அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லு சாப்பாடுக்கு காசே இல்லை இந்த நாட்கள், நீ ஊழியம் ஊழியம் என்று திரிஞ்சு கொண்டே இருக்கிற இந்த நாட்கள், இது ஊழியத்துக்கு போய்கொண்டிருந்தா உனக்கு சாப்பாட்டுக்கு காசு வருமா, காரியத்துக்கு காசு வருமா, உடைய தேவைகள் சந்திக்கப்படுமா, அதனால இந்த குறுக்கு வழியே நீ இந்த நாட்களை கை கொள்ளு. அப்படி செய்கிற வேலையில இந்த நாட்கள் பணம் சம்பாதிக்கலாம், இந்த நாட்கள் ஊழியத்தை செய்து முடிக்கலாம், அதாவது கர்த்தருடைய காரியத்தை செய்து முடிக்கலாம் ஒரு பகுதியை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லி நமக்கு தவறான வார்த்தைகளை சொல்லி இந்த நாட்கள் திசை திருப்புறா இருக்கிறமையான கர்த்தர்கள். அதனாலேதான் இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்களுக்கு இன்றைக்கு முட்டுக்கேடு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் துறந்த வாசலை வைத்திருந்தால் உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்வார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மோசைக்கு முன்பாக தேவன் சிவந்த சமுத்திரத்தை திறந்து விட்டார், அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்தரத்திலே பார்த்தால் தண்ணீர் இல்லை, தண்ணீர் பஞ்சம், அருமையான கத்துடைய பிள்ளை, ஆகாரங்கள் இல்லை
1: என்பதை நீர்களாக.
0: ஆனாலும் இந்த நாட்களில் ஜற்குகிறார்கள். ஆனால் தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன், மன்னாவை கொடுப்பேன், காடையை கொடுப்பேன் என்று சொல்லி மட்டுமல்ல சொல்லுகிறார். இந்த நாட்களே அந்த கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லுகிற வேளையிலே, மோசி செய்கிற வேளையிலே வனாந்தரத்திலே அங்கே நீரூற்றுகள் உண்டு பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகள். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது, வனாந்தரத்திலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அப்படியானால் எப்படி அந்த காரியம் அங்கே நிறைவேறும்? வனாந்தரத்திலே எங்கேயா நீரூற்று உண்டு பண்ணும்? வனாந்தரத்திலே எங்கேயா? வனாந்தரம் காலாகாலமாய், அதாவது காலாகாலமாய் அது தண்ணீரே காணாதபடி வறட்சி அடைந்து அந்த மண்ணில், அதாவது அந்த மண் எல்லாம், அதாவது எப்படியாக மணலாக அந்த நாட்களை மாற்றப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அங்க போயிட்டு ஒரு கிணறு தோண்டுவோமா இருந்தாலும் இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே கிணறை அங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்னு சொன்னால் அப்படியே தூந்து கொண்டே இந்த நாட்களே போகும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே நான் நீரூற்றுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி. இது எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் அவர் திறந்த வாசலை இந்த நாட்களிலே கொடுப்பார் என்பதைத்தான் அங்கே இருக்கிறது என்பதை இன்றைக்கு. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவருடைய அவருடைய வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் கை கொள்ள வேண்டும். அப்படியாக அவருடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளுகிற வேளையிலேதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதையை திறக்கிறதற்கு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் செயல்படுவார் கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த வாசலிலே நாங்கள் எப்படியாக பயன்படுத்த வேண்டும், அந்த வாசல் மூலமா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இந்த நாட்களில் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார், ஒருவனுக்கு பாடுறதுக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஒருவருக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், அல்லது ஒருவருக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஏழைகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். இப்படி அநேக தாளந்துகளை தேவன் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். இவைகள் தான் இந்த நாட்களிலே உங்களுடைய கதவுகள் அடைக்கப்படாதபடி திறந்திருக்கிற திறந்த வாசல் என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆலயத்தில் போய் நின்று மேடையில பிரசங்கம் பண்ணுறது தான் திறந்த வாசல் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் பார்க்க வேணும். ஆலயத்தில் போய் நின்று மேடையில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறது 50 பேர் 500 பேர் 1000 பேருக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுறது திறந்த வாசல் அல்ல. திறந்த வாசல் என்றால் தேவன் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கிற ஒரு பாதையாக அந்த நாட்கள் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் அவருடைய வசனத்தை கை கொள்ளுவோனா இருந்தால் எனக்கு முன்பாக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அது என்ன வழியிலேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற விதமாகவோ, அல்லது நாட்களே வீட்டிலே அதாவது தெருவிலே போகிற வழியிலே ஜனங்களை விசாரிக்கிற விதமாகவோ, அல்லது ஏதாவது ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்காக தேவன் அந்த காரியத்தை செய்வார். இப்ப பாருங்க, வேதத்திலே சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் சிறையிலே இருந்தேன் நாட்களிலே என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் நோயாளியா இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்லி சொல்லுகிற வழியில் சீசர்கள் இருக்கிறார்கள், எங்கே ஆண்டவரே, எந்த இடத்திலே நீர் சிறையிலே இருந்தீர், எப்பொழுது நீர் பசியா இருந்தீர் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒருவனை நீங்கள் இந்த நாட்களிலே விசாரிக்கிற வேளையிலே, இப்படிப்பட்டவனுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்கிற வேளையிலே, நீங்கள் என்னுடைய சித்தத்தை என்னுடைய திட்டத்தை அங்கே நிறைவேற்றும். அதே விதமாக இன்றைக்குத்தான் அதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திறந்த வாசல்கள். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். முதலாவது அந்த வாசல் என்னென்று கண்டுபிடிங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் என்ன? முதலாவது அழைப்பு இருக்கு, அந்த அந்த காரியம் இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு எவ்வளவு காலம் இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களை நிர்ணயித்தோம், அர்ப்பணித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் சில வேளையில வருகிற வேளையிலே இந்த ஊழிய பாதையில போகிற வேளையில கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அதை பூட்டிடுவாங்க. ஆண்டவர் சொல்லார், இந்த வழியெல்லாம் நீ போகணும்னு சொன்னா இல்ல, அதை பூட்டிட்டு நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் தங்களுக்கு ஒரு பாதையை திறந்த இந்த நாட்களே இதுதான் சுகமான வழியா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? சுகமான வழியை இந்த நாட்களில் கை கொள்ளுவார்கள். அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே, அது வழி அல்ல, இதுதான் வழி. இந்த வழியிலே நீ போனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களே உங்களுக்கு இந்த நாட்களே தெரிவிக்கிறார். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். அருமையான அன்பு சோதரனே, அந்த திறந்த வாசலை கண்டுபிடியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, வெளிப்படுத்தல் 3:8 இந்த நாட்களே தேவரீர் பேசும்படியாக நீ அடியனை கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அந்த வாசலை கண்டுபிடிக்கிற அந்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னென்ன தாளந்துகள் வைத்திருக்கிறார்களோ அந்த தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்தும்படியாக தேவனுடைய அபிஷேகம் இந்த வேளையிலே அவர்களை இந்த நாட்களே நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறிய திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே உடைய கரத்துக்களே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இந்த வார்த்தையின் ஊடாக ஒரு திருப்பத்தை ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, செய்கிற ஊழியங்கள் சிறிய ஊழியங்களா இருக்கலாம், பெரிய ஊழியங்களா இருக்கலாம், ஆனால் உம்முடைய கனத்தோடு இந்த நாட்களே ஆண்டவரே நீர் அவளுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தோடு அந்த காரியத்தை செய்யும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்தரலும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுத்தவர் வானொலியர்மன். இவருடைய செய்தியிலே இன்று வெளிப்படுத்தல் 3:8 மத்தேயு 14:19 வைத்து ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். இப்போ செய்தி கொடுக்கும் பொழுது யாருக்கோ இதிலே வந்து இப்போ 222 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கோ மூடப்பட்ட கதவு திறக்கப்பட போகின்றது. பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், வேலைக்காக தங்கும் இடத்துக்காக எனக்கு இந்த பிரச்சனை நீங்காத என்று பூட்டப்பட்ட கதவு இன்று திறக்கப்பட போகுது. அதுதான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்கு தேவன் கூறுகிறார். யார் என்றது நான் அறியேன். 2022 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் யாருக்கோ இந்த தேவ செய்தி திறந்த வாசல் திறக்கப்பட போகுது. இந்த திறந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் இந்த தேவனுடைய வார்த்தை இரவும் தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க கதவு தானாகவே திறக்கப்படும். பேதுரு, ஆபிரகாம், யோனா, லோத்துக்கு நடந்த சம்பவத்தை மிக தெளிவாக அந்த வார்த்தையிலே வெளிச்சத்தை கொடுத்தால் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது பேதுரு மறுதளித்தான். அதுக்கு பிறகு பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லைன்னு இயேசு நாமத்தில் ஜெபித்தான். அதாவது திறன் பூட்டப்பட்ட கதவு திறக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மூடப்பட்ட கதவு திறக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவ வசனத்தை வாசித்து தியானித்து ஜபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைனா அந்த பிரச்சனை திறக்கப்படும். திறந்த புதிய வாசலை தேவன் கொடுப்பார். அருமையான வார்த்தையை கொடுத்து அது கதவு நான் சொல்வது கத்தர் அந்த ஊழியக்காரனை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து சிஸ்டர் ஜூலியா இருக்கிறீங்களா, பேச முடியுமா? சிஸ்டர் ஜூலியா, ஜீசஸ் சேவ்ஸ் வந்திருக்கிறீங்க, பேச முடியுமா? மீண்டும் சிஸ்டர் ஜூலியா.
3: ஆ, பேச முடியும். பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க?
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கத்தர் கிருபை இன்றைய நாளிலே.
3: ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் நம்ம என்னோட பர்சனல் ஒர்க் ஊழியெல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால உங்களோட இணைய முடியல. இனி டெய்லி நான் இணைவேன். கர்த்தர் நாம மகிமைப்படுத்துவேன்.
2: ஆமே. இன்றைய நாளிலே நீங்கள் சங்கம வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்களை துதித்து ஒரு 10 நிமிடம் துதித்து ஆராதிக்க முடியுமா?
3: ஆராதிக்க முடியுங்க. ஒரே ஒரு 2 மினிட் இருங்க, டூல்ஸ் எடுத்துக்கிறேன்.
2: என்ன செய்ய போறீங்க?
3: எங்க துதிக்க முடியும், துதிக்கிறேன். வீடியோவோடவா? வீடியோ வேணுமா?
2: நீங்க வீடியோலயும் வரல, ஆடியோலயும்.
3: ஆடியோ போதும். நான் வீடியோ வந்து கொஞ்சம் பிரேயர் ஹாலுக்கு போனாதான், மேல மேல பிரேயர் ஹாலுக்கு போனாதான் நான் இது பண்ண முடியும். இப்ப நான் ஆராதிக்கிறேன், சரிங்களா?
2: ஆமா,
3: ஆராதிக்கலாம், வாங்க. ஓகே, ஒரு ஒரு பாடல் பாடி நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதா? இப்பொழுது இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பாடல், ஒரு புதிய பாடல், ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பாடல், எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே. அந்த சாங்க பாடி நம்ம நாமத்தை மகிமைப்படுத்தலாம், பாடலாம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனல் மூட்டும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனல் மூட்டும்

ஆவியே அன்சை வாடும் அனல் மூட்டும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனல் மூட்டும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை வென்றிடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை வென்றிடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாயிறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாயிறங்கிடுவார், நெருப்பாயிறங்கிடுவார் என் தேவன்.

மூட்டும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அனல் மூட்டும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவ

மீன் வழி மாறி கீழ்த்தட்டில் பாடும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும்

அசைவாடும் அனல் மூட்டும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல்

உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் வளர்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன், என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன், உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே, வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்க்கை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணீரே, வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணீரே, இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன், என்னை அழைத்தவரே உமை

என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க திருவை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உன் திருவை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாயன் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் இரட்சிப்பை தந்தீரேன். அநேகர் வாழ்வை வெளிச்சமை மாற்றும் விளக்காய் வைத்தீரேன். இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் இரட்சிப்பை தந்தீரேன். அநேகர் வாழ்வில் வெளிச்சமை மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதித்தேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க திருவை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க திருவை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க திருவை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க திருவை தாருமே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வைத்தீரேன். நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரேன். நிலையில்லாத வைத்தீரேன். நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை வைத்தீரே. இயேசுவே உந்தனின் நன்மையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துடித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. நல்ல கரங்களை தட்டி உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உண்மை உள்ளவரே உண்மை என்று.

0: உண்மை உள்ளவரே உண்மை என்றென்றும் தொழுதிடுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி பரலோக தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வி பிரைஸ் யூ இன் ஜீசஸ் நேம், வி பிரைஸ் யூ இன் ஜீசஸ் நேம். ஓ ஜீசஸ், ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட, தேங்க்யூ காட், தேங்க்யூ காட், ஹாலேலூயா. ரிவோ சகரந்துருணமலைபே தினே லீபோ சகராத்ரு தனாத்தர நலபா தின டரபலைபே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. Hallelujah, we praise you, we praise you, we praise you, we praise you, we praise you, we worship you, we worship you, we worship you. Thank you Lord, thank you Lord, we thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh hallelujah, தகப்பனே துதி கன மகிமை கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செலுத்தி தகப்பனே இந்த ஆராதனை இந்த வர்ஷிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இதுல கனெக்டிங்கா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இது எத்தனை நாடுகளுக்கு போகிறதோ அத்தனை நாடுகளுக்கும் இதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஒவ்வொருவருடைய அன்னுரப்ப வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட நீர் கிருபை செய்வீராக. அப்பேற்பட்டதான வசனத்தையும் ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஏறெடுத்து அன்றுவரே அப்பா அவருடைய வாழ்க்கையில ஒரு மாறாத ஒரு ஆசீர்வத்தை, ஒரு பெரிய உயர்வை நீர் கொடுத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொருவருடைய ஊழியங்கள்ல ஒரு பெரிய மகத்தான காரியங்களை செய்து நீர் ஆண்டவரே அப்பா மகிமையானதை செய்து ஆசீர்வதிப்பீராக. அப்படியா இனி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்துதி, கண மகிமை கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாச, அருமையான ஒரு பாடல். எலியாவின் தேவன் என்று அருமையான பாடலை பாடி ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசிரியப்பதாக. நாளைய தினத்திலும் இதே நேரத்தில் வந்து இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக.
0: ஆமே. நாளைக்கு ஒரு கன்வென்ஷன்ல பேச போறேன், இந்தியாவில ஒரு பெரிய கன்வென்ஷன், ஒரு செய்தி கொடுக்க போறேன். நான் டைம் கிடைச்சா வந்து இணைஞ்சுக்கிறேன்.
1: ஆமே, நன்றி பாச, நன்றி, நன்றி. சிஸ்டர் ஜூலியா பேச முடியுமா? நாங்கள் நாங்கள் முடிவு ஜீவத்தை எடுக்க சிஸ்டர் ஜூலி அழைக்க போறோம். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியில் ஆவியானவர் வழிநடத்த மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தேவ செய்தி கூட மிக மிக ஆசீர்வாதமாக எல்லோருக்கும் இருந்தது. இப்போ நாங்கள் சிஸ்டர் ஜூலியை அழைத்து முடிவு ஜீவத்தை எடுப்போம். சிஸ்டர் ஜூலி, முடிவு ஜீவத்தை எடுங்கம்மா.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. அப்பா ஆதி மந்தமானவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் உங்களோட சமூகத்தை, உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து உணரக்கூடியதாக உங்களோட சமூகத்துல நாங்கள் கழிக்கிறதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒருவரையும் உங்களுக்குரியவர்களாக மாற்றி அப்பா, உங்கள் சித்தத்தின்படி அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களே மண்டவரே, உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வைத்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நீங்க உங்களோட வசனத்தை பகிர்ந்து கொடுத்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி ஆண்டவரே வந்து ஆராதனை செய்து அப்ப உங்களோட வார்த்தையில் பகிர்ந்து கொடுத்த யாவருக்கும் ஆண்டவரே உங்களோட கிருபையின் மூலமாக உங்களோட அன்பின் உங்கள் ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் மகேந்திரன் ஐயா அப்பா. நேரம் காலம் பார்க்க ஒவ்வொரு நேரம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதே மாதிரி மகேந்திரன் ஐயா எந்த நேரம் கத்தருக்குல்ல அவரது யார் சரி வராட்டையும் கூப்பிட்டு அந்த மகேந்திரன் ஐயா அப்படி அந்த கத்தரின் வார்த்தையின் படி 991 மாதிரி எந்த நேரம் கூப்பிட்டாலும் மகேந்திரன் ஐயா கத்தருக்குள்ள அவர் அப்படி அவரோட நாமத்தை உயர்த்துவதற்கு மகிழ்ச்சியோடு வந்து எவ்வளவு தான் நாங்க இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு எங்களது மத்தியில் வந்து கொடுக்குற அவரோட ஆராதனை அவங்க பகிர்ந்து கொடுக்குற ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீங்க நாங்க தளர்ந்து பலவீனமா இருக்கும் பொழுது எங்களுக்கு உங்களுடைய பலனை சத்துவத்தையும் கொடுத்து நீங்க வழி நடத்துற தகப்பனா இருக்கு அப்படியே. நன்றி. இந்த உபாவச சாரி, ஃபாஸ்டிங் பிரயாச எங்களுக்கு நீங்க திறந்து கொடுத்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம். உங்களோட அபிஷேகத்தினால் என்ன அதிகமாக நிரப்பி நாங்கள் என்ன தாழ்மையோட உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா பிரதருக்கு கொடுத்த அந்த இந்த ஊழியத்தின் அழைப்புக்கு நான் அப்பா நன்றி செலுத்துகிறேன். அப்பா அவர்களை இந்த விதமான நிலபுரத்தில் இருந்தாலும் இரவும் பகலும் அவர்கள் ஆண்டவரை உங்களுக்கென்று ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை அண்டவரே ஊழியத்திலே தடையா இருக்க யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். அப்பா அப்பா வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உண்மையுள்ள உத்தமர்களாக நீங்க உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி நான் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் ஆண்டவரே மறுநாள்ல சந்திக்க கூப்பிட்டு, பிகாஸ் ஹி லீவ்ஸ் வி கேன் ஃபேஸ் அனதர் டே. அவர் ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதே அன்னப்படியாலே மரணமே கூறங்கே என்று கேட்டபடி நாங்கள் ஜீவிக்கலாம், நாங்க பாடலாம், நாங்க எதுவும் செய்யலாம், ஆனா கத்தருக்குள் நாங்க எந்த நிலப்பரத்துல எங்க இருக்கிறோம் என்று கத்தருக்குள் அறிந்து கொள்வதுதான் முக்கியமா இருக்கிறது. அப்படியா நன்றி நன்றி பிதாவே.

0: இடத்திலோ சகோதரி, இன்றைய நாளிலே பாஸ்டர் தானசேகரம் ஸ்ரீலங்கா பதுலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கும் சங்கமவாடின் சார்பாக, நித்திய வெளிச்சத்தின் சார்பாக, வார்த்தை வெளிச்சத்தின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என் ஆத்மாவை சொல்வோம். பாஸ்டர் தானசேகரன் கலைக்க போறீங்களா? பாஸ்டர் பாஸ்டர் தானசேகரன் சொல்ல போறீங்களா?
1: எனக்காக ஜெபம் 7 வருஷம் ஆச்சு. இன்னும் அதோட தான் நான் ஒத்த கை காலில் தான் செயல் விழா ஊழியத்தை பெருசாக எனக்கு இன்னும் பிறன் இல்லை. ஆண்டவர் சீக்கிரமாக முழுமையான சுகம் கிடைக்கணும்.
0: ஆமே, நாங்கள் அது ஜெப விண்ணப்பத்திலே நாங்கள் சேர்த்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் பொறுத்துக் கொள்ளுங்கள்.
2: ஜெபிக்கலாமா அவருக்காக?
3: ஆமே ஜெபிக்கலாம்.
2: ஓகே, எல்லாம் சேர்ந்து அவருக்கு நேராக, அவர் பேரு தனசேகரன் நினைக்கிறேன், ஸ்ரீலங்கால இருக்கிறாரு, பந்துல பகுதியில மாகாணத்துல இருக்கிறாரு. நானு ஸ்ரீலங்கா வந்து மிஷனரியா போயிட்டு ஒரு 3 வருஷம் அங்க தங்கி நான் ஊழியம் செய்கிற பொழுதெல்லாம் அந்த பகுதிகளையும் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அந்த சகோதரன் தெரிஞ்சிருந்தா நாங்கெல்லாம் சந்திச்சிருப்போம். நாம மகிமைப்படட்டும். வருகிற வருஷம் டிசம்பர்ல நாங்க வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கான பிளான்ஸ்ல நாங்க இருக்கிறோம். அதுக்காக ஜோம் பண்ணிக்கிறோம். தேவ் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க சகோதரன் அங்க சந்திப்போம். இப்போ சகோதரனுடைய சுகத்திற்காக யாரோ ஒருத்தர் ஜோம் பண்ணுங்க, கூட சேர்ந்து நம்ம அனைவரும் ஜெபிப்போம்.
3: நான் ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா. அப்பா, எனது நாமத்தின் மூலமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்கறதா அப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த இந்த அருமையான மகனை நீங்க தேர்ந்தெடுத்த அப்பா, இந்த மகனை ஆண்டவரே அவர் கூறிய விண்ணப்பத்தை நீங்க கேட்டீர்கள் ஆண்டவரே. அந்த விண்ணப்பத்திற்கு கண்ணீர்களை நீங்க துடைக்கிறதா அப்பன் ஐயா. உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. அப்பா, நாங்க இப்பொழுது இதுல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தின் மூலம் அந்த பிளவீனம் உள்ள அந்த சரீரத்தை இயேசுவின் நாமத்தின் மறுபடியும் நடக்கூடியதாக குருடனின் கண்களை திறந்தீர் ஐயா. அப்பா, உங்களால உங்களுடைய இரத்தத்தின் மூலமாக அவர்களை அப்பா சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. பிளவீன நேரத்தில் அந்த பிளனை அந்த உடம்புல உள்ள பிளவீனத்தில் அந்த சரீரத்தை உற்சாகமாக்கு. இன்றைக்கு ஒரு மறுபடியும் எங்கள் நித்திய வெளிச்சத்துல வந்து, வார்த்தையின் வெளிச்சத்துல வந்து அப்பா நீ அவர்கள் சாட்சி கொடுக்கத்தக்கதாக அவர்களை இப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். பிசாசே, உனக்கு அதிகாரம் இல்லை. அவர் இயேசுவின் மகன், அவர் இயேசுவின் மகன் அப்பா. மகனாக மகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஊழியக்காரங்க அப்பா, பதிலிலிருந்தும் வந்த இந்த பாஸ்டருக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. அங்கங்க உங்களோட வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ள உங்களோட வல்லமை பிரகாசித்து, உங்களோட வல்லமையை அப்பா அவர்கள் மூலமாக நீங்க தெரியப்படுத்தி, இந்த இப்ப கூறிய இந்த பாஸ்டருக்காவணி வருகிற அந்த பிளவீனங்களை நீங்க விடுதலை ஆக்குங்க. நாங்க இப்பொழுது ஒரு குணப்பட்டு ஜபிக்கும் பொழுது அவருடைய அவருடைய சரீரத்தில் எல்லா பிளவீனங்களையும் நீங்க விடுதலை ஆக்க வல்லவரா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால பிசாசை அகன்றுப்போம். உன்னால உனக்கு ஒரு உத்தரவும் இல்லை அவரை தொடுவதற்கு. அவருக்கு இயேசுவின் மகன் அப்பா, அந்த வல்லமையை நீங்க அவருக்கு சமயத்துல தெரியப்படுத்தி இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சியாக வைக்க போற கிருபைகளுக்காமே நன்றி செலுத்துறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியன் தேடும் பொழுது சகலது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக

0: ஆக நீங்க குணம் குணம் அழுத்தி விடுதலையாக்குற வல்லவரை நிறைந்த தகமருக்கு நன்றி கூறுகிறேன். அப்பா அவரை விடுதலையாக்கின கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இந்த மகனை நீங்க அதிகமாக உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவரை உபயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். நன்றி அப்பா. அந்த ஜெப வேண்டுகோள்கள் இப்பொழுது மட்டுமில்ல, நாங்கள் எங்களோட பேர்சனல் பிரயாசிலையும் அவருக்கான ஜெபிப்போம். இன்னும் அதிகமாக கத்தரவிட பலவீனத்துல இந்த விடுதலாக்கி பலனை கொடுத்து அவர் குருடனின் கண்ணை திறந்தது போல அவரை உற்சாகப்படுத்தி நடக்க வைக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு எல்லா கன மகிமையும் செலுத்தி நன்றி சொல்லுகிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் வாணர் ஐயா
2: ஊழியக்காரருக்காக இந்த வேலையில ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவை இலங்கை தேசத்திலிருந்து ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, கத்தாவை இந்த நாளிலும் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய சரத்தில் உள்ள பலவீனங்கள் எப்படிப்பட்ட பலவீனங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும், ஆண்டவரே என்ன காரணத்துக்காக இந்த காரியங்கள் இந்த நாட்களில் வந்திருக்கிறது என்பதை நீர் அறிந்தவரா இருக்கிறீர் ஐயா. வேதம் சொல்லுகிறது ஐயா, கத்தாவே இந்த நாளும் உம்முடைய நாமம் ஒன்றே இந்த நாட்களில் அவர் மூலமா மகிமைப்படும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே வந்திருக்கும் என்பதை இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே இவருக்கு சுகத்தை கொடுத்து இவர் மூலமா இந்த நாட்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இவர் இருக்கிற அந்த கிராமத்திலே, இவர் இருக்கிற அந்த பட்டணத்திலே ஆண்டவரே இப்படி கால் ஒன்று நிற்கும்படியாக செய்த நீர் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை அந்த கிராமத்தை உறுதிப்படுத்தி அருளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இயேசு விடுவிக்கிறார் என்று அறிந்து கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவே சுகம் தருகிறார் என்று அறிந்து கொள்ளும்படியாக அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாகவும் செவிகள் திறக்கப்படும்படியாகவும் ஜெபிக்கிறேன். கத்தாவே ஆண்டவரே இவரை கொண்டு நீர் இந்த நாட்களை செய்ய இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களா இருந்தாலும் ஆண்டவரே கத்தாவே அதற்கு முன்பாக இந்த நாட்களை ஆண்டவரே உம்முடைய அற்புதம் இவருக்குள்ளே இவருடைய குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை வரும்படியா ஜெபிக்கிறேன். கத்தாவே பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உடைய நாம மகிமைக்காக சாட்சியில சொல்ல அந்த கிருபையை கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து நாங்கள் அவருக்காக எங்களுடைய கொமிட்டியிலே எங்களுடைய ஜெபிப்போம், பாரப்பாட்டு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைய நாளே பரிசுத்த ஆவியானவர் நிகழ்ச்சியை வழிநடத்தினார். நாங்கள் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து என் ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. பாஸ்டர் தனசேகர் மைக்
3: ஆன் பண்ணி எல்லாருமே தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
1: என்ன பாஸ்டர்?
3: ஓகே பாஸ்டர் சொல்லலாம். எப்படி
4: இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
5: கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியோட
3: ஊழிய பிசி வர முடியல என்னால, நிறைய அதனால உங்களை நான் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதித்து செவித்துக் கொள்றேன். நான் நினைச்சிட்டு தான் இருந்த உங்களை எல்லாம் தொடர்ச்ச இனி நம்ம வந்து சந்திப்போம். கர்த்தர் நல்லவர்.
4: உங்களுக்கு ஃப்ரீயான நேரத்துல இணையுங்கள். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலும் போய்கொண்டிருக்கிறது. பாஸ்டர் தனசேகரன் கூட காலையில் இணைந்து எங்களுடைய ஜெப வேலையில் இணைகிறார். வதுலையிலிருந்து ஜெப குரூப்பிலே அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திருமுகமாக இணைந்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஊழியங்கள் பிசி மத்தியிலும் இணைந்து இந்த வேலையிலும் இணைந்து ஜெபித்து உங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தியாக போய்க்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் காலையிலே 8 மணி தொடக்கம், இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனை வழி நடத்திய மைந்தனை அதிகால வேளையில் இணைந்தார். அவருக்கு இப்பொழுது 7 மணி காலையிலே, காலை 5 மணியிலே ஆரம்பித்தார். சௌரி டாலிஹூட 5 மணிக்காக இணைந்து ஜபங்களோடு வழி நடத்தினார். தேவ செய்தி இன்றைய நாளில் திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அந்த திறந்த வாசலுக்கு கூடாக நாங்கள் ஊழியங்களை செய்ய கத்தர் வழி நடத்துவாராக. அந்த திறந்த வாசல் பூட்டப்படும் முன்னமே நாங்கள் விரைந்து ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. அருமையான வார்த்தைக்கூடாக வழி நடத்திய ஊழியர் சுசேஷ ரெட்வின் வாகனர் அவர்களையும், அதே அவருடைய ஊழியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு, நாளைய நாளிலே எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் பாரிஸ் பிரான்சிலிருந்து இணைகிறார் தேவ செய்தியோடு, இணைகின்ற ஒவ்வொரு ஊழியர்களோடு இணைந்து ஜெபிக்க போகிற ஊழியர்கள் நாளில் இணைந்த.
3: என்னோட பேரு விஜயன் ஜோசப், வார்னர் கிடையாது, வார்னர் இல்ல, விஜயன் ஜோசப்.
4: அவர்களையும் அதே வேளையிலே ஜபங்களுக்கூடாக வழி நடத்திய சோரி கவி கவிந்தா பிரான்சிலிருந்து இணைந்தார்கள். அவர் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து செய்ய முடியாது, ஆனாலும் அவர் செய்த காரியத்துக்கூடாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அங்கே இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும். அமேன். கத்திற்கு சோத்திரம். அதே வேளையில் எங்களுடன் சகோதரி ஆனந்தராஜா, சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி பகுதியிலிருந்து, அதாவது மிகுந்த பின்தங்கிய இடம் கிளிநொச்சி, அதிலிருந்து கூட இணைந்து ஊழியங்களை செய்கிறது. ஊழியரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் காலவழியில் இணைந்தார்கள். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. சௌரி ஜூலியா அவர்கள் இணைந்தார்கள். என்னுடைய ஆலயத்தின் அவர் கமிட்டியில் உள்ள ஒரு மெம்பர், முதல் முதலாக நான் காலையில் அனுப்பியிருந்தேன், இணைந்தார். கத்தருக்கு சோத்திரம், சந்தோஷமாக இருந்தது. கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தப்படுவோம். பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் தேவை செய்ய எடுத்து வருவார். நன்றிகளும் வாழ்த்துக்களும். கத்திர தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். ஆமேன். மைந்தன்யா உங்களுடைய மைக் ஆஃபில் போய்விட்டு.
3: ஆமேன். ஆமேன். ஆமேன். தேங்க் யூ.
4: ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். நன்றிகள் சௌரி டாலி சிறுவானர் அவர் மைந்தன்யா தனசேகரன் போய்விட்டார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமீன். காட் பிளஸ் யூ.
6: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
4: ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
7: தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து நாங்கள் ஒரு ஜனக்கூட்டமாய் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வானத்தை துறந்து தூதர்களை அனுப்பி நாம் அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருள செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

நான்கு மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருந்த பொழுது தங்களுடைய விடுதலைக்காக பாடப்பட்ட சங்கீதம் திருப்பாடல் தான் 126வது திருப்பாடல். இந்த திருப்பாடலை பாடி நாமும் விடுதலை பெறுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். பாடி விடுதலை பெறுவோம்.

என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.

ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவுளில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும்,

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீது சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டே

0: ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை, உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்களும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
1: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேழையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71-23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர். He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆராதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோட கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் விடுதலை அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள சரீரங்களை கர்த்தர்தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். யாம் சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையிலே தானே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் மொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்களாகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலயே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடானா குண்டை போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலயேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 115 3 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.